சத்யதர்மபராயணஹ அபிப்ராய ப்ரியார்ஹோர்ஹ ப்ரியக்ருத் ப்ரீதிவர்தனஹ விஹாய சகதிர் ஜோதிஸ் சுருசிர் ஹுதபுக் விபுஹு ரவிர்விரோசன சூரிய சவிதா ரவிலோச்சனஹ.

0: இந்த அலைவரிசையில்
1: மண்ணின் புகழ் பாடி மக்கள் குரலாகி வண்ண வண்ண தகவல்களுடன் எண்ணத்தில் வேரூன்றி என்றும் உங்களுடன் ஒலித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. நாளும் கேட்போம், நல்லதை கேட்போம்.
2: அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை 5:54. இனிய காலை வணக்கம் நேயர்களே.

குமரி பண்பலை 101 மெகா ஹெட்ஸில் இனிதே ஆரம்பமாகிறது இன்றைய நிகழ்ச்சிகள். இன்று சக ஆண்டு 1948 ஜெயிஷ்ட மாதம் 23 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் வைகாசி மாதம் 30 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 13 தேதி சனிக்கிழமை. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. வந்தே மாதரம்.

இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறோம் நேயர்களே. இணைந்திருங்கள் குமரி பண்பலை 101.1.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய குடியரசில் இன்று முதல் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்ளவுள்ளார். நீட் மறுதேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். தட்டம்மையால் பாதிக்கப்பட்டுள்ள மாலத்தீவுக்கு இந்தியா மருத்துவ உதவிகளை அனுப்பி வைத்துள்ளது. மாநில மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் நேற்று சென்னை மாவட்ட முன்னாள் படை வீரர்கள் நல அலுவலகத்தில் முன்னாள் படை வீரர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மற்றும் அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமங்களை எடுத்து செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தினர் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு நீர்த்தேக்கங்களில் இருந்து கார் பருவ சாகுபடிக்கு வரும் திங்கட்கிழமை முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் தேசிய மாம்பழ திருவிழாவை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் நேற்று தொடங்கி வைத்தார். குருவாயூரில் இருந்து சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் விரைவு ரயில் இம்மாதம் 20ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை திருச்சூர், பாலக்காடு, பொள்ளாச்சி, திண்டுக்கல் வழியாக இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.

0: அமெரிக்காவுடனான இடைக்கால ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தாதவரை அந்நாட்டுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் நடைபெறாது என்று ஈரான் கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தர்மசாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: கதிரவன் துயில் எழும் காலை 6:02. மலர்களின் வாசமாய் பறவைகளின் ராகமாய் மனதோடு இசைத்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இன்று நம் குமரி பண்பலை 101 மலர்ந்து நம் உள்ளங்களில் மனம் வீச காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகும் நேரங்களை கேட்கலாம். இது நிகழ்ச்சி நிரல். இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 குரல் அமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவருக்கான அறிவிப்புகள். காலை 7:00 வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று 7:10 அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலை இதில் திரையிசை. பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00 மற்றும் 5:00. காலை 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம், திரை இசை ஆகியன கேட்கலாம். இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ். 9:02 ஆர்கேஜி நெய் வழங்கும் பன்மொழி பாடல்கள். 9:30 கான கைரளி மலையாள திரைப்பட பாடல்கள். 10:02 சவாலை சமாளி இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார வசந்த் அண்ட் கோ. காலை 10:30 கடிதமும் கருத்தும். 11:00 ஏக் சூர், தொடர்ந்து குமரி பண்பலையுடன் வாழ்வை சுலபமாக்கிய தொழில்நுட்பங்கள் நேரலை. பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுரமலை, இது தேரல் சுவையில் சாரலிசை. நிகழ்ச்சி நிரல் கேட்டோம், நிகழ்ச்சிகளையும் கேட்டு ரசியுங்கள் நேர்களை. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: The news read by Shagun Chopra. External Affairs Minister Dr. S. Jaishankar spoke to U.S. Secretary of State Marco Rubio and lodged a strong protest over the attacks by the U.S. Navy in the Gulf that killed 3 Indian mariners. In a post on social media platform, Dr. Jaishankar said such lethal actions against commercial shipping are not justified. The conversation comes days after 3 Indian crew members were killed in a U.S. strike on the Palau flag tanker MT Sethabello off the coast of Oman, triggering a sharp response from New Delhi. The vessel had 24 Indian crew members on board, of whom 21 were rescued, while the 3 missing sailors were later confirmed dead. Following the incident, India lodged a strong protest with Washington and summoned the U.S. Charge d'Affaires in New Delhi. Railways Minister Ashwini Vaishnav held a high-level review meeting with senior officials of Indian Railways on the Railway Recruitment Board RRB recruitment process. During the meeting yesterday, Mr. Vaishnav emphasized the need for a more transparent, accurate and technology-driven system. He also reviewed the progress made in shifting departmental examinations to computer-based test mode and said that more tablet-based examinations should be introduced to make recruitment faster, efficient and user-friendly. Defence Minister Rajnath Singh asserted that the exceptional performance of indigenous missile systems during Operation Sindoor is a testimony to the growing strength of India's defence research and

0: Development Ecosystem, inaugurating the Advanced Weapons System Complex at the Defence Research and Development Organisation's Defence Research and Development Laboratory, part of the Dr. APJ Abdul Kalam Missile Complex in Hyderabad. The Defence Minister said that systems developed by DRDO, such as Akash and BrahMos, have demonstrated India's capability to compete in the global defence technology ecosystem. Mr. Singh emphasized that strength is essential for peace and that self-reliance is the most reliable foundation for that strength. Union Minister for Heavy Industries and Steel H.D. Kumaraswamy has said that Prime Minister Narendra Modi has placed unprecedented emphasis on manufacturing-led growth and employment generation, which has accelerated industrial growth and created large employment opportunities. He said this while addressing the 65th Foundation Day celebrations of the Central Manufacturing Technology Institute in Bengaluru. Mr. Kumaraswamy said the Central Manufacturing Technology Institute, headquartered in Bengaluru, is making significant contributions to research in the strategic sector and will be provided financial and institutional support to strengthen its capabilities and expand its national footprint. Cabinet Secretary Dr. T.V. Somnath has reviewed the preparedness for the NEET re-examination in a meeting with the Director General, National Testing Agency, Abhishek Singh. During the review, the Cabinet Secretary emphasized the need for ensuring a smooth, transparent and secure conduct of the re-examination through close coordination among all concerned stakeholders. Mr. Somnathan said that the full might and weight of the law will fall on any person trying in any manner to distort, disrupt or tamper with the integrity or smooth conduct of the re-examination. Prime Minister Narendra Modi will visit Slovak Republic from tomorrow. Prime Minister Narendra Modi will hold talks with Slovak Prime Minister Fico during the visit and explore new avenues of cooperation. The Prime Minister will also meet President Pellegrini during the visit. The Prime Minister's state visit assumes greater significance in view of the continuous increase in bilateral trade, which crossed $1 billion in 2024 and reached $1.8 billion last year. In badminton, India's PV Sindhu will face world champion Akane Yamaguchi of Japan in the women's single semi-finals of the Australian Open in Sydney today. The third-seeded Indian booked her place in the last four with a commanding victory over Chen Suyu in just 27 minutes in the quarter-finals. Delhi NCR witnessed a second consecutive night of heavy rainfall last night, accompanied by thunderstorms, lightning and strong winds. The India Meteorological Department has issued a red alert for Delhi and adjoining areas, warning of moderate thunderstorms accompanied by lightning and squally winds reaching 60 to 70 km per hour with gusts up to 80 km per hour. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10
2: ஆகாஷ்வாணி. எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.
3: மனித வாழ்க்கை என்பது நன்னடத்தையின் தொகுப்பு என்கிறது ஆச்சார கோவை. நமது செயல்கள் எப்பொழுதும் தூய்மையுடன் ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும் என்கிறது இந்நூல். நமது முன்னோர்கள் நமக்கு சொல்லித் தந்ததை ஆச்சாரக்கோவையின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். வைகரை யாமம் துயிலெழுந்து தான் செய்யும் நல்லறமும் உன்பொருளும் சிந்தித்து வாய்வதில் தந்தையும் தாயும் தொழுது எழுக என்பதே முந்தையோர் கண்ட முறை. குறிப்பாக அதிகாலை எழுந்திருப்பது உடலுக்கு நல்லது என்று இன்று அறிவியல் கூட அதை பற்றி குறிப்பிடுகின்றது. நாம் எழும் நேரத்தை பொறுத்தே நமது குணநலங்கள் வெளிப்படுகின்றன. வெற்றியை தருகின்ற விடிகாலை பொழுதே என்றான் ஒரு கவிஞன். கதிரவன் உதிப்பதற்கு முன்பு எழுந்து கதிரவன் மறைந்ததும் உறங்குவதென்பது உடல் ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கிறது. நல்ல செயல்களை செய்தல், நமது பெற்றோரை மதித்தல் போன்றவை சொல்லப்பட்டு உள்ளன. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது அவ்வையின் பாடல் வரிகள். இறைவனை வழிபாடு செய்தல் வேண்டும், இறை தேடுவதோடு இறையும் தேடு என்றார் பாம்பன் சுவாமிகள். கடவுள் வழிபாடு என்பது மனதை செம்மைப்படுத்தும் ஒரு முயற்சி என்று

0: சொல்கிறார், தம்பூதம் எண்ணாது இகழ்வானேன் தம்மை கண் ஐம்பூதம் அன்றே கெடும் என்கிறார். இந்த உலகம் பூமி, நீர், ஒளி, காற்று, ஆகாயம் என்றவற்றால் இயங்கி வருகிறது. இவைகளை நாம் நன்றான முறையில் வைத்து கொள்ள வேண்டும். பூமியை மாசுபடுத்தினால் நிலத்தின் வளம் கெடும். பிளாஸ்டிக் போன்ற பொருட்களை பூமியில் அலட்சியமாக போடக்கூடாது என்கிறது இன்றைய விஞ்ஞானம். பூமியின் தரம் கெட்டுவிடும். நீரினை மாசுபடுத்தினால் ஆரோக்கியம் கெடும். உலக ஆதாரமாக திகழ்வது நீர். நீரின்றி அமையாது உலகு என்கிறார் திருவள்ளுவரும். காற்றை மாசுபடுத்தினால் சுவாசக் கோளாறுகள் ஏற்படும். ஆகாயம் மாசுபட்டால் மழை வளம் குறையும். அப்படியென்றால் நாம் இயற்கைக்கு புறம்பாக நடவாதிருத்தல் வேண்டுமென்கிறது ஆச்சாரக்கோவை. 96வது பாடலிலே அருமையான ஒரு செய்தியை சொல்கிறார், நத்தெரும்பு தூக்கணம் புல்காக்கை என்று இவை போல் நற்கருமம் நல்ல கடைபிடித்து தங்கருமம் அப்பற்றியாக முயல்பவர்க்கு ஆச்சாரம் எப்பற்றியானும் படும் என்கிறார். எறும்பு சுறுசுறுப்புடன் உணவை சேமிக்கிறது. தூக்கணாங்குருவி நுட்பமாக தன் உறைவிடத்தை தானே கட்டிக்கொள்கிறது. காக்கை பிறருடன் கூடி உண்கிறது. உறவுகளுடன் கலந்திருத்தல் என்ற செயலை காக்கை அழகாகச் செய்கிறது. இப்படிப்பட்ட உயிரினங்களைப் போல மனிதர்களும் தங்கள் பணிகளை கடமைகளை சரியாக கடைபிடித்து சிறப்பாக செய்ய முயன்றான் அவர்களுக்கு ஆச்சாரமாகிய நல்ல பண்புகளும் தானாகவே வந்து சேரும் என்பது ஆச்சாரக்கோவையின் கருத்துக்கள் ஆகும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.

இனிய காலை பொழுது 6:14. நன்மை நெறியில் நாளும் வழி நடத்தும் இது குமரி பண்பலை 101 ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நன்மை நெறி சொல்ல வருகின்றது குமரி பண்பலை 101 குரல் அமுதம்.

0: வில்லை ஏராக கொண்ட உழவராகிய வீரருடன் பகை கொண்டாலும் கொள்ளலாம், ஆனால் சொல்லை ஏராக கொண்ட உழவராகிய அறிஞருடன் பகை கொள்ளக்கூடாது. குறள் எண் 872 அதிகாரம் பகை திறம் தெரிதல்.
1: வில்லேர் உழவர் பகை கொளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை.
0: வில்லை ஏராக கொண்ட உழவராகிய வீரருடன் பகை கொண்டாலும் கொள்ளலாம், ஆனால் சொல்லை ஏராக கொண்ட உழவராகிய அறிஞருடன் பகை கொள்ளக்கூடாது. குறள் எண் 872 அதிகாரம் பகை திறம் தெரிதல்.
2: அன்பு உள்ளங்களில் அருள்நதி பாயும் நேரம் இது 6:16. வான்மலை என அருள்மலை பொழியும் இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். அகமதில் அருள் ஒளியேற்ற ஆரம்பமாகிறது பக்தி மாலை.

பக்தி மாலையில் முதலில் மலை சுமந்த கரங்களால் மனம் குளிர் வரங்கள் பொழிய வருகின்றது. கே. வீரமணி பாடிய பாடல்.

பக்தி மாலையில் இனி சிந்தை குளிரும் அருள் தந்து விடியலில் கொடைகளை மலையென பொழிய வருகின்றது எல்லார் ஈஸ்வரி பாடிய பாடல்.

பண்ணி

வானதி பாயும் நேரம் 6:26. அகமதில் அருள் ஒளியேற்றி இகமதில் இருளை விளக்கிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 பக்தி மாலை.

பக்தி மாலையில் இனி அலைக்கடலின் ஓசையில் என்றும் அன்பில் நிலைத்து நிலைவாழ்வு தரும் வரம் பொழிய வருகின்றது வின்சென்ட் மற்றும் லிசி ஜோஸ் பாடிய பாடல்.

பக்தி மாலையில் வானம் வசப்படும் உன் பாதையில் நீ பயணிப்பாய் என வரம் பொழிய வருகின்றது ஜோலி ஆபிரகாம் லிசி ஜோஸ் பாடிய பாடல்.

0: வந்தாச்சு ரவணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய கார எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைகன் பிரிட்ஜஸ் கார பெறுங்க, அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸ் ஓட. உடனே அருகில் உள்ள ரவணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் இஎம்ஐ பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. டிஎன்சி அப்ளை.
1: அருள்நதி பாயும் நேரம் 6:36. ராகம் சேர்த்து தாளம் போட்டு இறைப்புகள் பாடிக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 பக்தி மாலை. இனி பக்தி மாலையில் வருவது நெஞ்சின் இருள் பயம் விளக்கி நேரிய வாழ்வின் ஒளி ஏற்றிட அருள் வரம் பொழிய வருகின்றது இ.எம். ஹனிப்பா குழுவினர் பாடிய பாடல்.

அருள்நதி பாயும் நேரம் 6:40. பக்தி மாலையில் நிறைவாக வரும் பாடல் அழியா பேரின்பம் தந்து அருள்கோடி புரிந்திட வருகின்றது. ஏ.டி. ஷாரிப் பாடிய பாடல்.

பக்தி மலர் சூடி மனதில் இறைநாமம் பரப்பி நிறைவு பெறுகின்றது பக்தி மாலை. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சர்மரோகணி பாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 ஆர்கேஜி நெய் வழங்கும் பன்மொழி பாடல்கள் கேட்கலாம். ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 சவாலை சமாளி இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வாசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வாசந்தன் கோவின் குழு குழு ஏசி மேலா. தொடர்வது மாநில செய்திகள் சென்னை.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய குடியரசில் இன்று முதல் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். திமுக ஆட்சிக் காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய குடியரசில் இன்று முதல் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்ளவுள்ளார். ஸ்லோவாக்கிய தலைநகரான பிரட்டிஸ்லவாவில் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பயணத்தின்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய பிரதமர் திரு ஃபிகோவுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையே புதிய துறைகளில் ஒத்துழைப்பை ஏற்படுத்துவது குறித்தும் இந்த பயணத்தின்போது ஸ்லோவாக்கிய தலைவர்களுடன் பிரதமர் ஆலோசனை நடத்தவுள்ளார். அந்நாட்டின் குடியரசுத் தலைவர் திரு பெலிகிரினியையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்திக்கவுள்ளார். இந்தியா ஸ்லோவாக்கியா இடையே இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் 2024 1 பில்லியன் அமெரிக்க டாலரை தாண்டி கடந்த ஆண்டு 1.8 பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டியது.

0: ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத் தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று ரயில்வே உயரதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசியபோது இதனை தெரிவித்த அமைச்சர், துறை ரீதியான தேர்வுகளை கணினி வழி தேர்வுகள் முறைக்கு மாற்றுவதில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். தேர்வு நடைமுறைகளை வேகமாகவும் திறமையாகவும் மாற்ற டேப்லெட் வாயிலாக தேர்வுகளை நடத்துவதை ஊக்குவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இந்நிலையில் கடந்த நிதியாண்டில் ரயில்வேயில் 47,000 மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கு நடத்தப்பட்ட தேர்வுகளில் 43,000 மேற்பட்டோர் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீட் மறுதேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். போபால் விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்வு மிகவும் நேர்த்தியாக நடத்தப்படும் என்று அவர் மாணவர்களுக்கு உறுதியளித்துள்ளார். மாணவர்கள் அனைவரும் நம்பிக்கையுடன் தேர்வை சந்திக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். முன்னதாக நீட் மறுதேர்வு ஏற்பாடுகள் குறித்து மத்திய அமைச்சரவை செயலாளர் திரு டி வி சோமநாதன் தேசிய தேர்வு முகமையின் தலைமை இயக்குநருடன் ஆலோசனை நடத்தினார். சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு மறுதேர்வை எந்தவித குளறுபடியும் இன்றி வெளிப்படையாகவும் பாதுகாப்பாகவும் நடத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். இந்நிலையில் வினாத்தாள் கசிவு குறித்து மத்திய புலனாய்வு அமைப்பு தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறது. திமுக ஆட்சிக்காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோடைக்காலத்தில் மின் தேவை அதிகரிக்கும் என்று தெரிந்தும் அதற்கான முன்னேற்பாடுகளை கடந்த கால அரசு மேற்கொள்ளவில்லை என்று கூறினார். மின் உற்பத்திக்காக 7,000 கோடி ரூபாய் செலவிடப்பட்டதாக கூறப்பட்டாலும் மின் கட்டமைப்புகளை மேம்படுத்த 627 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டதாக திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மற்றும் அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமங்களை எடுத்து செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. கல்குவாரிகளின் செயல்பாடுகள் தொடர்பாக சென்னையில் நேற்று கனிமவளத்துறை அமைச்சர் திரு டி கே பிரபு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் பேசிய அவர், கல்குவாரிகள் மூலம் வருவாயை அதிகரிப்பதற்கான சாத்திய கூறுகளை கண்டறியுமாறு கேட்டுக் கொண்டார். சட்டவிதிகளுக்கு உட்பட்டு செயல்படும் குவாரி மற்றும் கல் உடைக்கும் பணிகளை மேற்கொள்ளும் உரிமைதாரர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் உடனுக்குடன் நிறைவேற்ற வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 உயிரிழந்தது தொடர்பாக காவல்துறை அதிகாரிகளிடம் நேற்று 2வது நாளாக விசாரணை நடைபெற்றது. சம்பவத்தின்போது காவல் ஆய்வாளராக இருந்தவர்கள் மற்றும் 3 உதவி ஆய்வாளர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் நேற்று இரவு சூறைக்காற்றுடன் கனமழை பெய்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. பெருஞ்சாணி அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 3 அடி உயர்ந்துள்ளது. இன்றும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதால் மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்திலும்

0: தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதன் காரணமாக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இருவரி செய்திகள். அமெரிக்காவுடனான இடைக்கால ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தாதவரை அந்நாட்டுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் நடைபெறாது என்று ஈரான் கூறியுள்ளது. தைவான் எல்லைக்குள் சீனாவின் ராணுவ விமானங்கள் மற்றும் சிறிய கப்பல்கள் அத்துமீறி நுழைந்துள்ளதாக அந்நாடு குற்றம் சாட்டியுள்ளது. தட்டமையால் பாதிக்கப்பட்டுள்ள மாலத்தீவுக்கு இந்திய மருத்துவ உதவிகளை அனுப்பி வைத்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியில் இடுகாட்டை பயன்படுத்துவதில் இருதரப்பினரிடையே ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் சமாதான பேச்சுவார்த்தை நேற்று நடைபெற்றது. பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தினர் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நடப்பு நிதியாண்டில் திருச்சி ரயில்வே கோட்டம் சரக்கு போக்குவரத்து மூலம் 777 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளது. குருவாயூரிலிருந்து சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் விரைவு ரயில் இம்மாதம் 20ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை திருச்சூர், பாலக்காடு, பொள்ளாச்சி, திண்டுக்கல் வழியாக இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் படை வீரர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை மாநில மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் வழங்கினார். பள்ளிக் குழந்தைகளுக்கான காலணிகளை தரமாக தயாரிப்பது குறித்து உற்பத்தி நிறுவனங்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை இந்திய தர நிர்ணய அமைவனம் நேற்று கோவையில் நடத்தியது. சென்னை ராயப்பேட்டையில் தேசிய மாம்பழ திருவிழாவை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் நேற்று தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்தி. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தர்மசாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய குடியரசில் இன்று முதல் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். திமுக ஆட்சிக் காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே எஸ் செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
2: உழைப்பால் உயரும் உழவர்களுக்கான நேரம் இது 6:55. மலை மீது மண் கொண்ட தனியாத தாகமாய் நாளும் மனதோடு தாகம். இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன் வேளாண் திருமக்களுக்கு வணக்கம். வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 27-31 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 18-22 டிகிரி செல்சியஸ் ஆகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும். வேளாண் அறிவுரை. நெல் மற்றும் தோட்டப்பயிர்களான காய்கறிகள், தென்னை மற்றும் ரப்பர் பயிரிடுவதற்கான ஆரம்ப வேலைகளை செய்ய ஏற்ற பருவம் இது. மழை இருப்பதினால் பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி தெளித்தல், உரமிடுதல் ஆகியவற்றை தள்ளி போடவும். காற்றின் வேகம் மணிக்கு 10-14 கிலோமீட்டர் என்ற அளவிலும் இருக்க வாய்ப்புள்ளதால் புதிதாக நடவு செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் ஊன்று அளிக்கலாம். நெகிழி மலை தடுப்பான்களை ரப்பர் மரத்தின் பால்வடியும் பகுதிகளுக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். வளரும் மிளகு கொடிகளை தாங்கு மரங்களுடன் கட்டிவிடவும். அறுவடை செய்யப்பட்ட பலா பழங்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும். தென்னை பழமரங்கள் மற்றும் மரவாசனை பயிர்கள் சுற்றி வட்டப்பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கவும். விதை ஏற்றுமதியாளர்கள், விதை உற்பத்தியாளர்கள் மற்றும் விவசாயிகளின் கவனத்திற்கு. விவசாயத்தில் விதைதான் மிக முக்கியமான மற்றும் அடிப்படையான இடுபொருள். விதை பரிசு

சோதனையின் மூலம் விதைக்கு தகுதியான விதைகளின் தரம் நிர்ணயிக்கப்படுகிறது. விதை குவியல்கள் தரத்தை அறிந்து விதைகளை விற்பனை செய்ய விதை பரிசோதனை அவசியமாகிறது. கோவை விதை பரிசோதனை நிலையம் இந்தியாவிலேயே பொதுத்துறை விதை பரிசோதனை நிலையங்களில் பன்னாட்டு விதை பரிசோதனை குழுமத்தின் அங்கீகாரம் பெற்ற முதல் விதை பரிசோதனை நிலையம் என்ற பெருமைக்குரியது. விதைகளை ஏற்றுமதி செய்வதற்கு ISTA அங்கீகாரம் பெற்ற ஆய்வக விதை பரிசோதனை மிகவும் அவசியமாக கருதப்படுகிறது. கோவை விதை பரிசோதனை நிலையம் ISTA அங்கீகாரம் பெற்ற ஆய்வகம் என்பதால் சர்வதேச தரத்திற்கு விதை மாதிரிகளை உறுதி செய்யும் பொருட்டு ஏற்றுமதிக்கு தகுதியான ஆரஞ்சு நிற விதை குவியல் சான்றிதழ் மற்றும் நீல நிற விதை மாதிரி சான்றிதழ் வழங்கும் தகுதியை இவ்வாயவகம் பெற்றுள்ளது. விதை ஏற்றுமதியாளர்கள் ISTA எனும் பன்னாட்டு விதை பரிசோதனை

0: விதை ஏற்றுமதியாளர்கள் ISTA எனும் பன்னாட்டு விதை பரிசோதனை குழுமத்தின் அங்கீகாரம் பெற்ற விதை சான்றளிப்பு மற்றும் உரிம சான்றளிப்பு துறையின் கீழ் இயங்கும் கோவை விதை பரிசோதனை நிலையத்தில் நீல நிற சர்வதேச விதை மாதிரி சான்றிதழ் மற்றும் ஆரஞ்சு நிற சர்வதேச விதை குவியல் சான்றிதழ் பெற்று விதை ஏற்றுமதி செய்து அதிக வருவாய் பெறலாம் என கோவை விதை பரிசோதனை அலுவலர் கூறுகிறார். திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் TPS 5 நெல் விதை விற்பனைக்கு உள்ளது. திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் கன்னிப்பூ சாகுபடிக்கு உகந்த திருப்பதி சாரம் 5 ரக ஆதார விதை நெல் விற்பனைக்கு உள்ளது. இது 118 நாட்கள் வயதுடையது. மழைக்கு சாயாமலும் அதிக மகசூல் கொடுக்கும் தன்மையுடையது. குறைந்த அளவே இருப்பதால் நெல் விதை தேவைப்படும் விவசாயிகள் வேளாண்மை அறிவியல் நிலையத்தை அணுகி வாங்கி சென்று பயனடையலாம் என இந்நிலையத்தின் மூத்த விஞ்ஞானி மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9944044193. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 RKG நெய் வழங்கும் பன்மொழி பாடல்கள் கேட்கலாம். ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 சவாலே சமாளி இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் குழு குழு ஏசி மேலா.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித் தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
0: நேரம் காலை 7:00. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.
1: செய்திகள்.
0: வணக்கம். தலைப்புச் செய்திகள். வடக்கு பொயங்குழி இரட்டக்கரை கால்வாயினை மாவட்ட ஆட்சியர் நேற்று முன்தினம் நேரில் ஆய்வு. வேளாண் பணிகளுக்கு ஈ வாடகை செயலி மூலம் வேளாண் பொறியியல் துறையின் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் குறைந்த வாடகைக்கு வழங்கப்படும். மாவட்ட ஆட்சியர் தகவல். தேசிய டிஜிட்டல் கால்நடை இயக்கம் மூலம் கால்நடை வளர்ப்போர் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள். இனி விரிவான செய்திகள். குருமன்கோடு ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட வடக்கு பெயங்குழி இரட்டக்கரை கால்வாயினை மாவட்ட ஆட்சியர் நேற்று முன்தினம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு தெரிவிக்கையில், வடக்கு பெயங்குழி கிராமத்தின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் இரட்டக்கரை கால்வாயில் தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ளப்பட்டன என்றும், கால்வாயில் தண்ணீர் தங்கு தடையின்றி சென்று கொண்டிருப்பதை நேரில் பார்வையிட்டதோடு தூர்வாரப்பட்டதால் நீரோட்டம் சீராக உள்ளது என்பதையும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். மேலும் அவர் தெரிவிக்கையில், கால்வாயில் திறந்துவிடப்படும் நீரானது எவ்வித தடையுமின்றி பாசன பரப்பின் கடைமடை பகுதி வரை முழுமையாக சென்றடைவதை அலுவலர்கள் கட்டாயம் உறுதி செய்ய வேண்டும் என்றும், நீர்வழி பாதையில் எங்கும் அடைப்புகளோ அல்லது ஆக்கிரமிப்புகளோ ஏற்படாத வண்ணம் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் எனவும் துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். வேளாண் பணிகளுக்கு ஈ வாடகை செயலி மூலம் வேளாண் பொறியியல் துறை வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் குறைந்த வாடகைக்கு வழங்கப்படும் என கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். வேளாண் பொறியியல் துறை மூலம் விவசாயிகள் டிராக்டரால் இயங்கக்கூடிய சுழல் கலப்பை, 5 கொத்துக்கலப்பை, 9 கொத்துக்கலப்பை, தென்னை மட்டையினை தூளாக்கும் கருவி போன்றவற்றை டிராக்டருடன் குறைந்தது 2 மணி நேரமும் அதிகபட்சமாக 20 மணி நேரமும் முன்பணம் செலுத்தி வாடகைக்கு பெறலாம் என்றும், இணைப்பு கருவிகளுடன் டிராக்டர் மூலம் 1 மணி நேரம் பணிகள் மேற்கொள்வதற்கு 500 ரூபாய் என்ற குறைந்த வாடகை கட்டணம் விவசாயிகளிடமிருந்து வசூல் செய்யப்படுகிறது என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மேலும் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகளை விவசாயிகள் முன்பதிவு மற்றும் வாடகை தொகையினை அலுவலகங்களுக்கு செல்லாமல்

0: தங்கள் இருப்பிடத்தில் இருந்து இ வாடகை செயலி மூலம் பதிவு செய்து பயன்பெறலாம் என்றும், இ வாடகை செயலியில் ஆன்லைன் மூலம் வாடகை முன்பணம் செலுத்தும் அனைத்து விவசாயிகளுக்கும் முன்னுரிமை அடிப்படையில் வேளாண் இயந்திரங்கள் வழங்கப்படும் என்றும், மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் பயன்பெறும் வகையில் அனைத்து கிராமங்களிலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது என்றும், மேலும் வேளாண் பணி மேற்கொள்ளப்படும் நேரத்திற்கு மட்டுமே வாடகை கணக்கிடப்படுகிறது. எனவே சிறு குறு விவசாயிகளுக்கு இத்திட்டம் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என்றும் ஆட்சியர் தெரிவித்துள்ளார். குமரி மாவட்ட விவசாயிகள் அனைவரும் வேளாண் பொறியியல் துறையின் இணையதளமான https://mtsaad.tn.gov.in/e-vaadagai மூலம் நேரடியாக தங்கள் இருப்பிடத்திலிருந்தே விண்ணப்பிக்கலாம். மேலும் தோவாளை மற்றும் அகத்தீஸ்வரம் பட்ட விவசாயிகள் நாகர்கோவில் உபகோட்ட உதவி செய்ய பொறியாளரை 9443450727 என்ற அலைபேசி எண்ணிலும், ஏனைய வட்ட விவசாயிகள் தக்கலை உபகோட்ட உதவி செய்ய பொறியாளரை 8940710176 என்ற அலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். எனவே விவசாயிகள் வேளாண் பணிகளுக்கு வேளாண் இயந்திரங்களை குறைந்த வாடகையில் பெற்று பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வழங்கப்படும் கால்நடைகளுக்கு 12 இலக்க காது வில்லைகளின் அடையாள எண்ணை பதிவு செய்து கால்நடைகளின் முழு விவரத்தையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்ய தேசிய டிஜிட்டல் கால்நடை இயக்கத்தை கால்நடை பராமரிப்புத்துறை வகுத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கால்நடைகளின் செயல்முறை கருவூட்டல், கால்நடை காப்பீடு விவரம், சினையுறு சதவீதம், கன்று ஈண்ட விவரம், கன்று பிறப்பு விகிதம், உரிமையாளர் பதிவு மற்றும் பெயர் மாற்றம் பருவத்திற்கேற்ப மேற்கொள்ளப்படும் என்றும், கோமாரி நோய், தோல் கலலை நோய், அடைப்பான் நோய் ஆகியவற்றிற்கான தடுப்பூசி பதிவுகள், நோய் கிளர்ச்சி அறிக்கை, பால் உற்பத்தி பதிவு விவரங்கள் ஆகிய தரவுகள் சேகரிக்கப்பட்டு கால்நடை பராமரிப்புத்துறை தேசிய டிஜிட்டல் கால்நடை இயக்கத்தின் மூலம் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் என்றும், தரவுகளை பதிவேற்றம் செய்யும் போது கால்நடை உரிமையாளர்களின் செல்போன் எண் மற்றும் ஆதார் எண் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து கால்நடை வளர்ப்போரின் செல்போனுக்கு வெளியிடப்படும் கடவுச்சொல் மூலம் கால்நடைகளின் முழு விவரம் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இதன் மூலம் கால்நடைகள் கொள்முதல் மற்றும் விற்பனை ஆகியவற்றை மேற்கொள்ளும் போது கால்நடைகள் பற்றிய முழு விவரம் கால்நடை வளர்ப்போர் தெரிந்து கொள்ளலாம் என்றும், இது தொடர்பாக கிராமங்களுக்கு கால்நடை பராமரிப்பு துறையினர் வரும்போது கால்நடை வளர்ப்போர் தங்களுக்கு வரும் கடவுச்சொல்லை பகிருமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இத்துடன் நிறைவு பெற்றது வட்டார செய்திகள்.
1: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
2: ஏஎம்பி ஜெய்ஹரங்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
3: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
4: நீ நம்ம நாகர்கோயில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
6: வந்தாச்சு ரமணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய கார எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைகன் பிரிட்ஜஸ் கார பெறுங்க, அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸோட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் இஎம்ஐ, பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ்ல எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. டிஎன்சி அப்ளை.
7: மாமா என்னாச்சு?
8: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
7: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாள்லயே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
9: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
10: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
0: பூத்திருக்கும் காலையில் புத்துணர்ச்சி அளிக்க வருகின்றது குமரி பண்பலை 101.

0: ஏய் ஜார்ஜி, டிஃபன் பாக்ஸ பாரு, கிடுகிடு கிடுகிடுன்னு ஆடுது. இன்னைக்கு பார்த்து புட்டு பயறு பப்படம் எல்லாத்தையும் வச்சு தந்திருக்கா. அவள்கிட்ட எவ்வளவோ சொன்னேன், பழையத வையம்மா நான் சாப்பிடுவேன் அப்படின்னு. கேட்டாளா கேக்கறியே, இங்க பாரு டிஃபன் பாக்ஸ பயந்து கிடுகிடு கிடுகிடுன்னு ஆடுது. அண்ணா பாரு, மனுஷன் வேற வந்துட்டு இருக்காரு, கண்ணனுக்கு வேற வேற வேலையும் கிடையாது சோதியும் கிடையாது, நம்மளை பார்த்து கூட்டிட்டு வந்துருது.
1: ஏ கண்ணா, அண்ணா நிக்கிறது நம்ம சிவா தானே, தம்பி காலையில டிஃபன்லாம் முடிச்சிருப்பானா எப்படி? இப்ப ரெண்டாவது உழவு தான் நடக்கா? சரி போவோம்ப்பா, கொஞ்சம் எட்டி போவோம். கண்ணா நீ உன் வயல பத்து போறியா? கண்ணா நான் வேணா அவனை போய் எட்டி பாக்குறேன், கிளம்பு. ஏ தம்பி, என் வயலுக்கு மூணாவது வயல்ல என்ன மண் அடிப்பு நடக்கு?
0: அது ஒரு பெரிய கதை அண்ணே, ஏற்கனவே 50,000 ரூபாய்க்கு மண் அடிச்சா.

0: இன்னும் 50,000 ரூபாய்க்கு மண் அடிச்சா ரெண்டுமே கிடைக்கும் சொன்னாங்கண்ணே.
1: யாருப்பா சொன்னா?
0: அந்த மண்ணு கொண்டு வர ஓடியவங்கண்ணே.
1: என்னப்பா இது?
0: பணத்தை அள்ளி போடுறேன், மகசூல் வேணும்னு. நீங்க ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறீங்களே, ஆனா ரெண்டுமே எடுக்கிறீங்களே.
1: ஏய், சுய புத்தி வேணும்பா. நீ பணத்துல குளிக்க எனக்கு முடியுமா? நான் என்ன பண்ணு?
0: நீங்க என்ன பண்றீங்க? ஆடுகளை எப்பவும் கடை வைக்கிறீங்க, மாடுகளை வயல் அறுத்ததும் அப்படியே கொண்டு இங்க கொண்டு கட்டிடுறீங்க. நோட்டை கொடுத்து ரசாயன உரம் போட்டுட்டு இருக்கேன்.
1: அதான்ப்பா, உனக்கு கஷ்ட நஷ்டம்னா என்னன்னு தெரியல. நான் அன்னைக்கு என்ன பாரம்பரிய நடைமுறைய அதேதான். 6 மாசத்துக்கு ஒருக்க நிலத்துல உரத்தை அள்ளி வைப்பேன், சாண உரத்தை வீட்டுல இருந்து சுமப்பேன். அன்னைக்கு கூட நீ பாத்தியா, தலையோடு தண்ணியா பாஞ்சிட்டு இருக்கு. இந்த மனுஷனுக்கு இது தேவையா அப்படின்னு கண்ணுட்ட சொன்னையா சொல்லலையா?
0: ஆமாண்ணே சொன்னேன். என்ன அப்போ சாண உரத்துல அவ்வளவு சத்து இருக்கு இல்லனே?
1: நிலத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கறதுக்காக மத்திய அரசும் கூட ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கு, பாரம்பரியமான இயற்கை வேளாண்மை திட்டம் அப்படின்னு. அந்த திட்டம்லாம் உனக்கு தெரியுமா? இப்படி
0: என்ன அந்த திட்டத்துக்கும் விவசாயம் செய்யறதுக்கும் என்னென்ன சம்பந்தம்?
1: என்னென்ன சம்பந்தம்மா? நீ இப்ப மண் அடிக்கிறதுக்கு எவ்வளவு ரூபா கொடுக்க? லோடுக்கு
0: 1,200 ரூபா கொடுக்கம்னு.
1: அண்ணனுக்கு என்னன்னா, மத்திய அரசு திட்ட பிரகாரம் இயற்கை ரீதியா சாகுபடி செய்யறாருன்னு களத்து மேட்ல வந்து கண்காணிச்சுட்டு அண்ணனுக்கு ஆண்டுதோறும் சில ரூபாய்களை தராங்களே, ஓ நிலத்துல மண்புழுவ பாக்க முடியுமா?
0: ஒண்ணுமே காணலண்ணே.
1: இருக்காதுல்ல மண் அடிக்க அப்படின்னு சொல்லி. நீ என்ன கட்டடத்துக்கு அஸ்திவாரத்தையா பூர்த்தி பண்ணுங்க? மண்ணை பாரு, நான் பார்த்தேன், அது மண்ணா பாது.
0: ஏனே நீங்க இவ்வளவு சொன்ன பிறகு என் நிலத்தை நான் இயற்கை ரீதியா வளப்படுத்த போறோம்னே, நானும் வேளாண்மை துறையை அணுகி அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்க போறோம்னே. ஏலே நீங்க ஒண்ணு கிளம்புறீங்களானே?
1: தொண்ட கிளிய ஆலோசனைகளை சொல்லிருக்கேன், ஒரு மடக்கு தண்ணி குடிக்கான்னு கேக்கல. இன்னைக்கு என்ன டிஃபன் பாக்ஸ் 4-5 அடுக்கு கேரியர் மாதிரி கொண்டு வந்திருக்க?
0: ஏய் மனுஷனை பாரு, உள்ளுக்கு என்ன இருக்குங்கறத அப்படியே அடிக்கிறார.
1: ஏய் தம்பி, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன புலம்பிட்டு இருக்க?
0: இந்த மனுஷன் டிஃபன் பாக்ஸ திறந்தாருன்னா இவள்கிட்ட வேற சொன்னேன் கஞ்சிய வையன்னு. கேட்டாளா? பப்படம், பழம், செருபயர் எல்லாம் வச்சு அனுப்பி விட்டுருக்கா. அவருக்கு முன்னுக்கு வச்சு டிஃபன் பாக்ஸ திறந்தோம்னா அப்படியே உள்ள போயிரும். நமக்கு என்னது, இன்னைக்கு இந்த ஓட தண்ணிய குடிக்க வேண்டியதான்.
2: வந்தாச்சு ரவணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய காரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைகன் பிரிட்ஜஸ் கார பெறுங்க, அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸோட. உடனே அருகில் உள்ள ரவணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் EMI பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ்ல எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. TNC அப்ளை.
3: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இளைய அரும்புகளின் வசீகர பேச்சால் மழலை சிரிப்பில் மனதை மயக்க வருகின்றது.
4: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகின்றது அரும்புகளின் குறும்புகள். இது மழலைகளின் அமுதமொழி கேட்கும் நேரம்.
5: காதில் கேட்கின்றதா
4: கொஞ்சம் மொழியில் மனதை கொள்ளையடிக்க வரும் மழலையை சந்திக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம்.
4: வணக்கம் சொல்லும் குட்டியின் பெயர்
6: என்ன? சாய்.
4: பெரிய பேரா இருக்கே, உங்களை வீட்டுல எப்படி கூப்பிடுவாங்க?
6: உங்க
4: ஊர் எது?
6: கோயிலான்வளை.
4: ரித்து வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்க?
6: எங்க அப்பா பேரு ரஞ்சித், எங்க அம்மா பேரு அச்சையா, பாட்டி பேரு இந்திரா, ரதி சித்தப்பா, ரச்சனா சித்தி, என் தங்கச்சி பேரு சஷ்டி விசகா.
4: தங்கச்சி இருக்காங்களா உங்களுக்கு?
6: ஆமா.
4: நீங்க தங்கச்சி கூட விளையாடுவீங்களா?
6: ஆமா.
4: தூங்கெல்லாம் வைப்பீங்களா தங்கச்சிய?
6: ஆமா.
4: என்ன சொல்லி தூங்க வைப்பீங்க?
6: சொல்லி கொடுப்பேன்.
4: எங்களுக்காகவும் ஒருக்கா சொல்லி தரீங்களா?
6: சரி.

0: வாவ் சூப்பர், அட்டகாசமா பாடிட்டீங்க. நீங்க இந்த பாட்டு பாடினா தங்கச்சி தூங்குவாங்களா இல்ல உங்களுக்கு முத்தம் தருவாங்களா?
1: முத்தம் தந்துட்டு தூங்கிடுவாங்க.
0: உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது?
1: 4 வயசு.
0: என்ன படிக்கிறீங்க பிள்ளை?
1: UKG.
0: ஸ்கூலுக்கு ஜாலியா போவீங்களா?
1: ஆமா.
0: ஸ்கூல்ல என்னெல்லாம் சொல்லி தந்திருக்காங்க பிள்ளைக்கு?
1: ஃப்ளவர்ஸ் நேம்.
0: எங்களுக்காக சொல்லி தரீங்களா?
1: ரோஸ், லோட்டஸ், மேரிகோல்ட், ஜாஸ்மின் அண்ட் சன்ஃப்ளவர்.
0: வேற என்னெல்லாம் சொல்லி தந்திருக்காங்க?
1: கலர்ஸ்.
0: எங்களுக்காக சொல்லி தரீங்களா?
1: Black, white, blue, green, red, yellow, violet எல்லாம் சொல்லி தந்திருக்காங்க.
0: ஸ்கூல் பாடம் எல்லாம் வீட்ல வந்து படிச்சிருவீங்களா?
1: ஆமா.
0: யார் சொல்லி தருவாங்க?
1: என் பாட்டி தான் சொல்லி கொடுப்பாங்க. படிக்கும் போது நான் மந்திரம் சொல்லிட்டு படிப்பேன்.
0: என்ன மந்திரமா?
1: சரஸ்வதி நமஸ்துதியம் வலதே கமரூபிணி வித்யாரம்பவதி சாமி சித்தி மகமேசதா.
0: யார் சொல்லி தந்தாங்க உங்களுக்கு இந்த மந்திரம்?
1: சமைப்புல சொல்லி தந்தாங்க.
0: ஓகேமா, உங்களுக்கு என்ன ஃபுட் ரொம்ப பிடிக்கும்?
1: சிக்கன்.
0: யார் சமைச்சு தருவாங்க?
1: அப்பா.
0: ஓகே சூப்பர். இன்னைக்கு பிள்ளை எங்களுக்காக என்ன சொல்லி தர போறீங்க?
1: ரைம்ஸ்.

0: வாவ், சூப்பர், அழகா பாடிட்டீங்க. யார் உங்களுக்கு இந்த பாட்டு சொல்லி தந்தாங்க?
1: ஸ்கூல்ல மிஸ் சொல்லி தந்தாங்க.
0: இன்றைய காலை பொழுதில் எங்க கூட இணைந்து மழலை மொழியில் அழகா பேசினீங்க, எங்களுக்காக ரைம்ஸ் சொல்லி தந்தீங்க, அழகான ஒரு தாளாட்டு பாடினீங்க, கலர்ஸ் எல்லாம் கூட சொல்லி தந்தீங்க. நீங்க ஃபியூச்சர்ல படிச்சு பெரிய ஆளா வர்றதுக்கு வாழ்த்துகள்.
1: தேங்க்யூ.
0: குறும்புகள் தொடரும் குழந்தை மனதோடு விடைபெறுகிறோம். டாடா, பை பை. தொடர்வது தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல்.
2: ஆகாஷ்வாணி

செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். அமெரிக்க கடற்படை தாக்குதலில் இந்திய மாலுமிகள் 3 பேர் உயிரிழந்ததற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக சர்வதேச விதிமுறைகளின்படி விசாரணை முறையாக நடைபெற்று வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பஞ்சாபில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் 117 தொகுதிகளிலும் பிஜேபி தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளது. அசாம் மற்றும் மேகாலயா மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா போஸ்னியா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். அமெரிக்க கடற்படை தாக்குதலில் இந்திய மாலுமிகள் 3 பேர் உயிரிழந்ததற்கு மத்திய அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவிடம் தொலைபேசியில் பேசி தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஜெய்சங்கர் வணிக கப்பல் போக்குவரத்திற்கு எதிராக இத்தகைய கொடிய தாக்குதல்கள் நடத்தப்படுவது நியாயமற்றது என்று தெரிவித்துள்ளார். ஓமன் கடற்கரை அருகே பலாவ் நாட்டு கொடியுடன் சென்ற எம்டி ஸ்டெட்டபெலோ என்ற டேங்கர் கப்பல் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்தனர். இக்கப்பலில் மொத்தம் 24 இந்திய ஊழியர்கள் இருந்தனர். அவர்களில் 21 பேர் மீட்கப்பட்ட நிலையில் காணாமல் போன 3 பேரும் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது. வணிக கப்பல்கள் மீது வன்முறையை பயன்படுத்துவது சர்வதேச கடல்சார் வர்த்தகத்தின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை சிதைக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானது தொடர்பாக சர்வதேச விதிமுறைகளின்படி விசாரணை முறையாக நடைபெற்று வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விபத்துக்கான உண்மையான காரணங்களை கண்டறியவும் இனிவரும் காலங்களில் விமான பயணங்களின் பாதுகாப்பை மேலும் அதிகரிக்கவும் அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக கூறினார். இந்நிலையில் இந்த விமான விபத்து குறித்து விசாரணை பணியகம் இடைக்கால அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் விபத்து குறித்த விசாரணை மிகவும் நேர்மையாகவும் ஆதாரங்கள்

0: அடிப்படையிலும் முழுமையாக நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உற்பத்தி துறையில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சியை இந்தியா எட்டியுள்ளதாக மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு குமாரசாமி தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் மத்திய உற்பத்தி தொழில்நுட்ப நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தொழில் வளர்ச்சிக்கு அளித்து வரும் முக்கியத்துவமே இதற்கு காரணம் என்று கூறினார். இதன் காரணமாக நாட்டில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். உற்பத்தி சார்ந்த பொருளாதார வளர்ச்சிக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதால் தொழில்துறையின் வளர்ச்சி முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு அதிகரித்து காணப்படுவதாகவும் திரு குமாரசாமி கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின்போது இந்தியாவின் ஏவுகணைகள் மிக சிறப்பாக செயல்பட்டதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். உதம்பூரில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், இதன் காரணமாக இந்தியாவிடம் ஆயுதங்களை வாங்க உலக நாடுகள் மிகுந்த ஆர்வம் காட்டுவதாக கூறினார். 2014 ஒப்பிடும்போது நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி 174% அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தோனேஷியா, பங்களாதேஷ் உள்ளிட்ட நாடுகளுக்கு ஆயுதங்களை இந்தியா ஏற்றுமதி செய்து வருவதாகவும், ஆயுதங்களுக்காக மற்ற நாடுகளை இந்தியா சார்ந்திருந்த நிலை மாறிவிட்டது என்றும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கு உலக நாடுகள் முன்வர வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. தஜிகிஸ்தானில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் சர்வதேச மாநாட்டில் உரையாற்றிய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங், பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் மற்றும் நிதியுதவி தருவது, எல்லை தாண்டிய பயங்கரவாதம் ஆகியவை மனித நேயத்திற்கும் சர்வதேச விதிமுறைகளுக்கும் எதிரானது என்று கூறினார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு என்பது வெறும் பிராந்திய அளவிலான குழு மட்டுமல்ல, அது யுரேஷியா முழுவதும் வரலாற்று மற்றும் கலாச்சார ரீதியாக தொடர்புடைய நாடுகளுடன் இந்தியாவை இணைக்கும் முக்கிய பாலம் என்றும் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: டேராடூனில் உள்ள இந்திய ராணுவ பயிற்சி கல்லூரியில் இன்று நடைபெறும் அணிவகுப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பார்வையிடுகிறார். இந்த ஆண்டு முதன்முறையாக பெண் அதிகாரிகள் தங்கள் ஆண்களுக்கு நிகராக அணிவகுப்பில் பங்கேற்க உள்ளதாகவும், இது வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் அந்த கல்லூரி கூறியுள்ளது. இந்த அணிவகுப்பை தொடர்ந்து 500 மேற்பட்ட ஆண் மற்றும் பெண் அதிகாரிகள் ராணுவத்தில் அதிகாரிகளாக பொறுப்பேற்க உள்ளனர். இந்த அணிவகுப்பு என்பது வெறும் ராணுவ மரபு மட்டுமல்ல, தேசத்திற்கு சேவை செய்ய இளம் அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் இருப்பதை குறிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பஞ்சாபில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் 117 தொகுதிகளிலும் பிஜேபி தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளது. புதுதில்லியில் இது தொடர்பாக மாநில பிஜேபி தலைவர்களுடன் மூத்த தலைவர் திரு அமித்ஷா, கட்சியின் தலைவர் திரு நிதின் நபின் ஆகியோர் நேற்று ஆலோசனை நடத்தினர். இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி பஞ்சாப் மாநில செயலாளர் திரு கேவல் சிங் தில்லான், தற்போது மாநிலத்தில் பிஜேபி எந்த கட்சியுடனும் கூட்டணி அமைக்கவில்லை என்று கூறினார். பஞ்சாப் மாநிலத்தில் தற்போதுள்ள பொருளாதார மற்றும் சமூக நெருக்கடியில் இருந்து அம்மாநிலம் மீண்டு வருவதற்கு இரட்டை எஞ்சின் அரசு அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அணுசக்தி பேச்சுவார்த்தை தொடர்பாக இடைக்கால ஒப்பந்தம் முறையாக செயல்படுத்தப்பட்டால் மட்டுமே அமெரிக்காவுடன் ஈரான் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தும் என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி கூறியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆரம்பகட்ட ஒப்பந்தத்திற்கு பிறகு தனது கடமைகளை நிறைவேற்ற ஈரான் 60 கால அவகாசம் வழங்கும் என்றும், அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் அமெரிக்கா தனது வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறினால் ஒப்பந்தம் கையெழுத்தாகாது என்று அவர் எச்சரித்துள்ளார். கடந்த காலத்தில் அமெரிக்கா அளித்த வாக்குறுதிகளை மீறியுள்ளது என்றும் அவர் கூறினார். தங்கள் நாட்டு பாதுகாப்பிற்கு ஐநா சபையையோ பிற சர்வதேச அமைப்புகளையோ ஈரான் சார்ந்திருக்கவில்லை என்றும் திரு அராக்சி தெரிவித்தார். அசாம் மற்றும் மேகாலயா மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அடுத்த 2 நாட்களில் அருணாச்சல பிரதேசம், பீகார், கேரளம்

0: மாஹே, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, ஒடிசா, இமயமலை ஒட்டியுள்ள மேற்கு வங்கம், சிக்கிம் மாநிலங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த இரண்டு நாட்களில் மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரப்பிரதேசம், மேற்குவங்கம், ஒடிசா, ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழைக்கான சாதகமான சூழல் நிலவுகிறது. தில்லி, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், இமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய இடங்களில் நாளை வரை இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று நள்ளிரவு தில்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. அதே நேரத்தில் மரத்வாடா, விதர்பா மற்றும் மேற்கு ராஜஸ்தான் ஆகிய பகுதிகளில் இன்று வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. புவிசார் குறியீடு பெற்ற புகழ்பெற்ற தேஜ்பூர் லிச்சி பழங்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் பணியை அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா நேற்று தொடங்கி வைத்தார். கவுஹாத்தி விமான நிலையத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிங்கப்பூருக்கு 500 கிலோ எடையுள்ள பியாஜி ரக லிச்சி பழங்கள் அடங்கிய பெட்டிகள் விமானத்தில் ஏற்றப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா, கடந்த சில ஆண்டுகளாகவே தேஜ்பூர் லிச்சி பழங்கள் சர்வதேச சந்தையில் தங்களுக்கு என ஒரு தனி இடத்தை பிடித்து உள்ளதாக குறிப்பிட்டார். சில நாட்களுக்கு முன்புதான் விவசாயம் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் மூலம் 1000 கிலோ லிச்சி பழங்கள் துபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். துபாயை தொடர்ந்து தற்போது சிங்கப்பூர் சந்தையும் திறக்கப்பட்டுள்ளதை குறிப்பிட்ட அவர், இந்த முன்னெடுப்பு அசாம் விவசாயிகளுக்கு பெரும் ஊக்கமளிப்பதோடு வரும் காலங்களில் லிச்சி சாகுபடியை மேலும் அதிகரிக்க செய்யும் என்று திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா நம்பிக்கை தெரிவித்தார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா, போஸ்னியா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. டொராண்டோவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்தன. அமெரிக்கா, பராகுவே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் லாஸ் ஏஞ்சல்ஸில் தற்போது நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க கடற்படை தாக்குதலில் இந்திய மாலுமிகள் 3 பேர் உயிரிழந்ததற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக சர்வதேச விதிமுறைகளின்படி விசாரணை முறையாக நடைபெற்று வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பஞ்சாபில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் 117 தொகுதிகளிலும் பிஜேபி தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளது. அசாம் மற்றும் மேகாலயா மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா, போஸ்னியா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
2: மலர்கள் மலரும் நேரம், பறவைகள் பாடும் நேரம் காலை 7:25. காதோடு பல கருத்துக்கள் சொல்லும் இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. சேவை செய்திகள் கேட்பதற்கு முன்
3: வந்தாச்சு ரமணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய கார எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைபன் பிரிட்ஜஸ் கார பெறுங்க, அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸோட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் இஎம்ஐ, பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ்ல எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. டிஎன்சி அப்ளை.
4: இன்ஜினியரிங் இல்லாம மெடிசன் எப்படி?
5: இதுதான் ஹை டிமாண்டான மருத்துவத்தையும் டெக்னாலஜியையும் கம்பைன் பண்ற ஃபியூச்சர் கோர்ஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்.
4: இன்னைக்கே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நிஷ் கன்னியாகுமரி, தி நாலேஜ் பிளானட்.
6: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
7: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: சேவை செய்திகள். முருகன் குன்றம் அருள்மிகு வேல்முருகன் திருக்கோவில் வைகாசி மாத கிருத்திகையொட்டி இன்று காலை 8:30 வழிபாடு, 9:30 சிறப்பு அபிஷேகம், முற்பகல் 11:30 சிறப்பு வழிபாடு, மாலை 6:30 வழிபாடு. நாகர்கோவில் இயேசுவின் திரு இருதய ஆலய பங்கு குடும்ப விழாவில் மாலை 6:00 ஜெபமாலை, இயேசுவின் திரு இருதய புகழ் மாலை, நவநாள் மாலை ஆராதனை. காரங்காடு புனித ஞானப்பிரகாசியார் ஆலய பங்கு குடும்ப விழாவில் இன்று மாலை 6:00 ஜெபமாலை, தொடர்ந்து திருப்பலி. பொது விநியோக திட்ட செயல்பாட்டில் காணப்படும் குறைபாடுகளை களைவதற்கும் மக்களின்

0: குறைபாடுகளை கேட்டு உடனுக்குடன் அவற்றை நிவர்த்தி செய்வதற்கும் சிறப்பு மக்கள் குறைதீர்க்கும் முகாம் இன்று காலை மணி 10 முதல் பிற்பகல் 1 மணி வரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து வட்ட வளங்கள் அலுவலகங்களிலும் வைத்து நடைபெறவுள்ளது. இந்த முகாம்களில் குடும்ப அட்டையின் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், இறந்த குடும்ப தலைவரின் பெயர் மற்றும் புகைப்படம் மாற்றம் செய்தல், PHS அட்டையில் பெண் குடும்ப தலைவர் புகைப்படம் மாற்றம் செய்தல் மற்றும் நகல் குடும்ப அட்டை கோரும் மனுக்கள், கைபேசி எண் பதிவு மற்றும் மாற்றம் செய்தலுக்கான கோரிக்கை மனுக்கள் பெற்று நடவடிக்கை எடுக்கப்படும். பொது விநியோக கடைகளில் செயல்படும் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் தரம் குறித்த புகார்களையும் பெற்று நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த குறைதீர்ப்பு முகாம்களில் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடையுமாறு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆதி திராவிடர் நடைத்துறையின் கீழ் ஒரு பள்ளி மாணவர் விடுதியும், ஒரு பள்ளி மாணவியர் விடுதியும், 3 கல்லூரி மாணவர் விடுதிகளும், 4 கல்லூரி மாணவியர் விடுதிகளும், 1 தொழிற்பயிற்சி மாணவர் விடுதி என மொத்தம் 10 சமூக நிதி விடுதிகள் இயங்கி வருகின்றன. இந்த விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவர்களுக்கு எவ்வித கட்டணமும் இன்றி தங்குமிடம், சத்தான உணவு மற்றும் நூலக வசதி ஆகியவை வழங்கப்படுகிறது. 10 மற்றும் 12 வகுப்பு பயிலும் மாணவ மாணவியர்கள் கல்வித்திறனை மேம்படுத்தும் பொருட்டு சிறப்பு வழிகாட்டி மற்றும் 11 12 வகுப்பு மாணவர்களுக்கு நீட் மற்றும் JEE நுழைவுத் தேர்வுகளுக்கான வினா வங்கி நூல்கள் வழங்கப்படுகிறது. பள்ளி விடுதிகளில் 4 வகுப்பு முதல் 12 வகுப்பு வரை பயில்கின்ற மாணவ மாணவிகளும், கல்லூரி விடுதிகளில் பட்டப்படிப்பு, பாலிடெக்னிக் மற்றும் IT பயிலும் மாணவ மாணவிகளும் சேர்ந்து தகுதியுடையவர் ஆவார். விடுதிகளில் சேர பெற்றோர் அல்லது பாதுகாவலரது ஆண்டு வருமானம் 250,000 மிகாமல் இருக்க வேண்டும். விடுதிகளுக்கு வீட்டிற்குமான தொலைவு சுமார் 5 கிலோமீட்டருக்குள் மேல் இருக்க வேண்டும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக தரைத்தளம், நாகர்கோவில், அல்லது 7338801318 என்ற அலைபேசி எண்ணிலோ 9444949168 என்ற அலைபேசி எண்களிலோ தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டீர்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
0: வரலாற்றை படைக்கும் நேரம் இது காலை 7:30. பாலை நிலத்தில் சோலை நிழலென நாளும் நம்மோடு. இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம்.
3: மத்திய அரசு அங்கீகாரத்துடன் சென்ட் சேவியர் பொறியியல் கல்லூரியால் நிர்வகிக்கப்படும் இந்நிறுவனத்தில் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக்ஸ்,
4: மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
3: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
4: 10 வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
3: மற்றும் 0465129648 ஃப்ரெண்ட்ஸ் ITI மத்திக்கோடு திக்கணம் கோடு.
0: குமரி பண்பலை 101 மகிழ்வோடு மதியம் தர வருகின்றது.
5: இன்றைய குறுஞ்செய்தி:
6: என்ன, இன்னும் மந்திரியாரை காணவில்லை, எவ்வளவு நேரம்தான் காத்திருப்பது?
5: மன்னர் வேண்டே,
6: உமக்கு என்ன தைரியம் இருந்தால் என்னை முட்டை கோஸ் என்று அழைப்பீர்?
5: முட்டை கோசா? மன்னர் வேண்டே, ஜப்பானிய மொழியில் ஒஹயோ கோசை மாசு என்றால் காலை வணக்கம் என்று பொருள் மன்னா.
6: ஓ, அப்படியா?
5: ஜப்பானுக்கு வந்து விட்டு ஜப்பானிய மொழி பேசாவிட்டால் எப்படி மன்னா?
6: நீர் கூறுவதும் சரிதான். அப்படி என்றால் நான் ஜப்பானிய மொழியில் காலை வணக்கம் கூறி விடுகிறேன். ஒஹயோ கோசை மாசு மந்திரியாரே.
5: மன்னர் வேண்டே, கலக்குறீர்கள், போங்கள்.
6: அது சரி, நம்மை மந்திரப்பாயில் அழைத்து வந்து ஜப்பானில் இறக்கிவிட்ட ஜூனோ எங்கே?
5: பயண கலைப்பில் ஜூனோ அற்புத விளக்கினுள் சென்று உறங்கிக் கொண்டிருக்கிறது மன்னா. எழுப்ப வேண்டுமா?
6: வேண்டாம், பாவம் அது உறங்கட்டும். மந்திரப்பாய் பத்திரமாகத்தானே இருக்கிறது?
5: ஆம், பத்திரமாகத்தான் உள்ளது. எதற்காக கேட்கிறீர்கள் மன்னா?
6: அது இருந்தால் தானே நாம் பத்திரமாக அதில் அரண்மனை சென்று சேர முடியும்.
5: மன்னருக்கு அந்த கவலையா? அதெல்லாம் பத்திரமாகத்தான் வைத்திருக்கிறோம் அண்ணா.
6: சரி, வாரும் மந்திரியாரே, ஜப்பான் நாட்டை சுற்றி பார்த்து விட்டு வருவோம். வாரும்
5: ஜப்பான்.

0: நாட்டில் பார்ப்பதற்கு நவீன விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. ஆனால் முதலில் நம் வீடுகளில் இருந்து ஆரம்பிப்போம்.
1: வீடுகளில் இருந்தா சரி, அதுவும் நன்றாகத்தான் இருக்கும். வாரும் செல்வோம். மந்திரியாரே, ஜப்பான் நாட்டில் அடிக்கடி பூகம்பங்கள் நிலநடுக்கங்கள் ஏற்படுவதால் இங்கே வீடு அதற்கு தகுந்தது போல் வடிவமைத்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார்களே, உண்மைதானா?
0: ஆம் மன்னர் வேண்டே, அதை எதிர்கொள்ளும் வகையில் தான் அவர்கள் தங்கள் வீடுகளை அமைத்திருக்கிறார்கள்.
1: அடடா, திடீரென மழை பெய்கிறதே.
0: மழையில் நனையாமல் இந்த வீடு நிறைய ஒதுங்கி நிற்போம் அண்ணா.
1: மந்திரியாரே, இந்த வீட்டை சுற்றி கவனித்தீரா? வீட்டை சுற்றி நான்கு முனைகளிலும் மாடியிலிருந்து கீழே சங்கிலி தொங்குகிறது. அதில் விதவிதமான வடிவங்கள் இருக்கின்றன. அதன் வழியே தண்ணீர் பாய்ந்து போகிறது. எதற்கு இதை இங்கு அமைத்திருக்கிறார்கள்?
0: மன்னர் வேண்டே, நமது நாட்டில் மழை நீர் சேகரிப்பு என்று வீடுகளின் கூரைகளிலிருந்தும் மொட்டை மாடியிலிருந்தும் தண்ணீரை கீழே விழும்படியான பைப்புகளை வைத்திருப்போம் அல்லவா? அதன் வழியே தண்ணீர் கீழே வந்து மழை நீர் சேகரிப்பு தொட்டியில் விழும். இதுவும் மழை நீர் சேகரிப்பு முறைதான் மன்னா.
1: அப்படியா? ஆனால் எதற்கு சங்கிலியை தொங்க விட்டிருக்கிறார்கள்
0: மன்னா? இந்த சங்கிலிகளுக்கு இவர்கள் ரெயின் செயின் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். மொட்டை மாடியிலிருந்து வீடுகளின் கூரைகளிலிருந்தும் இந்த சங்கிலி மழை நீர் சேகரிப்பு தொட்டி வரை தொங்க விடுகிறார்கள். மழை பெய்யும் போது மழை நீர் அங்கிருந்து இந்த சங்கிலி வழியாக ஒரு நீர்வீழ்ச்சி போன்று பாயும். அப்போது தண்ணீர் வேற எங்கும் தெரிக்காமல் சிந்தாமல் சிதறாமல் அதிக அளவில் இந்த மழை நீர் சேகரிப்பு தொட்டியில் வந்து விழுவதற்காகத்தான் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். இதனால் அதிக அளவில் மழை நீர் சேமிக்கப்படுகிறது. ஜப்பான் நாட்டில் இருக்கும் ஒவ்வொரு வீடுகளிலும் இந்த ரெயின் செயின் எனப்படும் இந்த சங்கிலியை பார்க்க முடியும்.
1: சிறு சிறு விஷயம்தான், ஆனால் பாரும் அது எவ்வளவு பலன் அடங்கியிருக்கிறது. நல்ல விஷயங்கள் எங்கிருந்தால் என்ன, நாம் அதை கற்றுக்கொள்வதில் தவறில்லையே மந்திரியாரே. மந்திரியாரே, நாமும் நமது அரண்மனை திரும்பியவுடன் ரயின் செயினை அரண்மனையிலும் வைத்து விடுவோம். மந்திரியாரே, இன்னொரு விஷயம், அரண்மனைக்கு திரும்புவதற்கு முன் டோஃபு, சுஷி, டெம்புரா வாங்கி சாப்பிட்டு விட்டுதான் செல்ல வேண்டும்.
0: இதெல்லாம் என்ன
1: மந்திரியாரே? இது கூட தெரியாதா உமக்கு? ஜப்பான் நாட்டு உணவுகள் இது கூட தெரியாமல் இருக்கிறீரே.
0: அது சரி, யாருக்கு எதன் மீது ஆர்வம் இருக்கிறதோ அதை பத்தி தானே தேடல் இருக்கும். மன்னர் உணவை தேடி இருக்கிறார்.
1: என்ன கூறினீர்?
0: இல்லை மன்னா, அந்த டோஃபு, சுஷி, டெம்புரா சாப்பிட போகலாமா என்று கேட்டேன்.
2: இன்றைய குறுஞ்செய்தி.

தென்றல் காற்று மனம் தழுவும் நேரம் 7:35. தேனினும் இனிமையை நாளும் தரும் இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். குட் மார்னிங் கன்னியாகுமரி. புத்தம்பது பாடல்கள், சுவாரஸ்யமான தகவல்கள், இன்று உலகில் நடந்த அதிசய நிகழ்வுகள், உலக நிகழ்வு முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் பொது அறிவை வளர்க்கும் தகவல் களஞ்சியமாய் காலை பொழுதின் புத்துணர்ச்சியாய் ஆரம்பமாகிறது தென்குமரி தேனிலை. இது குமரி பண்பலை 101 அன்பலை. இன்றைய தென்குமரி தேனிலை ஆரம்பமாகிறது ஒரு பாசிட்டிவ் நோட் பாடலோடு. எல்லாமே நடக்கும், நல்லாவே நடக்கும். சோ டோன்ட் ஃபீல், உங்கள் முயற்சியை நீங்கள் தொடருங்கள், வெற்றி உங்களை தேடி வரும். ஏனென்றால் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும். உங்கள் காலையை கலகலக்க வருகின்றது வித் லவ் திரைப்படத்திலிருந்து மோகன்ராஜன் வரிகளில் ஷான் ரோல்டன் இசையமைத்து பாடிய உட்பி பாடல்.

0: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
1: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
2: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாபூட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின், லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
4: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
5: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
6: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
7: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சர்மரோக நிவாரணி சேவால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101 இன்று காலை 9:02 RKG நெய் வழங்கும் பன்மொழி பாடல்கள் கேட்கலாம். இனிய காலை பொழுது 7:40. வானத்தில் தவழும் மேகங்களாய் பூமியின் தாகத்தை தீர்க்கும் அழகை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேரம். அப்படியே இன்றைய பொது அறிவு கேள்விக்கு போயிடலாமா? இன்றைய கேள்வியும் நம்மை குளிர வைக்கும் கேள்விதான். வான் மீது தவழ்ந்து வரும் வெண்பஞ்சு மேகங்களின் எடை எவ்வளவு? அதுதான் இன்றைய கேள்வி.
8: மேகம் இருக்காதா பின்னே பின்னே,
7: மேகங்கள் மழையாக பொழியும் அழகை ரசித்திருப்போம். அப்போதாவது அதன் எடை எவ்வளவு இருக்கும் என்று சிந்தித்திருக்கிறோமா? சிந்திக்கவில்லை என்றால் இப்போது சிந்திப்போம். உங்கள் சிந்தனைக்கு உற்சாகமூட்டி இசை சாரலில் நனைய வைக்க டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்திலிருந்து மோகன்ராஜன் வரிகளில் ஷான்ரோடன் இசையமைத்து சைந்தவியுடன் இணைந்து பாடிய பாடல் வருகின்றது. கேட்டு ரசித்துக் கொண்டே சிந்திப்போம்.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
4: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
3: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
4: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
3: சேர்க்கை நடைபெறுகிறது.
5: அழகான ஒரு பாடலோடு முகைமலையில் நனைந்தோம். காலத்தின் தடம் சொல்லும் நேரம் 7:45. தேதி தினமும் மாறிடும். குமரி பண்பலை 101 செய்தி புதிதாய் வந்திடும், கேட்டிடலாம்.
6: இன்று ஜூன் மாதம் 13
7: சர்வதேச வெளிரல் விழிப்புணர்வு தினம், இன்டர்நேஷனல் ஆல்பினிசம் அவேர்னஸ் டே இன்று.
6: வெளியல் குறைபாட்டுடன் கூடிய மக்களின் உரிமைகளை பாதுகாத்திட சர்வதேச வெளியல் விழிப்புணர்வு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
7: வேலைவாய்ப்பு, கல்வி, நீதி மற்றும் சிறந்த சுகாதாரம் ஆகியவற்றில் சமமான வாய்ப்பினை ஏற்படுத்தி உறுதி செய்திடவும் முயற்சி மேற்கொண்டிடவும் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
6: ஸ்காட்லாந்தைச் சேர்ந்த விஞ்ஞானி ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
7: 1831 இதே நாளில் பிறந்த ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல் அவர்கள் கணிதம் மற்றும் இயற்பியல் துறையில் வல்லுநர் ஆவார்.
6: இவரது முக்கியமான சாதனை மின்காந்தவியல் கோட்பாடாகும்.
7: மின்சாரம், காந்தப்புலம், ஒளி அனைத்துமே ஒரே தோற்றப்பாட்டின் வெளிப்பாடுகளே என விளக்கிய இவரது சமன்பாடுகள் இவரது பெயரால் மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகள் என்றே அழைக்கப்படுகிறது.
6: மின்காந்தவியலில் இவரது பணி இயற்பியலில் 2வது பெரிய ஒன்றிணைப்பு எனப்படுகின்றது.
7: மலையாள எழுத்தாளர் சஞ்சயன் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
6: மூன்றாம் ஆண்டு இதே நாளில் பிறந்த இவர் ஒரு மலையாள எழுத்தாளரும் பத்திரிகையாளரும் மற்றும் மலையாள இலக்கியத்தில் நையாண்டி எழுத்தின் முன்னோடிகளில் ஒருவராகவும் உள்ளார்.
7: நையாண்டிகளைத் தவிர இலக்கிய

0: புத்தகங்களையும் எழுதியுள்ள இவர் வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர்களின் ஒத்தெல்லோவை மலையாள மொழியில் மொழிபெயர்த்துள்ளார்.
1: கேரளத்தின் முதலாவது முதலமைச்சர் EMS நம்பூதிரி பாட் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
0: கேரள மாநிலத்தின் முதல் முதலமைச்சரும் இந்திய பொது உடைமை தலைவருமான EMS நம்பூதிரி பாட் அவர்கள் 1909 இதே நாளில் பிறந்தார்.
1: இவரது சோசலிச கொள்கைகளுக்காகவும் மார்க்சிய கொள்கைகளுக்காகவும் பெரிதும் அறியப்பட்ட இவர் ஓர் எழுத்தாளர் மற்றும் பல இலக்கிய படைப்புகளுக்கு சொந்தக்காரரும் ஆவார்.
0: கேரள வரலாறு குறித்த இவரது புத்தகம் குறிப்பிடத்தக்க ஒரு புத்தகமாகும்.
1: தென்னிந்திய புகழ்பெற்ற இசையமைப்பாளர், பின்னணி பாடகர், நடிகர், தயாரிப்பாளரும் ஆன GV பிரகாஷ்குமார் அவர்கள் 1987 இதே நாளில் பிறந்தார்.
0: இதே நாளில் பயோனியர் 10 என்ற விண்கப்பல் நெப்டியூனின் சுற்றுவட்டத்தை எட்டி மத்திய சூரிய குடும்பத்தை தாண்டிய முதலாவது விண்கப்பல் என்ற சாதனையை படைத்தது.
1: இந்திய விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர் கே வெங்கடாச்சலபதி அவர்கள் நினைவு தினம் இன்று.
0: இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு பலமுறை சிறை சென்றுள்ள இவர் தனது ஊரில் கிராம ஊழியர் சங்கத்தை ஏற்படுத்தினார்.
1: 1940 டி கல்லுப்பட்டியில் காந்தி நிகேதன் ஆசிரமத்தை நிறுவி இதன் மூலம் கிராமங்களில் கிடைக்கும் மூலப்பொருட்களைக் கொண்டு கதர், தேன் வளர்ப்பு, மட்பாண்டம், பனைவெல்லம், கைக்குத்தல் அரிசி, கை காகிதம், தோல் உற்பத்தி உட்பட பல தொழில்கள் உருவாக்கப்பட்டு பலருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்க பெற்றது.
0: இவர் 1969 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
1: இந்திய மருந்தியலின் தந்தை என அழைக்கப்பட்ட சர் ராம்நாத் சோப்ரா அவர்கள் 1973 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
0: இந்திய மருத்துவ களஞ்சியம் அமைக்க முனைப்பாக பாடுபட்ட இவர் நாகவல்லி அல்லது சர்ப்பகந்தி எனப்படும் இந்திய மூலிகையின் பயனை முதன் முதலில் இவ்வுலகுக்கு அறிவித்தவர் ஆவார்.
2: தேதியும் செய்தியும்

காலத்தின் தடத்தின் சிறப்புகளை தெரிந்து கொண்டோம். இனி பொது அறிவு கேள்விக்கான பதிலை தெரிந்து கொள்வோமா? சாதாரண வெண்பஞ்சு மேகங்களின் சராசரி எடை எவ்வளவு? இதுதான் இன்றைய பொது அறிவு கேள்வி.

சாதாரண வெண்பஞ்சு மேகங்களின் சராசரி எடை எவ்வளவு என்றால், 1 கிலோமீட்டர் நீளமும் அகலமும் மற்றும் உயரமும் கொண்ட ஒரு சாதாரண வெண்மேகத்தில் பில்லியன் கணக்கான நீர்த்துளிகள் இருக்கும். இதன் மொத்த எடை 500,000 கிலோகிராம், அதாவது சுமார் 100 யானைகளின் எடைக்கு சமமாக இருக்கும்.

கார்மேகம் அல்லது இடிமலை மேகங்களின் எடை எவ்வளவு இருக்கும் தெரியுமா? மலைப்பொழியின் கரிய பெரிய மேகங்கள் அதிக அடர்த்தியான நீர்த்துளிகளை கொண்டிருப்பதால் அவற்றின் எடை பல மில்லியன் கிலோகிராம்கள், அதாவது சுமார் 10 லட்சம் டன் வரை இருக்குமாம். எவ்வளவு எடை இருந்தாலும் மேகம் கீழே விழாமல் எப்படி மிதக்கிறது? இந்த சிந்தனை தானே இப்போது நமக்குள்ள வளம் வருகிறது. மேகத்தில் உள்ள நீர்த்துளிகள் மிக சிறியவை, அதாவது ஒரு மைக்ரான் அளவுதான். வளிமண்டலத்தில் கீழே இருக்கும் வறண்ட காற்றின் அடர்த்தியை விட இந்த நீர்த்துளிகளில் இருக்கும் அடர்த்தி குறைவு. இதனாலதான் தண்ணீரில் எண்ணெய் மிதப்பது போல அடர்த்தியான அதிகமான காற்றின் மீது மேகங்கள் எளிதாக மிதக்கின்றன.

அப்படியே ஜிவி ஹிட் பாடல் ஒன்று கேட்கலாமா? ஆமாங்க, வானவில்லை கண்ணெதிரை காட்ட வருகின்றது. கே கென் ஈஸ்வர் லட்சுமி சந்தான லட்சுமி வரிகளில் ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைத்து பாடிய யூத் திரைப்பட பாடல்

இன்றைய பொது அறிவு கேள்வியின் மூலம், பஞ்சு போன்ற மேகங்களின் எடை 500,000 கிலோகிராம் வரை இருக்கும் எனவும், கார் மேகங்களின் எடை சுமார் 10 டன் வரை இருக்கும் எனவும் அறிந்து கொண்டோம்.

0: அதிநவீன கேட்லாப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
1: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
0: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
1: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
0: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
1: உலகத்தரத்தில் லேப் வசதி,
0: சிடி எம்ஆர்ஐ போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
1: KMMC ஹாஸ்பிட்டல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, முட்டம்.
0: கால் 7904473872.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, வேளாண்மை விளைபொருட்களில் மதிப்பு கூட்டல், ஊட்டுவாழ் மடம் ஜே ஜெனீசா அவர்களுடன் வேளாண் நேரலை, அமுத சுரபி, பாரத பிரதமரின் தூய்மை இந்தியா திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், திரவ உயிர் உரங்கள், பூதப்பாண்டி வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் ஆர் சுரேஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 ஆர்கேஜி நெய் வழங்கும் பன்மொழி பாடல்கள் கேட்கலாம். குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தென்குமரி தேனலை, இது குமரி மண்ணின் அன்பலை. தென்குமரித்தே நிலையில் இனி மின்னலா மின்னி மின்மினியாய் மனதில் வட்டமிட வருகின்றது சாம் சி எஸ் இசையில் கபில் கபிலன் பாடிய காளிதாஸ் 2 திரைப்பட பாடல்.

0: தென்குமரி தேனலையில் இணைந்து மகிழ்ந்திருக்கிறோம். வடசேரி உழவர் சந்தையில் இன்றைய விலை நிவரம், குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்நிலை நிலவரம், நெல் விலை விவரங்கள் சொல்ல மீண்டும் தென்குமரி தேனலை தொடரும் 8:02 தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியாவிற்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத் தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுதேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தட்டமையால் பாதிக்கப்பட்டுள்ள மாலத்தீவுக்கு இந்தியா மருத்துவ உதவிகளை அனுப்பி வைத்துள்ளது. திமுக ஆட்சிக் காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டு தகுதியான நபர்களுக்கு பட்டா வழங்க அமைச்சர் திரு தென்னரசு அறிவுறுத்தியுள்ளார். மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மற்றும் அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமங்களை எடுத்து செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு நீர்த்தேக்கங்களில் இருந்து கார்பருவ சாகுபடிக்கு வரும் திங்கட்கிழமை முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. குருவாயூரில் இருந்து சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் விரைவு ரயில் இம்மாதம் 20ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை திருச்சூர், பாலக்காடு, பொள்ளாச்சி, திண்டுக்கல் வழியாக இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரவாயில் அருகே பெயின் தொழிற்சாலையில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டதால் அந்த பகுதியில் கரும்புகை சூழ்ந்தது. வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தர்மசாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் தற்போது நடைபெற்று வரும் ஆட்டத்தில் அமெரிக்கா 3-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலையில் உள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
0: ஜன்னலோர மலையை ரசிக்கும் நேரம் 8:02.
3: தன் கிழக்கு தேன் செட்டு செம்பருத்தி பூ முட்டு செல்லும் கொஞ்சதே தாளாட்ட
0: குளிர் மலையாய் மனதில் விழும் இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இது தகவல்களின் நேரம். கேட்கலாம் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம். நாட்டு கத்தரிக்காய் 75 ரூபாய், கத்தரிக்காய் சாதாரகம் 50 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 60 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 40 ரூபாய், நாட்டு தக்காளி 50 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 58 ரூபாய், நாட்டு மிளகாய்

70 ரூபாய், நாடன் மிளகாய் 180 ரூபாய், சீனி அவரைக்காய் 48 ரூபாய், வெள்ளரிக்காய் 30 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், இஞ்சி 160 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சேனைக்கிழங்கு 45 ரூபாய், பல்லாரி 35 ரூபாய், கேரட் 80 ரூபாய், முட்டைக்கோஸ் 55 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 50 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 60 ரூபாய், சின்ன வெங்காயம் 80 ரூபாய், பூசணி 20 ரூபாய், தடியங்காய் 15 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 140 ரூபாய், புடலை 48 ரூபாய், பீன்ஸ் 100 ரூபாய், சௌச்சோ 50 ரூபாய், தட்டைப்பயிறு 45 ரூபாய், நாடன் மாங்காய் 25 ரூபாய், பீட்ரூட் 48 ரூபாய், முள்ளங்கி 45 ரூபாய், எலுமிச்சை 80 ரூபாய், நார்த்தங்காய் 60 ரூபாய், காலிஃபிளவர் 50 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 45 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 50 ரூபாய், வாழை இலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 60 ரூபாய், புதினா 80 ரூபாய், பால் சேம்பு 75 ரூபாய், வழுதலங்காய் 75 ரூபாய், கோவைக்காய் 48 ரூபாய், வாழைக்காய் நேந்திரன் 56 ரூபாய். இனி பழங்களின் விலை விவரம். பப்பாளி 30 ரூபாய், அன்னாசி 50 ரூபாய், நெல்லிக்கனி 70 ரூபாய். இனி காய்கறிகளின் விலை விவரம். சுரைக்காய் 25 ரூபாய், காரமணி 50 ரூபாய், கருவேப்பிலை 10 ரூபாய், நூக்கூல் 48 ரூபாய், ஒட்டு மாங்காய் 30 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 100 ரூபாய். அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம் இனி அறியலாம். அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2500 ரூபாயாகவும் உள்ளூர் சந்தையில் 1700 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. இனி குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட விவரம் இன்றைய காலை நேர நிலவரப்படி. பேச்சிப்பாறை அணை 36.35 அடி, பெருஞ்சாணி அணை 64.25 அடி, சிற்றாறு 1 அணை 12.66 அடி, சிற்றாறு 2 அணை 12.76 அடி, பொய்கை அணை 16.10 அடி, மாம்பழத்துறையாறு அணை 32.81 அடி. குமரி பண்பலை 101.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தென்குமரி தேனலை. காலை பசியை கிளப்பும் மனமும் மனதை வருடி ஆட்டம் போடும் இசையும் ஒன்றாக கலக்கும் நேரம் இது. ஆம்நேர்களை சூடான இட்லியை போல நம் ரத்தத்தில் சூடு பரப்பறுகின்றது. தானுஸ் வரிகள் அமைத்து அறிவுடன் இணைந்து பாடிய இட்லி கடை திரைப்பட பாடல் இசை ஜி வி பிரகாஷ்குமார்.

0: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: வந்தாச்சு ரமணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய காரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைகனன் பிரிட்ஜஸ் கார பெறுங்க, அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸோட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் இஎம்ஐ, பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ்ல எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. டிஎன்சி அப்ளை.
3: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
4: நீ நம்ம நாகர்கோயில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 ஆர்கேஜி நெய் வழங்கும் பன்மொழி பாடல்கள் கேட்கலாம்.
7: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
8: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
9: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
10: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
11: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்கநகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 சவாலி சமாளி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர். வசந்தன் கோவின் குழு குழு ஏசி மேலா.
2: வந்தாச்சு ரமணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய காரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைகனன் பிரிட்ஜஸ் கார பெறுங்க, அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸோட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் இஎம்ஐ, பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ்ல எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. டிஎன்சி அப்ளை.
6: இணைந்திருக்கிறோம் குமரி பண்பலை 101 தென்குமரி தேனலையோடு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாய் தென்குமரி தேனலையை நிறைவு செய்ய வருகின்றது. விவேக் வரிகளில் சந்தோஷ் நாராயண் இசையமைத்து சுப்லட்சுமியுடன் இணைந்து பாடிய தலைவன் தலைவி திரைப்பட பாடல்.

தகவலோடு இசையாய் ஆட்டத்தோடு பாட்டமாய் அறிவு களஞ்சியமாய் இன்னிசை ராகமாய் நிறைவு பெறுகின்றது தென்குமரி தேனலை. இது குமரி மண்ணின் அன்பலை. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: Heights for much of the past 2 years, investors appeared willing to suspend disbelief. Artificial intelligence was not merely a promising technology, it became the foundation of a market narrative. Share prices soared, valuations stretched, and every earnings season was interrupted through the lens of an AI-driven future. The recent turbulence in global stock markets suggests that this phase may be ending. Technological revolutions have always generated excitement, but financial markets eventually demand evidence. And finally, under the caption Peck Party, the Delhi Tribune captures a serene picture of a parrot and black-rumped flame-back woodpecker feeding on a wall. And with that, it's back to you, Sarabjeet.
1: Thank you, Shagun. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to embark on 6-day visit to France and Slovakia this morning. DRDO successfully conducts 3 consecutive flight tests to demonstrate multi-layered ballistic missile defense capability. External Affairs Minister Dr. S. Jaishankar lodges strong protest with U.S. Secretary of State Marco Rubio over U.S. strikes on oil ship that killed 3 Indian sailors. India and Bangladesh reaffirm their commitment to maintain peace and tranquility along the border. United States says it open to civil nuclear program of Iran under proposed peace deal. In badminton, P.V. Sindhu to face world champion Akane Yamaguchi of Japan in women's single semi-finals of Australian Open today. And in FIFA World Cup, United States takes 3-1 lead. And with that, we end the morning news. Have a nice day.
2: மனதின் குரலாக,
3: சிரிப்பின் மகிழ்வாக,
2: ஆனந்தத்தின் நிறைவாக
3: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
2: குமரி பண்பலை 101.
4: நேரம் காலை 8:30. குமரியில் இருந்து இமயம் தாண்டி ஒலிக்கும் இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இப்போது நம் குமரி பண்பலை 101 கேட்கலாம்.
5: நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: சைபால்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
7: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ண சைபால்
6: சைபால்.
8: எடைய குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். இது என்ன பெரிய விஷயம், பேசாமல் புறப்பட்டு மேலே ஆகாயத்துக்கு போயிடுங்க, அங்கே போனால் உங்கள் இடம் குறைஞ்சிரும் அப்படின்னார் இன்னொருத்தர். இவர் வேடிக்கை அப்படி சொன்னாலும் கூட அவர் அப்படி சொன்னதில் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நாம் கூட ஆகாயத்துக்கு புறப்பட்டு போனால் நம்ம இடம் குறைஞ்சிரும், ஒரு கட்டத்தில் நமக்கு இடையே இருக்காது, அந்த இடத்துல மிதக்க ஆரம்பிச்சிருவோம். விண்வெளியில் ஏற்படுற இந்த நிலைமையை இடையற்ற நிலை அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது வெயிட்லெஸ்னஸ். விண்வெளிக்கு போகணும்னு ஆசைப்படுற எல்லாருக்கும் இங்கேயே அது மாதிரி ஒரு இடையற்ற நிலையை உண்டாக்கி பயிற்சி கொடுப்பாங்க. மைக் ரோஜர்ஸ் அப்படின்னு ஒருத்தர், 64 வயசு, 2வது உலக யுத்தத்தில் இடது காலை இழந்தவர். இந்த வயசில் இந்த நிலைமையில் அவருக்கு விண்வெளியில் பிரயாணம் பண்ணி பார்க்கணும்னு ஒரு ஆசை வந்தது. வழக்கமாக எல்லாரும் அந்த வயசில் ஒரே அடியாக மேலே போகிறதுக்கு வழி என்ன அப்படின்னு தான் கவலையோடு காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இவர் கொஞ்சம் வித்தியாசமானவர், அதனால தான் இப்படி ஆசைப்பட்டார். உடனே ஐரோப்பிய விண்வெளி அமைப்புக்கு விண்ணப்பம் போட்டார். அந்த அமைப்பும் சரின்னு ஒத்துக்கிட்டது. உடனே இவருக்கு பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சது. அந்த பயிற்சி ஃப்ரான்ஸில் நடக்குது. அது எப்படின்னா, விண்வெளிக்கு பிரயாணம் பண்ணுறவங்க அங்கே போய் சேர்ந்த உடனே எடை இல்லாமல் போயிடுது இல்லையா, அதே மாதிரி ஒரு எடையற்ற நிலையை ஒரு விமானத்துக்குள்ளேயே உண்டாக்குறாங்க. அந்த விமானம் ஒரு தடவை மேலே கிளம்பிச்சின்னா மேல் நோக்கி பாயறதும் கீழ் நோக்கி பாயறதுமா சுமாராக 2.5 மணி நேரம் பறக்குமா. அந்த சமயத்தில் அது 40 தடவை கீழ் நோக்கி பாயுமா. அதாவது அந்த விமானத்துக்குள்ளே இருக்கிறவர் ஒவ்வொரு தடவையும் 20 வினாடி வீதமாக 40 தடவை இடையற்ற நிலைக்கு வந்துடுறாராம். நம்ம முதியவர் இந்த மைக் ரோஜர்ஸ் ஏறி போன விமானம் இது மாதிரி 30 தடவை இடையற்ற நிலையை உண்டாக்குச்சான். இதில் இன்னொரு அவஸ்தை உண்டு, விமானம் வேகமாக மேலே போகிறப்போ உடம்பு எடை அளவுக்கு மீறி அதிகமாக தெரியும். இந்த எடை அதிகரிப்பு ஒரு அவஸ்தை, அந்த அவஸ்தையை அனுபவித்ததுக்கு அப்புறம்தான் எடையில்லாத சுகத்தை அனுபவிக்க முடியும். மேலே போயிட்டு வந்த அந்த பெரியவர் தன்னோட அனுபவத்தை விவரமாக சொல்லியிருக்கிறார். தாடையை மார்புல பதிச்சவாறு

0: அவரை படுக்க வச்சுருந்தாங்களாம். விமானம் வேகமாக மேலே போகிறப்ப அவருக்கு அவர் தலையோட எடை 2 மடங்கு அதிகமாக போனது மாதிரி தெரிஞ்சுதான். மார்பில் இருந்த கேமரா ஏதோ ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி வச்சுருக்கிறது மாதிரி தெரிஞ்சுதான். அவ்வளோ அழுத்துச்சான். ஆனால் விமானம் வேகமாக கீழே இறங்குறப்போ அவர் அவரோட ஆசனத்தில் இல்லையாம், மேலே கிளம்பி அந்த இடத்துல மிதக்க ஆரம்பிச்சுட்டாராம். காலை லேசாக உதச்சிருக்கிறார். உடனே பந்து மாதிரி இன்னும் கொஞ்சம் மேலே எழும்புனாராம். அவரோட கேமராவும் அந்த இடத்துல மிதந்து தான். அவர் பையில் இருந்த பேனா வெளியில் கிளம்பி அவரோட மூக்குக்கு நேராக மிதந்து வேடிக்கை காட்டிச்சான். இடையற்ற நிலையில் இருந்தப்போ எனக்கு ஒரு செயற்கைக்கால் பொருத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையே நான் உணரலை அப்படிங்கிறார் அவர். சாதாரணமாக பிளேனில் போகிறவங்க இந்த இடையற்ற நிலையை ஓரளவுக்கு உணர முடியும். பொருட்காட்சியில் இந்த ரங்கராட்டினத்தில் ஏறி சுற்றி பார்த்தாலும் இது தெரியும். மேலே எழும்புறப்போ நம்ம உடம்பு எடை கூடினது மாதிரி தெரியும், கீழே அழுத்தம். கீழே இறங்குறப்போ உடம்பு எடை லேசானது மாதிரி தெரியும். விண்வெளி பயணத்தில் இந்த எடையற்ற நிலைங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதெல்லாம் சரி, ஏன் வேலை மெனக்கிட்டு இந்த நேரத்தில் இதை சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். வருங்காலத்தில் வந்து விண்வெளி பயணம்ங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக ஆயிடலாம். நாமளும் அடிக்கடி போயிட்டு வர வேண்டிய அவசியம் வந்தாலும் வரும். இருந்தாலும் எடையற்ற நிலைங்கிறத விட இருக்கிற எடையை குறைக்கிறது எப்படிங்கிறது தான் நம்மளில் பல பேருடைய கவலை. வெயிட்டை குறைக்கிறதுக்கு என்ன சார் பண்ணலாம்னு யோசனை கேட்டார் ஒருத்தர். தினமும் குதிரை சவாரி பண்ணுங்களேன் அப்படின்னார் ஒரு டாக்டர். 6 மாதம் குதிரை சவாரி பண்ணினார் இவர். அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போனார். எவ்வளவு எடை குறைஞ்சிருக்குன்னு கேட்டார் இவர். 15 கிலோ குறைஞ்சிருக்கு டாக்டர் அப்படின்னார். உங்களுக்கான்னார். இல்லை, குதிரைக்கு அப்படின்னாரா அவர்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: குமரி பண்பலை 120 ல் இருந்து ஸ்டார்ட் ஆகிறது கே எக்ஸ்பிரஸ்.
4: ரெடியா மாமே?

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: ஃபயர் அண்ட் சேஃப்டி கோர்ஸ் நான் நிஸ்கன்யாகுமரியில் சூஸ் பண்ணனும். இது 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் பிடெக் இன் ஃபயர் அண்ட் சேஃப்டி. NFP ரெகனைஸ் பண்ணி அமெரிக்கன் சர்டிபிகேஷன்ஸும் கிடைக்கிறதால வெளிநாட்டில் கூட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது.
0: நிஸ்கன்யாகுமரி.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 RKG நெய் வழங்கும் பன்மொழி பாடல்கள் கேட்கலாம்.

0: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
1: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வவுண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 12 சவாலே சமாளி கேம் ஷோ இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் குழு குழு எஸ்சி மேலா.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி ஃபைனான்ஸில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி ஃபைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.

0: எக்ஸ்பிரஸ் இல் வளம் வந்தவை குட் பேட் அக்லி கூலி ஈஸ்வரன் ஆடுகளம் தாய்க்கிழவி மற்றும் வேட்டையன் திரைப்பட பாடல். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு ஆர்ஜேடி ஜெபின் நெக்ஸ்லைன். தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. ஆர் ரமணி
2: நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் ஸ்லோவேக்கியா நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுதேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தட்டமையால் பாதிக்கப்பட்டுள்ள மாலத்தீவுக்கு இந்தியா மருத்துவ உதவிகளை அனுப்பி வைத்துள்ளது. திமுக ஆட்சிக் காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டு தகுதியான நபர்களுக்கு பட்டா வழங்க அமைச்சர் திரு தென்னரசு அறிவுறுத்தியுள்ளார். மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மற்றும் அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமங்களை எடுத்து செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் சேர்வலாறு மணிமுத்தாறு நீர்த்தேக்கங்களில் இருந்து கார்பருவ சாக்குப்படிக்கு வரும் திங்கட்கிழமை முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. குருவாயூரில் இருந்து சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் விரைவு ரயில் இம்மாதம் 20ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை திருச்சூர் பாலக்காடு பொள்ளாச்சி திண்டுக்கல் வழியாக இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதிரவாயல் அருகே பெண் தொழிற்சாலையில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டதால் அந்த பகுதியில் கரும்புகை சூழ்ந்தது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தர்மசாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று காலை நடைபெற்று வரும் ஆட்டத்தில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் முன்னிலையில் உள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
4: நேரம் 9:02. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. வணக்கம் அன்பு நேயர்களே. விலை உயர்ந்த பரிசுகள் அல்ல பொக்கிஷம். நம்மை பற்றிய சிறு சிறு விஷயங்களிலும் அக்கறை கொள்பவர்களே ஆகச் சிறந்த பொக்கிஷம். அந்த வகையில் குமரி மண்ணின் கான ஊற்று குமரி பண்பலை 101 எனும் பொக்கிஷத்தோடு இணைந்திருக்கும் நேயர்களுடன் நேசத்துடன் இணைவது வேல் ஸ்ரீவித்யா செந்தில்குமார். குமரி பண்பலை 101 ஆரம்பமாகிறது.
5: ஆர்கேஜி நெய் வழங்கும் பன்மொழி பாடல்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர்கேஜி நெய்.
6: ஆஹா, செம்ம வாசனை
7: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
8: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்தேன்.
1: ஆஹா, செம்ம வாசனை! அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
0: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
2: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: வேறானாலும் இசையின் உணர்வுகள் ஒன்றுதான். தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி என பல மொழிகளின் இனிமையை ஒரே நேரத்தில் ரசிக்கலாம் வாங்க. எல்லைகளை தாண்டி இதயங்களை இணைக்கும் இசை பயணம் இது பன்மொழி பாடல்கள். முதலில் ஒரு மலையாள பாடல் கேட்கலாம். மோகன் சித்தாரா இசையில், நஜீம் அர்ஷத் மஞ்சரி குரல்களில், 3G மலையாள திரைப்பட பாடல் இதோ.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 12 சவாலே சமாளி இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவில் குழு குழு ஏசி மேளா.
1: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
4: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.

0: सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-doj.in से प्राप्त कर सकते हैं।
1: சுந்தர தெலுங்கினில் கேட்கலாம் அடுத்த பாடல். மிக்கி ஜே மயூர் இசையில், ஆனந்த ஸ்ரீராம் வரிகளில், நரேஷ் ஐயர் குரலில் கேட்கலாம் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் எனும் தெலுங்கு திரைப்படத்திலிருந்து இட்ஸ் யுவர் லவ் எனும் பாடல்.

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள், 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
2: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
1: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
2: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
1: சேர்க்கை நடைபெறுகிறது.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி,
3: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
5: நேயர்களே, இன்று காலை 10:02 குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சியில் வாழ்வை சுலபமாக்கிய தொழில்நுட்பங்கள் குறித்து நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி கேட்கலாம். எந்த சூழ்நிலையிலும் நாம் தான் நமக்கு முதல் ஊக்கம், அதுவே வாழ்வை சரிய விடாமல் சரியான நேரத்தில் ஏற்றம் தரும். கேட்கலாம் கண்ணல ஒளிப்பாடல், சிவபிரசாத் இசையில், சித்தார்த்தா பெல்மன் குரலில், காம்பிளி ஹுலோ கன்னட திரைப்பட பாடல் இதோ உங்களுக்காக.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 12 சவாலே சமாளி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் குழு குழு ஏசி மேலா.
1: அந்த இயரிங்க காட்டுங்க.
2: போச்சு உன் பிரைஸ் மணி.
1: கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல?
3: வரும்போதே பண்ணிட்டேன். மொபைல்ல இருந்து.
1: எங்க?
3: கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ்ல. RBI Retail Direct Mobile App இருக்கே, Retail Direct Scheme மூலம் முதலீடு, அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்,
2: நோ ப்ரோக்கரேஜ்,
3: நோ ஹிடன் ஃபீஸ்.
2: ஒத்துக்கிறேன். உனக்கு இல்ல, ஆப்க்கு.
3: RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: இது நம்ம KMMC மருத்துவமனை முட்டம்.
6: பிளஸ் டூ முடிச்சாச்சா? உங்களுக்காகவே நம்ம KMMC ல
7: BSc நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி,
6: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைட் ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.
7: பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் AI அண்ட் டேட்டா சயின்ஸ், கொலாபரேஷன் வித் இன்டெல், NEC ஜப்பான்.
6: அது மட்டும் இல்ல, UGRPG ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்.
7: வேலை வாய்ப்பு திறமை படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447 க்கு கால் பண்ணுங்க.
0: பன்மொழி பாடல்களில் நிறைவாக ஹிந்தி மொழி பாடல். டான் எனும் ஹிந்தி திரைப்படத்தில் இருந்து பாடலுக்கு இசை கல்யாண்ஜி ஆனந்த்ஜி, பாடியவர் ஆஷா போஸ்லே.

0: நேயர்களே, இன்று காலை 10:02 குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சியில் வாழ்வை சுலபமாக்கிய தொழில்நுட்பங்கள் குறித்து நேயர்கள் பங்கேற்கலாம். உங்கள் கருத்துக்களுடன் நேரலையில் வாங்க, கேட்க காத்திருக்கிறோம் நாங்க.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, வேளாண்மை விளைபொருட்களில் மதிப்பு கூட்டல், ஊட்டுவாள் மடம் ஜே ஜெனீசா அவர்களுடன் வேளாண் நேரலை, அமுத சுரபி பாரத பிரதமரின் தூய்மை இந்தியா திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், திரவ உயிர் உரங்கள், பூதப்பாண்டி வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் ஆர் சுரேஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

நேயர்களே, இன்று மதியம் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் சர்வதேச ஆல்பினிசம் விழிப்புணர்வு தினம் குறித்து தகவல்களை தருகிறார் மருத்துவர் சஞ்சன தீபா அவர்கள்.

0: எல்லா திசையிலும் வீசும் சுவாசமாய் நம் வாசல் சீரும் குமரி மண்ணின் கான ஊற்று குமரி பண்பலை 101. இதில் நாம் இதுவரை கேட்டோம் இசை என்னும் பொதுமொழியால் உணர்ந்து இணைந்திருந்தோம் பன்மொழி பாடல்களோடு.
1: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர்கேஜி நெய்.
2: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: அம்மா போல பக்குமான பண்பிலே இது உங்கள் குமரி பண்பிலே நூற்று ஒண்ணு.
1: நேரம் 9:30. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. கேரளத்தின் பசுமை நிறைந்த மலைகள், அருவிகள், தென்றல் காற்று, தென்னங்கீற்று இவற்றின் அழகை இசையாக்கி தர வருகிறது கான கைரளி.

சமாளி கேம் ஷோ உங்களுக்காக காத்திருக்கிறது. 04652 என்ற இணைப்பு எண்ணோடு 260240 மற்றும் 290722 என்ற எண்களிலோ மற்றும் 89032570309 என்ற எண்களில் நிலையத்தை தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். உங்களுக்காக காத்திருக்கிறது.

தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். செய்தி சுருக்கத்தினை தொடர்ந்து சவாலே சமாளி கேம் ஷோ உங்களுக்காக காத்திருக்கிறது. விளையாட தயாராருங்க நேர்களே.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ், ஸ்லோவேக்கியா நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். ஹைதராபாத்தில் உள்ள விமானப்படை பயிற்சி தளத்தில் பயிற்சி முடித்த வீரர்களின் அணிவகுப்பை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பார்வையிட்டார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத் தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுதேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சிக் காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டு தகுதியான நபர்களுக்கு பட்டா வழங்க அமைச்சர் திரு தென்னரசு அறிவுறுத்தியுள்ளார். மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மற்றும் அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமங்களை எடுத்து செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்ட பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு நீர்த்தேக்கங்களில் இருந்து கார்பருவ சாகுபடிக்கு வரும் திங்கட்கிழமை முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. முதுரவாயல் அருகே பெண் தொழிற்சாலையில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டதால் அந்த பகுதியில் கரும்புகை நிலவுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் உயர்ந்து 1,10,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தர்மசலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: வணக்கம் கன்னியாகுமரி, இது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.
3: நாம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைம் செக் பண்ணிக்கலாம். நேரம் காலை 10:02.
2: ஆரம்பமாகிறது சவாலி சமாளி கேம் ஷோ.
4: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
5: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
6: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை வசந்தன் கோ.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: இன்னைக்கு மக்களை மற்றும் உலகமேகும் நமது குமரி பண்பலை நூற்றுண்டோடு இணைந்திருக்கும் நம் நட்புகள் உறவுகளுக்கு சூப்பரான சனிக்கிழமை காலை வணக்கம். வெளியச்சோ அப்படின்னு மழை பெஞ்சாலும் நம்ம கேம் ஷோல வந்து மக்களை சந்திக்கணும் அப்படிங்கறதுக்காக வந்திருக்கோம். உங்க கூட விளையாட பேச சைன் இன் பண்றோம்.
1: Welcome to the club.
0: சரி, நம்ம கேம் ஷோல வந்து பங்கேட்டு பேசணும் அப்படின்னா நம்பர்ஸ் வந்து சொல்லணும் இல்லையா?
2: கண்டிப்பா, நம்ம அலைபேசி எண்களும் தொலைபேசி எண்களும் நேர்களுக்காக சொல்லிடலாம். நமது நிலைய அலைபேசி எண்கள் 04652 அப்படிங்கிற நம்ம குமரி முன்னிணைப்பை பயன்படுத்தி 2602240 என்ற எண்ணிலோ 2907722 என்ற எண்ணிலோ நீங்கள் அழைக்கலாம். அல்லது 8903257039 என்ற தொலைபேசியிலும் நீங்கள் அழைத்து நம்ம கேம் ஷோல விளையாடலாம்.
0: அப்புறம் ரெண்டு முக்கியமான ரூல்ஸ் இருக்கு. மெயின் ரூல்ஸ் என்ன அப்படின்னா, இந்த கேம் ஷோல மாதம் ஒரு முறை மட்டுமே ஒரு நேயர் பங்கேற்க முடியும். இன்னொரு முக்கியமான ரூல் என்ன அப்படின்னா, ரூல்ஸ் எல்லாம் நீங்க முதல்ல வெளியே கேட்டுட்டு உள்ள வரணுமா, இல்ல அப்படின்னா கேம் ஷோல இருந்து டிஸ்குவாலிஃபை செய்யப்படுவீர்கள். அதே மாதிரி கேள்வி கேட்கும் போது ஒரு தடவை கேட்கலாம், புரியலன்னு இரண்டாவது தடவை சொல்லுவோம், மூன்றாவது தடவை கேட்டாலும் டிஸ்குவாலிஃபை செய்யப்படும். இனி நம்ம ஒரிஜினல் கேம் ஷோ ரூல்ஸ் குள்ள வரலாமா?
2: வந்துடலாம். நம்ம கேம் ஷோல என்னெல்லாம் ரவுண்ட் இருக்கு? ஆமாங்க, முதல் ரவுண்ட் திரும்ப திரும்ப பேசுறேன். இதுல செட்டா பொருட்கள் என்ன பெயர்கள் ஆஜே சொல்லிட்டே இருப்போம், நீங்களும் சொல்லணும். ஒரு தடவை வந்த பெயர் இல்லனா பொருள் திரும்ப வரும்போது நீங்க ரிப்பீட் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லி நீங்க போயிட்டீங்கன்னா நீங்க போகலாம் செகண்ட் ரவுண்ட்.
0: தனந்தனியே அப்படிங்கிற ரவுண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு செட் ஆஃப் நான்கு வார்த்தைகள் சொல்வோம். அதுல நான்கு வார்த்தைகள்ல ஒரு வார்த்தை மட்டும் தனித்திருக்கும். அது ஏன் தனித்திருக்கு, என்ன காரணம் அப்படிங்கறது நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். அப்படி நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்க போலாம் லாஸ்ட்
3: ரவுண்ட். ஆமாங்க,
2: சங்கிலி முங்கிலி கதவை துறை. இதுல உங்களுக்காக 10 மிஸ்ட்ரி பாக்ஸஸ் காத்துட்டு இருக்கும். அதுல ஒன்று நீங்க செலக்ட் பண்ணி ஜி பூம்பா அப்படிங்கிற மேஜிக்கல் வேர்ட் சொல்லி ஓபன் பண்ணி அதுல வர டாஸ்க வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாஸ் நீங்க தான் மாசு.
0: சரி, அப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா? கேம் ஷோ விளையாட லிசனர்ஸ் ரெடியா இருக்காங்கன்னு
2: நினைக்கிறோம்.
0: நாங்க ஷூட் அவுட் பண்ண ரெடியா இருக்கோம்.
2: வரிசையில் முதலில் வரும் நேயர் வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
0: உங்களுக்கான வார்த்தைகள் ஒடிசி, குச்சிப்புடி, பாலே, மோகினி ஆட்டம். என்ன காரணம்? இது
2: என்னமா?
0: ஆரம்பிக்கலாமா?
2: குட்டி ஸ்டோரி ஆர்ஜேஸ், நாங்க ஒரு ஸ்டோரி சொல்லிட்டே இருப்போம், பாதியில நிப்பாட்டிரோம், நீங்க தான் அத ஃபினிஷ் பண்ண போறீங்க, ஓகேவா?
1: ஓகே
2: ஓகே. சூனு பயங்கரமா அட்டங்களை பெய்யுது
0: அங்கேயுமா?
2: ஆமா.

வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்கள் காலை பொழுதை இனிதாக்க நம்ம குமரி பண்பலை 101 ஆரம்பமாயாச்சு சவாலி சமாளி கேம் ஷோ.

0: நீங்க நைட்ல ஒரு கொடையும் பிடிச்சிட்டு ஒரு ஒத்த ஏரி பாதையில நடந்து போயிட்டே இருக்கிறீங்க. பின்னாடி திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்தா ஒரு நாய்க்குட்டி வாழை ஆட்டிக்கிட்டு பின்னாடியே ஓடி வருது. நீங்க பேசாம நடக்கிறீங்க. அப்போ மறுபடியும் அந்த சவுண்ட் கேக்குது. திடீர்னு கரண்ட் கட் ஆகுது. இப்போ நீங்க தான் தொடரணும்.
1: அதுக்கப்புறமா என்னோட செல்லில இருந்து டார்ச் வச்சு நான் வந்து லைட் எடுத்து பார்த்தேன். அப்ப திரும்பவும் அந்த நாய்க்குட்டி என் கூடவே வந்துட்டு இருந்துச்சா. அப்ப நான் வந்து அதை தூக்கிட்டு என் கூட வீட்டுக்கு வந்தேன். நான் வீட்டுக்கு வந்த பிறகு கரண்ட் வந்துருச்சு.
0: ஓகே, அப்ப நாய்க்குட்டி இப்ப எப்படி இருக்கு?
1: நாய்க்குட்டி நல்லா இருக்குது.
2: மழையில நனைஞ்சிட்டீங்களா ரெண்டு பேரும்?
1: இல்ல, நான் கொடை பிடிச்சிருந்தேன்.
2: ஓஹோ, அது கூட இன்க்ளூட் பண்றாங்க. சரிங்க, சூப்பர் சூப்பர். அப்படிங்களா, திணறாம எவ்வளவு அழகா வந்து கதையை கொண்டு போறாங்க அப்படிங்கறதுலாங்க இருக்கு சவால். அத வந்து அழகா சொல்லிட்டாங்க. கங்கிராஜுலேஷன்ஸ்.
1: தேங்க் யூ.
2: ஓகே, அடுத்த கேம் ஷோல பார்க்கலாம். டாடா, பை பை.
0: முதல் நேரா வந்து கலக்கு கலக்குன்னு கலக்கி வின்னர் ஆயிட்டாங்க. அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம் சவாலி சமாளி.
2: யார் இங்க பேசுறீங்க?
3: இருவருக்கும் வணக்கம். நெட்டாங்கோடு மணிகண்டன்.
0: நெட்டாங்கோடியில இருந்து மணிகண்டன் ஐயா, முதல் ரவுண்ட் பேர்லாமா?
3: பேர்லாமே.
0: சரி, ஓகே. உங்களுக்கான வார்த்தைகள் இயற்பியல்,
3: இயற்பியல்,
0: வேதியியல்,
3: வேதியியல்,
0: உயிரியல்,
3: உயிரியல்,
0: வேதியியல், இயற்பியல், தாவரவியல்,
3: தாவரவியல்,
0: விலங்கியல்,
3: விலங்கியல்,
0: உயிரியல்,
3: தாவரவியல்,
0: வானியல்,
3: வானியல்,
0: தாவரவியல். அவ்வளவுதான், வின் பண்ணிட்டீங்க. வாழ்த்துக்கள்.
2: உங்களுக்கான வார்த்தைகள் பெனால்டி கிக், கார்னர் கிக், கோல் போஸ்ட், ஸ்டம்ப்ஸ்.

0: ஊர் விட்டு ஊர் வந்து ஊர் ஊரா போக போறோம், அதுதான் அடுத்த பாக்ஸ்ல உங்களுக்காக வெயிட்டிங்ல இருந்தது. அதை ஓபன் பண்ணிட்டீங்க, என்ன எப்படி விளையாடணும் அப்படின்னு கேட்டுடலாம்.
1: என்ன அப்படின்னா, இப்போ நாங்கள் வந்து ஒரு ஃபேமஸான ஊருடைய சிறப்புகள், சுற்றுலாத்தலங்கள், அதை பற்றி வரிசையாக வந்து சில க்ளூஸ் மாதிரி சொல்லிக்கிட்டே வருவோம். அதை வச்சு அது எந்த ஊர் இல்லை எந்த ஸ்டேட்டு அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லணும். சரிங்களா? சரி, போகலாம். பிரியாணி, பூட்டு, கொடை ரோடு,
2: திண்டுக்கல்.
1: சாம அடுத்தது மல்லி, கோவில் நகரம், ஜிகர்தண்டா,
2: மதுரை.
1: கடற்கரை, திருவள்ளுவர் சிலை, கண்ணாடி பாலம்,
2: கன்னியாகுமரி.
0: கன்னியாகுமரி
1: அடுத்தது வருது பாருங்க.
0: கன்னியாகுமரி
1: போட் ஹவுஸ், படகு போட்டி, படகு போக்குவரத்து, மீன் உணவுகள், புட்டு, கடலக்கறி.
2: கேரள மாநிலம்.
1: ஆஹா, அசத்திட்டாங்க. இன்னொன்னு கடைசியா, செங்கோட்டை, இந்தியா கேட், பாராளுமன்றம், ராஷ்டிரபதி பவன். சூப்பருங்க, சூப்பர் சூப்பர், அழகா ஜெயிச்சிட்டீங்க. தேர்ட் ரவுண்ட் வின்னர் ஆஃப் தி ஷோ ஆயிட்டீங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ். அடுத்த கேம் ஷோல சந்திக்கலாம். அவங்க நமக்கு வாழ்த்து
0: சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம். குமரி பண்பலை சவாலி சமாளி கேம் ஷோட இணைந்திருக்கிறோம்.
1: ஆனா அடுத்த லிசனரை வந்து நம்ம மீட் பண்ற முன்னாடி ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக் போயிட்டு வந்துடலாமா?
0: கண்டிப்பா. குமரி பண்பலை 121 சவாலி சமாளி கேம் ஷோ.
3: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
5: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
4: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
6: வந்தாச்சு ரமணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய காரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைகன் பிரிட்ஜஸ் கார பெறுங்க. அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸோட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் EMI, பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ்ல எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. TNC அப்ளை.
7: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
8: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
9: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
10: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
11: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
12: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
13: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
14: படிச்சு முடிச்சதும் உடனே வேலை கிடைக்கணும். அப்போ நேஷ் கன்னியாகுமரி யூனிவர்சிட்டி, ஒரே கேம்பஸ்ல 13 மேற்பட்ட ப்ரொஃபஷனல் காலேஜஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ், எக்ஸலன்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ்னு எல்லாமே இருக்கு.
3: நேஷ் கன்னியாகுமரி.
15: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
16: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
15: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
16: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
15: சேர்க்கை நடைபெறுகிறது.
7: என்னாச்சு?
17: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
7: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
11: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
6: வந்தாச்சு ரமணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய காரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைகன் பிரிட்ஜஸ் கார பெறுங்க. அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸோட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் EMI, பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ்ல எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. TNC அப்ளை.
0: வெல்கம் பேக் மக்களே. இது குமரி பண்பலை 121 பெருமையுடன் வழங்கும் சவாலி சமாளி கேம் ஷோ.
1: Welcome to the club. சவாலே சமாளில

0: யார் அடுத்ததா பேச போறாங்கன்னு கேக்கலாம்.
1: வணக்கம், வாங்க விளையாடலாம். இந்த பக்கம் நாங்க, அந்த பக்கம் யாருங்க அப்படின்னு கேட்க முன்னாடி லைன் கட் ஆயிடுச்சு. அடுத்த நேரத்தை அப்படியே கேட்டுடலாம். இந்த பக்கம் நாங்க, அந்த பக்கம் யாருங்க?
2: வணக்கம், நான் வெட்டின மடத்துல இருந்து விஷ்ணு மாதவ் பேசுறேன்.
0: விஷ்ணு மாதவ் மாதவ் தானே?
2: ஆமா.
0: சரி,
1: முதல் ரவுண்ட் பேர்லாமா?
2: போலாம்.
1: ஓகே, உங்களுக்கான வார்த்தைகள் பெட்ரோல்,
2: பெட்ரோல்,
1: டீசல், டீசல்.
0: உங்க வானொலி ஒலி அளவு குறைச்சு வச்சுட்டு பேசுங்கம்மா, அப்பதான் பேசுறது கேக்கு. எக்கோ இங்க வர கேக்குது. ஆமாங்க. ஓகே, தேங்க் யூ.
1: கேஸ், கேஸ், டீசல், கிளாசஸ், கேஸ்,
2: கேஸ்,
1: பெட்ரோல்,
2: ரிபீட்,
1: வாட்டர்,
2: water,
1: gasoline,
2: gasoline,
1: gas,
2: repeat,
1: water,
2: repeat,
1: petrol,
2: repeat,
1: diesel,
2: repeat.
1: அவ்வளவுதாங்க, ரிங் பண்ணிட்டீங்க, வாழ்த்துக்கள். ஆக்சுவலி நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ் சொல்லிட்டோம், ஆனா உங்களுக்கு வேற மாதிரி கேட்டு அவங்க சொன்னாங்க, அதனால தான்
0: உங்களை
1: விட்டுருக்குறோம். சரி, ஓகே, அடுத்த ரவுண்டுக்கு நீங்க போறீங்க. உங்களுக்கான வார்த்தைகள் என்ன அப்படி தெரிஞ்சுக்கலாமா?
0: மேத்ஸ் பிடிக்குமாப்பா?
2: பிடிக்கும்,
0: பிடிக்கும். அப்ப சரி, உங்களுக்கு வந்து நியூமரிக்கல் இதுதான், நம்பர்ஸ் தான் வார்த்தைகளாக வரப்போகுது, கேட்டுக்கோங்க. 1111, அப்புறம் 108, 111, 101. இந்த நாலு நம்பர்ஸ்ல ஒரே ஒரு நம்பர் மட்டும் தனியா இருக்கு, அது எந்த நம்பர்?
1: இப்ப அழகா இப்படி சொல்றாங்கன்னு பாருங்க.
0: 101 நம்ம எஃப்எம் நம்பர் ஆச்சே. அப்படி இல்ல, ஆனாலும் வந்து ஒரு விதத்துல இதுவும் சரி அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணி. ஆமா,
1: இன்னொரு ரீசன் இருக்கு, அந்த ரீசன் என்னன்னு
0: தெரியல. சரி, என்னன்னா 108 அப்படிங்கறது வந்து நம்ம வச்சிருந்த விடை. ஏன் அப்படின்னா 108 வந்து இரண்டால் வகுப்படும், மற்ற மூன்றுமே வந்து மூன்றால் வகுப்படும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஓகே, சரி, வாழ்த்துக்கள், தேங்க்யூ.
1: ஓகே, நீங்க தேர்ட் ரவுண்ட் போறீங்க. தேர்ட் ரவுண்ட்ல உங்களுக்காக பாக்ஸஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, 5ம் 7ம் தவிர. எந்த பாக்ஸ் நீங்க ஓபன் பண்ண போறீங்க?
2: நான் 3 ஓபன் பண்றேன்.
1: 3 ஓபன் பண்ண போறீங்க. 3ல என்ன இருக்கு அப்படினு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க மேஜிக்கல் வேர்ட் சொல்லணும்.
2: ஜீம் பூம்பா.
1: திரண்டிடு சீசே. ஹே ஹே ஜீம் பூம்பா.
0: ஓகே, அதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்துடலாமா? என்ன இருக்கு, என்ன இருக்கு, என்ன இருக்கு, என்ன இருக்கு, என்ன இருக்கு,
1: என்ன பாக்ஸ் திறக்கிறதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணுது. பெருசா ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, வெயிட் பண்ணி பாத்துடலாம். கவிதை கேளுங்கள். விஷ்ணு உங்களுக்காக வந்திருக்காரு, அவன் கவிதை கேளுங்கள். முதலில் கவிதையை கேளுங்கள், அப்புறமா நீங்க தான் கவிதை சொல்லணும். ஓகேவா? ஒரு கவிதையோட முதல் இரண்டு வரிகள் நாங்க சொல்றோம், மீதி நீங்க சொல்லி பினிஷ் பண்றீங்க. ஓகேவா? ஓகே. மண்ணின் வாசனை உன் வரவை சொல்லுகிறதே, வில்லென்ற காற்றும் உன் வரவை சொல்லுகிறதே. நீங்க தான்.
2: நிலவின் ஒளி நம் முகத்தில் தெரிகின்றது. நமது
1: வாழ்த்துக்கள் விஷ்ணு, அழகா சொன்னீங்க. நம்ம மலையோட கொண்டு வந்தோம், அவங்க தமிழோட முடிச்சு.

0: வச்சுட்டாங்க.
1: ஆமா
0: ஆமா,
1: ஆமா,
0: அழகா சொன்னீங்க விஷ்ணு, நன்றி, மீண்டும் சந்திக்கலாம்.
2: நன்றி,
1: பை பை.
0: ஓகே, நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் நேயரை சந்திக்கலாம். வணக்கம், குமரி பண்பலை 101 இது சவாலி சமாளி
1: கேம் ஷோ.
2: வணக்கம்,
0: யார் இங்க நின்று பேசுறீங்க?
2: கோட்டாலேருந்து முத்தம்மாள்.
0: முத்தம்மாள், முதல் ரவுண்ட் பேரலாமா?
2: ஆ, பேரலாம்.
0: ஓகே, உங்களுக்கான வார்த்தைகள் பென்சில்.
2: பென்சிலா?
0: ஆமா,
1: இப்படி திரும்பி திரும்பி கேள்வி கேட்க கூடாது. நீங்க கேள்விய ஆழமா வந்து கவனிச்சு பேசுங்க.
2: சரி,
0: ஓகே, முதல்ல இருந்து தொடங்குறோம். பென்சில்.
2: பென்சில்,
0: செல்ஃபி,
2: ரிபீட்.
0: ஆஹா, முதல்லயே அவுட் ஆயிட்டீங்களே. பென்சிலுக்கும் செல்ஃபிக்கும் என்னமா சம்பந்தம் இருக்கு?
2: பென்சில்
3: என்னம்மா இப்படி பண்ணி?
0: ஆமா, செல்ஃபி அப்படின்னு சொன்னோம்னாங்க.
1: சரி, பரவாயில்ல, அடுத்த கேம் ஷோல மீட் பண்ணலாம். நன்றி.
0: மழைக்காலம்தான் இணைப்பு சரியா இல்ல,
1: இருந்திருக்கலாம்.
0: கண்டிப்பா, நேரம் 10:25 ஆகிறது. நம்ம கேம் ஷோட எண்ட் ஆஃப் பகுதிக்கு வந்துட்டோம்.
1: சரி, எண்ட் ஆஃப் தி ஷோ வந்தாச்சு அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப இன்னைக்கு யார் யார் வின்னர்ஸ் அப்படிங்கிற நேம் வந்து சொல்லிடலாமா?
0: கண்டிப்பா, இன்றைக்கு வந்து 3 நேயர்கள் வின் பண்ணி இருக்கிறாங்க நம்ம கேம் ஷோல. வெட்டூனி மரத்துல இருந்து விஷ்ணு மாதவ், நெட்டாங்கோடில இருந்து மணிகண்டன், தேரைக்கால் புதூர்ல இருந்து கஜிகா இன்னைக்கு வின் பண்ணி இருக்கிறாங்க.
1: ஆமா, அவங்க கை கட்டி கொடுத்துடலாம்.
0: அவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் நம்ம எண்ட் ஆஃப் ஷோல ஒரு சாங் வருது, கேட்டு ரசிக்கலாம்.
1: அது மட்டும் இல்ல, வீக்கெண்ட வந்து ஜாலியா செலிப்ரேட் பண்ணுங்க. அடுத்த சனிக்கிழமை காலை சவாலே சமாளியில மீட் பண்றோம். அது வரைக்கும் இப்போதைக்கு சைன் ஆஃப் பண்றோம்.
0: ஆர்ஜே டி ஜெபினிக்ஸ்லிங்,
1: ஆர்ஜே ஜெயலிஜு.

0: நிறைவேறுகிறது சவாலை சமாளி கேம் ஷோ.
1: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ,
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அன்கோ தான் சரின்னுட்டு.

ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோ வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே, 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: அஞ்சு மெச்சூண்டு தாங்க நம்ம ஃப்ரெண்டு, இதுதாங்க ட்ரெண்டு.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101, நேரம் காலை 10:30. இனி கேட்கலாம்.
2: கடிதமும் கருத்தும் நிகழ்ச்சிகள் குறித்த விமர்சனங்கள். வணக்கம் நேயர்களே, நம்ம குமரி பண்பலை 101 ஒலிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு நேயர்கள் தங்களோட எண்ண கருத்துக்களை வண்ண மடல்களா எழுதி நமக்காக அனுப்பியிருக்காங்க. அந்த கடிதங்களை இப்ப வாசிக்க கேட்கலாம். நாகர்கோவில் நம்பியடை தெருவிலிருந்து எஸ் மந்திரமூர்த்தி இந்த நேயரின் கடிதங்களை தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில முதல்ல நம்ம படிக்க போறோம். இவர் சென்ற மாதம் 28 பிற்பகல் 3:00 தேனி நேரம் சந்திப்போம் சிந்திப்போம், இதில் வானொலியும் வாழ்வும் எனும் தலைப்பில் இயக்குநர் ராஜ்மோகன் அவர்கள் அளித்த தொடரும் நினைவுகள் அருமையாக இருந்தது. 29 இரவு உழவர் உலகம், இதில் கப்பியறை சாந்தி அவர்கள் காளான் வளர்க்கும் முறை, காளானில் என்னென்ன சத்துக்கள் உண்டு என தெளிவாக விளக்கினார். பாராட்டுக்கள். சென்ற மாதம் 31 பகல் 1:10 பூவையர் பூங்கா நிகழ்ச்சி கேட்டேன். பூச்செண்டாகும் பூவையர் வரிசையில் வலம் வந்த தேரூர் பரதநாட்டிய கலைஞர் பொன்னம்மாள் அவர்கள் பரதநாட்டிய கலையை பற்றியும் அதை கற்றுக் கொள்பவர்களின் தன்மையையும் அனுபவித்தே உரைத்தார். இம்மாதம் 3 பிற்பகல் 3:00 தேனி நேரம் வெள்ளித்திரையில் இயக்குநர் கே எஸ் ரவிக்குமார் அவர்களை பற்றிய தகவல்களும் இடையிடையே வலம் வந்த பாடல்களும் அருமையாக இருந்தன. 46 படங்களுக்கு இசையமைத்ததோடு தமிழ் திரைப்பட பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களை பற்றிய தகவல்களையும், அவர் வாங்கிய பற்பல விருதுகளோடு இன்னும் பல தகவல்களையும் தாங்கி வந்த மே 4 பகல் செய்தி தெரியுமா கேட்டு வியந்து போனேன். உலக சுற்றுச்சூழல் தினத்தில் விழிப்புணர்வு ஊட்டும் வண்ணம் June 5 காலை 8:02 வலம் வந்த ஆலோசனைகள் விலைமதிப்பற்றவை. June 6 அரும்புகளின் குறும்புகள் நிகழ்ச்சி கேட்டேன். நிகழ்ச்சியில் பங்கேற்ற குழந்தை அருமையாக பேசியது. வாழ்த்துக்கள். அன்றைய தினம் காலை கான கைரளி நிகழ்ச்சியில் வலம் வந்த பாடல்கள் அனைத்தும் அருமையாக இருந்தன. இணைப்புறையும் சூப்பராக இருந்தது. அன்றைய தினம் பிற்பகல் 3:00 தேனி நேரம் திரைக்களஞ்சியம், இதில் கள்ளுக்கூட்டம் வருவேல் அவர்களின் தேர்வாக வலம் வந்த பாடல்கள் அனைத்தும் தக தகவென மின்னியது அப்படின்னு எழுதியிருக்காங்க. திங்கள்நகர் வி ஞான பிரகாசம் இந்த நேரின் கடிதங்கள். சென்ற மாதம் 29 இரவு 8:30 திரைக்களஞ்சியம், இதில் கவர்குளம் தேரிவிளை எஸ் கனகராஜ் அவர்களின் தேர்வாக தாலாட்டு எனும் தலைப்பில் வலம் வந்த பாடல்களும் அதற்கான இணைப்புறையும் சூப்பராக இருந்தது. 30 இரவு இலக்கிய சோலையில் இலக்கிய சுடரில் ஆசிரியை மா ராதிகா அவர்கள் துறவு வாழ்க்கையில் மணிமேகலை எனும் தலைப்பில் பேசிய கருத்துக்கள் அனைத்தும் சிறப்பாக இருந்தன. தேனுமுது தொடரில் படைப்பாளர் ரத்னசுவாமி அவர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பு தகவல்கள் யாவும் மிக மிக அருமை. பாராட்டுக்கள். இம்மாதம் 1 பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கீரைகளின் பயன்பாடு குறித்து நிறைய விஷயங்களை அறிந்து கொள்ள முடிந்தது. அன்று பகல் 1:10 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சியில் பள்ளி திறக்கும் நாளில் பெற்றோர் மனநிலை எனும் தலைப்பில் பல மகளிரும் கலந்து கொண்டு

தங்களுடைய கருத்துக்களை இனிய பாடல்களுக்கு இடையே தெரிவித்தது நன்று. 2ஆம் தேதி காலை என்றும் இளமை இதில் பெரும் செல்வவிளை லட்சுமி பாய் ராமசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்டேன், நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது, வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. மதுரை மணிநகரத்திலிருந்து சோ சண்முக சுந்தரம், எஸ் ஐஸ்வர்யா, மித்திரன், அக்ஷய மீனாட்சி, இந்த நேர்களின் கடிதம். இம்மாதம் 2ஆம் தேதி பிற்பகல் மணி 3:02 தேனி நேரம் பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி கேட்டேன். நிகழ்ச்சியில் வலம் வந்த கேள்வி பதில்கள் அனைத்தும் பயனுள்ளதாக இருந்தன. இம்மாதம் 7ஆம் தேதி முற்பகல் மணி 11:02 பொது அறிவு நேரலை நிகழ்ச்சி கேட்டேன். நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருந்தது, பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. செட்டியார் மடம் சி மணிகண்டன், இந்த நேரின் கடிதங்கள். இம்மாதம் 2ஆம் தேதி காலை திருக்குறள் சொல்லாடல் நேரலை நிகழ்ச்சியில் நேர்கள் அனைத்து சுருக்களிலும் சிறப்பாக பேசி அசத்திவிட்டார்கள். அன்று பிற்பகல் மணி 3:02 தேனி நேரம் பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சியில் வலம் வந்த கேள்வி பதில்கள் அனைத்தும் பயனுள்ளதாக இருந்தன. 3ஆம் தேதி பிற்பகல் மணி 3:02 தேனி நேரம் வெள்ளித்திரையில் இயக்குநர் KS ரவிக்குமார் அவர்களை பற்றிய தகவல்களும் இடையிடையே வலம் வந்த பாடல்களும் சூப்பராக இருந்தன. 4ஆம் தேதி பகல் 1:10 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சி கேட்டேன். இதில் வானொலிக்கு 90 வாழ்த்தலாம் வாங்க எனும் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு தோழியரும் கலந்து கொண்டு அவரவர் மனதில் உள்ள கருத்துக்களை எடுத்துரைத்த விதம் பாராட்டும்படியானதே. 5ஆம் தேதி காலை இன்றைய குறுஞ்செய்தியில் மழைநீர் சேகரிப்பு குறித்து மன்னரும் மந்திரியாரும் உரையாடிய விதம் மிக மிக அருமை. 6ஆம் தேதி காலை குமரி பண்பலையுடன் நேரலையில் மழைக்காலத்தில் கவனிக்க வேண்டியவை எனும் தலைப்பில் நேயர்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் யாவும் பயனுள்ளதாக இருந்தன. அன்று பிற்பகல் மணி 3:02 தேனி நேரம் திரைக்கலஞ்சியம் இதில் கள்ளுக்கூட்டம் வருவேல் அவர்களின் கைவண்ணத்தில் தங்கம் எனும் தலைப்பில் வலம் வந்த பாடல்களும் இணைப்புரையும் அருமையாக இருந்தன அப்படின்னு எழுதியிருக்காங்க. பழவூர் நல்லபெருமாள் ஆசாரி, இந்த நேரின் கடிதம். இம்மாதம் 3ஆம் தேதி காலை தேதியும் செய்தியும் கேட்டேன், அன்றைய நாளின் சிறப்புகளை அறிந்து கொள்ள முடிந்தது. இம்மாதம் 2ஆம் தேதி காலை சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி கேட்டேன், சிறப்பாக இருந்தது, பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. சென்னை பாரி நகரிலிருந்து எம் சுபா, இந்த நேரின் கடிதம். இம்மாதம் 2ஆம் தேதி காலை மணி 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சியில் நேர்கள் குரலையும் பொருளையும் சொன்ன விதம் மிக மிக அருமை, பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதே நிகழ்ச்சியை பாராட்டியிருக்கும் மற்றும் ஒரு நேயர் சக்தி கார்டன் சரஸ்வதி. இரணியல் பழனியாண்டி பிள்ளை, இந்த நேரின் கடிதங்கள். இம்மாதம் 2ஆம் தேதி காலை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும் இன்றைய குறுஞ்செய்தியில் பறவைகள் காற்றில் பறந்து சென்றே தூங்கும், அவைகள் கொசுக்களை பிடித்து அழித்துவிடும் எனவும் மன்னரும் மந்திரியாரும் உரையாடிய விதம் மிக மிக அருமை. இம்மாதம் 2ஆம் தேதி காலை மணி 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி கேட்டேன். நேர்கள் அனைத்து சுற்றுகளிலும் கலந்து கொண்டு சிறப்பாக தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். 3ஆம் தேதி காலை மணி 10:02 வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியில் யாதும் ஊரே யாவரும் கேளே புத்தகத்தில் உள்ள கருத்துக்களை வாசித்த விதம் பாராட்டுக்குரியது. நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் கொண்டு சென்ற அறிவிப்பாளர்கள் கலைமகள் பாலசுப்ரமணியம், வதனஸ்ரீ பரமேஷ் இருவருக்கும் பண்பலை 101க்கும் மனமார்ந்த பாராட்டுக்கள். 5ஆம் தேதி காலை மணி 10:02 இளஞ்சாரல், இதில் இயற்கையோடு இணைவோம் எனும் தலைப்பில் கல்லூரி மாணவி ஜெசிகாவின் கருத்துக்கள் யாவும் அருமை. நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் தொகுத்தளித்த GM தர்ஷினிக்கும் நிகழ்ச்சி பொறுப்பாளர் எஸ் நவரத்னா அவர்களுக்கும் பண்பலை 101க்கும் மனமார்ந்த பாராட்டுக்கள். இம்மாதம் 5ஆம் தேதி பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தோல் பராமரிப்பு குறித்து குட்டக்குழி ஆரம்ப சுகாதார நிலையத்தின் ஆயுஷ் மருத்துவ ஆலோசகர் சி சைஃபா அவர்கள் வழங்கிய கருத்துக்கள் யாவும் பயனுள்ளதாக இருந்தன. தினமும் பகல் 1 மணிக்கு வலம் வரும் செய்தி தெரியுமாவில் இம்மாதம் 2ஆம் தேதி மரகத புறா குறித்தும், 3ஆம் தேதி சைக்கிள் தினம் பற்றியும், 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம் குறித்தும் நிறைய விஷயங்களை அறிந்து கொள்ள முடிந்தது. சென்ற மாதம் 28ஆம் தேதி பிற்பகல் மணி 3:02 தமிழ் திரைப்பட இயக்குநர் ராஜ்மோகன் அவர்களுடன் சந்திப்பு நிகழ்ச்சி கேட்டேன், சிறப்பாக இருந்தது. உடன் உரையாடி நல்ல கேள்விகளை கேட்ட என் சுதானந்தி அவர்களுக்கும் பண்பலை 101க்கும் பாராட்டுக்கள். மேலும் இம்மாதம் 3ஆம் தேதி பிற்பகல் மணி 3:02 தேனிய நேரம் வெள்ளித்திரையில் திரைப்பட இயக்குநர் KS ரவிக்குமார் அவர்களை பற்றிய தகவல்களும் இடையிடையே வலம் வந்த பாடல்களும் சூப்பராக இருந்தன. 4ஆம் தேதி பிற்பகல் மணி 3:02 தேனிய நேரம் சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியில் சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி கேட்டேன். கட்டடங்கள் மற்றும் வீடு சம்பந்தமான சட்ட விழிப்புணர்வு குறித்து பாமரரும் புரியும் வண்ணம் வள்ளியூர் அரசு வழக்கறிஞர் வி முத்துகிருஷ்ணன் அவர்கள் வழங்கிய கருத்துக்கள் யாவும் சிறப்பாக இருந்தன. இம்மாதம் 1ஆம் தேதி இரவு மணி 7:25 உழவர் உலகம் இதில் விவசாயத்தில் பெண்களும் சாதிக்கலாம், மீனாட்சிபுரம் ஏ சங்கரி அவர்களுடன் நேர்முகம் கேட்டேன், நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருந்தது. 3ஆம் தேதி உழவர் உலகம் இதில் முட்டையிடும் வண்ண மீன்கள் வளர்ப்பு நேர்முகம் கேட்டேன், பறக்கை மீன்வள ஆராய்ச்சி மைய

உதவி அலுவலர் ஏ சுனில்குமார் அவர்கள் மீன் குஞ்சு பொறிப்பு, மீன்களுக்கு உணவிடல், பராமரித்தல் என நிறைய விஷயங்களை எடுத்துரைத்தார். உடன் உரையாடி பயனுள்ள கேள்விகளை கேட்ட ரதி அருண்குமார் அவர்களுக்கும் பண்பலை நூற்றுவன்றுக்கும் மனமார்ந்த பாராட்டுகள். சென்ற மாதம் 30ஆம் தேதி இரவு மணி 8:30 இலக்கிய சோலையில் இலக்கிய சுடரில் துறவு வாழ்க்கையும் மணிமேகலையும் குறித்து மா ராதிகா அவர்களின் உரை கேட்டேன், சிறப்பாக இருந்தது அப்படின்னு எழுதியிருக்காங்க. அகஸ்தீஸ்வரத்திலிருந்து சி பால்மணி, இந்த நேரின் கடிதங்கள். சென்ற மாதம் 28ஆம் தேதி பிற்பகல் மணி 3:02 தேனி நேரம் சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியில் இயக்குநர் ராஜ்மோகன் அவர்களின் நேர்காணல் மிக மிக சிறப்பாக அமைந்தது. 29ஆம் தேதி இரவு மணி 8:30 திரைக்களஞ்சியம், இதில் தாலாட்டு எனும் தலைப்பில் வலம் வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை, இணைப்புரையும் சூப்பராக இருந்தது. 30ஆம் தேதி இரவு மணி 8:30 இலக்கிய சோலையில் இலக்கிய சுடரில் துறவு வாழ்க்கையும் மணிமேகலையும் எனும் தலைப்பில் இனிய தமிழை இலக்கிய தமிழாக பல கதாபாத்திரங்களை கண்முன் நிறுத்தி களவின் கற்பின் உயர்வினை மணிமேகலையின் துறவரத்தின் வழியாக உரை நிகழ்த்தி சிறப்பித்த மா ராதிகா அவர்களுக்கும் பண்பலை நூற்றுவன்றுக்கும் பாராட்டுகள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. வேங்கோடு எம் ஆர் ஜவஹர், இம்மாதம் 9ஆம் தேதி காலை மணி 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள், இதில் பெரும் செல்வ விளை லட்சுமிபாய் ராமசாமி அவர்களின் நேர்முகம் கேட்டேன், அவரின் வாழ்க்கை அனுபவம் மிக சிறப்பாக இருந்தது, நிகழ்ச்சி மிக மிக அருமை, பாராட்டுகள் அப்படின்னு எழுதியிருக்காங்க.

கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சியில் ஆற்றூர் கல்வியியல் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு பாடல் கடிஜோக்ஸ் மாத்தியோசி என அசத்தி விட்டார்கள். 8ஆம் தேதி மாலை கட்டுரை போட்டியில் 3வது பரிசு பெற்ற இந்து கல்லூரி மாணவியின் உரை கேட்டேன் சிறப்பாக இருந்தது. 6ஆம் தேதி இரவு 8:30 இலக்கிய சோலையில் இலக்கிய சுடரில் சேரமான் காதலியின் சமய பதிவுகள் எனும் தலைப்பில் இ ராஜகுமாரி அவர்களின் உரை கேட்டேன் நிகழ்ச்சி என் மனதை கவரும் விதமாக அமைந்திருந்தது. அன்றைய தினம் மாலை வினாடி வினா போட்டி எங்கள் வீட்டில் ஒலித்ததை கேட்டதும் பெருமை அடைந்தேன். அதில் பொறுமையாக கேள்வி கணை தொடுத்தவருக்கும் அழகாக விடைகளை கூறிய கல்லூரி மாணவிகளுக்கும் மனமார்ந்த பாராட்டுகள். அன்றைய தினம் மாலை 5:30 மண்டைக்காடு நடுவூர்கரை சிவசக்தி அம்மன் திருக்கோவிலிருந்து நேரலை நிகழ்ச்சி கேட்டேன். பக்தை ஒருவர் ஆலயம் குறித்து பேசிய விதம் அருமையாக இருந்தது. நவக்கிரகங்கள் தம்பதிகள் சமேதராய் அங்கு காட்சி தருவது நமது மாவட்டத்தில் மட்டும்தான் என்பதை அறிந்து கொள்ள முடிந்தது. நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் வழங்கிய அறிவிப்பாளர்கள் வித்யா ஒய் கிருபா கணேஷ் இருவருக்கும் பண்பலை 101க்கும் மனமார்ந்த பாராட்டுகள். குளச்சல் அபிஷா இம்மாதம் 6ஆம் தேதி 11:10 குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சியில் மழைக்காலத்தில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் எனும் தலைப்பில் நேயர்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் யாவும் பயனுள்ளதாக இருந்தன. நேயர்களை உற்சாகப்படுத்தி நிகழ்ச்சியை சூப்பராக கொண்டு சென்ற அறிவிப்பாளர் ஜே லிஜு அவர்களுக்கும் பண்பலை 101க்கும் பாராட்டுக்கள். 7ஆம் தேதி 11:10 பொது அறிவு நேரலை நிகழ்ச்சியில் வலம் வந்த கேள்வி பதில்கள் அனைத்தும் பயனுள்ளதாக இருந்தன. நிகழ்ச்சியை திறம்பட நெறிப்படுத்திய அறிவிப்பாளர் ஸ்ரீநிர்த்தியா எஸ் முத்து ஆனந்தி இருவருக்கும் பண்பலை 101க்கும் பாராட்டுக்கள். 8ஆம் தேதி 3:00 தேனீர் நேரம் குமரி களஞ்சியம் இதில் குமரி மாவட்டத்தில் பிரபலமான கடற்கரை சுற்றுலா தலங்கள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களோடு இடையிடையே வலம் வந்த பாடல்களும் மிக மிக அருமை. நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் கொண்டு சென்ற அறிவிப்பாளர் பிருந்தாஜி அவர்களுக்கும் பண்பலை 101க்கும் பாராட்டுக்கள். 9ஆம் தேதி காலை 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி கேட்டேன் நீர்கள் அனைத்து சுற்றுகளிலும் பேசிய விதம் பாராட்டும்படியாக இருந்தது. நேர்களை உற்சாகப்படுத்தி நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் மெருகேற்றிய அறிவிப்பாளர் டி செல்வராணி கலைமணி அவர்களுக்கும் பண்பலை 101க்கும் பாராட்டுக்கள். மேலும் அன்றைய தின பிற்பகல் 1:10 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சி கேட்டேன் நிகழ்ச்சியில் மழைக்காலத்தில் நாம் பின்பற்ற வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் எனும் தலைப்பில் தோழியர்கள் ஒவ்வொருவரும் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் யாவும் சிறப்பாக இருந்தன பாராட்டுக்கள். மேலும் அன்றைய தின பிற்பகல் 3:02 தேனீர் நேரம் பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி கேட்டேன் நிகழ்ச்சியில் அறிவிப்பாளர்கள் கேள்வியை கேட்டவுடன் மறுகணமே நேர்கள் பதில் கூறிய விதம் மிக மிக அருமை. நிகழ்ச்சி சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் கலகலப்பாகவும் இருந்தது. மேலும் அதே தினம் 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி கேட்டேன் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்கள் பேசிய விதம் பாராட்டும்படியாக இருந்தது. 10ஆம் தேதி காலை 10:02 வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற புத்தகத்தில் உள்ள வாழ்க்கைக்கு தேவையான நல்ல பல கருத்துக்களை நகைச்சுவையாகவும் குட்டி கதைகளோடும் விளக்கிய விதம் மிக மிக அருமை. மேலும் அன்றைய தினம் பிற்பகல் 11:30 குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சியில் பாரம்பரிய உணவு முறையின் மகத்துவம் எனும் தலைப்பில் நேயர்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் யாவும் சிறப்பாக இருந்தன. மேலும் அன்றைய தினம் 8:30 திரைக்களஞ்சியம் இதில் குலசேகரபுரம் எம் செல்லப்பன் அவர்களின் தேர்வாக அவள் எனும் தலைப்பில் வலம் வந்த அனைத்து பாடல்களும் அருமையிலும் அருமை. 11ஆம் தேதி காலை 10:02 குண்டக்கு மண்டக்க நேரலை நிகழ்ச்சியில் நேர்கள் இறுதி சுற்றில் காற்றாக மாறி பேசியது மிக மிக அருமை. நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் கொண்டு சென்ற அறிவிப்பாளர்கள் ஒய் கிருபா கணேஷ் ஆதினி ராஜேஷ் இருவருக்கும் பண்பலை 101க்கும் பாராட்டுகள். குளச்சல் பிரசாந்த் இம்மாதம் 6ஆம் தேதி காலை 9:30 கான கேரளி நிகழ்ச்சியில் வலம் வந்த மலையாள திரைப்பட பாடல்களும் அதற்கான இணைப்புறையும் சூப்பராக இருந்தது. தொடர்ந்து வந்த சவாலி சமாளி நேரலை நிகழ்ச்சியில் நேர்கள் 3 சுற்றுகளிலும் கலந்து கொண்டு சிறப்பாக பேசி அசத்தி விட்டார்கள். நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் நெறிப்படுத்திய அறிவிப்பாளர்கள் ஜெபின் நெக்ஸ்லின் ஜே லிஜு இருவருக்கும் பண்பலை 101க்கும் பாராட்டுக்கள். மேலும் அன்றைய தினம் பிற்பகல் 3:02 தேனீர் நேரம் திரைக்களஞ்சியம் இதில் தங்கம் எனும் தலைப்பில் வரும் அந்த பாடல்கள் அனைத்தும் அருமையிலும் அருமை. பாடல்களுக்கு ஏற்றாற் போல மிக தெளிவான இணைப்புறையோடு நிகழ்ச்சியை நல்ல முறையில் வழிநடத்திய அறிவிப்பாளர் வி சுகுமார் அவர்களுக்கும் பண்பலை 101க்கும் பாராட்டுக்கள். 7ஆம் தேதி பிற்பகல் 3:02 தேனீர் நேரம் நேரலை நிகழ்ச்சியில் சாரி என்ற ஒற்றை சொல்லின் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை மாற்றிய சில தருணங்கள் எனும் தலைப்பில் நேயர்கள் ஒவ்வொருவரும் பகிர்ந்து கொண்ட அனுபவ கருத்துக்கள் யாவும் அருமையிலும் அருமை. நிகழ்ச்சி நல்ல வண்ணம் கொண்டு சென்ற அறிவிப்பாளர் எஸ் முத்து ஆனந்தி அவர்களுக்கும் பண்பலை

பாராட்டுக்கள். 8ஆம் தேதி முற்பகல் மணி 11:10 பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சி கேட்டேன். நிகழ்ச்சியில் நேர்கள் முன்னிசையை கேட்டு விரைவாக பாடல்களை கண்டுபிடித்து கூறியதோடு விருப்ப பாடலை பாடியும் அசத்தி விட்டார்கள். 9ஆம் தேதி காலை மணி 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சியில் நேர்கள் 4 சுற்றுகளிலும் மிகவும் அருமையாக பேசினார்கள். மேலும் அன்றைய தின பிற்பகல் மணி 1:10 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சியில் மழை காலத்தில் நாம் பின்பற்ற வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் எனும் தலைப்பில் தோழியர்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் யாவும் பயனுள்ளதாக இருந்தன. மேலும் அன்றைய தின பிற்பகல் மணி 3:02 தேனி நேரம் பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சியில் வலம் வந்த கேள்வி பதில்கள் அனைத்தும் பயனுள்ளதாக இருந்தன. மேலும் அன்றிரவு மணி 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சியில் மழலி செல்வங்கள் கதை பாட்டு திருக்குறள் என அசத்தி விட்டார்கள். குழந்தைகளோடு குழந்தையாக நிகழ்ச்சியை மிக சிறப்பாக கொண்டு சென்ற அறிவிப்பாளர் எஸ் தங்கலட்சுமி ஜனார்தனன் அவர்களுக்கும் பண்பலை 101 பாராட்டுக்கள். 10ஆம் தேதி காலை மணி 10:02 வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற புத்தகத்தில் உள்ள நல்ல பல கருத்துக்களை எளிதில் புரிந்து கொள்ளுமாறு வாசித்தளித்த விதம் பாராட்டும்படியாக இருந்தது. மேலும் அன்றைய தினம் முற்பகல் மணி 11:02 பேசுங்க மக்களே பேசுங்க சிறுவர் நேரலை நிகழ்ச்சியில் நெட்டாங்கோடு அரசு தொடக்கப்பள்ளி குழந்தைகள் கலந்து கொண்டு தங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்திய விதம் அருமையிலும் அருமை. அரை மணி நேரம் போனதே தெரியவில்லை. மேலும் அன்றைய தின பிற்பகல் மணி 3:02 தேனி நேரம் வெள்ளித்திரையில் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ்குமார் அவர்களை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களோடு இடையிடையே வலம் வந்த பாடல்களும் அருமையிலும் அருமை. 11ஆம் தேதி காலை மணி 10:02 குண்டக்க மண்டக நேரலை நிகழ்ச்சியில் நேர்கள் 3 சுற்றுகளிலும் மிகவும் அருமையாக கலந்து கொண்டு பேசியும் நடித்தும் அசத்திவிட்டார்கள். 1 மணி நேரம் போனதே தெரியவில்லை. பாராட்டுக்கள். புதுக்குடியிருப்பு ஏ கலீல் ரஹ்மான் இம்மாதம் 5ஆம் தேதி பிற்பகல் மணி 3:02 தேனி நேரம் நேரலையில் சமூக ஆர்வலர் குருதி கொடையாளர் சரலூர் ஜெகன் அவர்கள் கலந்து கொண்டு மேன்மை பயக்கும் தூய்மை எனும் தலைப்பில் ஆற்றிய உரை சூப்பராக இருந்தது. அவர் கூறிய கருத்துக்கள் அத்தனையும் ஒவ்வொரு மனிதனும் பின்பற்ற வேண்டிய கருத்துக்களே. 6ஆம் தேதி முற்பகல் மணி 11:10 குமரி பண்பலையுடன் மழைக்காலத்தில் கவனிக்க வேண்டியவை எனும் நேரலையில் நேர்கள் பலரும் கலந்து கொண்டு பலவிதமான கருத்துக்களையும் சொல்லி அசத்தினார்கள். 7ஆம் தேதி பிற்பகல் மணி 3:02 தேனி நேரம் சாரி என்ற ஒற்றை வார்த்தையில் ஏற்பட்ட மாற்றம் எனும் நேரலையில் பல நேர்களும் கலந்து கொண்டு அற்புதமாக பேசி அசத்தினார்கள். 9ஆம் தேதி காலை மணி 10:02 திருக்குறள் சொல்லாடல் நேரலை நிகழ்ச்சியில் நேர்கள் 4 சுற்றுகளிலும் கலந்து கொண்டு சிறப்பாக பேசி அசத்தினார்கள். அன்றைய தின பிற்பகல் மணி 3:02 தேனி நேரம் பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சியில் நேர்கள் கேட்ட கேள்விகளுக்கு உடனுக்குடன் பதிலை சொன்ன விதம் சிறப்பு. நல்ல ஒரு பொது அறிவு நிகழ்ச்சி என்றால் அது மிகையாகாது. 10ஆம் தேதி காலை மணி 10:02 வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற புத்தகத்திலிருந்து தமிழர் பரம்பரை என்ற தலைப்பில் விக்ரம் வனிதா தம்பதிகளை பற்றிய குடும்ப சூழ்நிலைகளை சொல்லியது சிறப்பு. 10ஆம் தேதி முற்பகல் மணி 11:30 குமரி பண்பலையுடன் நமது மறந்து போன பாரம்பரிய உணவு மகத்துவம் எனும் நேரலையில் நேர்கள் பலரும் கலந்து கொண்டு பழைய பாரம்பரிய உணவின் சிறப்புகளை கூறியது அருமை. 11ஆம் தேதி காலை மணி 10:02 குண்டக்க மண்டக நேரலை நிகழ்ச்சியில் நேர்கள் 3 சுற்றுகளிலும் கலந்து கொண்டு சிறப்பித்து அசத்தினார்கள். இந்த நிகழ்ச்சி அழகாக கொண்டு சென்ற அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் பண்பலை 101 வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். கண்ணமங்கலம் முனைவர் வி வேணுகுமார் இம்மாதம் 6ஆம் தேதி காலை மணி 9:30 கானகைரளி நிகழ்ச்சியில் வலம் வந்த பாடல்கள் அனைத்தும் அருமையாக இருந்தன. இணைப்புறையும் சூப்பராக இருந்தது. அதனைத் தொடர்ந்து கடிதம் கருத்தும் நிகழ்ச்சியில் நேயர்களின் கடிதங்களை திறம்பட வாசித்த அறிவிப்பாளருக்கும் பண்பலை 101 பாராட்டுகள். தொடர்ந்து ஆகாஷவாணி 90 நிகழ்வினை வானொலிக்கு 90 என்ற பெயரில் சிறப்பு நிகழ்வுகள் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான இலக்கிய போட்டிகள் போன்றவற்றை சிறப்பாக நடத்தி இம்மாதம் 6, 7, 8 ஆகிய நாட்களில் மாலை 4 மணிக்கு கட்டுரை போட்டியில் மாவட்ட அளவில் முதலிடம் 2ஆம் இடம் 3ஆம் இடம் பிடித்த மாணவர்களை வானொலி ஒரு வரப்பிரசாதம் எனும் தலைப்பில் உரையாற்ற வைத்து சிறப்பு செய்த குமரி பண்பலை 101 நிகழ்ச்சி பிரிவு தலைவர் சகோதரி எஸ் நவரத்னா அவர்களுக்கும் பண்பலை 101 பாராட்டுக்கள். இம்மாதம் 8ஆம் தேதி மாலை 5 மணிக்கு வானொலிக்கு 90 சிறப்பு வினாடி வினா நிகழ்ச்சியில் மாவட்ட அளவில் நடத்தப்பட்ட வினாடி வினாவின் இறுதி சுற்று ஒலிபரப்பு செய்யப்பட்டது. வினாடி வினாவில் அகில இந்திய வானொலி மற்றும் பொது அறிவு பற்றிய பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ள முடிந்தது. முழுக்க முழுக்க தகவல்களின் களஞ்சியமாக இந்நிகழ்வு அமைந்திருந்தது. வினாடி வினா நிகழ்வினை நெறிப்படுத்தி நடத்திய லட்சுமிபுரம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பேராசிரியர் சுதன் அவர்களுக்கும் போட்டியாளராக கலந்து கொண்டு சிறப்பித்த கல்லூரி மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள். சுங்கான் கடை ஷீலா நாகேந்திரன் இம்மாதம் 2ஆம் தேதி காலை மணி 10:30 ஏ

0: என்றும் இளமை. இதில் பெரும் செல்வ விளை லட்சுமிபாய் ராமசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்டே அருமையாக இருந்தது. இம்மாதம் 6ஆம் தேதி கடிதமும் கருத்தும் நிகழ்ச்சியில் நேர்களின் கடிதங்களை வாசித்த விதம் மிக மிக அருமை. 8ஆம் தேதி பிற்பகல் 1:40 தேனி நேரம் குமரி களஞ்சியம். இதில் குமரி மாவட்ட கடற்கரைகள் பற்றி நிறைய செய்திகளை அறிந்து கொள்ள முடிந்தது. மேலும் அன்றைய தினம் மாலை 5:30 மண்டிக்காடு நடுவூர்கரை சிவசக்தி கோவிலிலிருந்து நேரலை கேட்டேன். கோவிலுக்கு சென்று வந்த உணர்வு ஏற்பட்டது. நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் கொண்டு சென்ற அறிவிப்பாளர்கள் ஸ்ரீ வித்யா, ஒய் கிருபா கணேஷ் இருவருக்கும் பண்பலை 101 பாராட்டுகள். சுங்கான் கடையிலிருந்து ராதா மனோகரன். இம்மாதம் 1ஆம் தேதி காலை வசந்த அழைப்பில் வலம் வந்த பாடல்கள் அனைத்தும் அருமையாக இருந்தன. பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி. இம்மாதம் 5ஆம் தேதி பிற்பகல் 1:10 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சியில் தோல்வி பற்றி அருமையான கருத்துக்களை பெண் தோழியர்கள் கூறினார்கள். அன்றைய தினம் 8:30 திரைக்களஞ்சியம். இதில் சொர்க்கம் எனும் தலைப்பில் இனிமையான பாடல்கள் ஒலிவலம் வந்தன. நிகழ்ச்சிக்கு ஏற்றாற்போல அறிவிப்பாளர் திலகவதி பிரம்மபுத்திரன் அவர்களும் நல்ல முறையில் இணைப்புரை கொடுத்து நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள். 6ஆம் தேதி பிற்பகல் 3:00 தேனி நேரம் திரைக்களஞ்சியம். இதில் கள்ளுக்கூட்டம் வருவேல் அவர்களின் தேர்வாக தங்கம் எனும் தலைப்பில் வலம் வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை. இணைப்புரையும் சூப்பராக இருந்தது. இம்மாதம் 7ஆம் தேதி மாலை 5:30 வலம் வந்த மண்டிக்காடு நடுவூர்கரை சிவசக்தி அம்மன் ஆலய நேரலை நிகழ்ச்சி கேட்டேன். ஆலயத்தின் சிறப்பு பற்றியும் பூஜை விவரங்கள் பற்றியும் சிவசக்தி அம்மன் அருள் கிடைக்கும் வண்ணம் நிகழ்ச்சியை நெறிப்படுத்திய அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் பண்பலை 101 பாராட்டுக்கள். 8ஆம் தேதி பிற்பகல் 3:00 தேனி நேரம் குமரி களஞ்சியம். இதில் கன்னியாகுமரி மாவட்ட கடற்கரை சுற்றுலா தலங்கள் பற்றி அருமையான தகவல்களை அறிந்து கொள்ள முடிந்தது. 9ஆம் தேதி காலை 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள். இதில் பெரும் செல்வ விளை லட்சுமிபாய் ராமசாமி அவர்களின் அனுபவங்கள் மனதை வருத்தினாலும் அவருடைய அனுபவங்கள் நமக்கு பாடமாக அமைந்தது. நாகர்கோவில் கோபால். இம்மாதம் 5ஆம் தேதி பிற்பகல் 1:10 ஹாய் சிநேகிதிய நேரலை நிகழ்ச்சியில் தோல்வி பற்றி அருமையான கருத்துக்களை கூறிய விதம் அருமை. கானகைரளி நிகழ்ச்சியில் வலம் வந்த பாடல்கள் அனைத்தும் சூப்பராக இருந்தன. கடிதமும் கருத்தும் நிகழ்ச்சியில் நேர்களின் கடிதங்களை வாசித்த விதம் மிக மிக அருமை. பாராட்டுகள். துவரங்காடு முத்து ஆசாரி. இம்மாதம் 2ஆம் தேதி காலை தென்குமரி தேனலையில் வலம் வந்த பொது அறிவு கேள்வியும் பதிலும் பயனுள்ளதாக இருந்தது. இம்மாதம் 7ஆம் தேதி காலை வானில் மிதக்கும் மேகங்களின் எடை எவ்வளவு என்ற கேள்விக்கான பதிலை அறிந்து கொள்ள முடிந்தது. அன்றைய தினம் காலை தேதியும் செய்தியும் கேட்டேன். அன்றைய நாளின் சிறப்புகளை அறிந்து கொள்ள முடிந்தது. மேலும் அன்று பிற்பகல் 3:00 தேனி நேரம் நேரலையில் சாரி என்ற ஒற்றை சொல் வார்த்தையை பயன்படுத்தியதால் கிடைத்த வெற்றி என்பது குறித்து நேர்கள் பலரும் பேசிய விதம் மிக மிக அருமை. 9ஆம் தேதி காலை 10:02 திருக்குறள் சொல்லாடல் நேரலை நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. 10ஆம் தேதி முற்பகல் 11:02 பேசுங்க மக்களை பேசுங்க நேரலை நிகழ்ச்சி கேட்டேன். நெட்டாங்கோடு அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள். இறைவணக்கம் சிறப்பாக இருந்தது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சியை கேட்டதில் மிக்க மகிழ்ச்சி. பாராட்டுக்கள். 11ஆம் தேதி காலை கொண்டக்கமடக்க நேரலை நிகழ்ச்சியில் நேர்கள் 3 சுற்றுகளிலும் கலந்து கொண்டு சிறப்பாக பேசியும் நடித்தும் அசத்திவிட்டார்கள். பாராட்டுக்கள். நிகழ்ச்சி பற்றிய உங்களின் கருத்துக்களை கடிதம் மூலமாக அனுப்பி வரும் அனைத்து நேயர்களுக்கும் நன்றி.
1: மிக்க நன்றி நேயர்களே.
0: உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை அனுப்ப
1: 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யலாம்.
0: நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி:
1: நிலைய இயக்குனர், கடிதமும் கருத்தும் பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், கோணம், நாகர்கோவில் 4.
0: அடுத்த வாரமும் உங்கள் கடிதங்களுடன் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது எஸ் தங்கலட்சுமி ஜனார்தனன். நேயர்கள், இதுவரை கடிதமும் கருத்தும் நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: வந்தாச்சு ரவணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேலா. உங்க பழைய காரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைகன் ரிச்சஸ் கார பெறுங்க. அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸ் ஓட. உடனே அருகில் உள்ள ரவணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் இஎம்ஐ, பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ்ல எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. TNC அப்ளை. வந்தாச்சு ரமணி போக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மே.

நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. வேளாண்மை விளைபொருட்களில் மதிப்பு கூட்டல். ஊட்டுவாழ் மடம் ஜே ஜெனிசா அவர்களுடன் வேளாண் நேரலை. அமுத சுரபி பாரத பிரதமரின் தூய்மை இந்தியா திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். திரவ உயிர் உரங்கள். பூதப்பாண்டி வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் ஆர். சுரேஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

உங்களின் அன்பான கடிதங்களும் மனம் திறந்த கருத்துக்களுமே எங்களுக்கான ஊக்கம். உங்கள் எண்ணங்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொண்ட கடிதமும் கருத்தும் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நேர்களை, இன்று செய்தி சுருக்கத்தினை தொடர்ந்து இன்று காலை 11:02 குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சியில் வாழ்வை சுலபமாக்கிய தொழில்நுட்பங்கள் குறித்து நேயர்கள் பங்கேற்கலாம். உங்கள் கருத்துக்களுடன் நேரலையில் வாங்க, கேட்க காத்திருக்கிறோம் நாங்க. இனி செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

0: தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் உள்ள விமானப்படை பயிற்சி தளத்தில் பயிற்சி முடித்த வீரர்களின் அணிவகுப்பை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பார்வையிட்டார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத் தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுதேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை முதலமைச்சர் திரு விஜய் விரைவில் அறிவிப்பார் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். திமுக ஆட்சிக் காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டு தகுதியான நபர்களுக்கு பட்டா வழங்க அமைச்சர் திரு தென்னரசு அறிவுறுத்தியுள்ளார். மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல் குவாரிகள் மற்றும் அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமங்களை எடுத்துச் செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் சேர்வலாறு மணிமுத்தாறு நீர்த்தேக்கங்களிலிருந்து கார்பருவ சாகுபடிக்கு வரும் திங்கட்கிழமை முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மதுரவாயல் அருகே பெயின் தொழிற்சாலையில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டதால் அந்த பகுதியில் கரும்புகை சூழ்ந்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் உயர்ந்து 110,880 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தரம்ஷாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று காலை நடைபெற்ற ஆட்டத்தில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் பராகுவேவை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 11:02. ஆகாஷ்வாணி
2: மனதின் குரலாக,
3: சிரிப்பின் மகிழ்வாக,
2: ஆனந்தத்தின் நிறைவாக
3: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
2: குமரி பண்பரை 101.
4: கதிரவன் உலகை பொன்னொழியால் நினைக்கும் நேரம் 11:02. அன்பிற்கு இலக்கணமாய் ஆக்கத்தின் ஊற்றாய் என்றும் நம்மோடு குமரி பண்பலை 101. இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். யாதும் ஊரே யாவரும் ஒன்றே என இசையால் உணர்த்த ஆரம்பமாகிறது எக்ஸூர்.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: நேரம் இப்போது முற்பகல் 11:09. புத்தம்புது தகவல்களை நாளும் தரும் இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். ஆரம்பமாகிறது குமரி பண்பலையுடன் நேரலை.

நேரத்தை மிச்சப்படுத்தி நிமிடத்தில் செயல் முடிக்கும் மனித வாழ்வை எளிதாக்கும் மகத்தான தொழில்நுட்பம். தொலைவில் இருப்பவரையும் அருகே கொண்டு வரும் கணத்தில் உலகை சேர்க்கும் நவீன தொழில்நுட்பம். ஆமர்களே, இன்றைய நேரலையில் வாழ்வை சுலபமாக்கிய தொழில்நுட்பங்கள் எனும் தலைப்பில் நீங்கள் உங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். வாழ்வை சுலபமாக்கிய தொழில்நுட்பங்கள், உங்கள் வாழ்க்கையை சுலபமாக மாற்றிய நவீன தொழில்நுட்பங்களில் முதன்மையான ஒன்றை பற்றி நீங்கள்

0: உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம் குமரியின் முன்னிணைப்பெண்ணான 0465 2 பயன்படுத்தி 2602 4 0 என்ற எண்ணிலோ 2907 2 என்ற எண்ணிலோ நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அல்லது 8903257039 என்ற எண்ணிலும் நீங்கள் அழைத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். ஒருவேளை உங்கள் கருத்துக்களை நீங்கள் கூறுவதற்கு முன்பாக வேறு நேயர்கள் கூறிவிட்டால், நீங்கள் முதன்மையாக கருதுவதில் இரண்டாவது இடத்திலேயோ மூன்றாவது இடத்திலேயோ எது இருக்கிறதோ அதை பற்றி எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். இதனால் ஒருவர் சொன்ன கருத்து மறுபடியும் வராமல் நமது நேரம் மிச்சமாகும். உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கிய நவீன தொழில்நுட்பம் ஸ்மார்ட் போனாக இருக்கலாம், இணையமாக இருக்கலாம், போக்குவரத்து, செயற்கை நுண்ணறிவு, தானியங்கிய அமைப்புகள், ஆன்லைன் ஷாப்பிங், மருத்துவம், சுகாதாரம், கல்வித்துறை, விவசாயம், வணிகம், உற்பத்தி தளவாடங்கள், இப்படி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளும் முதல் நேரை சந்திக்கும் நேரம் இது. வணக்கம்.
1: வணக்கம் இனிய சகோதரர்களுக்கு, உற்சாகமான முற்பகல் வணக்கம். நான் ஒரு கோவில் புதுக்குடியிருப்பு கலில் ரகுமன் சார்.
0: வணக்கம் ஐயா, முதல் நேரா வந்திருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையை
1: தொழில்நுட்பங்கள்,
0: ஆமா,
1: அருமையான தலைப்பு. காரணம் என்னன்னு
0: கேட்டீங்கன்னா, என்ன காரணம்,
1: இந்த காலங்களில் தொழில்நுட்பங்கள் ரொம்ப வளர்ந்துருக்கு. அதுக்கு நம்முடைய விஞ்ஞானமும் நம்முடைய பொருளாதாரமும் நம்முடைய வளர்ச்சி, நம்ம நாட்டுடைய வளர்ச்சியும் எடுத்துக்காட்டா சொல்லலாம்.
0: கண்டிப்பா.
1: ஒரு காலத்துல சென்னைக்கு போன் பண்ணோம்னா கூட நாம வந்து நம்ம தந்தி ஆபீஸுக்கு போய் நம்ம நம்பர்களை சொல்லி ஒரு அரை மணி நேரம் பேசி இருந்து அவங்க அதுக்கு பிற்பாடுதான் நம்ம வந்து பேச முடியும். பாருங்க, வெளிநாட்டுல வரைக்கும் நேர்ல பார்த்து பேசுற அளவுக்கு போட்டோவோட, அதாவது நேர்லயே அந்த அளவுக்கு ஒரு தொழில்நுட்பம் வளர்ந்து மிகவும் எளிமையா இருக்கு. வளரும் விஞ்ஞான காலங்களில் ஒரு பேங்க்ல பணம் எடுக்கணும் அல்லது பணம் போடணும்னா கூட நம்ம இந்த அலைபேசியிலே எல்லாமே செய்யற அளவுக்கு ஒரு வளர்ச்சி.
0: கண்டிப்பா. உங்க வாழ்க்கையை எளிதாக்கிய தொழில்நுட்பம் தொலைபேசி, அலைபேசி, மொபைல் அப்படின்னு பகிர்ந்துகிட்டு இருக்கீங்க. அதுதானே?
1: ஆமா ஐயா, முன்னாடி எல்லாம் ஒரு ஆளுக்கு ரூபா அனுப்பணும் வாங்கணும்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் தான் மணி ஆர்டர் எல்லாம் அனுப்பணும். இப்ப பாருங்க, அந்த போன் நம்பருக்கு ஜிபே. இப்படி.
0: ஓகே ஐயா, நன்றி ஐயா, உங்கள் கருத்துக்களை அழகா பகிர்ந்துகிட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் முதன்மையா இருக்கிறது மொபைல் போன் அப்படின்னு பகிர்ந்துகிட்டீங்க, நன்றி. உள்ளங்கையில் உலகம், அதுதான் மொபைல் போன்னே சொல்லி ஆகணும். கண்டிப்பா எல்லாருக்கும் மொபைல் வந்து ஒரு வரப்பிரசாதமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் ஆகணும். எல்லாருக்கும் எதுவானாலும் நமது மொபைல்லே நம்ம இப்ப பார்த்துக்கொள்ளும் விஷயங்கள் அத்தனையும் வந்துவிட்டது. மேப்பாக இருக்கலாம், அது ஆப்ஸாக இருக்கலாம், பாடலாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் விரும்பியதை நமது உள்ளங்கையில் கொண்டு வந்து விடலாம். இதை தாண்டி என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறதான் நம்ம இன்றைக்கு நிகழ்ச்சியில தெரிந்து கொள்ள போகிறோம். மொபைல் போனை பத்தி முதல் நேரா வந்து புது குடியிருப்பு கலில் ரகுமனையா அழகா பேசிட்டாங்க. அடுத்த நேயர் யார், எங்க இருந்து, என்ன கருத்து பகிர்ந்துக்கிடுறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம் ஐயா, நீங்களும் நலமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வாழ்த்துகள் உங்களுக்கு. வாழ்க்கையை வளர்ந்தாக்கே தொழில்நுட்ப கருவியை பத்தி கேட்டுருங்க.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க ஐயா?
2: தோரகல இருந்து முத்தாசர் பேசுறேன், குமரி மாவட்டம்.
0: சொல்லுங்க ஐயா.
2: என்னோட வாழ்க்கையை வளர்ந்தாக்கே தொழில்நுட்ப கருவியில முக்கியமான கருவி என்னன்னா, என்னுடைய மர வேலையை பயன்படுத்தக்கூடிய கட்டிங் மிஷின்.
0: கட்டிங் மிஷின், அழகா அருமையா சொன்னீங்க. உங்க அவங்கவுங்க வேலைக்கு செய்யும் தொழிலே தெய்வம் சொல்ற மாதிரி.
2: என்னன்னா, ஒரு நாள் செய்யக்கூடிய வேலைய ஒரு மணிக்குல செய்கிறோம்.
0: ஆஹா, அற்புதம்.
2: கட்டிங் மிஷின் நல்ல பாம்பு கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ரொம்ப கவனமா பாதுகாக்கணும்.
0: கண்டிப்பாயா.
2: கவனக்குறைவு அழிஞ்சு அத்தம் பக்கம் பாக்கப்பாது,
0: நன்றி நன்றி நன்றி ஐயா. அழகா கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாங்க. அவங்க வேலை செய்யும் இடத்தில் பயன்படுத்தும் கட்டிங் மிஷின், முன்பெல்லாம் அந்த வேலையை செய்யணும்னா ஒரு நாள் ஆகுங்க, இந்த கற்றல் வந்த அப்புறம் ஒரு மணி நேரத்திலேயே நான் முடிச்சிருவேன் அப்படின்னு அழகா பேசினாங்க. அப்புறமா முக்கியமான ஒரு இதையும் சொன்னாங்க, நவீன தொழில்நுட்பமாக இருந்தாலும் அதில் கவனம் தேவை.

0: அப்படின்னு சொன்னாங்க. சோ நீங்களும் யூஸ் பண்ணும்போது எல்லாத்தையும் பத்திரமா யூஸ் பண்ணுங்க. இப்போது அடுத்த நேரை சந்திக்கும் நேரம் இது. வணக்கம். வணக்கம் குமரி பண்பலையுடன் நேரலை.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? கருங்கல் இருந்து யார் பேசுறீங்க?
1: ஜெயந்தி.
0: ஜெயந்திமா, சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையை சுலபமாக்கிய தொழில்நுட்பம் எது? என்னம்மா?
1: ஏன்
0: ஓகேம்மா, அழகா பேசுனீங்க. உங்க வாழ்க்கையை எது சுலபமாச்சு அப்படின்னு எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க, நன்றி. கருங்கல்ல இருந்து ஜெயந்திமா கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வாஷிங் மிஷின்க எனக்கு வேலையை ரொம்ப சுலபமா முடிச்சிடும். இந்த துணியை நான் முன்னாடி எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வைக்கணும், இப்ப ஈஸியா வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பா வீட்டு உபயோக பொருட்கள்ல நவீன தொழில்நுட்பம் ஒரு வளர்ச்சி அடைந்திருக்குன்னே சொல்லிதான் ஆகணும். ஓகே, நம்ம நேரலை நிகழ்ச்சி அழகா போயிட்டு இருக்கு. மூணு லிசனர்ஸ் வந்து தங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாங்க. அடுத்த நேரை சந்திக்க முன்னாடி நம்ம கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டுட்டு வரலாமா?

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: வந்தாச்சு ரமணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய கார எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது

0: பர்சேஸ் கார பெறுங்க, அதுவும் 50,000 வரை பெனிஃபிட்ஸ் ஓட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் EMI பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ்ல எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. TNC அப்ளை.
1: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
1: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர் நாகர்கோவில்.
5: நேரத்தை மிச்சப்படுத்தி நிமிடத்தில் செயல் முடிக்கும் நவீன தொழில்நுட்பம். நேரம் இப்போ 11:21. குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சியில் இன்று வாழ்வை சுலபமாக்கிய தொழில்நுட்பங்கள் அப்படிங்கிற தலைப்புல தான் பேசிட்டு இருக்கிறோம். உங்கள் வாழ்வை சுலபமாக்கிய நவீன தொழில்நுட்பம் எது, எந்த துறை என நீங்கள் பகிர 04652 என்ற நமது குமரியின் முன்னிணைப்பை பயன்படுத்தி 2602400 என்ற எண்ணிலோ, 2907022 என்ற எண்ணிலோ நீங்கள் அழைக்கலாம். அல்லது 8903257039 என்ற தொலைபேசி எண்ணிலும் நீங்கள் அழைக்கலாம். வாருங்கள், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம், யார் இருந்து பேசுறீங்க? வணக்கம்.
6: மேலும் மாவட்டம் கட்படி பகுதியிலிருந்து
5: சந்திரசேகர் ஐயா, இன்னைக்கு எந்த தொழில்நுட்பத்தை பற்றி சொல்ல போறீங்க எங்களுக்காக?
6: என்னுடைய வாழ்க்கையை இலகுவான ஆகிய தொழில்நுட்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்போன் தொழில்திரை அப்படின்னு சொல்லுவேன்.
5: சரி, ஓகே, அடுத்ததா கருதுறது எதுன்னு சொல்லலாமா? செல்போன் பத்தி ஆல்ரெடி பேசிட்டாங்க.
6: சொல்றேன் அப்படின்னா, நான் தொழில்நுட்பம் சார்ந்த ஒர்க் தானே பண்ணிட்டு இருக்கேன்.
5: ஓகே,
6: அதனால எனக்கு செல்போன் இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி.
5: சரி, ஓகே.
6: என்னுடைய ஆபீஸ் மீட்டிங் அப்படிங்கறதையும் போன்ல அட்டெண்ட் பண்றேன். அப்புறமா முக்கியமா ஏதாவது பொருட்கள்ல நான் வாங்கணும், எனக்கு டைம் இல்ல அப்படின்னாலும் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றேன். அன்றாட வாழ்க்கையில
5: நன்றி ஐயா.
6: எனக்கு சரி, அந்த தொழில்நுட்பத்தை தாண்டி ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா மடிக்கணினி அப்படின்னு சொல்லுவேன்.
5: கண்டிப்பா கண்டிப்பா,
6: அந்த மடிக்கணினி வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. காரணம் வந்து, நான் ஏதாவது ஒரு விஷயத்த நேரடியாக போய் செய்யணும் அப்படின்னா கூட ஆன்லைன் மூலியமாகவே முடிச்சுக்கிறேன். செல்போன் ஐ மீன் பில் கட்டுறது, அப்புறமா வாட்டருக்கான ஒரு பில் கட்டுறது, அப்புறமா நான் பர்சேஸ் பண்ணுறது, ஈவன் காய்கறி பழங்கள்லாம்.
5: கண்டிப்பா, மொபைல்ல இருக்கிற எல்லாம் கூட லேப்டாப்லயும் இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம் இல்லையா?
6: ஆமா ஆமா, அதனால அதுதான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கியா.
5: ஓகே, நன்றி, சூப்பரா பகிர்ந்துகிட்டீங்க, நன்றி. என்னோட வாழ்க்கையில மொபைல் போனும் மடிக்கணினியும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு காட்பாடியிலிருந்து சந்திரசேகர் ஐயா தன்னோட கருத்தை பகிர்ந்துகிட்டாங்க. அடுத்ததாக இணைப்பில் யார், எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம்.
7: வணக்கம், நலம் நலம் ஆவல்
5: பேசுறேன். நலம் நலமறிய ஆவல், நாங்களும் நலமா இருக்கிறோம். உங்க கருத்தை எங்க கூட பகிர்ந்து கொள்ளலாம்.
7: அலைபேசியில வந்து நம்ம நிறைய பலன் இருக்கிறது, ஒரு சில பலன்.
5: சரி, ஓகே, ரெண்டு நேர்கள் அதை பத்தி சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லாத ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பாப்போம்.
7: அது பேனா எடுத்து நம்ம பேப்பர்ல எழுதுறதே, அதுக்கு நமக்கு நேரம் இல்லைன்னா அலைபேசியில கட்டி, அதாவது புனித பதிவேடு வாட்ஸ்அப், அதுல வந்து நாம வந்து உரையாடினால் அது வந்து எழுத்துக்களாக பதிவாக்கி நாம யாருக்கு அனுப்பாமோ அங்க போய் பதிவு.
5: ஓகே, அழகா பகிர்ந்துகிட்டீங்க. இப்ப மொபைல்லயே நிறைய ஆப்ஸ் வந்துடுச்சு, நம்ம அதுலயே வாய்ஸ் நோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அழகா பயந்துகிட்டீங்க, நன்றி.
7: நாம பயன்படுத்தினா அது நமக்கு பலனாகும்.
5: கண்டிப்பா, நன்றி நன்றி.
7: வணக்கம்.
5: மொபைல் போனோட நன்மைகளை சொல்லிட்டு போனா அடிக்கிட்டே போகலாங்க. ஆனா அது தாண்டி அது மாதிரியே இன்னும் பல தொழில்நுட்பங்கள் இருக்கு. அது வந்து டிஜிட்டல்ல இருக்கலாம், போக்குவரத்துல இருக்கலாம், செயற்கை நுண்ணறிவாக இருக்கலாம், வீட்டு உபயோகமாக இருக்கலாம், மருத்துவமாக இருக்கலாம், கல்வித்துறையாக இருக்கலாம், விவசாயமாக இருக்கலாம். இப்படி நாங்கள் சொல்லாத இன்னும் பல துறைகளில் இருக்கலாம். அதை பற்றி நீங்கள் பகிர்ந்து கொண்டால் இன்னும் நலமாக இருக்கும். இணைப்பில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சி. குளச்சிலிருந்து பிரசாந்த் ஐயா பேசுறீங்க. நீங்க இன்னைக்கு எந்த தொழில்நுட்பம் பத்தி எங்க கூட பகிர்ந்து கொள்ள போறீங்க?

0: சொல்லுங்க ஐயா, இணைப்பில் இருக்கிறீங்க, பேசலாம்.
1: ஹலோ.
0: இணைப்பில் இருக்கிறீங்க ஐயா, பேசலாம்.
1: சார்
0: கேக்குதையா? நீங்க பேசுறது எங்களுக்கு தெளிவா கேக்குது, பேசுங்க.
1: அந்த நான் ஆசிரியர் துறையில வந்து ஒர்க் பண்ணி,
0: ஓகே,
1: எனக்கு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு நோட்ஸ் கலெக்ட் பண்றதா இருந்தாலும் நம்ம இன்டர்நெட் அந்த இணைய சேவை வந்து எனக்கு வந்து ரொம்பவே உதவியாக இருக்குது.
0: கண்டிப்பா இணைய சேவை.
1: நம்ம பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் போடணும்னு பாத்துக்கிட்டாலும் நம்ம வந்து எளிமையா வந்து நம்ம இந்த இன்டர்நெட் வாயிலாக வந்து நம்ம பண்ணலாம். முன்னாடி எல்லாம் வந்து அந்த ஆப்புக்குள்ள போயிட்டு எடிட் பண்ணி ரொம்பவே ரிஸ்க். இப்ப அலைன்மெண்ட்ல இருந்து நம்ம ஜஸ்ட் அந்த ஃபைல வந்து நம்ம அதுக்கு உள்ளாடி கொண்டு போகும்போது அது பிபிஜியா ஒரு வித்தின் ஒரு 1 மினிட்ல எல்லாம்
0: ஏ வந்தனால உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, அப்படிதானே?
1: ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிம்பிளிஃபை நோட்ஸ் எடுக்கலாம், இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் வந்து நமக்கு இணையத்துல இருந்து கலெக்ட் பண்ணலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க வந்து இந்த சோசியல் மீடியால வந்து குரூப் தொடங்கி நம்ம பிளட் டொனேட் பண்ணுவாங்க. நாங்க ஒரு குரூப் வச்சிருக்கிறோம், அதுல ஒரு 50 பேருக்கு மேல இருக்கிறாங்க. இப்போ அதை வந்து யாராவது இமீடியட்டா ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்து கேட்டா கூட நாங்க எல்லாரும் நாங்க அந்த குழுவுல வந்து யாருக்கும் நம்ம பிளட் குரூப்பை வந்து ஷேர் பண்ணி யாருக்கு எங்க தேவையோ நாங்க இமீடியட்டா.
0: சூப்பர், அவசர உதவிக்கு இணையத்தையும் ஏஐயும் யூஸ் பண்றேன் அப்படின்னு அழகா பகிர்ந்துகிட்டீங்க குலசேலந்து பிரசாந்த் ஐயா, நன்றி.
1: ரொம்ப நன்றி சார்.
0: இணையதளம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா அவங்க வந்து ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணி அதில் நாங்கள் பிளட் டொனேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி அவசர எண்கள், அலைபேசி எண்கள்லாம் நிறையவே இருக்குது. காவல்துறைக்கு 100, ஆம்புலன்ஸுக்கு 108, தீயணைப்புக்கு 101, குழந்தைகள் உதவி எண் 1098, சாலை விபத்து உதவி எண் 1033, பேரிடர் கால உதவி எண் 1077, பொது அவசர உதவி 112. இப்படி எத்தனையோ நம்பர்கள் இருக்கு. இதெல்லாம் ஒரு டயல் செய்தால் போதும், உங்களுக்கு உதவிகள் தானாகவே தேடி வந்துவிடும். இப்படி நவீன தொழில்நுட்பம் எங்கேயோ வளர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. நம்ம நேர்கள் அழகா பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்படி ஒரு பாடல் கேட்கும் நேரம் இது. ஜெயம் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். இது குமரி பண்பலையுடன் நேரலை.

0: ராகுல், உன்னோட ட்ரீம் என்ன?
1: ஒரு டிகிரி படிக்கணும், ஐஏஎஸ் ட்ரை பண்ணனும்.
0: மேஷ் கன்னியாகுமரியில பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் கோர்ஸ் சூஸ் பண்ணு. இது ஒரு டீம்ட் யூனிவர்சிட்டிங்கறனால 60% ஐஏஎஸ் டீச்சிங் பேட்டர்ன ஃபாலோ பண்றாங்க.
2: மேஷ் கன்னியாகுமரி.
3: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249864458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0444249864458. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.
4: வந்தாச்சு ரமணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய காரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைட்டன் பிரிட்ஜஸ் கார பெறுங்க, அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸோட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் இஎம்ஐ பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ்ல எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. TNC அப்ளை.
5: நேர்களை, நாம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:00 to 5:00 வரை ஒலிபரப்ப உள்ள SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்பும் நேயர்கள் குறுஞ்செய்தியை அனுப்ப வேண்டிய அலைபேசி எண் 9495963210. நீங்கள் குறுஞ்செய்தியை NGL ஸ்பேஸ், உங்கள் பெயர், ஊர், பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் போன்ற விவரங்களுடன் முன்பு சொன்ன அலைபேசி எண் 9495963210 என்ற அலைபேசி எண்ணிற்கு

0: குறுஞ்செய்தியை அனுப்பி வைங்க. எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த பாடலை நம் குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்கலாம். மனதிற்கு புத்துணர்ச்சி தரும் நேரம் 11:35. குமரி பண்பலையுடன் நேரலையோடு இணைந்திருக்கிறோம். இன்று வாழ்க்கையை சுலபமாக்கிய தொழில்நுட்பங்கள் எனும் தலைப்பில் நம்ம நேயர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நேயர்களும் அவங்கவுங்க கருத்தை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக யாரோட கருத்து அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம்மா. ராஜேஸ்வரிமா சொல்லுங்க, எந்த கருத்து பகிர்ந்துகிட போறீங்க? அப்ப வீட்டு உபயோக பொருட்கள் அப்படின்னு மொத்தமா சொல்லிடலாமா?
1: நேரம் கூடுதலாகும். என்னாலும் எது சீக்கிரத்துல நமக்கு எழுப்பி அரைக்கலாம். அது பிறகு வாகன செல்ல நேரத்துல எலக்ட்ரானிக் ஃபைல் வந்திருக்கு. அது வந்து அது தொழில்நுட்பத்துல சிறந்ததுதான். நேரத்தை மிச்சப்படுத்தணும்.
0: கண்டிப்பாமா. உங்கள் வாழ்க்கையில் எதுனால எது அப்படிங்கறத பயந்துகிட்டீங்கன்னா இன்னும் நமக்கு பொருத்தமா இருக்கும். என்னென்ன வேலை செஞ்சிட்டு இருக்கிறோமோ அது அது சம்பந்தமான தொழில்நுட்பங்கள் நமக்கு உதவிட்டு தான் இருக்கு. அவங்களுக்கு வீட்டு உபயோக பொருட்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: பகிர்ந்துகிட்டீங்க,
0: நன்றி. நன்றிமா. மொபைல் போன சொல்லி தாங்க ஆகணும், அது எவ்வளவு சொன்னாலும் ஆளாது. ஏன்னா அத்தனை விஷயங்கள் அதுல இருக்கு. அதனால கண்டிப்பா மொபைல் போன் வந்துட்டே தான் இருக்கும். அடுத்தடுத்த நேயர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
2: சபரிமாய் வடக்கு கோணம்.
0: வடக்கு கோணத்துல இருந்து சபரிமாள் சொல்லுங்கள்.
2: சார் வணிக வளாகம் சார். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான பொருள் எல்லாம் ஒரே இடத்துல வாங்கிடலாம். முன்னால அப்படி இல்ல,
0: வேற வேற இடங்களுக்கு போகணும்.
2: இப்ப நமக்கு என்ன தேவையோ லிஸ்ட் போட்டு போனா வீட்டுல போனோம்னு இல்ல சார், நேரத்தை மிச்சப்படுத்தி உடனே வீட்டுக்கு வந்துடலாம் சார்.
0: கண்டிப்பா. அழகா சொன்னீங்க. வணிக வளாகம் அப்படிங்கிற ஒரு புது தொழில்நுட்பத்தை பத்தி எங்க கூட பகிர்ந்துகிட்டு இருக்கீங்க. நன்றி.
2: நன்றி சார்.
0: எல்லா பொருட்களும் ஒரே இடத்துல கிடைக்குது, அதனால எங்களுக்கு வணிக வளாகம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு வடக்கு கோணத்திலிருந்து சபரியம்மாள் அந்த நேயர் பகிர்ந்துகிட்டாங்க. அடுத்ததா எந்த நேயர் பகிர்ந்துக்க வராங்க அப்படின்னு சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? விஜய் அம்மா சொல்லுங்க.
3: என்னோட வாழ்க்கையில வானொலி சார்.
0: ஓகே.
3: எல்லாமே நமக்கு எந்த எதுவுமே தெரியாம ஒரு காலகட்டத்துல நாங்க வீடோடு இருக்கும் போது நமக்கு எந்த ஒரு இப்போ ஒரு மழைக்காலமா இருக்கட்டும், ஒரு தகவல் தொடர்பு நமக்கு தெரியாம இருக்கும் போது கூட நியூஸ் பேப்பர் வர வாங்க முடியாது. அந்த நிலைமையில கூடாது எங்க கூட இருந்து உலக நடப்புகளை சொல்லி தந்து எங்களை வழி நடத்தி ஒரு அம்மா மாதிரி பயணிக்க வச்சது இந்த வானொலி.
0: அன்றும் உலக அறிவை தந்தது, இன்றும் தந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அழகா பேசினீங்கம்மா. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. நேயர்கள் அழகா தங்களோட கருத்தை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. தொழில்நுட்பம் இத்தனை வளர்ந்த பொழுதும் வானொலியும் தன்னை வளர்த்துக் கொண்டே இருக்கிறது என்றுதான் சொல்லியாக வேண்டும். நாளும் பொழுதும் புத்தம் புது செய்திகளை கொண்டு வருவது வானொலி. இப்போது நமது வானொலியை நீங்கள் நியூஸ் ஆன் ஏர் ஆப் மூலமாகவும் கேட்டு ரசிக்கலாம். இப்போதே பதிவிறக்கம் செய்யுங்கள். அதில் குமரி எஃப்எம் 101 என டைப் செய்யுங்கள். கேட்டு ரசியுங்கள். நம் குமரி பண்பலை 101 எங்கேயும்

0: போதும். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேர் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் அருண்மணி, கமலாசனன், கன்னியாகுமரி மாவட்டம்.
0: கமலாசன் ஐயா சொல்லுங்க உங்க கருத்துக்களை.
1: ஐயா, எனக்கு ரொம்பவும் பயன்பாடாக இருக்கக்கூடிய கண்ணியல் கண்டுபிடிப்பு என்னன்னா பேருந்து.
0: பேருந்து,
1: இந்த பேருந்து போறதுனால எத்தனை லட்சம் கோடி கணக்கான ஆட்கள் பயன்படுறாங்க. நானும் பயன்பட்டு இருக்கேன். நினைச்ச நேரம், நினைச்ச இடத்துல, நினைச்ச காரியத்தை எல்லாம் இந்த பேருந்து பயணத்தின் மூலம் செய்து முடிக்கிறோம். அதனால பேருந்து பயணம் வந்து எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு.
0: அழகா சொன்னீங்கய்யா, பேருந்து எனக்கு ரொம்ப உதவியா இருக்குன்னு. நன்றி ஐயா.
1: நன்றி, நன்றி.
0: போக்குவரத்து துறை நவீன தொழில்நுட்பத்துல ரொம்பவே முக்கியமான இடம் வகிக்குது அப்படின்னு சொல்லியே ஆகணும். பயணத்தை எளிதாக்குகிறது. இப்ப கூட மொபைல் ஏடிஎம், நடமாடும் மருத்துவமனை, நடமாடும் மண் பரிசோதனை நிலையம், இப்படி எத்தனையோ வந்துருச்சு. நம்ம வீட்டுக்கே வந்து கூட மண் பரிசோதனை எல்லாம் செய்யறாங்க. நம்ம மருத்துவமனைக்கு போகண்டாம், நம்மளை தேடி வந்தும் மருத்துவ முகாம் எல்லாம் நடத்துறாங்க. அந்த அளவுக்கு வாகனம் நமக்கு உதவியா இருக்கு. இப்போ நம்ம நிகழ்ச்சியில ஒரு பாடல் வரப்போகுது. இந்த பாடல் நம்ம முதல்லயே பிளே பண்ணிருக்கலாம், ஆனா பண்ணிருந்தா எல்லாரும் கண்டிப்பா மொபைல் மொபைல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ அதனால மொபைல் பத்தி நிறைய கருத்துக்கள் வந்துட்டு, இப்ப மொபைலோட ஒரு பாடல் கேட்டுடலாமா?

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: வந்தாச்சு ரமணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய காரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைகன் பிரிட்ஜஸ் கார பெறுங்க, அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸோட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் இஎம்ஐ, பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ், எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. TNC அப்ளை.

0: நேர்களை, நம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலின் நூற்று ஒன்றில் இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர். இன்றைய மருத்துவ தொடரில் சர்வதேச அல்பினிசம் விழிப்புணர்வு தினம் குறித்த தகவல்களை தருகிறார் தோல் மருத்துவர் சஞ்சனா தீபா அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள் நேர்களை. புத்துணர்ச்சி தரும் நேரம் 11:45. குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நவீன தொழில்நுட்பங்கள் ஆமாங்க, நம்ம வாழ்வை வளமாக்கிய நவீன தொழில்நுட்பங்கள் பற்றி நீங்கள் பேசலாம். மனித வாழ்வை எளிதாக்கும் மகத்தான தொழில்நுட்பம் நவீன தொழில்நுட்பம். நேயர்கள் ஒவ்வொரு துறையிலும் அவங்களுக்கு எப்படி நவீன தொழில்நுட்பம் உதவிட்டு இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக தன்னோட கருத்தை பகிர்ந்து கொள்ளும் நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் பால்மணி அகஸ்தீஸ்வரன்.
0: பால்மணி ஐயா சொல்லுங்க, என்ன கருத்தை பகிர்ந்து கொள்ள போறீங்க?
1: சார், நான் வந்து விஞ்ஞான வளர்ச்சிங்கிறது மகத்தானது மின்சாரத்தை சொல்லுங்க சார். சமையல் கட்டில இருந்து பள்ளி மாணவர்கள் ஸ்மார்ட் கிளாஸ் வரைக்கும் இயக்கப்படுவது வரைக்கும் மின்சாரம் இல்லாமல் எங்க உலகம் இல்லை என்கின்ற நிலை ஏற்பட்டு விட்டது.
0: கண்டிப்பாயா?
1: அது வேற சூரிய மின்சாரம் வந்து இருக்குது சார்.
0: அதைத்தான் சொல்றேன். கண்டிப்பாயா, நான் மின்சாரம் பத்தி அழகா பேசுனீங்க, நன்றி.
1: நன்றி நன்றி, வணக்கம்.
0: நவீன தொழில்நுட்பங்களில் மின்சாரம் எனக்கு முதன்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அகதீஸ்வரத்துல இருந்து பால்மணி ஐயா பேசினாங்க. அவங்க கல்வித்துறையில இந்த ஸ்மார்ட் கிளாஸ் பத்தியும் பேசினாங்க, நம்ம அதை பத்தியும் லைட்டா சொல்லிடலாம். கல்வித்துறையிலும் நவீன தொழில்நுட்பம் உதவுகிறது. இணையவழி கற்றல், ஸ்மார்ட் வகுப்பறைகள், மாணவர்களின் கற்றல் திறனுக்கு ஏற்ப பாடங்களை விளக்கும் அளவிற்கு கூட இப்போது AIக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஒருத்தங்களோட கற்றல் திறன் எவ்வளவு, அவங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தா தெரியும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது அவங்க இன்னும் அதிகமா கற்றுப்பாங்க. இது சூப்பர் தானே? அடுத்த நேயர் என்ன கருத்து பகிர்ந்துறாங்க அப்படின்னு பாத்திரலாம். வணக்கம் குமரி பண்பலையுடன் நேரலை.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் இங்க பேசுறீங்க? யாருமா? வடலிவிலை இருந்து ராஜாத்திமா பேசுறீங்க, சொல்லுங்கம்மா.
2: சார், எனக்கு வந்து ரொம்ப தொழில்நுட்ப உதவியா இருக்கிறது செல்போன் தான் சார். செல்போன் வந்து நம்ம வந்து ரேடியோ டிவி எல்லாமே செல்போன்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்புறம் வந்து என்னன்னா, நம்மளுக்கு தேவையான பொருட்களை வாங்கினாலும் ஆன்லைன்ல இருந்தாலும் மார்க்கெட்ல இருந்தாலும் எல்லாமே லிங்க் பண்ணி வச்சு எது தேவைப்பட்டாலுமே உடனே உடனே நம்மளுக்கு கிடைக்கும்படியா
0: வடலியில இருந்து ராஜாத்திமா, எல்லாமே எனக்கு மொபைல்ல இருக்குங்க, அதனால எனக்கு இது முதன்மையா இருக்கு அப்படின்னு பேசினாங்க. வணக்கம் குமரி பண்பலையுடன் நேரலை, யார் எங்க பேசுறீங்க? உங்க வானொலி அளவு கம்மி பண்ணிட்டு எங்க கூட பேசுங்கய்யா, உங்க உலகம் உலகமே உங்க வாய்ஸை கேட்டு மகிழட்டும். ஐயா உங்க வானொலி அளவு கம்மி பண்ணிருங்க. இணைப்பில் வரும் அடுத்த நேரை சந்திக்கும் நேரம் இது. வணக்கம். வணக்கம், யார் இங்க பேசுறீங்க? கிருஷ்ணமாலம்மா சொல்லுங்க.
3: ஆமா, எனக்கு வந்து இந்த வங்கித்துறை வந்து எனக்கு ரொம்ப பண பரிவர்த்தனை செய்யறதுக்கு வந்து அது ரொம்ப இப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம போனோம்னா ஒரு மணி ஆடுறதுனால நமக்கு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல இருந்து கிடைக்கணும்னா 2-3 நாள் ஆகும். அப்படி இல்லை, நமக்கு அந்த பண பரிவர்த்தனை நமக்கு உடனே உடனே ஒரு செகண்ட்ல நமக்கு எல்லாம் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்,
0: ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப எந்த வங்கியில கணக்கு வச்சிருக்கோமோ அந்த வங்கி ஒரு ஆப் வச்சிருக்காங்க, அந்த ஆப்லயே நம்ம எல்லாமே பண்ணிடலாம். பேங்குக்கு போகணும் கூட இல்ல சில விஷயங்களுக்கு. அதனால வங்கி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கீங்க. நன்றிமா.
3: நன்றி நன்றி.
0: நேயர்கள் தங்கள் என்ன கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில நவீன தொழில்நுட்பம் எப்படி உதவிட்டு இருக்கு அப்படிங்கறதும் பேசிட்டு இருக்கிறாங்க. சரி, இப்ப நம்ம ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம் லிங்கா திரைப்படத்திலிருந்து.

0: ஸ்க்ராட்ச் ரவணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய காரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைகன் பிரிட்ஜஸ் காரை பெறுங்க, அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸ் ஓட. உடனே அருகில் உள்ள ரவணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் EMI பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ்ல எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. TNC அப்ளை.
1: தொலைவில் இருப்பவரையும் அருகே கொண்டு வரும் நவீன தொழில்நுட்பம். கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சி. வாழ்வை சுலபமாக்கிய தொழில்நுட்பம் எனும் தலைப்பில் பேச வரும் அடுத்த நேயர், வணக்கம். உங்க வானொலி அளவு கம்மி பண்ணிட்டு எங்க கூட பேசுங்க, உங்க வாய்ஸ் சூப்பரா வெளியில கேட்கட்டும். வணக்கம். குமாரிமா சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையில் எது முதன்மையாக கருதுறீங்க? முதன்மையா எது கருதுறீங்க? முதன்மையா முதல்ல எது சொல்லுவீங்க? ஏன் ஏரோப்ளேன் சூஸ் பண்றீங்க அப்படிங்கறத எங்க கூட பகிர்ந்து கொள்ளலாமா?
2: எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கோம். ஏரோப்ளேன் வந்து ரொம்ப ரொம்ப நாள் போறதுக்கு வெயிட் பண்ணி போனது போடணும்னு அந்த இடத்துல போயிடுவாங்களா,
1: நினைச்ச இடத்துக்கு உடனே நேர்லயே போய் பாத்துடலாம், ஏரோப்ளேன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அழகா கருத்தை பகிர்ந்துகிட்டீங்க, நன்றிமா.
2: நன்றி.
1: நவீன தொழில்நுட்பங்கள் எல்லா துறைகளிலும் பெரும் பங்களிப்பை அளிக்கிறது. அது மருத்துவமாக இருக்கலாம், விவசாயமாக இருக்கலாம், வீட்டு உபயோகமாக இருக்கலாம், கல்வித்துறை, அப்படி எத்தனையோ துறைகளில். இப்ப மருத்துவம் எடுத்துக்கிட்டா கூட ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை, ஸ்மார்ட் வாட்ச் மூலம் நம்ம இதே துடிப்பை கூட கண்காணிக்கலாம், செயற்கை நுண்ணறிவு, மென்பொருட்கள் ஸ்கேன், சுலபமான பரிசோதனைகள். இந்த சுலபமான பரிசோதனைகளை ஈஸியாக எடுக்கிறதுனால நம்ம நிறைய பாதுகாப்பு மேற்கொள்ளலாம். பரிசோதனைகள் சுலபமாக ஆக நமது கண்டுபிடிப்புகளும் அதிகமாகிக்கொண்டே இருக்கிறது, நோய்களும் குறைந்து கொண்டே இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அடுத்த நேயர் என்ன கருத்தை பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்னு சந்தித்து கேட்டு விடலாம். வணக்கம். நவீன தொழில்நுட்பங்கள் எல்லா துறைகளிலும் பயன்பட்டுக் கொண்டேதான் இருக்கிறது. நமது நாட்டின் முதுகெலும்பாக திகழும் விவசாயத்திற்கும் அதிகப்படியான ஒரு நம்பிக்கையை கொடுத்து உதவி கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். புதிய யுக்தி முறைகளை விவசாயத்தில் இது புகுத்தி பல லாபகரங்கமான விஷயங்களை கொண்டு வருகிறது. ட்ரோன் மூலம் உரம் இடுதல், மருந்து தெளித்தல், வளங்களை கண்டறிய மண் பரிசோதனை, இந்த மண்ல என்ன இருக்கு, என்ன குறைவா இருக்கு அப்படிங்கறத கூட நம்ம கண்டுபிடிச்சு இப்போ மண்ணை வளப்படுத்தி விடலாம்.

0: இப்படி எத்தனையோ துறைகளில் நவீன தொழில்நுட்பங்கள் உதவி கொண்டிருக்கிறது. நேரலையை நிறைவு செய்ய வரும் நேரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்மா, நிறைவான நேரம் வந்திருக்கீங்க. எந்த தொழில்நுட்பம் பத்தி பேச போறீங்க? யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா.
1: பண பரிமாற்றத்துக்கு முக்கியமா
0: நேரலை நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது காலம் கடந்தும் நம்மோடு இணைந்த செயல்பாடு. வளமை என்றும் இனிமை, புதுமை என்றும் நன்மை. பழமையை பாதுகாப்போம், புதுமையை வரவேற்போம். மாற்றங்கள் வந்திடும் வாழ்வினிலே முன்னேற்றம் மலர்ந்திடும் நேரம் இதுவே. நிறைவு பெறுகின்றது குமரி பண்பலையுடன் நேரலை. இன்று வாழ்வை சுலபமாக்கிய தொழில்நுட்பங்கள் எனும் தலைப்பில் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு நான் ஆர்ஜிடி ஜெபின் நிக்ஸ்லின். நன்றி நேர்களே, உங்களுக்காக நிறைவாக எந்திரன் திரைப்பட பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம்.

தங்கள் அறிவை பயன்படுத்தி மனிதர்கள் உருவாக்கிய தொழில்நுட்பங்கள், மொபைலாக இருக்கட்டும், கட்டிங் மிஷின், வாஷிங் மிஷின், மடிக்கணினி, இணையம், வீட்டுபயோகப் பொருட்கள், வணிக வளாகங்களில் யூஸ்ஃபுல்லாக இருக்கு, வானொலி ரொம்ப அழகா இருக்கு, பேருந்து, மின்சாரம், வங்கி, ஏரோப்ளேன் அப்படின்னு நேயர்கள் தங்கள் என்ன கருத்துக்களை இன்று பகிர்ந்து கொண்டனர். அத்துணை நேயர்களுக்கும் நன்றிகள். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்துணை நேயர்களுக்கும் நன்றிகள்.

0: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
1: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.

இன்றைய நாளின் மைய நேரம் இது 12 மணி. இப்பொழுதும் எப்பொழுதும் முப்பொழுதும் உங்களோடு நம்மோடு குமரி பண்பலை 101 இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இன்று நம் இளங்களிலும் உள்ளங்களிலும் தித்திக்கும் நிகழ்ச்சிகளை தரும் நேரம் எது குமரி பண்பலை 101 கேட்கலாம். நிகழ்ச்சி நிரலாய்

0: நிகழ்ச்சி நிரலாய். நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்
1: வந்தாச்சு ரவணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய காரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைகனன் ரிச்சஸ் கார பெறுங்க, அதுவும் 50,000 வரை பெனிஃபிட்ஸ் ஓட. உடனே அருகில் உள்ள ரவணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் இஎம்ஐ பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ்ல எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. டிஎன்சி அப்ளை.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
1: வந்தாச்சு ரவணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய காரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைகனன் ரிச்சஸ் கார பெறுங்க, அதுவும் 50,000 வரை பெனிஃபிட்ஸ் ஓட. உடனே அருகில் உள்ள ரவணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் இஎம்ஐ பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ்ல எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. டிஎன்சி அப்ளை.
0: நிகழ்ச்சி நிரல் இன்று பகல் 12:10 மனம் நனையும் மதுரமலை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் சர்வதேச ஆல்பினிசம் விழிப்புணர்வு தினம் குறித்த தகவல்களை தருகிறார் தோல் மருத்துவர் சஞ்சனா தீபா அவர்கள். 12:55 திரை இசை, பகல் 1:00 செய்தி தெரியுமா. இன்று பகல் 1:10 சித்திரம் பெருமைமிகு பாரதம், கல்லிலே கலைவண்ணம் கண்ட ஹம்பி உரை சித்திரம். 1:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். 2:15 திரை இசை. 2:30 நாட்டுப்புற கீதங்கள், கே சக்திவேல குழுவினர் வழங்கும் கரகாட்டம். 2:55 வானிலை அறிக்கை. 3:02 தேநீர் நேரம் திரைக்களஞ்சியம். 4:02 வானிலை அறிக்கை, தொடர்ந்து SMS உங்கள் சாய்ஸ். இன்று மாலை 5:02 முல்லைச்சரம், இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். 6:00 நிகழ்ச்சி நிரல். 6:10 சேவை செய்திகள். 6:15 3-in-1. 6:20 மெல்லிசை. 6:40 திரை இசை. இன்றிரவு 7:00 இசை நேரம். 7:10 சிவகங்கை மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஏ முருகன் அவர்கள். 7:25 உழவர் உலகம், இன்றைய நிகழ்ச்சியில் உழவருக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து கிசான் வாணி உழவருக்கு ஒரு சிந்தனை, வேளாண் விளைபொருட்களில் மதிப்பு கூட்டல் வேளாண் நேரலை பங்கேற்கிறார் ஊட்வால் மடம் ஜே ஜெனிஷா அவர்கள். கேத் பச்சாவே அபியான் விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்து தகவல்களை தருகிறார் திருப்பைசாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். தொடர்ந்து அமுத சுரபி பாரத பிரதமரின் தூய்மை இந்தியா திட்டம் உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், திரவ உயிர் உரங்கள் தகவல்களை தருகிறார் பூதப்பாண்டி வட்டார வேளாண் உதவி இயக்குநர் ஆர் சுரேஷ் அவர்கள். இன்றிரவு 8:00 செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. 8:30 இலக்கிய சோலை, இதில் இலக்கிய சுடர் பக்தி இலக்கியங்களில் மருத்துவம் உரை வழங்குகிறார் இ ராஜகுமாரி அவர்கள். நிறைவாக தேனமுது தொடர் படைப்பாளர் ஆகிரா அவர்களுடன் நேர்முகம். இன்றிரவு 9:15 பவனி வரும் குமரி நிலா நேரலை. இரவு 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் US பிரசாத் அவர்களின் சாக்ஸாபோன் இசை கேட்கலாம். இன்றிரவு 11:00 மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரை இசை. நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்கள நாதம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள், நிகழ்ச்சிகளையும் கேட்டு ரசியுங்கள் நேயர்களே. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

நேரம் பகல் 12:35. 12:10. காலங்கள் பல கடந்து மனதோடு நேசம் வீசும் இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இசைத்துளியாய் மனதில் விழுந்து பழைய நினைவலைகளை பரப்ப வருகின்றது மனம் நனையும் மதுரமலை. இது தேரல் சுவையில் சாரலிசை. பனிரெண்டு மணி 11 நிமிடத்தில் மனதை மதுரமலையில் நனைய வைக்க வருகிறது இளையராஜா இசையில் எஸ் ஜானகி குரலில் கிழக்கே போகும் ரயில் திரைப்பட பாடல். இயற்கை தீட்டிய ஓவியம் மஞ்சள் வண்ண இதழ் விரித்து காற்றில் வாசம் பரப்பி மனதை கட்டி இழுப்பது போல் எண்ண அலைகள் காற்றலைகளில்

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நேரம் இப்போது 12:16. குமரி பண்பலை 101 இது மனம் நனையும் மதுரமலை, தேரல் சுவையில் சாரலிசை. தேரல் சுவையில் சாரலிசையாய் வருகின்றது இளையராஜா இசையில் மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய கிராமத்து அத்தியாயம் திரைப்பட பாடல். எனக்கு என்ன ஆச்சு, ஏக்கம் கூடி போச்சோ, இதுவும் உன்னை கண்ட நாள் முதல்தானோ.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, வேளாண்மை விளைபொருட்களில் மதிப்பு கூட்டல், ஊட்டுவாழ் மடம் ஜே ஜெனிசா அவர்களுடன் வேளாண் நேரலை, அமுத சுரபி பாரத பிரதமரின் தூய்மை இந்தியா திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், திரவ உயிர் உரங்கள், பூதப்பாண்டி வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் ஆர் சுரேஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
1: இணைந்திருக்கிறோம் குமரி பண்பலை 101 சாரல் இசை பொழிய வருகின்றது. இளையராஜா இசையில் எஸ் ஜானகி, பி எஸ் சசிரேகா, உமாதேவி பாடிய வட்டத்துக்குள் சதுரம் திரைப்பட பாடல். நம் மனம் போலவே தண்டவாளமும் தொடர்கதையாக தொடர்கிறது. என் சொந்தமே இந்த பந்தம் என்றும் தொடருமா?

நேர்களை, நம் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம். இன்றைய தேநீர் நேரத்தில் திரைக்களஞ்சியம். இன்றைய திரைக்களஞ்சியத்தில் என்ன தலைப்பு அப்படின்னா மூக்குத்தி. இந்த தலைப்புல பாடல்களை எழுதி அனுப்பியிருக்கிறாங்க தோவாளை எஸ் கிருஷ்ணமால் எனும் நேயர். என்னெல்லாம் பாடல்கள் வரப்போகுது, என்னெல்லாம் தொகுப்புரைகள் வரப்போகுது, என்னெல்லாம் தகவல் வரப்போகுதுன்னு கேட்டு மகிழுங்கள், ரசியுங்கள், பயன் பெறுங்கள். இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம் திரைக்களஞ்சியத்தில்.

நேரம் இப்போது 12:26 50 நொடிகள். சாரல் இசை பொழிய வருகின்றது. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடிய அவன் அவள் அது திரைப்பட பாடல். இல்லத்தில் சங்கீதம் கேட்கலாம், ஆனால் இங்கே சங்கீதமே இல்லமாக மாறுகிறது. அது எப்படி? இப்படி

குமரி பண்பலை நூற்றுவனிலிருந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மனம் நனையும் மதுரமலை. இது தேரல் சுவையில் சாரலிசை, மனதை ஆட்டம் போட வைக்க வருகின்றது. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா பாடிய குடியிருந்த கோயில் திரைப்பட பாடல். சின்ன சின்ன கனவுகள், பெரிய பெரிய ஆசைகள், கவலைகளை காற்றில் பறக்கவிட்டு கலக்கலவென சிரிப்பதே இளமையில் அழகு.

சூளை. இன்றைய இலக்கிய சூளையில் இலக்கிய சுடர் பக்தி இலக்கியங்களில் மருத்துவம் உரை வழங்குகிறார் இ ராஜகுமாரி அவர்கள். தொடர்ந்து தேனமுது தொடர் படைப்பாளர் ஆகிரா அவர்களுடன் நேர்முகம். கேட்டு பயன்பெறுங்கள் நேர்களே. இன்றிரவு 8:30 இலக்கிய சூளையில் குமரி பண்பலை 101 இது மனம் நனையும் மதுரமலை. மதுரமலையை நிறைவு செய்ய வருகின்றது இளையராஜா இசையில் கே.ஜே. ஏசுதாஸ் ஜெம்சி ஆண்டனி பாடிய பிரியா திரைப்பட பாடல். என் விழிகள் காணும் கனவு, என் இதயம் பாடும் ராகம், என் மனம் தேடும் இசை, என் உயிர் தேடும் உறவு நீதானே.

0: தேரல் சுவையில் சாரல் இசையாய் பொழிந்து நிறைவு பெறுகின்றது குமரி பண்பலை 101 மனம் நனையும் மதுரமலை. முயற்சிகள் தொடரட்டும், வெற்றிகள் குவியட்டும். குமரி பண்பலை 101 நேயர்களுக்கு வாழ்த்து கூறி விடைபெறுவது RJT ஜெபின் நிக்ஸ்லின். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். இணைந்தே இருங்கள் குமரி பண்பலை 101. தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப் போவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12

0: இரண்டு ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஈரானில் அணுசக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்ய அனுமதிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் பராகுவே வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப் போவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு புறப்படும் முன் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாளை பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கப் போவதாக கூறியுள்ளார். பிரான்சின் நைஸ் நகரில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சி மூலம் இந்திய புத்தாக்க நிறுவனங்களுக்கு உலகளாவிய முதலீடுகள் ஈர்க்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பின்னர் ஸ்லோவாக்கியா செல்லும் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் பெலி கிரினி, பிரதமர் ஃபிகோ உள்ளிட்டோருடன் பிராட்ஸ்லாவா நகரில் பேச்சுவார்த்தை மேற்கொள்ள உள்ளார். ஸ்லோவாக்கியாவுடன் எரிசக்தி ஒப்பந்தம் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஸ்லோவாக்கியா பயணத்தை முடித்துக்கொண்டு பிரான்சின் இவியான் நகரில் வரும் 16-17 தேதிகளில் நடைபெற உள்ள G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் பங்கேற்கிறார். G7 உச்சி மாநாட்டில் இந்தியா பங்கேற்பது சர்வதேச அளவில் பொருளாதார சக்தியாக நம் நாடு உருவெடுத்துள்ளதை எடுத்துக்காட்டுவதாக அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து 8வது முறையாக G7 உச்சி மாநாட்டிற்கு இந்தியாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். வரும் 18 தேதி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் அந்நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து விவா டெக் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார். பாரிஸில் வசிக்கும் இந்தியர்களுடன் கலந்துரையாட தாம் ஆவலுடன் இருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நமது நாட்டின் இளையோர் அனைத்து துறைகளிலும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அறிவியல், தொழில்நுட்பம், விண்வெளி, செமிகண்டக்டர், ட்ரோன் மற்றும் உற்பத்தி துறைகளில் இளையோரின் பங்களிப்பு முக்கியமானது என்று கூறியுள்ளார். கிராமங்களிலிருந்தும் சிறு நகரங்களிலிருந்தும் வரும் இளையோர் சிறப்பாக செயலாற்றுவதன் மூலம் புத்தாக்க நிறுவனங்கள் அமைப்பதில் உலகிலேயே முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் இளம் வீரர்கள் பதக்கங்களை வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஸ்டார்ட் அப் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, திறன்மிகு இந்தியா, அடல் புத்தாக்க இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் இளையோர் தொழில் தொடங்குவதற்கான சூழல் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் திட்டங்கள் மூலம் கடந்த 12 ஆண்டுகளாக இளையோரின் பங்களிப்புடன் நாடு வளர்ச்சிப் பாதையில் முன்னேறி வருவதாக திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த சோதனை வெற்றி பெற்றதன் மூலம் பாலிஸ்டிக் ஏவுகணை பாதுகாப்பு திறன் கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா இடம்பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாட்டின் ராணுவ திறனை மேம்படுத்துவதில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் பங்கு முக்கியமானது என்று அவர் தெரிவித்துள்ளார். கப்பல்களையும் கப்பல்களிலிருந்து ஏவப்படும் ஏவுகணை தாக்கி அழிக்கும் திறன் கொண்ட இந்த ஏவுகணை சோதனையை கடந்த புதன்கிழமை நடத்தியதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. வேளாண் பல்லுயிர் பெருக்கத்திற்கான நிபுணர் குழு மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக தேசிய பல்லுயிர் பெருக்க ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த குழுவின் தலைவராக முனைவர் பி எல் கௌதம் செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் பல்லுயிர் பெருக்கம் தொடர்பான விஷயங்கள் குறித்து ஆலோசனைகள் வழங்க ஒரு வருடத்திற்கு இந்த நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பல்லுயிர் பெருக்க சட்டத்தை செயல்படுத்த இந்த நிபுணர் குழுவின் பங்கு முக்கியமானது என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.

0: 12 ஆண்டுகளில் மக்களுடைய நம்பிக்கை, மக்களுடைய வளர்ச்சி, அதே போல மக்களுடைய நலன், இதை சார்ந்து ஒரு சிறப்பான ஆட்சியை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். உள்கட்டமைப்பினுடைய முதலீடு 2014 வெறும் 2 லட்சம் கோடியாக இருந்தது. இன்றைக்கு உள்கட்டமைப்பு செலவினம் கிட்டத்தட்ட 12.2 லட்சம் கோடியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஏழை எளிய மக்கள்கிட்ட 25 கோடி மக்கள் ஏழ்மையிலிருந்து மேல்நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதே போல பிரதமரனுடைய உணவு வழங்கும் திட்டத்தின் கீழே 81 கோடி குடும்பங்களுக்கு ஒவ்வொரு மாதந்தோறும் கூட 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பானது இலவசமாக உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழே இந்தியா முழுவதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 4 கோடி பேருக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரதமரனுடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழே, தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 12 கோடிக்கும் அதிகமான கழிவறைகள் ஒவ்வொரு வீட்லையும் கட்டப்பட்டிருக்கிறது. 5 லட்சம் கிராமங்கள் ODF திறந்த வெளியிலிருந்து மலம் கழிக்கிறது இல்லாத உருவாக்கப்பட்டிருக்கிறது.
1: ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்ய இந்தியாவின் நடவடிக்கைக்கு பின்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் எலினா வால்டோனன் ஆதரவு தெரிவித்துள்ளார். பின்லாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் பேசிய அவர், இந்தியா சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறினார். ரஷ்யாவிலிருந்து குறைந்த அளவில் கச்சா எண்ணெய் வாங்க மேற்கத்திய நாடுகள் அனுமதி அளித்திருந்தது. ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்ய தடை விதித்திருந்ததை அடுத்து மேற்காசிய நாடுகளிலிருந்து எண்ணெய் இறக்குமதி அதிகரித்துள்ளதாக எலினா வால்டோனன் கூறியுள்ளார். இதன் மூலம் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. ஈரானில் அணுசக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்ய அனுமதிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா கூறியுள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கு அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக கூறியுள்ளது. இருப்பினும் மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் அணுசக்தியை மின் உற்பத்திக்காக பயன்படுத்த அனுமதி வழங்கப்படும் என்று கூறியுள்ளது. இது தொடர்பான அம்சங்கள் அணுசக்தி ஒப்பந்தத்தில் இடம்பெறும் என்று கூறியுள்ள அமெரிக்கா, அணு ஆயுதங்கள் உற்பத்தி செய்வதும் மின்சாரத்திற்காக அணுசக்தியை பயன்படுத்துவதும் தனித்தனியாக பரிசீலிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. அணு ஆயுதங்களில் பயன்படுத்தப்பட உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியம் போன்ற பொருட்களை அகற்ற ஈரான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. இதனிடையே தங்களது கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அமெரிக்காவுடன் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்படும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அளித்த பேட்டியில், விரைவில் அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்று கூறினார். ஆப்பிரிக்காவின் காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 139 அதிகரித்துள்ளது. அந்நாட்டு சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த தொற்றால் 689 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இட்டூரி மாகாணத்தில் 17 பேர் புதிதாக இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 5 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. எபோலா தொற்றால் பாதிக்கப்பட்ட காங்கோவிற்கு மருந்து பற்றாக்குறை இருப்பதாகவும் 2.15 கோடி டாலர் நிதியுதவி தேவைப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படையின் AN-32 ரக விமானம் அசாமில் விபத்துக்குள்ளானது. ஜோர்ஹட் விமானப்படை தளம் அருகே இவ்விபத்து நேரிட்டதாகவும் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இந்திய விமானப்படை கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று காலை நடைபெற்ற ஆட்டத்தில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் பராகுவேவை வென்றது. நள்ளிரவு 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் கட்டார சுவிட்சர்லாந்தையும், நாளை அதிகாலை 3:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரேசில் மொரோக்கோவையும் எதிர்கொள்கின்றன. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தரம்ஷாலாவில் இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப் போவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஈரானில் அணுசக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்ய அனுமதிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் பராகுவேவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: காலை நேர புதுமையாய்,
2: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
3: இரவு பொழுதின் இனிமையாய்,
2: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
3: குமரி பண்பலை 101.
2: குமரி பண்பலை 101.

0: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் இணைந்தால்தான் வாழ்க்கை முழுமையாகும். கேட்கலாம்.
1: நலமாய் வாழ்வோம்.
2: உலக ஆல்பினிசம் விழிப்புணர்வு தினம் குறித்த தகவல்களை தருகிறார் தோல் மருத்துவர் சஞ்சனா தீபா அவர்கள்.
3: இன்னைக்கு உலக ஆல்பினிசம் விழிப்புணர்வு தினம். இந்த உலக ஆல்பினிசம் விழிப்புணர்வு தினத்தை நோக்கி நான் ஆல்பினிசத்தை பத்தி சில முக்கியமான தகவல்களை உங்க எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கிறோம்னு விரும்புறேன். ஆல்பினிசம்னா என்ன? நம்ம உடம்புல வந்து கலர் கொடுக்கறதுக்கான செல்ஸ் மெலானின் இருக்கும், அதுதான் பிக்மெண்டட் செல்ஸ் சொல்லுவோம். சோ அந்த மெலானின் செல்ஸ் வந்து குறைவாக இருந்தாலோ அல்லது சுத்தமா வந்து தோல்ல வந்து இல்லாமலே இருந்தாலோ இந்த ஆல்பினிசம்ங்கிற தொந்தரவு ஏற்படும். இது தொற்று நோய் கிடையாது, இது பரம்பரையா மரபணு சார்ந்த ஒரு நிலை. ஆல்பினிசம் உள்ளவர்களுக்கு தோல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வெளிர் நிறமா இருக்கும், தலைமுடி வந்து வெள்ளையா இருக்கலாம் அல்லது மஞ்சள் நிறத்திலும் இருக்கலாம், கண்கள் நிறமும் வெளிரா இருக்கும். சில பேருக்கு பார்வை குறைபாடுகள் ஏற்படலாம். சோ அதுல நம்ம அவங்க ரொம்ப அதிக கவனமா தேவைப்படுறது ரெண்டு விஷயம். முதல்ல தோல் சம்பந்தமா சூரிய ஒளி பாதுகாப்பு ரொம்ப தேவை. மெலானின் செல்ஸ் கம்மியா இருப்பதாலோ அல்லது இல்லாமல் இருப்பதாலோ சூரிய ஒளிகளால் தோலுக்கு வந்து எளிதில வந்து என்ன ஆகும், பாதிப்பு ஏற்படலாம். இதனால சன்பர்ன் வரலாம், தோல் சேதம் ஏற்படலாம். ஆனா எதிர்காலத்துல வந்து அவங்களுக்கு புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். எனவே கண்டிப்பா அவங்க எல்லாருமே சன்ஸ்கிரீன் கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். முழு கை ஆடைகள் அணிய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தொப்பிகளோ குடையோ ரொம்ப வெயில போகும்போது கண்டிப்பா யூஸ் பண்ணி, அதிக வெயில் நேரத்துல முடிஞ்ச அளவு வெளியே போறத அவர்கள் தவிர்க்க வேண்டும். இரண்டாவது முக்கியமான தேவை என்னன்னா கண் பராமரிப்பு. சில பேருக்கு கண் பார்வை குறைபாடுகள் ஏற்படலாம், அதனால அவங்க முதல்லயே கண் மருத்துவரை அணுக வேண்டும். அதுக்கு அவங்களுக்கு ஆலோசனை பெற வேண்டும். கண்ணாடி தேவையா அப்படின்னா தேவையான கண்ணாடி போடணும் அல்லது குறைந்த பார்வைக்கு உதவி சாதனங்களை பயன்படுத்த வேண்டும். நாம் அனைவரும் சேர்ந்து அவர்களை மதிப்போம், பாகுபாடு காட்டாமல் நடத்துவோம், கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளின் சமத்துவத்தை உறுதி செய்வோம். இந்த உலக ஆல்பினிசம் விழிப்புணர்வு தினத்தில் அவேர்னஸ் அக்செப்டன்ஸ் இன்க்ளூஷன் என்ற செய்தியை அனைவரிடமும் கொண்டு சேர்ப்போம். நன்றி, வணக்கம்.
2: உலக ஆல்பினிசம் விழிப்புணர்வு தினம் குறித்த தகவல்களை தந்தவர் தோல் மருத்துவர் சஞ்சனா தீபா அவர்கள்.
4: முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: இப்போது கேட்கலாம் ஹரிஹரன் தனுஷ் குரல்களில் சீடன் திரைப்பட பாடல்.

0: ஒரு புன்னகையாய்,
1: இதழ் ஒரு புன்னகையாய்,
0: தேனூரும் பூந்தோட்டமாய்,
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்,
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
2: நேரம் 1 மணி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. செய்தி தெரியுமா கேட்பதற்கு முன்
3: வந்தாச்சு ரமணி ஃபோக்ஸ் வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய காரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைகன் பிரிட்ஜஸ் கார பெறுங்க, அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸோட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ் வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் இஎம்ஐ பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ்ல எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. டிஎன்சி அப்ளை.
4: இன்ஜினியரிங் இல்லாம மெடிசன் எப்படி?
5: இதுதான் ஹை டிமாண்டான மருத்துவத்தையும் டெக்னாலஜியையும் கம்பைன் பண்ற ஃபியூச்சர் கோர்ஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்.
4: இன்னைக்கே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நிஷ் கன்னியாகுமரி, தி நாலேஜ் பிளானட்.
6: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்கநகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ் கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
7: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவமனை முட்டம்.
8: பிளஸ் டூ முடிச்சாச்சா? உங்களுக்காகவே நம்ம கேஎம்எம்சி ல
9: பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி,
8: பேச்சுலர் ஆஃப்

0: ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைட் ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.
1: பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் கொலாபரேஷன் வித் இன்டெல் என்இசி ஜப்பான்.
0: அது மட்டும் இல்ல, யுஜிஆர்பிஜி ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்.
1: வேலை வாய்ப்பு திறமை படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447 கால் பண்ணுங்க.
2: வந்தாச்சு ரமணி போக்ஸ்வேகன் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய கார எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைட்டன் பிரிட்ஜஸ் கார பெறுங்க, அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸோட. உடனே அருகில் உள்ள ரமணி போக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் இஎம்ஐ பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ்ல எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. டிஎன்சி அப்ளை.
3: மாமா என்னாச்சு?
4: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாள்லயே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: நடந்துடலாம் பாருங்களேன்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
5: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
6: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
7: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
8: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
7: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
8: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
7: சேர்க்கை நடைபெறுகிறது.
9: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
10: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின், லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
11: வந்தாச்சு ரமணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய காரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைகன் பிரிட்ஜஸ் கார பெறுங்க. அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸோட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் இஎம்ஐ, பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ்ல எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. டிஎன்சி அப்ளை.
12: செய்தி தெரியுமா? சர்வதேச தினங்களும் வாரங்களும் அக்கறைக்குரிய பிரச்சனைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுவதற்கும் அதற்கான தீர்வுகளை நோக்கிய பயணத்திற்கு மக்களை தயார்படுத்தும் நோக்கிலும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று June 13 சர்வதேச ஆல்பினிச விழிப்புணர்வு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. ஆல்பினிசம் என்பது மரபணு குறைபாட்டால் உடலில் மெலானின் நிறமே இல்லாமல் போவதால் ஏற்படும் வெண்தோல் நிலையாகும். இக்குறைபாடு உடையவர்களின் தோல், முடி மற்றும் கண்கள் மெலானின் நிறமே இல்லாததால் வெண்மையாக இருக்கும். இதனால் சூரிய ஒளியை தாங்க முடியாமல் இவர்களது தோலும் கண்களும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகிறது. இவர்களிடம் காணப்படும் தோற்ற மாற்றங்களை வைத்து சமூகத்தில் ஒதுக்கப்படுவதை தடுத்து அவர்களுக்கு எதிரான பாகுபாடுகளை ஒழிப்பதே இந்த நாளின் முக்கிய நோக்கமாகும். IAAD இன்டர்நேஷனல் ஆல்பினிசம் அவேர்னஸ் டே 2026 கருப்பொருள் என் தோலில் பெருமிதம், அனைத்து தோல் நிறங்களையும் கொண்டாடுதல் என்பதாகும். 2014 December 18 அன்று ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை June 13 சர்வதேச ஆல்பினிச விழிப்புணர்வு தினமாக அறிவித்தது. 2015 முதல் ஒவ்வொரு கருப்பொருளுடன் இத்தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. தேசிய சுகாதார நிறுவனங்களின் கூற்றுப்படி உலகம் முழுவதும் 20,000 பேரில் ஒருவருக்கு இந்த வெண்புள்ளி நோய் உள்ளது. இக்குறைபாடு ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில் மிகவும் பரவலாக காணப்படுகிறது. தென்னாப்பிரிக்காவில் சுமார் 4 பேரில் ஒருவருக்கு ஆல்பினிசம் நோய் தாக்கப்பட்டுள்ளது. ஆல்பினிசம் உடையவர்களின் தோலும் கண்களும் சூரிய ஒளியால் எளிதில் பாதிக்கப்படுவதால் தோல் புற்றுநோய் மற்றும் பார்வை குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். மருத்துவ ரீதியாக மட்டுமின்றி சமூக ரீதியாகவும் இவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். நிறத்தை தொடர்புபடுத்தி கேலி கிண்டல், வினோத பொருளை பார்ப்பதை போன்ற பார்வை, தொற்றிவிடுமோ என விலக்கி வைத்தல் என பாதிக்கப்படுகின்றனர். இதனால் கூச்சம், தன்னம்பிக்கை குறைவு என அவஸ்தைப்படுகின்றனர். எனவே நாம் நடந்து கொள்ள வேண்டிய தெளிவை தரும் விழிப்புணர்வு தான் இந்த ஆல்பினிசம் தினம். ஏனெனில் ஆல்பினிசம் என்பது ஒரு நிறமை குறைபாடு மட்டுமே, இது தொற்று நோய் அல்ல. அவர்களும் நம்மை போல சக மனிதர்களே. கல்வியில், சமூகத்தில், நட்பில் சமமான இடம் தந்து அவர்கள் மனதில் இருக்கும் தோல் நிறம் பற்றிய தாழ்வு மனப்பான்மையை மறக்க செய்வதே நமது முக்கிய கடமையாகும். மேலும் இந்த வெண்புள்ளி நோய்க்கு சரியான மருந்துகளும் இதுவரை கண்டுபிடிக்கப்படாததால் சூரிய ஒளி தாக்காதவாறு உடலை பேணுவது இவர்களின் ஆரோக்கியத்திற்கு வழிகோலும். வெயில் படாதவாறு உடலை மூடும் உடைகள், சன்ஸ்கிரீன் லோஷன், வெளியில் செல்லும் போது குடை பயன்படுத்துதல், கண்களுக்கு சூரிய ஒளியை தடுக்கும் கண்ணாடிகள் என செய்யும் சிறு செயல்கள் சூரிய ஒளியினால் வரும் பாதிப்புகளிலிருந்து இவர்களை காக்கும். இந்நோய்க்கு காரணம் பில்லி சூனியம் என்று தவறான நம்பிக்கைகளுக்குள் சென்று மனதை தளர்வடையவும் விடக்கூடாது. ஆல்பினிசம் கொண்டவர்களும் நம்மை போலவே கனவுகளும் திறமைகளும் சாதனை படைக்கும் ஆற்றலும் கொண்டவர்கள். அவர்களுக்கு தேவையானது

அன்பும் மரியாதையும் சம வாய்ப்புகளும் தான். நிறத்தில் வேறுபாடு இருக்கலாம், ஆனால் மனிதர்களின் மதிப்பும் திறமையும் ஒருபோதும் நிறத்தால் அளவிட முடியாது. எனவே ஒவ்வொருவரின் தனித்துவத்தை ஏற்றுக்கொண்டு பாகுபாடுகளை நீக்கி அனைவரையும் சமமாக மதிக்கும் சமூகத்தை உருவாக்குவோம். இந்த அழகான சிந்தனையுடன் ஆல்பினிசம் விழிப்புணர்வு தினத்தில் கேட்கலாம் ஆடுகளம் திரைப்பட பாடல். ஸ்நேகன் வரிகளில், ஜி வி பிரகாஷ்குமார் இசை மற்றும் குரலில்.

0: இனி தொடர்வது சித்திரம் சென்னை அஞ்சல்.
1: நேரம் வருமணி 10 நிமிடம்.
2: ஆகாஷ்வாணி. பெருமைமிகு பாரதம். கல்லிலே கலைவண்ணம் கண்ட ஹம்பி.
1: உரைச்சித்திரம்
2: எழுதியவர் நிரேஷ் பாபு குலசேகரன்.
3: ஹம்பி என்பது இந்தியாவின் மிகச்சிறந்த வரலாற்று மற்றும் கட்டிடக்கலை செல்வங்களில் ஒன்றாகும்.
4: இது கர்நாடக மாநிலத்தில் முன்பு பெல்லாரி மாவட்டம் என்று அழைக்கப்பட்ட இன்றைய விஜயநகர மாவட்டத்தில் துங்கபத்திரை நதிக்கரையில் பாறைகளும் மலைகளும் சூழ்ந்த இயற்கை எழில் குஞ்சும் பகுதியில் அமைந்திருக்கிறது.
3: விஜயநகர பேரரசின் தலைநகரமாக 14ஆம் நூற்றாண்டு முதல் 16ஆம் நூற்றாண்டு வரை இது விளங்கியது. இன்று ஹம்பி அதன் இடிபாடுகள், கோவில்கள், மண்டபங்கள், அரண்மனைகள்

0: மற்றும் கற்சிற்பங்களால் உலக புகழ்பெற்ற யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக திகழ்கிறது.
1: ஹம்பியின் கட்டிடக்கலை விஜயநகர கட்டிடக்கலை என்ற தனித்துவமான பாணியை உருவாக்கியது. இதில் திராவிட கலை, இந்தோ இஸ்லாமிய கலை மற்றும் உள்ளூர் கன்னட மரபுக்கலை ஆகியவை ஒன்றிணைந்து காணப்படுகின்றன.
0: நாம் ஹம்பிக்கு செல்லும் முன் பொதுவாக தென்னிந்திய கட்டிடக்கலையின் வரலாற்று சிறப்புகள் மற்றும் பண்பாட்டு மகத்துவம் பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்வோம்.
1: தமிழ்நாடு, கர்நாடகம், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்களில் பல நூற்றாண்டுகளாக வளர்ச்சி பெற்ற இந்த கட்டிடக்கலை அரசியல், சமயம், கலாச்சாரம் மற்றும் தொழில்நுட்ப அறிவின் சிறந்த வெளிப்பாடாக விளங்குகிறது.
0: தென்னிந்திய கட்டிடக்கலையின் வரலாறு என்பது சங்க காலத்திலிருந்தே தொடங்குகிறது. ஆரம்ப காலங்களில் மரம், செங்கல் மற்றும் மண் போன்ற பொருட்களை கொண்டு கட்டிடங்கள் அமைக்கப்பட்டன.
1: பின்னர் கற்களை பயன்படுத்தும் தொழில்நுட்பம் வளர்ச்சியடைந்த போது பாறைகளை குடைந்து உருவாக்கப்பட்ட குகை கோவில்களும் கற்றளி கோவில்களும் தோன்றின.
0: கற்றளி கோவில்கள் என்றால் கற்களை வெட்டி செதுக்கி ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி சுண்ணாம்பு போன்ற எந்த கலவையும் இல்லாமல் உருவாக்கப்பட்ட கோவில்கள் கற்றளிகளாகும்.
1: பல்லவர் காலமான கிபி 6 9 நூற்றாண்டு வரை தென்னிந்திய கட்டிடக்கலையின் பொற்காலத்தின் தொடக்கமாக கருதப்படுகிறது.
0: அதன் பின்னர் சோழர், பாண்டியர், விஜயநகர பேரரசு மற்றும் நாயக்கர் ஆட்சி காலங்களில் இந்த கலை மேலும் செழித்து வளர்ந்தது.
1: தென்னிந்திய கட்டிடக்கலையின் முக்கிய வடிவம் திராவிட கட்டிடக்கலையாகும்.
0: இது வட இந்திய கட்டிடக்கலையிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட தனித்துவமான அம்சங்களை கொண்டுள்ளது.
1: திராவிட கட்டிடக்கலையின் முக்கிய கூறுகள் இவை என்றால், கோவிலின் நுழைவு வாயிலின் மேல் உயரமாக அமைக்கப்படும் கோபுரம் என்பது தென்னிந்திய கோவில்களின் அடையாளமாக விளங்குகிறது.
0: பல அடுக்குகளுடன் உருவாக்கப்படும் கோபுரங்களில் ஆயிரக்கணக்கான சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கும்.
1: மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவில் மற்றும் சிதம்பரம் நடராஜர் கோவில் போன்றவை பிரம்மாண்டமான கோபுரங்களுக்கு புகழ்பெற்றவை.
0: கருவறையின் மேல் அமைக்கப்படும் கோபுர வடிவமைப்பே விமானம் எனப்படுகிறது. இது கோவிலின் மிக புனிதமான பகுதியை குறிக்கிறது. சோழர் கால கோயில்களில் விமானங்கள் மிகவும் உயரமாகவும் கலைநயத்துடனும் கட்டப்பட்டன.
1: மூலவர் சிலை அமைந்துள்ள பகுதி கருவறை எனப்படும். இது கோவிலின் ஆன்மீக மையமாக கருதப்படுகிறது.
0: பல்லவர்கள் தென்னிந்திய கட்டிடக்கலையின் முன்னோடிகளாக கருதப்படுகின்றனர்.
1: காஞ்சிபுரம் மற்றும் மாமல்லபுரம் ஆகிய இடங்களில் பல்லவர் காலத்தின் சிறந்த படைப்புகள் காணப்படுகின்றன. சோழர் காலம் தென்னிந்திய கட்டிடக்கலையின் உச்சகட்ட வளர்ச்சி காலமாக கருதப்படுகிறது. குறிப்பாக ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழன் ஆட்சி காலங்களில் பல பிரம்மாண்டமான கோவில்கள் கட்டப்பட்டன.
0: தஞ்சாவூரில் அமைந்துள்ள பெருவுடையார் கோவில் உலக பாரம்பரிய சின்னமாக விளங்குகிறது.
1: பாண்டியர் ஆட்சியில் கோவில்களின் கோபுரங்கள் பெரிதும் வளர்ச்சி பெற்றன. அவர்கள் கோவில்களின் விரிவாக்கம் மற்றும் அலங்காரத்தில் அதிக கவனம் செலுத்தினர்.
0: மதுரையில் அமைந்துள்ள மீனாட்சி அம்மன் கோயில் பாண்டியர் மற்றும் நாயக்கர் கால கட்டிடக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது.
1: 14 17 நூற்றாண்டு வரை விஜயநகர பேரரசு தென்னிந்திய கட்டிடக்கலையில் புதிய பரிணாமத்தை உருவாக்கியது.
0: விஜயநகர பேரரசின் பின்னர் நாயக்கர்கள் தென்னிந்திய கோயில்களை விரிவுபடுத்தினர்.
1: இதேபோல் கேரளாவின் காலநிலை மற்றும் புவியியல் சூழ்நிலைக்கு ஏற்ப அங்குள்ள கட்டிடக்கலை தனித்துவமாக வளர்ந்தது. அந்த வளர்ச்சியின் சிறப்பு அம்சங்களாக திகழ்பவை சாய்வான கூரைகள், மரக்கட்டுமானங்கள், மழைநீரை தாங்கும் வடிவமைப்பு, இயற்கை காற்றோட்ட அமைப்பு போன்றவையாகும்.
0: தென்னிந்திய கட்டிடக்கலையின் மிகப்பெரிய சிறப்பு அதன் சிற்பக்கலையாகும். கோயில்களின் சுவர்கள், தூண்கள் மற்றும் கோபுரங்கள் அனைத்தும் தெய்வங்கள், அரசர்கள், நடனக் கலைஞர்கள், விலங்குகள் மற்றும் புராண கதைகளை சித்தரிக்கும் சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன.
1: தென்னிந்திய கட்டிடக்கலை இந்தியாவை தாண்டி தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. கம்போடியா, தாய்லாந்து, இந்தோனேஷியா மற்றும் மலேசியா போன்ற நாடுகளில் காணப்படும் பல கோவில்கள் திராவிட கட்டிடக்கலையின் செல்வாக்கை காட்டுகின்றன. இப்போது நாம் மீண்டும் ஹம்பிக்கு செல்வோம்.
0: ஹம்பியின் கட்டிடங்களில் பெரும்பாலும் கிரானைட் கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஹம்பி முழுவதும் பரவியுள்ள பெரிய பாறைகள் இயற்கையாகவே ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்தன. அந்த பாறைகளை வெட்டி உருவாக்கப்பட்ட கோயில்கள் மற்றும் மண்டபங்கள் இன்றும் பொறியியல் அதிசயங்களாக கருதப்படுகின்றன.
1: கட்டிடங்கள் வெறும் அழகிற்காக மட்டுமல்லாமல் பாதுகாப்பு, மத வழிபாடு, நீர்ப்பாசனம் மற்றும் அரச ஆட்சி ஆகிய அனைத்திற்கும் ஏற்றவாறு திட்டமிடப்பட்டிருந்தன.
0: ஹம்பியின் முக்கிய கட்டிடங்களில் ஒன்றான விருபாக்ஷா கோவில் திராவிட கோவில் கட்டிடக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டாகும்.
1: இந்த கோவிலில் உயரமான ராஜகோபுரம், நீளமான மண்டபங்கள்,

0: அழகிய தூண்கள் மற்றும் புராண ஓவியங்கள் காணப்படுகின்றன.
1: கோயிலின் கருவறை, முன்மண்டபம், நடன மண்டபம் போன்ற பகுதிகள் மிக துல்லியமான கணித அளவுகளுடன் அமைக்கப்பட்டுள்ளன. பல நூற்றாண்டுகள் கடந்தும் இந்த கோயில் இன்னும் வழிபாட்டில் இருப்பது அதன் கட்டிடத் திறமையை வெளிப்படுத்துகிறது.
0: இங்குள்ள விட்டலா கோவில் என்பது ஹம்பியின் கட்டிடக்கலையின் உச்சமாக கருதப்படுகிறது. இக்கோவிலில் உள்ள கற்சிற்ப தேர், அதாவது ஸ்டோன் சாரியட், உலக புகழ் பெற்றது. ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட இந்த தேரின் சக்கரங்கள் கூட மிக நுணுக்கமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன.
1: மேலும் இக்கோவிலில் காணப்படும் இசை தூண்கள் மிகவும் வியப்பூட்டுகின்றன. அந்த தூண்களை மெதுவாக தட்டினால் இசை ஒலிகள் எழும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இது அக்கால பொறியியல் மற்றும் ஒலியியல் அறிவின் மேம்பாட்டை காட்டுகிறது.
0: மேலும் தாமரை அரண்மனை என்பது ஹம்பியில் காணப்படும் இந்தோ இஸ்லாமிய கட்டிடக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டாகும். இதன் வளைந்த வான்கதவுகள், குவிமாடங்கள் மற்றும் தாமரையை போன்ற வடிவமைப்பு பாரசீக மற்றும் இஸ்லாமிய கலை தாக்கத்தை காட்டுகின்றன.
1: அதே சமயம் அதன் அடிப்படை அமைப்பில் தென்னிந்திய கட்டிட பாணியும் காணப்படுகிறது. இதனால் ஹம்பி ஒரு கலாச்சார சங்கமமாக இருந்தது என்பதை அறியலாம்.
0: எலிபென்ட் ஸ்டேபிள்ஸ் என்பது அரச யானைகளுக்காக கட்டப்பட்ட பிரம்மாண்டமான தொழுவங்களாகும். இதில் தொடர்ச்சியாக அமைக்கப்பட்ட 11 பெரிய அறைகள் உள்ளன.
1: ஒவ்வொரு அறைக்கும் தனித்தனி குவி மாடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த கட்டிடம் இஸ்லாமிய வளைவுகளும் இந்திய கலைப்பாணியும் இணைந்த ஒரு சிறந்த வடிவமாகும்.
0: ஹம்பியின் கட்டிடக்கலையில் நீர்ப்பாசன அமைப்புகளும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. கால்வாய்கள், குளங்கள், நீர்த்தேக்கங்கள் போன்ற அமைப்புகள் அந்த கால நகர வாழ்க்கையை நமக்கு பறைசாற்றுகின்றன.
1: மழை நீரை சேமித்து நகரம் முழுவதும் பகிர்ந்தளிக்கும் திறமையான அமைப்புகள் நகர திட்டமிடலின் மேம்பாட்டை எடுத்துக்காட்டுகின்றன.
0: ஹம்பியின் சந்தைகள், தெருக்கள் மற்றும் மண்டபங்களும் கட்டிடக்கலையின் முக்கிய அம்சங்களாகும். கோவில்களை சுற்றி நீண்ட சந்தை தெருக்கள் அமைக்கப்பட்டிருந்தன.
1: அவற்றின் இருபுறங்களிலும் தூண்களுடன் கூடிய கடைகள் இருந்தன. இது ஹம்பி ஒரு மத மையம் மட்டுமல்ல, சர்வதேச வர்த்தக மையமாகவும் இருந்ததை நிரூபிக்கிறது.
0: ஹம்பியை பற்றி நாம் சற்று விரிவாக தெரிந்து கொள்ள முதலில் நாம் செல்லவிருப்பது விருப்பாக்ஷா கோவில். விருப்பாக்ஷா கோவில் என்பது கர்நாடக மாநிலத்தின் ஹம்பியில் அமைந்துள்ள மிக பழமையான மற்றும் புகழ்பெற்ற இந்து கோவில்களில் ஒன்றாகும்.
1: இது விஜயநகர பேரரசின் ஆன்மீக மையமாக விளங்கியது. இந்த கோவில் சிவபெருமானின் ஒரு வடிவமான விருப்பாக்ஷர் என்பவருக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. ஹம்பி நகரின் இதய பகுதியில் அமைந்துள்ள இந்த கோவில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளத்தின் முக்கிய அங்கமாகும்.
0: பல நூற்றாண்டுகள் கடந்தும் இன்றளவும் வழிபாடு நடைபெற்று வரும் இந்த கோவில் இந்திய கட்டிடக்கலை மற்றும் கலாச்சாரத்தின் சிறப்பை வெளிப்படுத்துகிறது.
1: இந்த கோயிலின் வரலாறு 7 நூற்றாண்டு காலத்தை சேர்ந்ததாக கருதப்படுகிறது. ஆரம்பத்தில் சிறிய ஆலயமாக இருந்த இது பின்னர் விஜயநகர மன்னர்களின் ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய கோயிலாக விரிவுபடுத்தப்பட்டது.
0: குறிப்பாக கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தில் கோவிலின் பல பகுதிகள் புதுப்பிக்கப்பட்டன. அவரின் முடிசூட்டு விழாவும் இந்த கோவிலில் நடைபெற்றதாக வரலாற்று செய்திகள் கூறுகின்றன.
1: விஜயநகர பேரரசு வீழ்ச்சியடைந்த பின்னரும் இந்த கோயில் சேதமடையாமல் பாதுகாக்கப்பட்டு வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.
0: இந்த கோவிலின் முக்கிய சிறப்பு அதன் பிரம்மாண்டமான ராஜகோபுரமாகும். சுமார் 50 மீட்டர் உயரம் கொண்ட இந்த கோபுரம் தொலைவில் இருந்தே கண்களுக்கு தென்படும்.
1: 9 அடுக்குகளை கொண்ட இந்த கோபுரம் திராவிட கட்டிடக்கலையின் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக கருதப்படுகிறது. கோபுரத்தின் மேல் பகுதியில் பல தெய்வ சிற்பங்கள், யாழிகள், புராண காட்சிகள் மற்றும் அலங்கார வடிவங்கள் மிக நுணுக்கமாக செதுக்கப்பட்டுள்ளன.
0: வெள்ளை நிற சுண்ணாம்பால் பூசப்பட்ட மேல்பகுதி மற்றும் கற்சிற்பங்களால் ஆன அடிப்பகுதி கோபுரத்திற்கு தனித்துவமான அழகை அளிக்கின்றன.
1: கோயிலின் உள்ளமைப்பும் மிகவும் சிறப்பானது. கோயிலுக்குள் நுழைந்தவுடன் நீண்ட மண்டபங்கள், தூண்கள் மற்றும் சிற்பங்கள் பார்வையாளர்களை கவர்கின்றன. ஒவ்வொரு தூணிலும் புராண கதைகள், தெய்வ உருவங்கள் மற்றும் விலங்கு வடிவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன.
0: இந்த சிற்பங்கள் அக்கால கலைஞர்களின் திறமையையும் கற்பனையையும் வெளிப்படுத்துகின்றன. கோவிலின் முக்கிய கருவறையில் விருப்பாக்ஷர் லிங்க வடிவில் வழிபடப்படுகிறார். அருகில் பார்வதி தேவிக்கான சன்னதியும் அமைந்திருக்கிறது.
1: இந்த கோயிலின் மற்றொரு முக்கிய அம்சம் அதன் ஓவியங்களாகும். மண்டபங்களின் மேற்கூரைகளில் ராமாயணம், மகாபாரதம் மற்றும் சிவபுராணம் தொடர்பான ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன.
0: இயற்கை வண்ணங்களை கொண்டு வரையப்பட்ட இந்த ஓவியங்கள் பல நூற்றாண்டுகள் கடந்தும் இன்றும் தெளிவாக காணப்படுகின்றன. இது விஜயநகர கால ஓவியக்கலையின் உயர்ந்த தரத்தை வெளிப்படுத்துகின்றது.
1: விருப்பாக்ஷா கோவிலின் அருகே துங்கபத்ரா நதி ஓடுகிறது. இந்த நதி கோயிலின் ஆன்மீக சூழலை மேலும்

0: அழகுபடுத்துகிறது.
1: பக்தர்கள் நதியில் புனித நீராடி பின்னர் கோவிலுக்குள் சென்று வழிபடுவது வழக்கமாக உள்ளது.
0: நதிக்கரையில் அமைந்துள்ள கற்சிற்ப மண்டபங்கள் மற்றும் படிக்கட்டுகள் அக்கால நகர திட்டமிடலின் சிறப்பை எடுத்து காட்டுகின்றன.
1: இந்த கோவிலில் நடைபெறும் திருவிழாக்கள் மிகவும் பிரபலமானவை. குறிப்பாக வருடாந்திர ரதோற்சவம் மற்றும் மகா சிவராத்திரி விழா ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கின்றன.
0: விழா காலங்களில் கோயில் முழுவதும் விளக்குகள், மலர்கள் மற்றும் இசையால் அலங்கரிக்கப்படுகிறது. பாரம்பரிய நடனங்கள், இசை நிகழ்ச்சிகள் மற்றும் மத சடங்குகள் கோயிலின் ஆன்மீக மகத்துவத்தை உயர்த்துகின்றன.
1: இன்றைய காலத்தில் விருப்பாக்ஷா கோவில் உலகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளையும் பக்தர்களையும் ஈர்க்கும் முக்கிய தலமாக உள்ளது.
0: வரலாறு, ஆன்மீகம், கலை மற்றும் கட்டிடக்கலை ஆகிய அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்க செய்யும் அரிய இடமாக இது திகழ்கிறது. ஹம்பியின் அடையாளமாக விளங்கும் இந்த கோயில் இந்திய பாரம்பரியத்தின் நிலையான சின்னமாக என்றும் போற்றப்படுகிறது.
1: அடுத்து வருவது விட்டலா கோவில். விட்டலா கோவில் என்பது ஹம்பியில் அமைந்திருக்கும் மிக பிரபலமான மற்றும் கலைநயமிக்க கோவில்களில் ஒன்றாகும்.
0: இது விஜயநகர பேரரசின் கட்டிடக்கலை சிறப்பை உலகிற்கு எடுத்துக்காட்டும் அற்புதமான நினைவு சின்னமாக திகழ்கிறது.
1: இந்த கோவில் விஷ்ணுவின் ஒரு வடிவமான விட்டலருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது.
0: ஹம்பியில் உள்ள அனைத்து நினைவு சின்னங்களிலும் மிகவும் கருத்தை கவரும் இந்த கோயில் அதன் கற்சிற்பங்கள், இசைத்தூண்கள் மற்றும் புகழ்பெற்ற கல் தேரால் உலகம் முழுவதும் அறியப்படுகிறது.
1: விட்டலா கோவிலின் கட்டுமானம் 15ஆம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்டதாக கருதப்படுகிறது. பின்னர் விஜயநகர பேரரசின் பல மன்னர்களால் விரிவுபடுத்தப்பட்டது.
0: குறிப்பாக கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தில் கோயில் மிக பிரம்மாண்டமாக மாற்றப்பட்டது. விஜயநகர பேரரசு செல்வ செழிப்பின் உச்சியில் இருந்த காலத்தில் இந்த கோயில் உருவாக்கப்பட்டதால் இதன் ஒவ்வொரு பகுதியும் அரச மரபின் பெருமையையும் கலை நுணுக்கத்தையும் பிரதிபலிக்கின்றன.
1: இந்த கோவிலின் மிகப்பெரிய அடையாளம் ஸ்டோன் சாரியட் எனப்படும் கல் தேராகும். இந்தியாவின் புதிய 50 ரூபாய் நோட்டிலும் இடம்பெற்றுள்ள இந்த தேரானது ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட அற்புதமான கலைப்பணியாகும்.
0: இது கருடன் வாகனத்திற்கான சிறிய ஆலயமாக கட்டப்பட்டது. தேரின் சக்கரங்கள், அச்சுகள் மற்றும் அலங்கார வடிவங்கள் அனைத்தும் மிக நுணுக்கமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது.
1: உண்மையான மரத்தேரைப் போல தோன்றும் இந்த கல் தேரை உருவாக்கிய கலைஞர்களின் திறமை உலகம் முழுவதும் பாராட்டப்படுகிறது.
0: கோயிலின் மற்றொரு முக்கிய சிறப்பு அதன் இசை தூண்களாகும். மகாமண்டபத்தில் அமைந்துள்ள இந்த தூண்களை மெதுவாக தட்டினால் இசை ஒலிகள் எழும்.
1: ஒவ்வொரு தூணும் வெவ்வேறு இசைக்கருவிகளின் ஒலியை போன்ற சத்தத்தை உருவாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது.
0: இதனால் இவை மியூசிக்கல் பில்லர்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன.
1: கல் போன்ற கடினமான பொருளிலிருந்து இசை உருவாகும் அற்புதம் என்பது அக்கால இந்தியர்களின் ஒலியியல் அறிவையும் பொறியியல் திறமையையும் வெளிப்படுத்துகிறது.
0: விட்டலா கோயிலின் கட்டிட அமைப்பு திராவிட கலையின் உச்சநிலையை பிரதிபலிக்கிறது.
1: நீண்ட மண்டபங்கள், தூண்கள், திறந்தவெளி முற்றங்கள் மற்றும் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் கோவிலின் அழகை மேலும் உயர்த்துகின்றன.
0: ஒவ்வொரு தூணிலும் தெய்வ உருவங்கள், யாளிகள், யானைகள், குதிரைகள் மற்றும் புராண கதைகள் மிக துல்லியமாக செதுக்கப்பட்டுள்ளன.
1: கோவிலின் மகாமண்டபம் மிகவும் பிரபலமான பகுதியாகும். இதில் பல வரிசைகளில் அமைக்கப்பட்டுள்ள தூண்கள் கண்கவர் தோற்றத்தை அளிக்கின்றன.
0: இந்த மண்டபத்தில் அக்காலத்தில் இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. விட்டலா கோவிலின் சிற்பங்களில் ராமாயணம், மகாபாரதம் மற்றும் பாகவத புராண கதைகள் காணப்படுகின்றன.
1: போர்க்கள காட்சிகள், வேட்டையாடும் காட்சிகள், நடன கலைஞர்கள் மற்றும் விலங்குகள் போன்றவை உயிர்ப்புடன் செதுக்கப்பட்டுள்ளன. கற்களை ஒன்றோடு ஒன்று இணைக்கும் தொழில்நுட்பம் பெரிய தூண்களை நிலைத்திருக்கச் செய்யும் அமைப்பு மற்றும் பல நூற்றாண்டுகள் கடந்தும் கட்டிடம் சேதமடையாமல் இருக்கும் வலிமை ஆகியவை அக்கால பொறியியல் மேம்பாட்டின் சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும்.
0: இந்திய தொல்லியல் துறை இந்த கோயிலை பாதுகாத்து பராமரித்து வருகிறது. உலகம் முழுவதிலும் இருந்து வரலாற்று ஆர்வலர்கள், கட்டிடக்கலை மாணவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இந்த கோயிலை காண வருகிறார்கள்.
1: சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமன நேரங்களில் விட்டலா கோவில் மிக அழகாக காட்சியளிக்கிறது. அந்த நேரங்களில் கற்சிற்பங்களின் மேல் விழும் தங்க நிற ஒளி கோவிலின் அழகை பல மடங்கு உயர்த்துகிறது.
0: அடுத்து வரும் ஹம்பியின் அதிசயம் லோட்டஸ் மஹால். இது விஜயநகர பேரரசின் ராணி மற்றும் அரச குடும்ப பெண்களுக்காக கட்டப்பட்ட முக்கிய அரண்மனை கட்டிடமாக கருதப்படுகிறது.
1: தாமரை மாளிகை என்று பொருள்படும் இந்த கட்டிடம் அதன் தாமரை பூ போன்ற வடிவமைப்பினால் இந்த பெயரை

0: பெற்றது.
1: இந்திய மற்றும் இஸ்லாமிய கட்டிடக்கலை பாணிகளின் அழகான சங்கமமாக விளங்குகிறது லோட்டஸ் மஹால்.
0: உயரமான மதில்கள் மற்றும் காவல் கோபுரங்களால் சூழப்பட்ட வளாகத்தின் மையத்தில் தாமரை அரண்மனை அமைந்திருக்கிறது.
1: இந்த கட்டிடத்தின் முக்கிய சிறப்பு அதன் வடிவமைப்பாகும். வெளிப்புறத்திலிருந்து பார்க்கும் போது மலர்ந்த தாமரை பூவை போல இது தோன்றுகிறது. கட்டிடத்தின் மேல் பகுதியில் அமைந்துள்ள குவிமாடங்கள் மற்றும் வளைந்த ஜன்னல்கள் தாமரையின் இதழ்களை போன்ற தோற்றத்தை அளிக்கின்றன.
0: இந்த மாளிகை இரண்டு அடுக்குகளை கொண்டது. முதல் அடுக்கில் திறந்தவெளி மண்டபங்கள் மற்றும் வளைந்த நடைபாதைகள் உள்ளன. இரண்டாவது அடுக்கில் சிறிய அறைகள் மற்றும் பார்வை மாடங்கள் உள்ளன.
1: லோட்டஸ் மஹாலின் மற்றொரு சிறப்பு அதன் குளிரூட்டும் அமைப்பாகும். அக்காலத்தில் இயற்கை முறையில் குளிர்ச்சி ஏற்படுத்தும் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. மாளிகையின் சுவர்களுக்குள் நீர்வழிகள் அமைக்கப்பட்டிருந்திருக்கலாம் என்றும் அவற்றின் மூலம் காற்று குளிர்ச்சியாக மாறியிருக்கலாம் என்றும் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். கட்டிடத்தின் தூண்கள் மற்றும் வளைவுகள் மிக நுணுக்கமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன.
0: ஒவ்வொரு தூணிலும் மலர் வடிவங்கள் மற்றும் அலங்கார செதுக்கல்கள் காணப்படுகின்றன. வளைந்த ஜன்னல்கள் மற்றும் கதவுகள் கட்டிடத்திற்கு மென்மையான தோற்றத்தை அளிக்கின்றன.
1: விஜயநகர பேரரசு வீழ்ச்சியடைந்த போது ஹம்பியின் பல கட்டிடங்கள் சேதமடைந்தன. ஆனால் தாமரை மாளிகை பெரிதாக சேதமடையாமல் தப்பித்த சில கட்டிடங்களில் ஒன்றாகும். எலிபென்ட் ஸ்டேபிள்ஸ் அரச யானைகளுக்காக கட்டப்பட்ட பிரம்மாண்டமான மாளிகையாகும். ஹம்பியில் உள்ள மற்ற நினைவு சின்னங்களைப் போலவே இந்த கட்டிடமும் விஜயநகர பேரரசின் செழிப்பு, ராணுவ வலிமை மற்றும் கட்டிடக்கலை திறமையை வெளிப்படுத்துகிறது. யானைகள் அக்காலத்தில் அரச மரியாதையின் அடையாளமாகவும் போரில் முக்கிய ஆயுதமாகவும் கருதப்பட்டதால் அவற்றுக்காக இவ்வளவு அழகிய மற்றும் வலிமையான கட்டிடம் அமைக்கப்பட்டது.
0: இந்த பகுதி அரச குடும்பத்தினரின் தனிப்பட்ட வளாகமாக இருந்தது. யானைகள் அரச அணிவகுப்புகள், திருவிழாக்கள் மற்றும் போர்க்களங்களில் பயன்படுத்தப்பட்டதால் அவற்றை பாதுகாப்பாக பராமரிப்பது மிகவும் முக்கியமானதாக இருந்தது.
1: வரலாற்றாளர்களின் கருத்துப்படி இங்கு அரச குடும்பத்திற்கு சொந்தமான சிறப்பு யானைகள் தங்க வைக்கப்பட்டிருந்தன.
0: இந்த கட்டிடத்தின் மிகப்பெரிய சிறப்பு அதன் கட்டிட அமைப்பாகும். எலிபென்ட் ஸ்டேபிள்ஸ் நீண்ட வரிசையில் அமைந்திருக்கும். 11 பெரிய அறைகளை கொண்டிருக்கும்.
1: ஒவ்வொரு அறைக்கும் தனித்தனி குவிமாடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன.
0: இந்த குவிமாடங்கள் வெவ்வேறு வடிவங்களில் காணப்படுகின்றன. சில குவிமாடங்கள் இஸ்லாமிய பாணியில் வட்ட வடிவமாகவும் சில இந்திய கோவில் விமானங்களைப் போன்ற வடிவத்திலும் இருக்கின்றன.
1: இந்திய மற்றும் பாரசீக கலை அம்சங்களை ஒருங்கிணைத்து உருவாக்கப்பட்ட இந்த கட்டிடம் விஜயநகர பேரரசின் திறந்த கலாச்சார மனப்பான்மையை வெளிப்படுத்துகிறது.
0: ஹேமகுட்டா ஹில் டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் என்பது ஹம்பியின் மிக பழமையான மற்றும் அமைதியான வரலாற்று தலங்களில் ஒன்றாகும். இது விருபாக்ஷா கோவில் அருகே அமைந்திருக்கிறது. ஒரு சிறிய மலைப்பகுதியாகும் இது.
1: இந்த மலை முழுவதும் பல பழமையான கோயில்கள் மற்றும் மண்டபங்களால் நிரம்பியுள்ளது. ஹம்பியின் மற்ற பிரம்மாண்ட கட்டிடங்களைப் போல இங்கு இல்லாமல் இது மிகவும் எளிமையான ஆனால் ஆழமான ஆன்மீக உணர்வை அளிக்கும் இடமாக திகழ்கிறது.
0: ஹேமகுட்டா என்ற பெயருக்கு தங்கமலை என்று பொருள். ஹேமகுட்டா ஹில் டெம்பிள் காம்ப்ளெக்ஸின் மிக முக்கிய சிறப்பு அதன் பழமையான கோவில்களாகும். இந்த கோவில்கள் பெரும்பாலும் 9ஆம் நூற்றாண்டு முதல் 14ஆம் நூற்றாண்டு வரை கட்டப்பட்டதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர்.
1: விஜயநகர பேரரசு உருவாகும் முன்பே இங்கு பல ஆலயங்கள் இருந்துள்ளன. இதனால் ஹம்பியின் பழமையான மத வரலாற்றை அறிய இந்த இடம் மிகவும் முக்கியமானதாகும். சில கோவில்களில் கற்சிற்பங்களும் தெய்வ உருவங்களும் இன்னும் நன்றாக பாதுகாக்கப்பட்டுள்ளன. அமைதியான சூழல் காரணமாக இன்று கூட பலர் இங்கு அமர்ந்து இயற்கையையும் வரலாற்றையும் ரசிக்கிறார்கள்.
0: விஜயநகர பேரரசு வீழ்ச்சியடைந்த பின்னரும் இந்த மலைப்பகுதியில் உள்ள பல கோவில்கள் நிலைத்திருக்கின்றன. இந்திய தொல்லியல் துறை இந்த பகுதியை பாதுகாத்து வருகிறது. இன்று உலகம் முழுவதிலும் இருந்து வரலாற்று ஆர்வலர்கள், பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இந்த இடத்தை பார்வையிடுகின்றனர்.
1: அடுத்ததாக வருவது ராணி குளியல் குளம். இந்த குளம் ஹம்பியில் அமைந்துள்ள விஜயநகர பேரரசின் மிகவும் அழகிய மற்றும் தனித்துவமான கட்டிடங்களில் ஒன்றாகும்.
0: வெளிப்புறத்தில் எளிமையாக தோன்றும் இந்த கட்டிடம் அதன் உள்ளமைப்பில் மிகுந்த கலைநயத்தையும் செழிப்பையும் வெளிப்படுத்துகிறது.
1: ராணிக்குளிகள் குளம் ஹம்பியின் அரச வளாகத்திற்கு அருகில் அமைந்துள்ளது. இந்த கட்டிடம் சுமார் 15ஆம் நூற்றாண்டில் விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்டதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இந்த கட்டிடத்தின் முக்கிய அம்சம் அதன் பெரிய

0: தொட்டியாகும். கட்டிடத்தின் மையப்பகுதியில் சுமார் 15 மீட்டர் அகலத்தில் செவ்வக வடிவ குளம் அமைந்துள்ளது. இந்த குளத்தை சுற்றி அழகிய நடைபாதைகள் மற்றும் திறந்த மண்டபங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. குளத்தில் நீர் நிரப்புவதற்கும் வெளியேற்றுவதற்கும் சிறப்பான நீர்வழி அமைப்புகள் இருந்ததாக கூறப்படுகிறது.
1: ராணி குளியல் குளத்தின் உள்ளமைப்பு மிகவும் சுவாரஸ்யமானது. நீண்ட வரிசையில் அமைந்திருக்கும் வளைந்த நடைபாதைகள், சிறிய ஜன்னல்கள் மற்றும் அலங்கார மாடங்கள் இந்த இடத்திற்கு ராஜமரியாதையான தோற்றத்தை அளிக்கின்றன. சுவர்களிலும் மாடங்களிலும் மலர் வடிவங்கள் மற்றும் அழகிய அலங்கார செதுக்கல்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக வளைந்த வான்கதவுகள் இஸ்லாமிய கட்டிடக்கலை தாக்கத்தை வெளிப்படுத்துகின்றன.
0: இந்த கட்டிடத்தில் இந்தோ இஸ்லாமிய கட்டிடக்கலை பாணி தெளிவாக காணப்படுகிறது. வெளிப்புறம் எளிமையாக இருந்தாலும் உள்ளே நுழைந்தவுடன் அழகிய வளைவுகள் மற்றும் திறந்த மண்டபங்கள் பார்வையாளர்களை ஆச்சரியப்படுத்துகின்றன.
1: ஹம்பியில் அமைந்துள்ள ஹசாரா ராமர் கோயில் மிகவும் முக்கியமான வரலாற்று மற்றும் கலைநயமிக்க கோவில்களில் ஒன்றாகும். இது விஜயநகர பேரரசின் அரச வளாகத்தின் மையப்பகுதியில் அமைந்திருக்கிறது. இந்த கோவில் ராமபிரானுக்காக அர்ப்பணிக்கப்பட்டதாகும். ஹம்பியில் உள்ள பல கோவில்களில் இருந்து மாறுபட்டு இந்த ராமர் கோவில் அதன் நுணுக்கமான இராமாயண சிற்பங்களுக்காக உலக புகழ் பெற்றதாகும்.
0: அசாரா ராமா என்ற பெயருக்கு 1000 ராமர்கள் என்று பொருள். கோயிலின் சுவர்களிலும் தூண்களிலும் ராமபிரானின் வாழ்க்கை சம்பவங்கள் எண்ணற்ற சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருப்பதால் இந்த பெயர் வந்ததாக கூறப்படுகிறது.
1: இந்த ராமர் கோவில் 15ஆம் நூற்றாண்டில் தேவராயர் காலத்தில் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. பின்னர் கிருஷ்ணதேவராயர் ஆட்சியில் இது மேலும் விரிவுபடுத்தப்பட்டது. இந்த கோவில் அரச மாளிகைகளுக்கு அருகில் அமைந்திருப்பதால் அரச குடும்பத்தினர் மற்றும் உயர் பதவி அதிகாரிகள் இங்கு வழிபட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது.
0: இந்த கோயிலின் மிகப்பெரிய சிறப்பு அதன் கற்சிற்பங்களாகும். கோயிலின் வெளிப்புற சுவர்களில் இராமாயண கதைகள் தொடர்காட்சிகளாக செதுக்கப்பட்டுள்ளன. ராமர் பிறப்பு, சீதா கல்யாணம், வனவாசம், ராவணன் சீதையை கடத்துதல், அனுமன் இலங்கை செல்லுதல் மற்றும் ராம ராவண போர் போன்ற முக்கிய சம்பவங்கள் மிக துல்லியமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த சிற்பங்கள் ஒரு கல் ஓவிய புத்தகத்தை போல தோன்றுகின்றன.
1: கோவில்களின் சுவர்களில் இராமாயண காட்சிகளுடன் யானைகள், குதிரைகள், வீரர்கள் மற்றும் அரச அணிவகுப்புகளின் காட்சிகளும் காணப்படுகின்றன. இது விஜயநகர பேரரசின் ராணுவ வலிமை மற்றும் அரச மரபை வெளிப்படுத்துகிறது. சில சிற்பங்களில் அக்கால நடனக் கலைஞர்கள் மற்றும் இசைக்கலைஞர்களின் உருவங்களும் காணப்படுகின்றன. சில தூண்களில் விஷ்ணுவின் அவதாரங்கள் மற்றும் புராண கதைகள் காணப்படுகின்றன.
0: கோயிலின் மண்டபங்கள் திறந்தவெளி அமைப்பில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதனால் இயற்கை ஒளி மற்றும் காற்றோட்டம் நன்றாக கிடைக்கிறது. கற்களால் கட்டப்பட்ட இந்த கோயில் பல நூற்றாண்டுகள் கடந்தும் இன்னும் வலிமையாக நிற்கின்றது. அக்கால கலைஞர்களின் தொழில்நுட்ப திறமை மற்றும் கட்டிடக்கலை அறிவை இது வெளிப்படுத்துகிறது.
1: இந்த கோவிலின் உள்ளே ராமர், சீதா மற்றும் லக்ஷ்மணருக்கான சன்னதிகள் இருந்ததாக கூறப்படுகிறது. இன்று சில சிலைகள் சேதமடைந்திருந்தாலும் கோவிலின் கட்டிட அமைப்பு இன்னும் சிறப்பாக பாதுகாக்கப்பட்டுள்ளது.
0: இந்த ராமர் கோயிலின் அமைதியான சூழல் சுற்றுலா பயணிகளை மிகவும் கவர்கிறது. ஹம்பியின் மற்ற கோவில்களைப் போல கூட்டம் அதிகமாக இல்லாததால் இங்கு அமைதியாக சுற்றி பார்க்க முடிகிறது.
1: அடுத்து நமது பார்வையில் படுவது லட்சுமி நரசிம்மர் கோவில். ஹம்பியில் அமைந்துள்ள இது மிகவும் புகழ்பெற்ற மற்றும் வியப்பூட்டும் வரலாற்று சின்னங்களில் ஒன்றாகும். இது விஷ்ணுவின் நரசிம்ம அவதாரத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவிலாகும். ஹம்பியில் உள்ள மிகப்பெரிய ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட சிலைகளில் உக்கிர நரசிம்மா சிலையும் ஒன்று. இதன் பிரம்மாண்டமான தோற்றம் மற்றும் சிற்ப கலைநுட்பம் காரணமாக உலகம் முழுவதிலும் இருந்து சுற்றுலா பயணிகள் இந்த இடத்தை பார்வையிட வருகின்றனர்.
0: இந்த சிலை 1528ஆம் ஆண்டு விஜயநகர பேரரசின் புகழ்பெற்ற மன்னரான கிருஷ்ணதேவராயர் காலத்தில் உருவாக்கப்பட்டது என்று கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. சுமார் 6.7 மீட்டர் உயரம் கொண்ட இந்த சிலை ஹம்பியின் மிகப்பெரிய சிற்பங்களில் ஒன்றாகும்.
1: நரசிம்மர் விஷ்ணுவின் அரை மனிதன் அரை சிங்கம் வடிவமான அவதாரமாக கருதப்படுகிறார். அவரின் கண்கள் பெரியதாகவும் முகம் வீரத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்தும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த சிலை உக்ர நரசிம்மர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சிலையின் பின்னால் 7 தலை கொண்ட ஆதிசேஷன் பாம்பு குடைபோல் விரிந்திருப்பது மிகவும் அழகாக காட்சியளிக்கிறது.
0: இந்த சிலையை சுற்றியிருந்த கோயில் பகுதி காலப்போக்கில் அழிந்துவிட்டது. இருப்பினும் இந்த இடத்தின் ஆன்மீக உணர்வு இன்னும் நிலைத்திருக்கிறது.
1: மொத்தத்தில் லட்சுமி நரசிம்மர் கோவில் என்பது விஜயநகர பேரரசின் கலை மற்றும் சிற்பக்கலை மேம்பாட்டின் உயிரோட்டம்.

0: உள்ள சான்றாகும். ஒரே கல்லில் உருவாக்கப்பட்ட இந்த பிரம்மாண்டமான நரசிம்மர் சிலை இந்தியாவின் சிறந்த வரலாற்று சிற்பங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஹம்பியின் பெருமையை உலகிற்கு எடுத்துக்காட்டும் இந்த அற்புத நினைவு சின்னம் இந்திய பாரம்பரியத்தின் அழியாத அடையாளமாக திகழ்கிறது.
1: ஹம்பி என்பது இந்தியாவின் வரலாறு, கலை, கட்டிடக்கலை, ஆன்மீகம் மற்றும் இயற்கை அழகு ஆகிய அனைத்தையும் ஒருங்கே தன்னகத்தை கொண்டிருக்கும் ஒரு அற்புத பாரம்பரிய நகரமாகும். விஜயநகர பேரரசின் தலைநகராக விளங்கிய ஹம்பி இன்று உலக புகழ்பெற்ற யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக திகழ்கிறது. இங்கு காணப்படும் கோயில்கள், மாளிகைகள், கற்சிற்பங்கள் மற்றும் மண்டபங்கள் அனைத்தும் அக்கால இந்தியர்களின் கட்டிடக்கலை மற்றும் அறிவியல் முன்னேற்றத்தை வெளிப்படுத்துகின்றது.
0: விருப்பாக்ஷா கோவில், விட்டலா கோவில், லோட்டஸ் மஹால், எலிபென்ட் ஸ்டேபிள்ஸ், ஹசாரா ராமா டெம்பிள் போன்ற நினைவு சின்னங்கள் ஹம்பியின் கலைநயத்தையும் அரச செழிப்பையும் எடுத்து காட்டுகின்றன. குறிப்பாக கல்தேர்கள், இசைத்தூண்கள் மற்றும் நுணுக்கமான சிற்பங்கள் உலக மக்களை ஆச்சரியப்படுத்துகின்றன. ஒவ்வொரு கட்டிடமும் தனித்துவமான வரலாற்றை கூறுவதுடன் இந்திய பாரம்பரியத்தின் பெருமையையும் உணர்த்துகின்றன.
1: துங்கபத்ரா நதி மற்றும் பாறை மலைகள் சூழ்ந்த இயற்கை சூழல் இந்த நகரத்திற்கு மேலும் அழகையும் அமைதியையும் அளிக்கிறது.
0: ஹம்பி ஒரு திறந்தவெளி அருங்காட்சியகத்தை போன்றது. வரலாற்று ஆர்வலர்கள், புகைப்பட கலைஞர்கள், கட்டடக்கலை மாணவர்கள் மற்றும் ஆன்மீக பயணிகள் அனைவருக்கும் இது சிறந்த இடமாக உள்ளது.
1: பல நூற்றாண்டுகள் கடந்தும் இன்னும் வலிமையாக நிற்கும் ஹம்பியின் நினைவு சின்னங்கள் இந்தியாவின் பொற்கால நாகரிகத்தின் உயிரோட்டம் உள்ள சான்றுகளாக திகழ்கின்றன.
2: இதுவரை பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் கல்லிலே கலைவண்ணம் கண்ட ஹம்பி உரைச்சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் நிரேஷ் பாபு குலசேகரன். குரல் வண்ணம் விஜய், எம் சித்ரா தேவி. அமைப்பில் உதவி எஸ் சீதாலட்சுமி. அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ்.
3: திரு இசைப்பாடலாக குமுதம் திரைப்படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

0: கீதா காமாடியில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, ஓ கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல், சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.

மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய யூனியனுடனான இந்தியாவின் நட்புறவை தமது பிரான்ஸ் ஸ்லோவாக்கியா பயணங்கள் வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். வைகை அணை பகுதியில் வணிக நோக்கில் மணல் அள்ளுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் எச்சரித்துள்ளார். தமிழக நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மாம்பழக்கூழ் தொழிற்சாலை அமைக்கப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜயபாலாஜி அறிவித்துள்ளார். பாலியல் குற்றங்களை தடுக்க குற்றவாளிகளை வாழ்நாள் முழுதும் சிறையில் அடைக்கும் வகையில் தனிச்சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலர் திரு வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு இன்று புறப்பட்டுச் சென்றார். முன்னதாக பிரதமர் வெளியிட்ட அறிக்கையில் இந்தியா பிரான்ஸ் இடையிலான கலாச்சாரம் மற்றும் பொருளாதார பிணைப்புகள் தமது பயணம் மூலம் மேலும் வலுப்படும் என நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியாவின் நட்புறவு நாடுகளில் பிரான்ஸ் நாட்டிற்கு தனித்துவ இடம் உள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து

0: நாளை பாரத புத்தாக்க திறன் மாநாட்டை தாம் தொடங்கி வைக்க இருப்பதாக பிரதமர் கூறியுள்ளார். இந்தியாவின் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான முதலீடுகளுக்கும் நம் நாட்டின் உயர்கல்வி வாய்ப்புகளுக்கும் இந்த மாநாடு திறவுகோலாக அமையும் என்றும் எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து ஸ்லோவாக்கியா செல்லும் பிரதமர் இருதரப்பு உறவுகள் குறித்து அந்நாட்டு தலைவர்களுடன் விரிவான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். தமது பயணத்தின் மூன்றாம் கட்டமாக பிரான்ஸ் நாட்டின் எவ்வியன் நகரில் வரும் 16-17 தேதிகளில் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் பங்கேற்கிறார். G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்தியாவிற்கு தொடர்ந்து 8வது முறையாக அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த உச்சி மாநாட்டிற்கு பின்னர் பாரிஸ் செல்லும் பிரதமர் அங்கு விவா தொழில்நுட்ப மாநாட்டில் பங்கேற்கிறார். இந்திய வம்சாவளியினரும் அவர் கலந்துரையாடுகிறார். பிரதமரின் இந்த பயணம் ஐரோப்பாவுடனான நம் நாட்டின் நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் இளையோர் கடந்த 12 ஆண்டுகளில் அறிவியல் தொழில்நுட்பம் முதல் விண்வெளி வரை பல்வேறு துறைகளில் சிறப்பான பங்களிப்பை வழங்கியிருப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இளையோர் முன்னெடுப்பால் உலகின் முன்னணி ஸ்டார்ட் அப் இலக்குகளை இந்தியா எட்டி வருவதாக பிரதமர் சமூக வலைதள பதிவில் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். சிறிய கிராமங்கள் நகரங்கள் முதல் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இளையோரின் சாதனைகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் சீரிய தலைமையில் சிறு குறு நடுத்தர தொழில்கள் நிறுவனங்களில் இளையோரின் பங்களிப்பு குறித்து திருச்சி மாவட்ட துணைத் தலைவர் திரு டி ராஜாராம் எமது செய்திப்பிரிவிடம் பேசுகையில்,
1: சிறு குறு தொழில்களுக்காக அரசாங்கம் நிறைய திட்டங்கள் கொடுத்திருக்காங்க. முதல் தலைமுறை தொழில் முனைவோருக்கு குறைந்த வட்டியில மானியத்தோட வந்து அவங்களுக்கு கடன் உதவிகள் செய்யறாங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா தொழில் தொடங்குறதுக்கு, ஸ்டாண்ட் அப் இந்தியா நலிந்த நிறுவனங்களை வந்து தூக்கி நிறுத்துறதுக்கு, தொழில்துறைகளில் இன்னைக்கு எம்எஸ்எம்இக்கு வந்து அரசாங்கம் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்னன்னா 45 நாட்களுக்குள்ள அவங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துடணும். INS விக்ராந்த் ஏர்கிராப்ட் கேரியர் கூட வந்து இந்திய அரசாங்கத்தால் வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுச்சு. அதுல இருக்கக்கூடிய 700க்கும் மேற்பட்ட உதிரி பாகங்களை வந்து எம்எஸ்எம்இ மூலியமா தான் பண்ணிருக்காங்க. நிச்சயமா அதனுடைய பெனிஃபிட் வந்து தொழில்துறை அனுபவிச்சிருக்காங்க, எஸ்பெஷலி எம்எஸ்எம்இ செக்டர்ஸ்.
0: மாறிவரும் பாதுகாப்பு சூழலுக்கு ஏற்ப புதிய போர் தொழில்நுட்பங்களை இந்திய விமானப்படையினர் திறம்பட கையாள்வதன் அவசியத்தை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். ஹைதராபாத்தில் இந்திய விமானப்படை அகாடமியின் ஒருங்கிணைந்த பயிற்சிப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு இன்று உரையாற்றிய அமைச்சர், ட்ரோன், செயற்கைக்கோள், ரோபாட்டிக்ஸ், ரோடார் உள்ளிட்ட அதிநவீன தொழில்நுட்பங்களில் நிபுணத்துவம் பெற்றிருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். புதுமையான யுக்திகள், கண்காணிப்பு, தொடர் கற்றலின் தேவையையும் அவர் வலியுறுத்தினார். இந்நிகழ்வில் தேசிய பாதுகாப்பு அகாடமியில் பயிற்சி பெற்ற முதலாவது மகளிர் படையினரின் செயல்பாட்டையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார். எவ்வித சவாலையும் எதிர்கொண்டு கடின உழைப்புடன் கூர்மையான அறிவுடன் செயலாற்றி ராணுவ நுட்பங்களை வளர்த்துக் கொள்ள திரு ராஜ்நாத் சிங் அறிவுறுத்தினார். மத்திய அரசின் அனுமதிக்கு பின்னர் வைகை அணையை தூர்வாருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் இது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்ட பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர், நீர்த்தேக்க பகுதியில் தேங்கியுள்ள வண்டல் மண்ணை வேளாண் பயன்பாட்டிற்கு மட்டுமே எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டார். வர்த்தக நோக்கில் மணல் அள்ள முயற்சி செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். மேகமலை வனப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க தேவையான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்.
2: சின்னம்னூர் அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா நிறைய அந்த போர்கள் அதிகமா போட்டு கமர்ஷியல் பர்பஸ்க்காக நிறைய இல்லீகலா போர்கள் போடப்பட்டு நிலத்துக்கு கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. இயற்கை வளங்களையோ இந்த மாதிரி தவறான வகையில் கமர்ஷியல் பர்பஸ்க்காக யாரும் கொள்ளையடிக்க முற்பட்டால் அவர் மீது நடவடிக்கை இருக்கும். சின்னம்னூர் பகுதியில கம்பம் பகுதியில வந்து நிறைய ஆழ்துளை கிணறுகள் போட்டு கமர்ஷியல் பர்பஸ்க்காக விட்டாங்க. சோ எங்கெங்கெல்லாம் வந்து சட்டவிரோதமான செயல்கள் இருக்கோ கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இங்க நிறைய ஃபாரஸ்ட் இருக்கு, இங்க இருக்க மரங்களையும் இயற்கையையும் நம்ம காப்பாற்ற வேண்டிய இடத்துல இருக்கோம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக நிதிநிலை அறிக்கையை விரைவில் எதிர்பார்க்கலாம் என்றும் அது நல்ல விதமாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டார். நெல்லை மாவட்ட ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொள்ள இருப்பதாகவும் அங்கு மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் இன்று ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். குழந்தை திருமண தடுப்பு நடவடிக்கையில் தமிழகம் முதன்மை மாநிலமாக செயல்படுவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவர்ஜுனா தெரிவித்துள்ளார்.

0: திருவண்ணாமலையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை விவகாரத்தில் இரு மாநில விவசாயிகளின் தண்ணீர் தேவை கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்றார். தமிழகத்தில் இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு பயிற்சிகளை வழங்கி 5 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதே அரசின் முதன்மை இலக்கு என மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளின் புனரமைப்பு பணிகளை இன்று ஆய்வு செய்த அவர், இப்பகுதியில் மழைக்காலங்களில் நீர்த்தேங்கும் பிரச்சினையை களைய 20 கோடி ரூபாய் மதிப்பிலான வடிகால் பணிகள் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். மழைக்கு முன்னதாகவே இப்பணிகளை முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். வேலூர் மாவட்டத்தில் மாம்பழக்கூழ் தொழிற்சாலை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். மாவட்ட வளர்ச்சித் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், பாதாள சாக்கடை திட்டம், சாலை வசதிகள், தடையற்ற குடிநீர் விநியோகம் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என்றார். மாவட்டத்தில் உள்ள இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் தொழில்துறை ஊக்குவிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என கூறிய அமைச்சர், விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத வகையில் மகிமண்டலம் பகுதியில் சிப்காட் தொழிற்சாலை அமைக்கப்படும் என்றார். தமிழகத்தில் சீவை கருவேல மரங்களை அகற்றும் பணியில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்க பணியாளர்களை பயன்படுத்த வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலர் திரு வைகோ தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக அரசின் கடந்த 1 மாத கால ஆட்சி சிறப்பாக உள்ளதாக குறிப்பிட்டார். பாலியல் குற்றங்களை தடுக்க குற்றவாளிகளை வாழ்நாள் முழுதும் சிறையில் அடைக்கும் வகையில் தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று கூறினார். மேகதாது விவகாரத்தில் கர்நாடக அரசுக்கு மத்திய அரசு மறைமுகமாக உதவி செய்வதாகவும் அவர் குறை கூறினார். வரும் 27ஆம் தேதி கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் உள்ளாட்சி தேர்தல் கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என்றார். நாடு முழுவதும் அனைத்து விமான நிலையங்களிலும் நாளை மறுநாள் விமான பயணிகளின் நலனை முன்னெடுக்கும் யாத்ரி சுவிதா தினம் நிகழ்ச்சி நடைபெறவுள்ள நிலையில் 2200 கோடி ரூபாய் மதிப்பில் கோவை விமான நிலைய விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருவதாக இதன் இயக்குநர் முகமது ஆரிஃப் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை காரணமாக குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்து சீசன் தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தில் தற்போது சீசன் களைகட்ட துவங்கியுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் வரத்து என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து காணப்படுகிறது. இன்று சனிக்கிழமை விடுமுறையை முன்னிட்டு பல பகுதிகளில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் குளித்து மகிழ்ந்து சென்றனர். பிரதான அருவியான குற்றால மெயின் அருவியில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வந்ததால் அங்கு மட்டும் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் தற்போது மாவட்ட நிர்வாகம் சார்பில் அந்த தடை நீக்கப்பட்டதை அடுத்து இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: தேசிய மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் தமிழகத்தில் இன்று நடைபெறுகிறது. ஜீவனாம்சம், காசோலை மோசடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளுக்கு இதில் சமரச தீர்வு எட்டப்படுகிறது. தரம்சாலாவில் இந்திய ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக தாமதமடைந்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய யூனியனுடனான இந்தியாவின் நட்புறவை தமது பிரான்ஸ் ஸ்லோவாக்கிய பயணங்கள் வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். வைகை அணை பகுதியில் வணிக நோக்கில் மணல் அள்ளுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் எச்சரித்துள்ளார். தமிழக நிதிநிலை அறிக்கை குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மாம்பழக்கூழ் தொழிற்சாலை அமைக்கப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவித்துள்ளார். பாலியல் குற்றங்களை தடுக்க குற்றவாளிகளை வாழ்நாள் முழுதும் சிறையில் அடைக்கும் வகையில் தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:55. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேயர்களே, இனி கேட்கலாம்.
3: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் இன்று பிரதம மந்திரி மக்கள் மருந்தக திட்டம், பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி பரியோஜனா.
4: மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின, உண்ட உணவு செரிப்பதற்கான கால இடைவெளி தந்து உணவு அருந்துகிறவர்களின் உடலுக்கு வேறு மருந்தே தேவையில்லை என்கிறது திருக்குறள். ஆனால் மனித மனம் இதையெல்லாம் பொருட்படுத்துவது இல்லை. இந்த கால மக்களின் உணவு பழக்க வழக்கம் பெரிதும் மாறிவிட்டது. இரவில் உணவு உண்பது, தூக்கமின்மை, உடலுக்கு உபாதை தரும் பழக்கங்களை பின்பற்றுவது போன்ற செயல்கள் காலப்போக்கில் நோயை உண்டாக்குகிறது. அதில் பெரும் நோய் என்றால் செலவு சொல்லவே வேண்டாம். மருந்துகள் வாங்க பணம் எங்கே இருந்து வரும் சிந்திக்க வேண்டும். இதனை கருத்தில் கொண்டு பாரத பிரதமரால் கொண்டுவரப்பட்ட திட்டம்தான் பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி பரியோஜனா, அதாவது பிரதம மந்திரி மக்கள் மருந்தக திட்டமாகும். இது மலிவு விலையில் தரமான மருந்துகளை மக்களுக்கு வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது.

0: ரசாயனங்கள் மற்றும் உரங்கள் அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2015 ஆண்டு செப்டம்பர் மாதம் ஜன் ஔஷதி திட்டம் பிரதான் மந்திரி ஜன் ஔஷதி யோஜனா என மறுசீரமைக்கப்பட்டது. 2016 ஆண்டு நவம்பர் மாதம் இந்த திட்டத்திற்கு மேலும் உத்வேகம் அளிக்க அது மீண்டும் பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி பரியோஜனா என மறுபெயரிடப்பட்டது. மக்களுக்கு மலிவு விலையில் தரமான மருந்துகளை வழங்குவதற்காக மருந்துகள் துறையால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டமாகும். விலை உயர்ந்த தர அடையாள மருந்துகளுக்கு இணையான தரம் மற்றும் செயல்திறனில் சமமான பொதுவான மருந்துகளை வழங்க இந்த திட்டத்தின் கீழ் கடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. பொதுவான மருந்துகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, மருத்துவ பயிற்சியாளர்கள் மூலம் பொதுவான மருந்துகளுக்கான தேவையை உருவாக்குவது, இந்த திட்டத்தின் கீழ் தொடர்புடைய அனைத்து சுகாதார பராமரிப்பு பொருட்களையும் வழங்குவது, மலிவு விலையில் தரமான பொதுவான மருந்துகளை வழங்குவதன் மூலம் இந்தியாவின் ஒவ்வொரு குடிமகனின் சுகாதார பொருளாதாரத்திற்கு உதவுகிறது. செலவு குறைந்த மருந்துகள் மற்றும் அவற்றின் மருந்து சீட்டு பற்றிய விழிப்புணர்வை அதிக அளவில் ஊக்குவிப்பது, பொது தனியார் கூட்டாண்மை மூலம் மலிவு விலையில் தர அடையாளம் செய்யப்படாத தரமான ஜெனரிக் மருந்துகளை கிடைக்கச் செய்வது, குறிப்பாக அரசு மருத்துவமனைகளில் உள்ள மருத்துவர்கள் பொதுவான மருந்துகளை பரிந்துரைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஏழை நோயாளிகள் மற்றும் நீண்ட காலமாக மருந்துகளை பயன்படுத்த வேண்டிய நாள்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சுகாதார பராமரிப்பில் கணிசமான சேமிப்பை செயல்படுத்துதல் போன்றவை இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். உயர்தரத்தை உறுதி செய்வதற்காக மருந்துகள் WHO நல்ல உற்பத்தி நடைமுறை GMP, தற்போதைய நல்ல உற்பத்தி நடைமுறை மற்றும் CPSU உற்பத்தியாளர்களிடமிருந்து பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி மையங்களுக்கு வழங்குவதற்காக வாங்கப்படுகின்றன. கொள்முதல் செய்யப்படும் ஒவ்வொரு மருந்து தொகுதியும் BPPI இன் எம்பேனல் செய்யப்பட்ட தேசிய சோதனை மற்றும் அளவு திருத்த ஆய்வகங்களுக்கான அங்கீகார வாரியம் NABL அங்கீகாரம் பெற்ற ஆய்வகங்களில் சீரான முறையில் சோதிக்கப்படுகிறது. இதன் மூலம் மருந்துகளின் தரம், பாதுகாப்பு மற்றும் செயல்திறன் மற்றும் தேவையான தரங்களுடன் இணங்குவதை உறுதி செய்கிறது. இந்த ஆய்வகங்களால் சான்றளிக்கப்பட்ட பின்னரே மருந்துகள் CNF முகவர்கள் விநியோகஸ்தர்களுக்கு அனுப்பப்படுகின்றன. தரமான பொதுவான மருந்துகளின் காப்பீடை விரிவுபடுத்துவதன் மூலம் மருந்துகளுக்கான செலவுகளை குறைத்து அதன் மூலம் ஒரு நபருக்கு சிகிச்சைக்கான செலவை மறுவரையறை செய்வது, உயர் விலையுடன் மட்டுமே தரம் தொடர்புடையதாக இருக்கக்கூடாது என்பதற்காக கல்வி மற்றும் விளம்பரம் மூலம் பொதுவான மருந்துகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, அரசு பொதுத்துறை நிறுவனங்கள், தனியார் துறை, அரசு சாரா நிறுவனங்கள், சங்கங்கள், கூட்டுறவு அமைப்புகள் மற்றும் பிற நிறுவனங்களை உள்ளடக்கிய ஒரு பொது திட்டம், அனைத்து சிகிச்சை வகைகளிலும் தேவைப்படும் இடங்களில் குறைந்த சிகிச்சை செலவு மற்றும் எளிதாக கிடைப்பதன் மூலம் சிறந்த சுகாதார பராமரிப்புக்கான அணுகலை மேம்படுத்துவதன் மூலம் பொதுவான மருந்துகளுக்கான தேவையை இந்த திட்டம் உறுதி செய்கிறது. இந்த திட்டத்தில் விற்கப்படும் மருந்துகள் தரமானவை மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட அனைத்து தரங்களையும் பூர்த்தி செய்கின்றன. தரமான மருந்துகளை மலிவு விலையில் மக்களுக்கு கிடைக்க செய்வதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டம் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது, அதிக எண்ணிக்கையிலான மக்களுக்கு பயனளிக்கிறது. மேலும் தகவல்களுக்கு அதிகாரப்பூர்வ இணையதளமான janaushadhi.gov.in அல்லது தேசிய கட்டணமில்லா தொலைபேசி எண்ணான 1800 800 800 ஐ தொடர்பு கொள்ளலாம்.
1: Good afternoon. This is Akashvani. I'm Anuja Kumar with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi leaves on a 6-day visit to France and Slovakia. Says his visit will focus on boosting economic and cultural linkages with France and building strong bilateral relationship with Slovakia. Prime Minister Modi will also attend G7 summit at Evian in France. President Draupadi Murmu hails cadets at IMA passing out parade in Dehradun. Says inclusion of 9 women cadets for the first time reflects India's march towards women-led development. India lodges strong protest to the US over US Navy strikes on oil ship in the Gulf, killing 3 Indian sailors. Indian Air Force AN-32 aircraft meets with an accident at Jorhat Air Force Station in Assam. And in men's cricket, toss for first ODI of 3-match series between India and Afghanistan delayed due to rain in Dharamshala. And now the news in detail.

0: வந்தாச்சு ரமணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய கார எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைட்டன் பிரிட்ஜஸ் கார பெறுங்க, அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸ் ஓட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் இஎம்ஐ பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ்ல எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. டிஎன்சி அப்ளை.
1: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
2: நீ நம்ம நாகர்கோயில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸை வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
0: வந்தாச்சு ரமணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய கார எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைட்டன் பிரிட்ஜஸ் கார பெறுங்க, அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸ் ஓட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் இஎம்ஐ பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ்ல எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. டிஎன்சி அப்ளை.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
6: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
0: வந்தாச்சு ரமணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய கார எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைட்டன் பிரிட்ஜஸ் கார பெறுங்க, அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸ் ஓட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் இஎம்ஐ பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ்ல எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. டிஎன்சி அப்ளை.
7: திரை இசையில் அடுத்ததாக கேட்கலாம் எஸ் ஜானகி குரலில் இளையராஜா இசையில் பாரதி ராஜாவின் புதுநெல்லே புதுநாத்து திரைப்பட பாடல்.

மண்ணின் மனம். இன்றைய நிகழ்ச்சியில் கரகாட்டம் வழங்குவோர் கே சக்திவேல் குழுவினர். நிகழ்ச்சியின் முதலில் பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம்.

மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது கரகாட்டம். வழங்கியூர் கே சக்திவேல் குழுவினர். மண்ணின் மனம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் பிரிதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே.

நேயர்களே, இன்று மாலை 3:02 தேநீர் நேரம் திரைக்களஞ்சியத்தில் மூக்குத்தி என்னும் தலைப்பில் தோவாளை எஸ் கிருஷ்ணம்மாள் அவர்கள் தொகுத்து அனுப்பிய திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் குமரி பண்பலை 101. தொடர்வது வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல்.

நேரம் 2:55. ஆகாஷவாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மழையில்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருநெல்வேலி மாவட்டம் 4, கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர் AWS ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், தருமபுரி PTO, கன்னியாகுமரி மாவட்டம் பாலமோர், திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கோமுகி அணை PWD, திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி, தருமபுரி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், ஆணைக்கிடாங்கு, மயிலாடி, கொட்டாரம், நாகர்கோவில் ARG, மணலூர்பேட்டை ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், குழித்துறை, அடையாமடை, புத்தானணை, நாகர்கோவில், பூதபாண்டி, கொளச்சல், திருப்பரப்பு, பேச்சிப்பாறை, வாழப்பாடி ARG, உளுந்தூர்பேட்டை, அரியலூர், கள்ளக்குறிச்சி ARG ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் சிவலோகம், கன்னிமார், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கலையநல்லூர், தியாகதுர்கம், சேலம் மாவட்டம் கருமாந்துறை ARG, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை PTO, கடலூர் மாவட்டம் நெய்வேலி, திருப்பத்தூர், வாணியம்பாடி, கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி ARG ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், சென்னை மாவட்டம் ராஜா அண்ணாமலைபுரம், அடையாறு, பெருங்குடி, பாரிஸ், திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம், கொடுமுடியாறு அணை, அரக்கோணம், ஈரோடு PTO, திருத்துறைப்பூண்டி, பன்ருட்டி, சத்தியமங்கலம், லால்பேட்டை, பாபநாசம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் மிக அதிக அளவு வெப்பநிலை

0: நிலையாக 40 டிகிரி செல்சியஸ் மதுரையில் பதிவாகியுள்ளது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையாக சமவெளி பகுதியில் 21.2 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவாகியுள்ளது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.7 டிகிரி செல்சியஸ். கடந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவு வெப்பநிலை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் சென்னை, கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, கரூர், நாமக்கல், தூத்துக்குடி, வேலூர் பகுதிகளில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்திருந்தது. வட தமிழக கடற்பரப்பில் கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடர்க்கு சுழற்சி நிலவுகிறது. இன்று தொடங்கி 19 தேதி வரை விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்றும் நாளையும் திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்று தொடங்கி 19 தேதி வரை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காவேரி டெல்டா பகுதிகள், காரைக்காலில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 21.2 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி 17 தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடற்பரப்புகளில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆகையால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப் போவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். எல்லை மாவட்டங்களில் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றங்களை கண்காணிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இதற்காக அமைக்கப்பட்டுள்ள ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஆவின் நிறுவனத்தின் பச்சை நிற பால் பாக்கெட் விநியோகம் நிறுத்தப்பட்டதாக வந்த செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என்று தமிழக அரசு கூறியுள்ளது. குழந்தை திருமண தடுப்பு நடவடிக்கையில் தமிழகம் முதன்மை மாநிலமாக செயல்படுவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். முல்லை பெரியாறு மற்றும் காவிரி நதிநீர் விவகாரங்களில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளின் அடிப்படையில் தமிழக அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசின் திட்டங்கள் மற்றும் உதவிகள் இடைத்தரகர்கள் இன்றி பயனாளிகளுக்கு நேரடியாக சென்றடைய நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். சிறுபான்மை மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்காக தமிழக அரசு பாடுபட்டு வருவதாக மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை முதலமைச்சர் திரு விஜய் விரைவில் அறிவிப்பார் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். சபரிமலை ஐயப்பன் சுவாமி திருக்கோவில் ஆனி மாத பூஜைகளுக்காக நாளை திறக்கப்படுகிறது. ஆப்பிரிக்காவின் காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 139 அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 20 கிரிக்கெட் போட்டியில் ஸ்காட்லாந்துக்கு எதிராக டாஸ் வென்ற அயர்லாந்து அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது.

0: செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: தேமதுர தமிழோடு
2: தென்பாண்டி இசையோடு
1: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
2: குமரி பண்பலை 101.
1: நேரம் 3:02. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. அழகான மழைக்காலம், மாலை நேரம், தேநீரின் மனமும் இசையின் இனிமையும் சேர்ந்து உங்களை வரவேற்கிறது. இது தேநீர் நேரம். ஒரு கப் தேநீரோடு நீங்கள் காத்திருக்க அடுத்த ஒரு மணி நேரம் மூக்குத்தி தலைப்பில் தோவாளை எஸ் கிருஷ்ணம்மாள் தொகுத்து அனுப்பிய பாடல்கள் மின்ன போகிறது. ஆரம்பமாகிறது தேநீர் நேரம். திரைக்களஞ்சியம் இதில் மூக்குத்தி தலைப்பில். ஒரு பெண்ணின் முகத்தில் புன்னகை மலர்ந்தால் அது அழகு. அந்த அழகிற்கே அழகு சேர்க்கும் மூக்குத்தி சிறியதாக இருந்தாலும் பேரழகு. பெண்மையின் பெருமையையும் பாரம்பரியத்தின் அழகையும் சொல்லும் அற்புத ஆபரணம் அது. மூக்குத்தி போட்ட முகம் முழுநிலவாய் மின்னும் என்பது போல ஒரு சிறிய மூக்கு தங்கத்துளியாய் மின்னும் மூக்குத்தி அழகின் அடையாளம்தான். மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி முதல் காசி விஷாலாட்சி வரை தேவியின் வசீகர ஆபரணமும் இந்த மூக்குத்தி தான். வைர மூக்குத்தி, தங்க மூக்குத்தி, முத்த மூக்குத்தி, மரகத மூக்குத்தி வரிசையில் மாணிக்க மூக்குத்தி அணிந்த மதுரை மீனாட்சி அழகை கேட்கலாமா? கண்ணதாசன் வரிகளில், கே வி மகாதேவன் இசையில், பி சுஷீலா குரலில் முகூர்த்த நாள் திரைப்பட பாடல்.

0: பாரம்பரியமிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: அதிக ருசி கொண்டது ₹1 ரோஜா பாக்கு. சுவைக்க சிறந்தது ₹1 ரோஜா பாக்கு. அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ₹1 ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ₹1 ரோஜா பாக்கு.
5: மூக்குத்தி அணிவது வெறும் அழகு மட்டுமல்ல, அதன் பின்னணியில் ஆன்மீகம், கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம், மருத்துவ காரணங்களும் கூட உண்டு. திருமணத்தின் அடையாளமாகவும் தெய்வீகமாகவும் மங்களகரமானதாகவும் கருதப்படும் மூக்குத்தி அணிவதால் உடலில் பல நன்மைகளும் ஏற்படுகிறது. இடப்பக்க மூக்கில் அணிவதால் வலப்பக்க மூளை செயல்திறனும், வலப்பக்க மூக்கில் அணிவதால் இடப்பக்க மூளையின் செயல்திறனும் தூண்டப்படுகிறதாம். மேலும் இடது நாசி பெண்களின் இனப்பெருக்க உறுப்புகளுடன் தொடர்புடையதால் அவை சம்பந்தமான பிரச்சனைகளும் தீர்கிறதாம். வலப்பக்கமோ இடப்பக்கமோ பொன்னுல மின்னற சிகப்புக்கள் மூக்குத்தியின் கதையை கேட்கலாம் வாங்க. எல்லோரும் நல்லவரே திரைப்பட பாடல், வி குமார் இசையில், டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா குரல்களில், புலமை பித்தன் வரிகளில்.

0: மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: AMB ஜெய்கரன் கோ திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
2: வந்தாச்சு ரவணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய காரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைபன் அண்ட் பிரிட்ஜஸ் கார பெறுங்க. அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸ் ஓட. உடனே அருகில் உள்ள ரவணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் EMI பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ்ல எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. TNC அப்ளை.
3: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
4: நேயர்களே, இன்று மாலை 4:02 to 5 வரை ஒலிபரப்பாக உள்ள SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்பும் நேயர்கள் குறுஞ்செய்தியை அனுப்ப வேண்டிய அலைபேசி எண் 9495963210. உங்கள் SMS ஐ அனுப்ப NGL என டைப் செய்து ஸ்பேஸ், உங்கள் பெயர், உங்கள் ஊர், பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் போன்ற விவரங்களுடன் 9495963210 என்ற அலைபேசி எண்ணிற்கு குறுஞ்செய்தியை அனுப்பி SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடலை குமரி பண்பலை 100 கேட்டு ரசிக்கலாம். குமரி மண்ணின் கான ஊற்று குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தேநீர் நேரத்தில் திரைக்களஞ்சியம் மூக்குத்தி தலைப்பில். பழமையே புதுமை என்பது போல பாரம்பரிய சின்னமாக பார்க்கப்பட்ட மூக்குத்தி இன்றைய நவீன காலத்தில் மீண்டும் இளைஞர்களிடையே பிரபலமாகி வருகிறது. பாரம்பரியமும் நவீனமும் இணையும் ஒரு அழகிய அடையாளமாக திகழ்கிறது. உங்கள் வீட்டில் மூக்குத்தி அணிந்த பெண்கள் இருக்கிறார்களா? அப்படியென்றால் இந்த பாடல் உங்களுக்குத்தான். பாதை தெரியுது பாரு திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன் பாடிய பாடல். பாடலுக்கு வரிகள் KC அருணாச்சலம், இசை MV ஸ்ரீனிவாசன்.

0: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
1: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: வந்தாச்சு ரவணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய காரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைபன் பிரிட்ஜஸ் காரை பெறுங்க, அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸ் ஓட. உடனே அருகில் உள்ள ரவணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் இஎம்ஐ, பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ்ல எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. டிஎன்சி அப்ளை.
4: மற்றும்
5: Friends ITI மத்திக்கோடு திக்கணம் கோடு.
6: அந்த இயரிங் காட்டுங்க.
7: போச்சு வா பிரைஸ் மணி.
6: கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல? வரும்போதே பண்ணிட்டேன். மொபைல்ல இருந்து.
7: எங்க?
6: கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ்ல.
7: ஆ?
6: RBI ரீட்டெயில் டைரக்ட் மொபைல் ஆப் இருக்கே, ரீட்டெயில் டைரக்ட் ஸ்கீம் மூலம் முதலீடு, அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்,
7: நோ ப்ரோக்கரேஜ்,
6: நோ ஹிடன் ஃபீஸ்.
7: ஒத்துக்கறேன்.
8: நமது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மூக்குத்திக்கு ஒரு வரலாறே இருக்கிறது. கன்னியாகுமரியில் கோயில் கொண்டுள்ள பகவதி அம்மனின் மூக்குத்தி தான் அது. பனையேறி ஒருவன் தனக்கு கிடைத்த நாகரத்தினத்தை திருவிதாங்கூர் மன்னரிடம் கொடுக்க, மன்னர் அந்த ரத்தினக்கல்லில் மூக்குத்தி செய்து கன்னியாகுமரி தேவி பகவதிக்கு கொடுத்தான். தகதகவ என ஜொலிக்கும் அந்த மூக்குத்தியின் வெளிச்சம் கப்பலோட்டிகளுக்கு கரையை காட்டும் கலங்கரை வெளிச்சமாக பாதை காட்டிய வரலாறும் உண்டு. அப்படி ஒளி வீசும் மூக்குத்தி பாடல் இப்போது கேட்கலாமா? ஆடி வெள்ளி திரைப்படத்திலிருந்து சங்கர் கணேஷரை இசையில், சித்ரா குரலில் வாலியின் வரிகளில் கேட்கலாம்.

0: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
1: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
0: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
1: குமார கோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
0: சேர்க்கை நடைபெறுகிறது.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: सुरक्षा स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: முகத்தில் ஒளி வீசும் மூக்குத்தி கிடக்கட்டும், அது பேரழகுதான். ஆனால் ஒவ்வொரு முறையும் என்னவளின் சுவாச காற்றை அனுபவிப்பது என்னவோ உள்ளிருக்கும் திரிகாணிதான். கேட்கலாம் கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், டி எம் சவுந்தரராஜனின் கம்பீர குரலில் பட்டிக்காடா பட்டணமா திரைப்பட பாடல்.
2: அடி நாக்கு, என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் ராஜா.

0: அதிநவீன கேட்லாப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
1: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
0: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
1: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
0: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
1: உலகத்தரத்தில் லேப் வசதி,
0: சிடி எம்ஆர்ஐ போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
1: KMMC ஹாஸ்பிட்டல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, முட்டம்.
0: கால் 7904473872.
2: வந்தாச்சு ரமணி போக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய கார எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைட்டன் பிரிட்ஜஸ் கார பெறுங்க, அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸோட. உடனே அருகில் உள்ள ரமணி போக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் EMI பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ்ல எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. TNC அப்ளை.
3: உன் மூக்குத்தியின் மின்னலில் என் மனம் வழி தவறியது. நட்சத்திரம் வானத்தில் மட்டுமல்ல, வைரமாய் உன் மூக்கில் மின்னும் மூக்குத்தியிலும் இருக்கிறது என்று காதலன் பாட, தன் தேவதையின் மூக்குத்திக்கு வானவெள்ளி நட்சத்திர வைரமா இல்லை ஆழ்கடல் செம் பவளமா எது பொருந்தும் என்ற யோசனைக்கு கிடைக்குமா இந்த பாடலில் விடை? கேட்கலாம். SP பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் குரல்களில், சந்திரபோஸ் இசையில், 1988 வெளிவந்த கடற்கரை தாகம் திரைப்பட பாடல்.

நேயர்களே, இன்று இரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி உங்கள் வீட்டு செல்ல சிட்டுகள் நமது குமரி பண்பலை 101 நேரலையில் பங்கேற்கும் நிகழ்ச்சி. நேரலையில் பங்கேற்க அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 2907222. இணைப்பு எண்ணாக 04652. இரவு 8:05 தயாரா இருங்க, பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி இருக்குங்க. தங்க மூக்குத்தி அணிவதால் உடல் வெப்பத்தை அது கிரகித்துக் கொள்கிறதாம். உடலில் உள்ள கெட்ட வாயுக்கள் இந்த மூக்குத்தி அணிவதால் அகல்கிறதாம். சளி மற்றும் மூக்கு தொடர்பான பாதிப்புகளும் குறைகிறதாம். அக்குபஞ்சர் மருத்துவத்தில் இந்த மூக்குத்தி ஒரு பிரஷர் பாயிண்ட். நம் மண்ணின் மனம் இந்த மூக்குத்தியிலும் உண்டு. கேட்கலாம் தேவாவின் இசையில் SP பாலசுப்ரமணியம் குரலில் சாமுண்டி திரைப்பட பாடல்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249648. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0442494648. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.
1: நேரம் 3:42. குமரிமண்ணின் கான ஊற்று குமரி பண்பலை 101 மூக்குத்தி தலைப்பில் தோவாளை எஸ் கிருஷ்ணமால் தொகுத்து அனுப்பிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மூக்குத்தி எவ்வளோ அழகு தெரியுமா? மூக்குத்தியை மையப்படுத்தி கவிதைகள் பாடல்கள் எழுதும் அளவிற்கு அவ்வளோ அழகு. வெள்ளக்கல்லு சிகப்புக்கல்லு மட்டுமல்ல.

இந்த முத்து மூக்குத்தியும் கூட அழகோ அழகுதான். கேட்கலாம். எஸ் ஏ ராஜ்குமார் வரிகள் மற்றும் இசையில், ஹரிஹரன் குரலில், கண்ணுபட போகுதையா திரைப்பட பாடல்.

மூக்குத்தி, வெள்ளை மூக்குத்தி, சிவப்பு வைரம் என கல்பதித்த மூக்குத்தி, நாத் எனப்படும் வளைய வடிவ மூக்குத்தி என மூக்குத்தியில் பல வகைகள் உண்டு. அதில் புல்லாக்கும் ஒன்று. மூக்கின் நடுப்பகுதியில் அணியும் ஒரு வகை மூக்குத்தி இது. அந்த புல்லாக்கு ஜொலிக்க அம்சமா என்னவள் வரும் அழகை பார்க்க வரீங்களா? காதல் கோட்டை திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. இசை தேவா.

என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது மூக்கில் அணியும் அணிகலன்தான். ஆனால் இயற்கையில் மூக்குத்தியைப் போல அழகிய சிறிய பூ மூக்குத்திப்பூ என்ற பெயரிலேயே உண்டு. மஞ்சள் நிறத்தில் பூக்கும் இந்த மூக்குத்திப்பூ பல மருத்துவ குணங்களும் கொண்டது. அந்த மூக்குத்திப்பூவுடன் காற்று பேசும் அழகிய காட்சி. மௌன கீதங்கள் திரைப்படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ், எஸ். ஜானகி குரல்களில், கங்கை அமரன் இசையில், உங்களுக்காக.

கலாச்சாரத்தின் வேர்களை மறக்காமல் நவீனத்தின் சிறகுகளோடு பறக்கும் அழகிய அடையாளமான இந்த மூக்குத்தி தலைப்பில்தான் தோவாளை எஸ் கிருஷ்ணம்மாள் எழுதி அனுப்பிய பாடல்களை கேட்டோம். தேநீரின் கடைசி துளிவரை துணையாக வந்ததற்கு நன்றி என் அன்பு நேயர்களே. மகிழ்ச்சியாக இருங்கள், ஆரோக்கியமாக வாழுங்கள், புன்னகையை என்றும் மறக்காதீர்கள். இதுவரை உங்களுடன் இனிய பொழுதுகளுடன் வேல் ஸ்ரீ வித்யா செந்தில்குமார்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப் போவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். எல்லை மாவட்டங்களில் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றங்களை கண்காணிக்க வேண்டுமென்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இதற்காக அமைக்கப்பட்டுள்ள ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். அசாமில் இந்திய விமானப்படையின் AN-32 ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்த விமானப்படை வீரர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆவின் நிறுவனத்தின் பச்சை நிற பால் பாக்கெட் விநியோகம் நிறுத்தப்பட்டதாக வந்த செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என்று தமிழக அரசு கூறியுள்ளது. சிறுபான்மை மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டங்கள் நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். முல்லைப் பெரியாறு மற்றும் காவிரி நதிநீர் விவகாரங்களில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளின் அடிப்படையில் தமிழக அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசின் திட்டங்கள் மற்றும் உதவிகள் இடைத்தரகர்கள் இன்றி பயனாளிகளுக்கு நேரடியாக சென்றடைய நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்தடைக்கு காரணம் மின்சார பற்றாக்குறை அல்ல என்றும் பழைய மின் விநியோக கட்டமைப்புகள்தான் முக்கிய காரணம் என்றும் தமிழ்நாடு மின் பகிர்மான கழக இயக்குநர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சபரிமலை ஐயப்பன் சுவாமி திருக்கோவில் ஆனிமாத பூஜைகளுக்காக நாளை திறக்கப்படுகிறது. ஆப்பிரிக்காவின் காங்கோ நாட்டில் எபோலோ வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 139 அதிகரித்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டி செய்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரிப்பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

ஒன்று. நேரம் 4:41. நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இப்போது உங்களோடு பயணிக்கவிருப்பது அறிவிப்பாளர் எஸ் தங்க பிரியங்கா. வானிலை அறிக்கை. கேரளா கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.

வீசக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். காற்றலைகளில் தவழ்ந்து உங்கள் எண்ணங்களோடு இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 ஆரம்பமாகிறது. எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில முதல் பாடலை எஸ்எம்எஸ் வழியா விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயர் அழகிய மண்டபம் பகுதியை சேர்ந்த அஷ்மி அப்படிங்கிற நேயர். இந்த நேயர் கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பொக்கிஷம்.

நிகழ்ச்சியில இனி வரக்கூடிய மண்ணுக்கேத்த மைந்தன் படப்பாடலை எஸ்எம்எஸ் வழியா விரும்பி கேட்டுக்கக்கூடிய நேயர் புது குடியிருப்பு கலீல் ரஹ்மான். நேயர் கேட்ட பாடலை நாமும் ரசித்து கேட்கலாம்.

நேரம் 4:14. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது SMS உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்ததா இரணியல் பகுதியை சேர்ந்த பழனியாண்டி பிள்ளை அப்படிங்கிற நேயர் SMS வழியா விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அவன்தான் மனிதன்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, வேளாண்மை விளைபொருட்களில் மதிப்பு கூட்டல். ஊட்டுவாள் மடம் ஜே ஜெனிசா அவர்களுடன் வேளாண் நேரலை, அமுத சுரபி, பாரத பிரதமரின் தூய்மை இந்தியா திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், திரவ உயிர் உரங்கள், பூதப்பாண்டி வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் ஆர் சுரேஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

நிகழ்ச்சியில இனி வெள்ளமூடி பகுதியை சேர்ந்த நடராஜன் என்ற நேயர் எஸ்எம்எஸ் வழியா விரும்பி கேட்டிருக்கும் பாடல் எட்டுப்பட்டி ராசா பட பாடல்.

நேரம் 4:25. குமரி பண்பலை நோட்டு ஒன்றில் நேர்கள் கேடு ரசித்துக் கொண்டிருப்பது SMS உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நாயகன் பட பாடல். இந்த பாடலை SMS வழியாக விரும்பி கேட்டிருக்கும் நேயர் ஸ்ரீதேவி பொன்குமார்.

காற்றலைகளில் தவழ்ந்து உங்கள் எண்ணங்களோடு இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 4:30. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது SMS உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்ததா புன்னை நகர் பகுதியை சேர்ந்த அருண் என்ற நேயர் SMS வழியா விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அங்காடி தெரு.

நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஜோதா அக்பர். இந்த பாடலை SMS வழியாக விரும்பி கேட்டிருக்கும் நீங்கள் ராஜகமங்கலம் மகிழன்.

நேயர்களின் நினைவிற்கு இன்றிரவு 8:30 இலக்கிய சோலை இலக்கிய சுடர் பக்தி இலக்கியங்களில் மருத்துவம் உரை வழங்குகிறார் இ ராஜகுமாரி அவர்கள். தேனமுது தொடர் படைப்பாளர் ஆகிரா அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சியை கேட்க தவறாத நேயர்களே, நேரம் 4:41. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது SMS உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில அடுத்ததா ஆட்ரா விலை பகுதியை சேர்ந்த ரசிகா என்ற நேயர் SMS வழியா விரும்பி கேட்டு பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மானஸ்தன்.

நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நான் மகான் அல்ல. இந்த பாடலை எஸ்எம்எஸ் வழியா விரும்பி கேட்டிருக்கும் நேயர் பார்வதிபுரம் ரியா.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் தேவி பட பாடல். இந்த பாடலை எஸ்எம்எஸ் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க நாகர்கோவில் சக்தி என்ற நேயர்.

0: சாய் பண்பலை 121 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ். தொடர்வது மாலை 5 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கனியப்பன். இந்தியாவின் வெளியுறவு தொலைநோக்கு பார்வையில் பிரான்ஸ் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். எல்லை மாவட்டங்களில் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றங்களை கண்காணிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இதற்காக அமைக்கப்பட்டுள்ள ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். அசாமில் இந்திய விமானப்படையின் AN-32 ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்த விமானப்படை வீரர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆவின் நிறுவனத்தின் பச்சை நிற பால் பாக்கெட் விநியோகம் நிறுத்தப்பட்டதாக வந்த செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என்று தமிழக அரசு கூறியுள்ளது. சிறுபான்மை மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டங்கள் நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட மத்திய அரசு அனுமதி வழங்கியிருப்பதாக கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்திருப்பதை மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். மாநில அரசின் நலத்திட்ட உதவிகள் இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக பயனாளிகளுக்கு சென்றடைவதை மாநில அரசு உறுதி செய்துள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். தமிழகத்தில் தற்போது மின்சார பற்றாக்குறை இல்லை என்று தமிழ்நாடு மின் பகிர்மான கழக இயக்குநர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணை இவ்வாண்டு June 12 குறுவை சாகுபடிக்கு திறக்கப்படாததால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சபரிமலை ஐயப்பன் சுவாமி திருக்கோவில் ஆனி மாத பூஜைகளுக்காக நாளை திறக்கப்படுகிறது. ஆப்பிரிக்காவின் காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 139 அதிகரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர புதுமையாய், பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
3: இரவு பொழுதின் இனிமையாய்,
2: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
3: குமரி பண்பலை 101.
2: குமரி பண்பலை 101.
0: ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 5:03. இப்போது கேட்கலாம்

என்பது மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறையால் 2009 தொடங்கப்பட்ட ஒரு கிராமப்புற மேம்பாட்டு திட்டமாகும். இந்த திட்டமானது 50% அதிகமான பழங்குடியின மக்கள் வசிக்கும் கிராமங்களின் மேம்பாட்டிற்காக மத்திய மற்றும் மாநில அரசு திட்டங்களை ஒருங்கிணைந்த திட்டமாகவே செயல்படுகிறது. பழங்குடியின மக்கள் அதிகளவு வசிக்கும் கிராமங்களில் பள்ளி கட்டிடங்கள், அங்கன்வாடி கட்டிடங்கள், சாலை வசதி, ரேஷன் கடைகள், சுத்தமான குடிநீர், மின்சாரம், மருத்துவமனை போன்ற அடிப்படை சேவைகள் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து மாடர்ன் கிராமமாக மாற்றுவதே பிரதம மந்திரி ஆதாஷ் கிராம் யோஜனா திட்டத்தின் முதன்மையான நோக்கமாகும். இந்த திட்டத்தின் கீழ் கிராமத்தில் வசிக்கும் ஒவ்வொரு குடும்பத்தினரிடமும் கேள்விகள் கேட்கப்பட்டு

பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பிரதம மந்திரி ஆதாஷ் கிராம் யோஜனா திட்டம். பழங்குடியின மக்கள் அதிக அளவில் வசிக்கும் கிராமங்களை மேம்படுத்தும் நோக்கத்தில் மத்திய அரசால் தொடங்கப்பட்ட பிரதம மந்திரி ஆதாஷ் கிராம் யோஜனா திட்டம் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ளலாம். பிரதம மந்திரி ஆதாஷ் கிராம் யோஜனா

கிராமத்தில் வசிக்கும் ஒவ்வொரு குடும்பத்தினரிடமும் கேள்விகள் கேட்கப்பட்டு அந்த குடும்பத்தின் சமூக பொருளாதார நிலைமையை அறிந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை அரசின் பிற திட்டங்களின் மூலமாக பெறுவதற்கு இந்த திட்டம் வழிவகை செய்கிறது. மேலும் இத்திட்டமானது கிராம சாலைகள் அனைத்தும் அருகில் உள்ள பிரதான சாலையுடன் இணைக்கும் அளவிற்கு சாலை வசதி ஏற்படுத்தி தரப்படுகிறது. கிராமத்தில் பல குக்கிராமங்கள் இருந்தால் அனைத்து குக்கிராமங்களும் ஒன்றோடொன்று இணைக்கும் விதமாகவும் போதுமான தெருவிளக்குகளுடன் கூடிய சாலையாகவும் அமைத்துக் கொடுக்கப்படுகிறது. அனைத்து வீடுகளுக்கும் மின்சாரம், அனைவருக்கும் சுத்தமான குடிநீர் வசதி, வீட்டு வசதி கிடைக்க வழிவகை செய்யப்படுகிறது. அதேபோல் போஸ்ட் ஆபீஸ், தொலைபேசி, இணையதள வசதி, தொலை தொடர்பு துறையால் நிறுவப்பட்ட பாரத் நிர்மாண் பொது சேவை மையம் போன்ற தொடர்பு வசதிகள் கிடைக்க வழிவகை செய்யப்படுகிறது. மேலும் கிராமத்திற்கு அருகாமையிலே போதுமான வங்கி வசதிகள், அங்கன்வாடி, ஆரம்ப சுகாதார மையம், பஞ்சாயத்து மற்றும் சமூக கூட்டங்களுக்கு நல்ல கட்டிடம் ஆகியவை கட்டி கொடுக்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் படித்தும் வேலையில்லாமல் இருக்கும் இளைஞர்கள் மற்றும் சொந்த தொழில் தொடங்க நினைக்கும் பெண்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கவும் சுயதொழில் வாய்ப்பினை அதிகரிக்கவும் பல்வேறு உதவிகள் இந்த திட்டத்தின் கீழ் செய்து கொடுக்கப்படுகிறது. விவசாயம், கால்நடை வளர்ப்பு போன்ற அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளிலும் முற்போக்கான தொழில்நுட்பத்தை பயன்படுத்த பயிற்சி வழங்கப்படுகிறது. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி ஆதாஷ் கிராம் யோஜனா திட்டம் பற்றிய தகவல்களை கேட்டறிந்தார்.

நேரம் 5:06 நிமிடம். காற்றலைகளில் தவழ்ந்து உங்கள் எண்ணங்களோடு இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. பழமையிலும் இனிமை கண்டு புதுமையிலும் இனிமை காண ஆரம்பமாகிறது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். நிகழ்ச்சியில் முதலில் வருவது வீரபாண்டிய கட்டபொம்மன் பட பாடல். பாடலுக்கு வரிகள் கூமா பாலசுப்ரமணியம், இசை ஜி ராமநாதன், பாடலை பாடியவர்கள் பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி. சுசிலா. காதலின் இனிமையை நிலவும் வழங்குமோ பாடித் திரிகின்றன ஜோடி கிளிகள்.

நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் திருவிளையாடல் படப்பாடல். கண்ணதாசன் வரிகளில், கே வி மகாதேவன் இசையில், பி பி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி பாடியது. தமிழுக்கு தூது சென்ற தென்றல் காதலுக்கும் தூது சென்றதோ இந்த பாண்டிய நாட்டில்?

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: நேரம் 5:15. குமரி பண்பலை 120 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் அரச கட்டளை படத்திற்காக என்னும் முத்துக்கூத்தன் வரிகளில் கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடியது. அலைக்கடலில் அலைகள் ஓய்வதில்லை, அதுபோல நல்வழி பிறக்க ஆடிவா பூமகளே ஆடிவா.
4: ஆயிரம் கைகள்

நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் எங்கள் தங்கராஜா பட பாடல். கண்ணதாசன் வரிகளில், கே வி மகாதேவன் இசையில், டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா பாடியது. கவிக்கோயில்கள் இரண்டும் காதல் செய்கின்றன தங்களையும் மறந்து.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, வேளாண்மை விளைபொருட்களில் மதிப்பு கூட்டல். ஊட்டுவாள் மடம் ஜே ஜெனீசா அவர்களுடன் வேளாண் நேரலை, அமுத சுரபி, பாரத பிரதமரின் தூய்மை இந்தியா திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், திரவ உயிர் உரங்கள், பூதப்பாண்டி வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் ஆர். சுரேஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

நேரம் 5:23. குமரி பண்பலை நூற்றாண்டில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரையிசை சரம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கலாம் அண்ணன் ஒரு கோவில் பட பாடல். வரிகள் கண்ணதாசன், இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடியவர் டி எம் சவுந்தரராஜன். அன்புள்ள என் தங்கைக்கு ஆண்டாள் போல் சீதை போல் நல்துணை தேடித்தரும் அண்ணன் ஒரு கோவில் அன்றோ.

மன்னவன் சூட்டிய மலர்களுக்குத்தான் மனமுண்டோ? இசைக்குயிலின் காதல் வரிகள் இதோ. நிகழ்ச்சியில் இனி மௌனராகம் படத்திற்காக வாலி வரிகளில் இளையராஜா இசையில் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

நேர்களின் நினைவிற்கு இன்று இரவு 8:05 பட்டாம் பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில குட்டி குழந்தைங்க கலந்துக்கிட்டு உங்களுடைய திறமைகளை எங்ககிட்ட வெளிப்படுத்தலாம். அதுக்காக நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் ஒரு எண் 290-722. இணைப்பு எண் 046-52 கூடவே 8903-275-709 அப்படிங்கிற மொபைல் நம்பருக்கும் அழைக்கலாம்.

5:34 குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பாட்ஷா.

வரிகள் வைரமுத்து, இசை தேவா, பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா. வட்டமிட்டும் திட்டமிட்டும் வாழும் வாழ்க்கை படகே திசை மாறி செல்லாமல் இருக்கும்.

நிகழ்ச்சியில் இனி கோவில் படத்திற்காக ஸ்னேகன்வர்களில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் திப்பு பாடிய பாடலை கேட்கலாம். என் மனதின் காதலை உயர் வரை தீண்டியது உன் ஒற்றை பார்வை.

நிகழ்ச்சியில் இனி வருவது ராவணன் படப்பாடல். வைரமுத்து வரிகளில் ஏ.ஆர். ரகுமான் இசையில் ஸ்ரேயா கோஷல் பாடியது. என் மனதை கொள்ளை கொண்ட கண்ணியை காண வரந்தாராயோ.

இடைச்சல் வரும் அடுத்த பாடல் காக்கி சட்டை பட பாடல். வரிகள் அருண்ராஜ் காமராஜ், இசை அனிருத், பாடியவர்கள் அனிருத், சிவகார்த்திகேயன். என் மனம் ரசிக்கும் என்னவளுக்காக அழகாய் இசைக்கிறது காதல் மொழிகள்.

நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் குட் நைட் பட பாடல். வரிகள் மோகன்ராஜன், பாடியவர்கள் சீன் ரோல்டன், கல்யாணி நாயர். என்னையும் மறந்து காதல் செய்கிறேன் என்னவளை மட்டும்.

0: கம்பளி நூற்றி ஒன்றில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம் இத்துடன் நிறைவு பெறுகிறது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 6 மணி. நிகழ்ச்சி நிரல். நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
2: வந்தாச்சு ரமணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய கார எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைகன் பிரிட்ஜஸ் கார பெறுங்க, அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸ் ஓட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் EMI பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. TNC அப்ளை.
3: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: வந்தாச்சு ரமணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய கார எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைகன் பிரிட்ஜஸ் கார பெறுங்க, அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸ் ஓட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் EMI பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. TNC அப்ளை.
0: இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 3-in-1, 6:20 மெல்லிசை, 6:40 திரை இசை, இன்று இரவு 7 மணிக்கு இன்னிசை நேரம், 7:10 சிவகங்கை மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஏ முருகன், 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள், கிசான் வாணி, உழவருக்கு ஒரு சிந்தனை, வேளாண் விளைபொருட்களின் மதிப்பு கூட்டல், வேளாண் நேரலையில் பங்கேற்கிறார் ஊட்டுவாழ் மடம் ஜே ஜெனிஷா அவர்கள், கேட் பச்சாவோ அபியான், விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்து தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். அமுத சுரபி, பாரத பிரதமரின் தூய்மை இந்தியா திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், திரவ உயிர் உரங்கள் தகவல்களை தருகிறார் பூதப்பாண்டி வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் ஆர் சுரேஷ் அவர்கள். இன்று இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:30 இலக்கிய சோலை இலக்கிய சுடர், பக்தி இலக்கியங்களில் மருத்துவம் உரை வழங்குகிறார் இ ராஜகுமாரி அவர்கள், தேனமது தொடர் படைப்பாளர் ஆகிரா அவர்களுடன் நேர்முகம். இன்று இரவு 9:15 பவனி வரும் குமரிநிலா நேரலை நிகழ்ச்சி, 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சியில் US பிரசாத் அவர்களின் சாக்ஸபோன் இசை நிகழ்ச்சி, 11 மணிக்கு மனசு மயங்கும் திரை இசை, நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரை இசை, நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்களநாதம். இனி நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள், 6:15 குரல் அமுதம் தொடர்ந்து பக்தி மாலை, 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். நாளை காலை 7 மணிக்கு வட்டார செய்திகள், முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள், 7:25 சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, நாளை காலை 7:35 தென்குமரி தேனலை திரை இசை பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, முற்பகல் 11 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 4 மணி, 5 மணி. 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின்

நெல்விலை விபரம், அணைகளின் நீர்மட்ட நிலவரம், திரை இசை. நாளை காலை 8:30 சரமநோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: நூற்றுண்டு தாங்க நம்ம ஃப்ரெண்டு, இதுதாங்க ட்ரெண்டு.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 6:10. சேவை செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழ் ஒரு பள்ளி மாணவர் விடுதி, ஒரு பள்ளி மாணவியர் விடுதி, 3 கல்லூரி மாணவர் விடுதிகள், 4 கல்லூரி மாணவியர் விடுதிகள், 1 தொழில் பயிற்சி மாணவர் விடுதி என மொத்தம் 10 சமூக நீதி விடுதிகள் இயங்கி வருகின்றன. இந்த விடுதிகளில் தங்கி பயிலும் மாணாக்கர்களுக்கு எவ்வித கட்டணமும் இன்றி தங்குமிடம், சத்தான உணவு மற்றும் நூலக வசதி ஆகியவை வழங்கப்படுகிறது. 10 மற்றும் 12 வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி திறனை மேம்படுத்தும் பொருட்டு சிறப்பு வழிகாட்டி மற்றும் 11 மற்றும் 12 வகுப்பு மாணாக்கர்களுக்கு நீட் மற்றும் JEE நுழைவுத் தேர்வுகளுக்கான வினா வங்கி நூல்கள் வழங்கப்படுகிறது. பள்ளி விடுதிகளில் 4 முதல் 12 வகுப்பு வரை பயில்கின்ற மாணவ மாணவிகளும், கல்லூரி விடுதிகளில் பட்டப்படிப்பு, பாலிடெக்னிக் மற்றும் ITI பயிலும் மாணவ மாணவியர்களும் சேர தகுதியுடையவர் ஆவார். விடுதிகளில் சேர பெற்றோர் பாதுகாவலரது ஆண்டு வருமானம் ₹2,50,000 மிகாமல் இருக்க வேண்டும். விடுதிக்கும் வீட்டிற்குமான தொலைவு சுமார் 5 கிலோமீட்டருக்கு மேல் இருக்க வேண்டும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக தரைத்தளம், நாகர்கோவில். மேலும் 7338801318 மற்றும் 9444499101 என்ற அலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இந்த விடுதிகளில் சேர www.nglosai.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். எனவே ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின பள்ளி மற்றும் கல்லூரி மாணாக்கர்கள் விடுதிகளில் சேர்ந்த அரசின் சலுகைகளை பெற்று பயனடையுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக் கொள்கிறார்கள். கன்னியாகுமரி மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தின் மூலம் கன்னியாகுமரி பகுதியில் செயல்படுத்தப்பட்டு வரும் ஆவின் பாலகத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டபோது, பாலகத்தினை சுத்தம் மற்றும் சுகாதாரமற்ற முறையில் செயல்படுத்தி வந்த காரணத்தினால் அப்பாலகத்தின் முகவர் உரிமத்தினை ரத்து செய்து ஆவின் நிர்வாகத்தின் மூலமாக நேரடியாக செயல்படுத்த அறிவுறுத்தப்பட்டு ஆவின் மூலம் நேரடியாக தற்பொழுது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தற்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் உத்தரவின்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இவ்வொன்றியத்தால் பாலக முகவராக நியமனம் செய்யப்பட்டு ஆவின் பாலகம் நடத்தி வரும் அனைவருக்கும் கீழ்கண்ட அறிவுரைகள் வழங்கப்படுகிறது. ஆவின் பால் மற்றும் பால் உபப்பொருட்கள் தவிர பிற தனியார் பொருட்கள் மற்றும் அரசால் தடை செய்யப்பட்ட இதர பொருட்கள் விற்பனை செய்யக்கூடாது. தங்களது பாலகத்தை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திட வேண்டும். ஒன்றியத்தில் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து பால் உபப்பொருட்களையும் தங்களது பாலகத்தில் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளுக்கு சுகாதார கேடு ஏற்படும் வண்ணம் உள்ள சிற்றுண்டிகள் மற்றும் உணவுகள் விற்பனை செய்யக்கூடாது. மேலும் நுகர்வோர்களிடம் கனிவாக நடந்து கொள்ள வேண்டும். தாங்கள் ஒன்றியத்திற்கு மற்றும் அரசு துறைக்கு செலுத்த வேண்டிய வாடகைத் தொகை இருப்பின் செலுத்த வேண்டும். 2026-27 ஆண்டிற்கான பாலகம் மற்றும் முகவர் உரிமத்தினை இதுவரை புதுப்பிக்கவில்லை என்றால் உடனடியாக இவ்வொன்றியத்தில் அதற்கான படிவம் சமர்ப்பித்து புதுப்பிக்க வேண்டும். தமிழக அரசின் உத்தரவின்படி தங்களது பாலகத்திற்கான FSSAI உரிமம் பெற்றிருக்க வேண்டும். மேலும் ஒன்றிய விற்பனை அலுவலர்களால் பாலகத்தினை அவ்வப்போது ஆய்வு மேற்கொள்ளும் போது மேற்கண்ட அறிவுரைகளை பின்பற்றாமல் இருக்கும் பட்சத்தில் தங்களது பாலக முகவர் உரிமம் எவ்வித முன்னறிவிப்புமின்றி ரத்து செய்வது தொடர்பாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பது தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. சேவை செய்திகள் கேட்டீர்கள். இப்போது கேட்கலாம்
2: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில்.

0: குட் ஈவினிங் நேயர்களே,
1: நம்ம நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ்.
0: இன்னைக்கு தமிழ்ல நாம தெரிஞ்சுக்க போற வார்த்தை தூவி. தூவி அப்படின்னா இறகு, பறவையோட இறகு இருக்கு இல்லையா, அதுக்குதான் செந்தமிழ்ல தூவி அப்படின்னு நாம சொல்லிக்கலாம்.
1: இதற்கான ஒரு உதாரண வாக்கியம், தூவி அம் மெல் அணை, அன்னப்பறவையோட மென்மையான இறகுகளால் செய்யப்பட்ட அந்த தலையணை, அதுதான் இந்த வாக்கியத்திற்கான அர்த்தம். சோ இதுல தூவி அப்படிங்கறது பறவையினுடைய மென்மையான இறகு குறிக்குது.
0: நம்ம நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ் வேர்ட். This is the first time, honey, we're getting
1: together. Oh, baby, I feel so good. இன்னைக்கு நாம கத்துக்க போற இங்கிலீஷ் வேர்ட் டவுனி, DOWNY. டவுனி அப்படின்னா மிக மென்மையான அப்படின்னு அர்த்தம்.
0: எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், தி கிட்டன் ஹாஸ் டவுனி ஃபேர், அதாவது அந்த பூனைக்குட்டியினுடைய உடம்புல இருக்கிற அந்த முடிகள் ரோமம் வந்து ரொம்பவே சாஃப்டா மென்மையா இருக்குது அப்படின்னு அர்த்தம்.
1: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் சயின்ஸ்.
0: இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம தெரிஞ்சுக்க போற விஷயம் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். செமி சிர்காடியன் ரிதம் அண்ட் ஆப்டர்நூன் நாப், அதாவது மத்தியானம் நாம சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு சின்ன தூக்கம் அல்லது ஒரு சோர்வு நமக்கு வரும் இல்லையா, அது ஏன் வருது, உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு அப்படின்னு நாம நினைச்சிருப்போம். ஆனா உண்மையிலே அதுக்கு ஒரு சயின்டிபிக் ரீசன் இருக்கு, அது என்ன அப்படிங்கறத இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம்.
1: நாம மத்தியானம் தூங்குறதுக்கு ரீசன் நம்ம சாப்பிடுற உணவோட அளவு ஒரு காரணமா இருந்தாலும் அது மட்டும் முழுமையான ரீசன் கிடையாது. நம்ம உடல்ல சிர்காடியன் ரிதம் அப்படிங்கிற ஒரு 24 hours செயல்படக்கூடிய பயாலஜிக்கல் கிளாக் இருக்கு. இந்த சிர்காடியன் ரிதம் என்ன பண்ணுதுன்னா, நாம எப்ப தூங்கணும், நாம எப்ப முழிச்சுக்கணும், எப்ப சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படிங்கிற செயல்பாட்டை தான் செய்யுது. சோ மத்தியானம் இந்த 1 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் உடலுடைய வெப்பநிலையில ஒரு சிறிய வீழ்ச்சி ஏற்படுது.
0: நம்ம மனித மூளைக்கு பாத்தீங்கன்னா இயற்கையாகவே மத்தியான நேரத்துல ஒரு சிறிய ஓய்வு நிலை வந்து தேவைப்படுது. இந்த நேரத்துல நம்ம உடம்புல மெலட்டோனின் அப்படிங்கிற தூக்கத்தை தூண்டக்கூடிய ஹார்மோன் வந்து கொஞ்சமா சுரக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதனாலதான் நாம சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாட்டியும் சரி அந்த மத்தியான நேரத்துல ஒரு மாதிரி ஒரு மந்தமான நிலை வந்து நமக்கு ஏற்படுது. அறிவியல் ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னா, மத்தியான நேரத்துல ஒரு 15-20 minutes தூங்குறது, ஒரு குட்டி நாப் எடுத்துக்கிறது நம்ம பிரெயினோட செயல்திறனை 30% அதிகரிக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கான 3 புதிய விஷயங்களை நாம தெள்ள தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குழாய் அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: காற்றலைகளில் தவிழ்ந்து உங்கள் எண்ணங்களோடு இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

0: நேரம் 6:20. ஆரம்பமாகிறது மெல்லிசை. மெல்லிசை கேட்பதற்கு முன்
1: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
2: நூர்ல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி,
1: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
2: குமார கோயில் நூர்ல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
1: சேர்க்கை நடைபெறுகிறது.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
6: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
5: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
7: வந்தாச்சு ரமணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய காரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைபன் பிரிட்ஜஸ் கார பெறுங்க, அதுவும் 50,000 வரை பெனிஃபிட்ஸ் ஓட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் EMI, பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ்ல எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. TNC அப்ளை.
8: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
9: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
10: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
11: ஃபயர் அண்ட் சேஃப்டி கோர்ஸை நான் ஏன் கன்னியாகுமரியில சூஸ் பண்ணணும்?
12: இது 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம், பிடெக் இன் ஃபயர் அண்ட் சேஃப்டி. NFP ரெகனைஸ் பண்ணி அமெரிக்கன் சர்டிபிகேஷன்ஸும் கிடைக்கிறதால வெளிநாட்டுல கூட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது.
13: கன்னியாகுமரி.
14: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
15: நிர்வகிக்கப்படும் இந்நிறுவனத்தில் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக்ஸ்,
16: மெக்கானிக், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
15: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
16: 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
15: மற்றும் 0465129 6483. Friends ITI, மத்தி கோடு, திக்கணம் கோடு.
17: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவ
16: அதிநவீன கேட்லாப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
15: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
16: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
15: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
16: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
15: உலக தரத்தில் லேப் வசதி,
16: CT, MRI போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
15: கேஎம்எம்சி ஹாஸ்பிட்டல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, முட்டம்.
16: கால் 7904473872.
7: வந்தாச்சு ரமணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய காரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைபன் பிரிட்ஜஸ் கார பெறுங்க, அதுவும் 50,000 வரை பெனிஃபிட்ஸ் ஓட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் EMI, பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ்ல எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. TNC அப்ளை.
0: மெல்லிசையில் வரும் முதல் பாடல்.
18: ஐப்பசி மாசத்து என தொடங்கும் SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை இயற்றியவர் J. கமலநாதன். இசை தாயன்பன்.

நேயர்களின் நினைவிற்கு இன்றிரவு 7:25 உழவர் உலகம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். கிசான் வாணி உழவருக்கு ஒரு சிந்தனை. வேளாண் விளைபொருட்களில் மதிப்பு கூட்டல் வேளாண் நேரலையில் பங்கேற்கிறார் ஊட்டுவாழ் மடம் ஜே ஜெனிஷா அவர்கள். கேட் பச்சாவோ அபியான் விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். அமுத சுரபி பாரத பிரதமரின் தூய்மை இந்தியா திட்டம் உரையாடல் நொடிகளில் சில நுட்பங்கள் திரவ உயிர் உரங்கள் தகவல்களை தருகிறார் பூதப்பாண்டி வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் ஆர் சுரேஷ் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேர்களே. மெல்லிசை கேட்டீர்கள். தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். தலைப்புச் செய்திகள். விளையாட்டு மற்றும் உடற்கல்வியை கல்வி திட்டத்தோடு இணைக்க தேசிய கல்விக் கொள்கை வழிவகுத்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். கிரீன் மேஜிக் பால் பாக்கெட் தடையின்றி விநியோகிக்கப்பட்டு வருவதாக ஆவி நிறுவனம் தெரிவித்துள்ளது. காவிரி நீரை பெறுவதற்கும் மேகதாது அணை கட்டுவதை தடுக்கவும் மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் தற்போது பேட் செய்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். விளையாட்டு மற்றும் உடற்கல்வியை கல்வி திட்டத்தோடு இணைக்க தேசிய கல்விக் கொள்கை வழிவகுத்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் துப்பாக்கிச் சுடுதல் பயிற்சிக் கல்லூரி மாணவர்களிடையே உரையாடிய அவர், விளையாட்டுத் துறையில் சாதனை படைக்கும் வீரர்கள் ஐஐடி போன்ற பெருமைமிகு கல்வி நிறுவனங்களில் சேர்வதற்கு தற்போது வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் மாவட்ட அளவிலான திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வில் வினாத்தாள் வெளியானது போன்ற பல்வேறு பிரச்சினைகளால் மாணவர்கள் பாதிப்புக்குள்ளாவதாக தெரிவித்தார். இந்த தேர்வினால் பல ஆண்டுகளாக மாணவ மாணவியர் பாதிப்புக்கு உள்ளாகியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழக உயர்கல்வித்துறை ஊழலற்றதாகவும் வெளிப்படைத் தன்மையை செயல்படும் என்றும் அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறினார். மாநில அரசின் நலத்திட்ட உதவிகள் இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக பயனாளிகளுக்கு சென்றடைவதை மாநில அரசு உறுதி செய்துள்ளதாக கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கான விலையில்லா வேட்டி சேலை வழங்குவதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். பருத்திக்கான சரக்கு மற்றும் சேவை வரி குறைக்கப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு பேருதவியாக உள்ளது என்றும் அவர் கூறினார். வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்தார். தமிழகத்தில் சிறுபான்மை மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டங்கள் நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சிறுபான்மையினர் நலத்திட்டங்கள் வாரியங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், சிறுபான்மையினருக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்த கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் இஸ்லாம் சமுதாயத்தைச் சேர்ந்த ஆதரவற்ற மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள 160 பெண்கள் சுயதொழில் தொடங்குவதற்கு 15,78,000 ரூபாய் மதிப்பிலான உதவித்தொகை, விலையில்லாத தையல் இயந்திரங்கள் மற்றும் சலவை பெட்டிகளையும் அவர் வழங்கினார். உலமாக்கல் நலவாரிய அட்டைகளையும் அமைச்சர் திரு ஷாஜஹான் வழங்கினார். தமிழகத்தில் தற்போது மின்சார பற்றாக்குறை இல்லை என்று தமிழ்நாடு மின் பகிர்மான கழக இயக்குநர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் தச்சூரில் துணை மின் நிலையத்தை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் உற்பத்தியிலும் மின் விநியோகத்திலும் எவ்வித பற்றாக்குறையும் இல்லை என்று தெரிவித்தார். 20 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட பழைய மின் கம்பங்கள், புதைவட கேபிள்கள் மற்றும் மின்மாற்றிகள் பழுதடைந்துள்ளதால் சில பகுதிகளில் அவ்வப்போது மின்தடை ஏற்படுவதாகவும், மின்வாரிய பணியாளர்கள் உடனுக்குடன் சரிசெய்து மின்தடை நீக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். சாலை விரிவாக்கம் மற்றும் பிற தேவைகளுக்காக தோண்டும் பணிகளின் போது கவனக்குறைவாக புதைவட கேபிள்கள் சேதமடைந்து விடுவதாகவும், இதனால் மின் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இதுபோன்ற சம்பவங்களை தவிர்க்க அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கோடைக்கால உச்ச மின் தேவையை சமாளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். பழைய மின் கட்டமைப்புகளை படிப்படியாக மாற்றும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், தேவையான மின் கம்பங்கள் மற்றும் உபகரணங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை

0: அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கிரீன் மேஜிக் உள்ளிட்ட பால் பாக்கெட் விநியோகத்தை நிறுத்தவோ அல்லது கணிசமாக குறைக்கவோ எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று ஆவி நிறுவனம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்தி உண்மைக்கு புறம்பானது என்று கூறியுள்ளது. நுகர்வோரின் தேவைக்கேற்ப ஆவி நிறுவனம் தொடர்ந்து பால் விநியோகம் செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவறான செய்திகளை நம்பி பொதுமக்கள் குழப்பமடைய வேண்டாம் என்றும், ஆவின் கிரீன் மேஜிக் பால் பாக்கெட் எவ்வித தடையும் இன்றி விநியோகிக்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட மத்திய அரசு அனுமதி வழங்கியிருப்பதாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்திருப்பதை மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். தேனி மாவட்டத்தில் அரசு திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர், மேகதாது அணை தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்வதற்கு மட்டுமே நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருப்பதாகவும், ஆனால் அணை கட்டுவதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் கூறினார். முல்லைப் பெரியாறு மற்றும் காவிரி நதிநீர் பிரச்சினையில் தமிழக நலன் ஒரு போதும் விட்டுக் கொடுக்கப்பட மாட்டாது என்று அவர் தெரிவித்தார். உச்சநீதிமன்றம் இதுவரை வழங்கிய தீர்ப்புகளின் அடிப்படையில் எவ்வித சமரசமும் இன்றி நதிநீர் பங்கீடு தொடர்பான பிரச்சினைகளுக்கு மாநில அரசு தீர்வு காணும் என்றும் அவர் கூறினார். பருவமழையின்போது ஏற்படும் பேரிடர்களை சமாளிக்க தீயணைப்புத்துறை மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாட்டு பணிகளையும் திரு நிர்மல்குமார் பார்வையிட்டார். மேட்டூர் அணை இவ்வாண்டு ஜூன் 12 தேதி குறுவை சாகுபடிக்கு திறக்கப்படாததால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த மாதம் தில்லியில் நடைபெற்ற 51st காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் தமிழகத்திற்கான பங்கினை பெறுவதற்கு மாநில அரசு முயற்சி எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுக்கவும், காவிரியிலிருந்து தமிழகத்திற்கான தண்ணீரை பெறுவதற்கும் மாநில அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் வடக்கு கடலோரப் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக மாநிலத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பான அளவிலேயே இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் பலத்த கடற்காற்று வீசக்கூடும் என்றும், மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாவட்ட செய்திகள். தருமபுரி சேலம் தேசிய நெடுஞ்சாலை தொப்பூர் கணவாய் பகுதியில் நடைபெற்று வரும் உயர்மட்ட மேம்பால கட்டுமான திட்டப்பணிகளை தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றான சந்திரசூடேஸ்வரர் மலைப்பகுதியில் புதுப்பிக்கப்பட்ட டெலிஸ்கோப் ஹவுஸை அம்மாவட்ட ஆட்சியர் திரு தினேஷ்குமார் திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு உணவு ஊட்டச்சத்துவியல், உடல் எடை சீரமைப்பு போன்றவற்றில் பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாகவும், தகுதியுள்ளவர்கள் தாட்கோ இணையதளத்தில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அம்மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கரநாராயணர் கோமதி அம்பாள் திருக்கோவிலில் உள்ள கோவில் யானை கோமதியின் உடல் நலன் மற்றும் பராமரிப்பு தொடர்பாக வனத்துறையினர் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த தெக்கலூர் ஊராட்சி ஏரிப்பாளையம் ஏரியில் கேரளாவிலிருந்து ஏற்றி வந்த 7 டன் கழிவுகளை கொட்ட முயன்ற லாரியை பொதுமக்கள் சிறைப்பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக 25 ஓவராக குறைக்கப்பட்டுள்ளது. முதலில் களமிறங்கியுள்ள ஆப்கானிஸ்தான் சற்று முன்வரை 8 ஓவரில் 3 விக்கெட் இழப்புக்கு 60 ரன் எடுத்துள்ளது. டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து அணி 40 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விளையாட்டு மற்றும் உடற்கல்வியை கல்வி திட்டத்தோடு இணைக்க தேசிய கல்விக் கொள்கை வழிவகுத்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தமிழகத்துக்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். கிரீன் மேஜிக் பால் பாக்கெட் தடையின்றி விநியோகிக்கப்பட்டு வருவதாக ஆவின் நிறுவனம் தெரிவித்துள்ளது. காவிரி நீரை பெறுவதற்கும் மேகதாது அணை கட்டுவதை தடுக்கவும்

0: அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் தற்போது பேட் செய்து வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: மதுர தமிழோடு
2: தென்பாண்டி இசையோடு
1: தேனிசை சாரலில் நனை வைப்பது
2: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 6:41. தேனமுதாய் தித்திப்பாய் குமரி பண்பலை 101 ஆரம்பமாகிறது. திரை இசை நிகழ்ச்சியில் முதலில் வெற்றி கொடிகட்டு படத்திற்காக தேவா இசையில் அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடலை கேட்கலாம்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: வந்தாச்சு ரமணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய காரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைகன் பிரிட்ஜஸ் கார பெறுங்க, அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸோட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் இஎம்ஐ, பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ், எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. டிஎன்சி அப்ளை.
3: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
4: திரைசையில் இனி வருவது சமுத்திரம் பட பாடல். சபேஷ் முரளி இசையில் ஹரிஹரன் கங்கா பாடியது.

0: அகில இந்தியாவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி ஃபைனான்ஸில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி ஃபைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்குட்பட்டது.
1: வேலைவாய்ப்பு
2: தரும் படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447 கால் பண்ணுங்க.
3: வந்தாச்சு ரவணி ஃபோக்ஸ் வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய காரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைகன் பிரிட்ஜஸ் கார பெறுங்க, அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸோட. உடனே அருகில் உள்ள ரவணி ஃபோக்ஸ் வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் EMI பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ்ல எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. TNC அப்ளை.
4: நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஸ்னேகன் வரிகளில் பரணி இசையில் கிருஷ்ணராஜ் பாடிய சுந்தரா டிராவல்ஸ் பட பாடலை கேட்கலாம்.

0: குமரி பொன்மலை நூற்றொன்றில் நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திரை இசை.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. புதுகலம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம்.

ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 நேரம் 7 மணி. ஆரம்பமாகிறது இன்னிசை நேரம். நிகழ்ச்சியில் கேட்கலாம் முதல் பாடலை.

0: குழாய் அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். சீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: வந்தாச்சு ரமணி போக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய கார எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைபன் பிரிட்ஜஸ் கார பெறுங்க, அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸோட. உடனே அருகிலுள்ள ரமணி போக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் இஎம்ஐ

0: சேவை மையங்கள் செயல்பட்டு வருகிறது. இம்மறுவாழ்வு சேவை மையங்களில் ஆலோசனை, இயன்முறை மற்றும் செயல்முறை சிகிச்சை, பேச்சு மற்றும் மொழித்திறன் பயிற்சி, கண் பரிசோதனை, பார்வை குறைபாடுகள் மற்றும் அறிவுசார் குறையுடையோருக்கான சிறப்பாசிரியர்களை கொண்டு சேவைகள் மற்றும் பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு இம்மாவட்டம் கீழப்பூங்குடி அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் மரக்கன்றுகள் நடுதல், பிளாஸ்டிக் பயன்பாட்டினை குறைத்தல், நீர் சேமிப்பு கழிவுகளை மறுசுழற்சி செய்தல் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற செயல்பாடுகளை மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் தீவிரமாக பங்கேற்பது குறித்து கலந்துரையாடப்பட்டது. விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு எடுக்கப்பட்டது. மாவட்டத்தில் 26-27 கல்வியாண்டினை முன்னிட்டு அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு விலையில்லா பாடநூல்கள் மற்றும் சீருடைகள், 1 முதல் 8 வகுப்பு வரை பயிலும் சுமார் 88,098 மாணவர்களுக்கு சீருடையும், 1 முதல் 12 வகுப்பு வரை பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் விலையில்லா பாடநூல்களும் வழங்கப்படுகின்றன. அதன் அடிப்படையில் மாவட்டத்தில் உள்ள 1,117 அரசு பள்ளிகளிலும் 233 அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் வழங்கப்பட்டு வருகின்றன. மாவட்டத்தில் தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் சிறுபான்மையினர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் வருமானம் ஈட்டுதலுக்கான செயல்பாடுகளுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் தனிநபர் கடன், சுய உதவி குழுக்களுக்கான சிறுதொழில் கடன், கைவினை கலைஞர்களுக்கு கடன் திட்டம், கல்வி கடன் திட்டம் ஆகிய திட்டத்தின் கீழ் பயன்பெற வெவ்வேறு வருமானம் சார்ந்த பயனாளிகளுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் மூலப்பொருட்களை, உபகரணங்கள், கருவிகள், இயந்திரங்கள் வழங்குவதற்கு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் லோன் மேலாக்கல் நடத்தப்பட உள்ளது என ஆட்சித்தலைவர் கூறியுள்ளார். காளையார் கோவில் ஒன்றியத்திற்குட்பட்ட நகரம்பட்டியில் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் சுதந்திர போராட்ட வீரர் வாழுக்குவேலி அம்பலத்தின் பிறந்த தினத்தை முன்னிட்டு அன்னாரின் திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி தலைமையிலும், சிவகங்கை, மானாமதுரை, திருப்பத்தூர் ஆகிய சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் மாநில இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் பிரபு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மத்திய அரசின் வேளாண் உழவர் நலத்துறையின் சார்பில் விளை நிலம் காப்போம் இயக்கம் எனும் தேச பச்சாவோ அபியான் திட்டம் மாவட்டத்தில் உள்ள 445 கிராம பஞ்சாயத்துகளிலும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த விழிப்புணர்வு இயக்கத்தின் கீழ் இயற்கை விவசாயத்தின் நன்மைகள், மண் ஆரோக்கியம் மற்றும் நுண்ணூட்ட மேலாண்மை, சமச்சீர் உர பயன்பாடு, பசுந்தாள் உரம், இயற்கை உர பயன்பாட்டினை ஊக்குவித்தல் உள்ளிட்டவைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட உள்ளது. அனைத்து விவசாயிகளும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு தெரிவித்துள்ளனர். தென்மேற்கு பருவமழை தொடங்க உள்ளதால் இம்மாவட்டத்தில் வளர்க்கப்படும் கால்நடைகளுக்கு 12 இலக்க காதுகுறி எண்ணை பதிவு செய்து அதன் முழு விவரத்தினையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்ய தேசிய டிஜிட்டல் திட்டம் வகுக்கப்பட்டு கால்நடைகளின் செயற்கை முறை கருவூட்டல், கால்நடை காப்பீடு விபரம், சினையூறு சதவீதம், கன்று ஈன்ற விபரம், கன்று பிறப்பு விகிதம், உரிமையாளர் பதிவு மற்றும் பெயர் மாற்றம், பருவத்திற்கு ஏற்ப மேற்கொள்ளப்படும் கோமாரி நோய், தோல் கழலை நோய், அடைப்பான் நோய் ஆகியவற்றிற்கான தடுப்பூசி பதிவு விவரங்கள் உள்ளிட்ட இவைகள் சேகரிக்கப்பட்டு இத்துறையின் தேசிய டிஜிட்டல் திட்டத்தின் மூலம் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. மேலும் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் நடத்தப்படும் சிறப்பு முகாம்களுக்கு கால்நடை வளர்ப்போர் தங்களது கால்நடைகளை கொண்டு சென்று உரிய சிகிச்சை பெற்று பயன்பெற வேண்டுமாய் கூறியுள்ளனர்.
1: இதுவரை இடம்பெற்றது சிவகங்கை மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ. முருகன். ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள். வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ், ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டார். மத்திய அரசின் சீரிய கொள்கைகளால் 2வது பெரிய உயர்கல்வி கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உணவு பாதுகாப்பு, விவசாயிகளின் நலன் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக

சிவகங்கை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தின் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் கடந்த 2025 ஆண்டு ஜூன் மாதம் முதல் இத்திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. முதற்கட்ட பணியாக 160 முன்கள பணியாளர்களை கொண்டு 16 வட்டாரங்களிலும் இல்லங்களுக்கு நேரடியாக சென்று கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் அனைத்து மாற்றுத்திறனாளிகளையும் கண்டறிந்து பிரத்யேக செயலியில் தரப்பதிவு செய்யப்பட்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் இம்மாவட்டத்தில் சிவகங்கை மற்றும் காரைக்குடியில் உட்கோட்ட அளவிலான ஒருங்கிணைந்த மறுவாழ்வு சேவை மையங்கள் மற்றும் வட்டார அளவிலான ஒருங்கிணைந்த மறுவாழ்வு

0: அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஸ்காட்லாந்து அணி 40 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் வெளியுறவு தொலைநோக்கு பார்வையில் பிரான்ஸ் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 6 நாட்கள் பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு இன்று பிற்பகல் புதுதில்லியிலிருந்து பிரதமர் புறப்பட்டுச் சென்றார். முன்னதாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த 2 நாடுகளுக்கும் தாம் மேற்கொள்ளும் பயணம் இருதரப்பு பொருளாதார மற்றும் கலாச்சார தொடர்புகளை வலுப்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய யூனியன், குறிப்பாக ஸ்லோவேக்கியாவுடன் இந்தியா கொண்டுள்ள கூட்டு முயற்சிகளுக்கு இந்த பயணம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் கூறியுள்ளார். நாளை பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பாரத் இனோவேட்டிவ்ஸ் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவில் புத்தாக்க தொழில்கள், ஆராய்ச்சியாளர்கள், முதலீட்டாளர்கள் ஆகியோரை ஒன்றிணைக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்நிகழ்ச்சி இருதரப்பு கூட்டு முயற்சிகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். நாளை ஸ்லோவேக்கியாவிற்கு 2 நாள் பயணத்தை தொடங்குவதாக தெரிவித்துள்ள பிரதமர், அந்நாட்டு அதிபர் திரு பீட்டர் பெல்கர்னி, பிரதமர் திரு ராபர்ட் ஃபிகோ ஆகியோரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் கூட்டு முயற்சிகள் குறித்து விவாதிக்க உள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் சீரிய கொள்கைகளால் 2வது பெரிய உயர்கல்வி கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டுகால சேவையை பாராட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கல்வியில் புதிய கலாச்சாரத்தையும் திறன் மேம்பாடு, புதிய கண்டுபிடிப்புகள், புத்தாக்க தொழில்கள் ஆகியவற்றில் சாதனைகள் படைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். 2வது பெரிய செயற்கை நுண்ணறிவுசார் களஞ்சியமாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தாக்க தொழில்கள் கடந்த 12 ஆண்டுகளில் தொடங்கப்பட்டு 3வது பெரிய புத்தாக்க தொழில் கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 6 கோடிக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி, 12 கோடிக்கும் மேற்பட்ட முத்ரா கடன் உதவி, 300க்கும் மேற்பட்ட விண்வெளி புத்தாக்க நிறுவனங்கள் ஆகியவை நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்திய இளைஞர்கள் வேலை தேடுபவர்கள் என்ற நிலை மாறி தற்போது வேலைவாய்ப்பை உருவாக்குபவர்களாக மேம்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். IIT, எய்ம்ஸ் உள்ளிட்ட உயர்கல்வி நிறுவனங்கள் மூலம் உலகத்தரத்திலான கல்வி வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 1000க்கும் மேற்பட்ட கேலோ இந்தியா மையங்கள் மூலம் இளைஞர்களின் விளையாட்டுத் திறனை ஊக்குவிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உணவு பாதுகாப்பு, விவசாயிகளின் நலன், சுற்றுச்சூழலுக்கு உகந்த சாகுபடி, வேளாண் வர்த்தகம் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் கடந்த 5 நாட்களாக நடைபெற்ற பிரிக்ஸ் வேளாண் உச்சிமாநாட்டின் நிறைவு நாளான இன்று வெளியிடப்பட்ட பிரகடனத்தில் இந்த தீர்மானத்திற்கு உறுப்பு நாடுகள் ஒருமனதாக ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்த உச்சிமாநாட்டில் பேசிய மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான், உலகின் 50% மக்கள் தொகையை பிரிக்ஸ் நாடுகள் கொண்டுள்ளதாகவும், 42% வேளாண் உற்பத்தியை உலகிற்கு அளித்து வருவதாகவும் தெரிவித்தார். இந்த பிரகடனம் ஆவணமாக மட்டுமின்றி அதனை நிறைவேற்றும் பொறுப்பையும் உறுப்பு நாடுகளுக்கு அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்திய வேளாண் சாகுபடி முறைகளுக்கான ஆராய்ச்சி நிறுவனத்தின் வழிகாட்டுதலின்படி உறுப்பு நாடுகளின் இயற்கை வேளாண்மை மற்றும் புத்தாக்க சாகுபடி முறைகளுக்கான ஆராய்ச்சிகளை ஒருங்கிணைப்பது, மின்னணு வேளாண் கட்டமைப்புகளை உருவாக்குவது உள்ளிட்ட முக்கிய முடிவுகளை இந்தூர் உச்சிமாநாட்டில் பிரிக்ஸ் நாடுகள் எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். பாரம்பரிய பயிர் ரகங்களை பாதுகாக்கவும், விவசாயிகளின் உரிமைகளை நிலைநாட்டவும், உலகளாவிய அமைப்பை ஏற்படுத்தவும் இந்த மாநாட்டில் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறினார். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒரே நேரத்தில் மக்களவைக்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் தேர்தல் நடைபெற்றால் தேர்தல் செலவினம் கணிசமாக குறையும் என்று கூறினார். தேர்தல் அலுவலர்களின் சேவையை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தவும் இந்த நடைமுறை உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய ஜனநாயக கூட்டணியின் 12 ஆண்டுகால சாதனைகளை பட்டியலிட்ட அவர், 25 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வறுமையின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் 12 கோடிக்கும் மேற்பட்ட பாதுகாப்பான கழிப்பிட வசதி செய்து தரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கான நிதி ஒதுக்கீடு 12,20,000 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான

0: உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: இந்திய ராணுவ பயிற்சி கல்லூரியில் பெண்கள் பயிற்சி பெற்றது பெருமை அளிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். டேராடூன் ராணுவ பயிற்சி கல்லூரியில் பயிற்சி முடித்த 515 பயிற்சி வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு பேசிய அவர், நாட்டின் பாதுகாப்பிற்காக சேவை மனப்பான்மையுடன் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என பயிற்சி வீரர்களை கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பாக பயிற்சியை முடித்த வீரர் விஷால்குமாருக்கு தங்கப்பதக்கத்தை அவர் வழங்கினார். வெளிநாடுகளைச் சேர்ந்த 34 வீரர்களுக்கும் இந்த ராணுவ பயிற்சி கல்லூரியில் பயிற்சி அளிக்கப்பட்டது. கேரளாவில் நிபா வைரஸ் பரவுவதை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு கே முரளிதரன் தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நோய் அறிகுறிகள் இருந்த சிலரை மருத்துவ பரிசோதனை செய்ததில் அவர்களுக்கு தொற்று இல்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளதாக கூறினார். இதற்கிடையே கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நிபா வைரசால் பாதிக்கப்பட்ட ஒருவர் சிகிச்சை பெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இவருடன் தொடர்பில் இருந்த 87 பேரை மருத்துவ அலுவலர்கள் கண்காணித்து வருகின்றனர். தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து நிபுணர்கள் கோழிக்கோடு மாவட்டத்திற்கு சென்று நிபா வைரஸ் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அசாமில் இந்திய விமானப்படையின் AN-32 ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்தனர். ஜோர்கத் இந்திய விமானப்படை தளம் அருகே நேரிட்ட விபத்தில் இந்திய விமானப்படையின் ஸ்குவாட்ரன் லீடர் பிரசாந்த் சிங், பிளைட் லெப்டினன்ட் சுபம், சர்ஜன் ஜிதேந்தர் சர்மா, அக்னி வீரர்கள் கேம்ரம் டெனிஸ் ஆகிய 5 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்த விமானப்படை வீரர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த வீரர்களின் தைரியத்தை சேவையையும் நாடு நன்றியுடன் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இந்த விபத்து குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும், இது தொடர்பாக வதந்திகளை யாரும் வெளியிட வேண்டாம் என்றும் இந்திய விமானப்படை கேட்டுக் கொண்டுள்ளது. பலுச்சிஸ்தானில் அப்பாவி பொதுமக்கள் பாகிஸ்தான் படையினரால் கொல்லப்படுவதற்கு பலுச் மனித உரிமைகள் அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது. அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள செய்தியில், இன்று பொதுமக்களில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் மேலும் 2 பேர் கடத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஸ்காட்லாந்து அணி 40 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மான்செஸ்டரில் நடைபெற்ற அயர்லாந்துக்கு எதிரான போட்டியில் முதலில் விளையாடிய ஸ்காட்லாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 161 ரன் எடுத்தது. 162 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய அயர்லாந்து அணி 19.1 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 121 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக 25 ஓவராக குறைக்கப்பட்டுள்ளது. முதலில் களமிறங்கியுள்ள ஆப்கானிஸ்தான் சற்றுமுன் வரை 17.5 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 148 ரன் எடுத்துள்ளது. டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ், சுலோவேக்கியா நாடுகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டார். மத்திய அரசின் சீரிய கொள்கைகளால் 2வது பெரிய உயர்கல்வி கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உணவு பாதுகாப்பு, விவசாயிகளின் நலன் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஸ்காட்லாந்து அணி 40 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101, நேரம் 7:26.

0: உழவர் உலகம். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
1: வந்தாச்சு ரமணி ஃபோக்ஸ் வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய காரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைகன் பிரிட்ஜஸ் கார பெறுங்க, அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸோட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ் வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் இஎம்ஐ பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. டிஎன்சி அப்ளை.
2: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
3: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
4: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
0: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் சந்த வானிலை அறிக்கை. எதிர்வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 27 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 18 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும், வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும். வேளாண் சந்த அறிவுரை. நெல் மற்றும் தோட்டப்பயிர்களான காய்கறிகள், தென்னை மற்றும் ரப்பர் பயிரிடுவதற்கான ஆரம்ப வேலைகளை செய்ய ஏற்ற பருவம். மழை இருப்பதினால் பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி தெளித்தல், உரமிடுதல் ஆகியவற்றை தள்ளிப்போடவும். காற்றின் வேகம் மணிக்கு 10 முதல் 14 கிலோமீட்டர் அளவில் இருக்க வாய்ப்புள்ளதால் புதிதாக நடவு செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் ஊன்று அளிக்கவும். நெகிழி மழை தடுப்பான்களை ரப்பர் மரத்தின் பால் வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். வளரும் மிளகு கொடிகளை தாங்கும் மரங்களுடன் கட்டிவிடவும். அறுவடை செய்யப்பட்ட பலாப்பழங்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும். தென்னை பழமரங்கள் மற்றும் மரவாசனை பயிர் மரங்களை சுற்றி வட்டப்பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கவும் என பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முதன்மை அலுவலர் கேட்டுக்கொண்டுள்ளார். திருப்பதிசாரம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் கன்னிப்பூ சாகுபடிக்கு உகந்த திருப்பதிசாரம் 5 ரக ஆதார விதை நெல் விற்பனைக்கு உள்ளது. இது 118 நாட்கள் வயதுடையது. மழைக்கு சாயாமலும் அதிக மகசூலும் கொடுக்கும் தன்மையுடையது. குறைந்த அளவே இருப்பில் உள்ளதால் நெல் விதை தேவைப்படும் விவசாயிகள் வேளாண் அறிவியல் நிலையத்தை அணுகி வாங்கி சென்று பயனடையலாம் என்று நிலையத்தின் மூத்த விஞ்ஞானி மற்றும் தலைவர் கேட்டுக்கொண்டுள்ளார். தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9944044193. விவசாயத்தில் விதைதான் மிக முக்கியமான மற்றும் அடிப்படையான இடுபொருள். விதை பரிசோதனையின் மூலம் விதைப்புக்கு தகுதியான விதைகளின் தரம் நிர்ணயிக்கப்படுகிறது. விதை குவியல்களின் தரத்தை அறிந்து விதைகளை விற்பனை செய்ய விதை பரிசோதனை அவசியமாகிறது. கோவை விதை பரிசோதனை நிலையம் இந்தியாவிலேயே பொதுத்துறை விதை பரிசோதனை நிலையங்களில் பன்னாட்டு விதை பரிசோதனை குழுமத்தின் அங்கீகாரம் பெற்ற முதல் விதை பரிசோதனை நிலையம் என்று பெருமைக்குரியது. விதைகளை ஏற்றுமதி செய்வதற்கு ISTA அங்கீகாரம் பெற்ற ஆய்வக விதை பரிசோதனை மிகவும் அவசியமாக கருதப்படுகிறது. கோவை விதை பரிசோதனை நிலையம் ISTA அங்கீகாரம் பெற்ற ஆய்வகம் என்பதால் சர்வதேச தரத்திற்கு விதை மாதிரிகளை உறுதி செய்யும் பொருட்டு ஏற்றுமதிக்கு தகுதியான ஆரஞ்சு நிற விதை குவியல் சான்றிதழ் மற்றும் நீல நிற விதை மாதிரி சான்றிதழ் வழங்கும் தகுதியை இவ்வாய்வகம் பெற்றுள்ளது. விதை ஏற்றுமதியாளர்கள் ISTA எனும் பன்னாட்டு விதை பரிசோதனை குழுமத்தின் அங்கீகாரம் பெற்ற விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறையின் கீழ் இயங்கும் கோவை விதை பரிசோதனை நிலையத்தில் நீல நிற சர்வதேச விதை மாதிரி சான்றிதழ் மற்றும் ஆரஞ்சு நிற சர்வதேச விதை குவியல் சான்றிதழ் பெற்று விதை ஏற்றுமதி செய்து அதிக வருவாய் பெறலாம் என்று கோவை விதை பரிசோதனை அலுவலர் கூறுகிறார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இப்போது கேட்கலாம்

0: வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்று உழவருக்கு ஒரு சிந்தனை, வேளாண்மை விளைபொருட்களில் மதிப்பு கூட்டல். ஊட்டுவாள் மடம் ஜே ஜெனிசா அவர்களுடன் வேளாண் நேரலை, அமுத சுரபி, பாரத பிரதமரின் தூய்மை இந்தியா திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், திரவ உயிர் உரங்கள், பூதப்பாண்டி வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் ஆர் சுரேஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். வேளாண் பெருமக்களை, நாம் ஒரு சபதம் ஏற்போம். நாட்டின் எந்த பகுதியிலும் தரிசு நிலங்கள் இருக்க அனுமதிக்க மாட்டோம். தரிசு நிலங்களை பசுமை பூமியாக்க எங்களாலான முயற்சியில் ஈடுபாடு கொள்வோம் எனும் சபதம் ஏற்போம். நம் நாட்டை வேளாண் உற்பத்தி ரீதியாக முன்னோக்கி அழைத்து செல்வோம். வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் பெருமக்களை, இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் வேளாண் விளைபொருட்களில் மதிப்பு கூட்டல் குறித்த பல்வேறு தகவல்களை அனுபவபூர்வமாக அறிந்து கொள்ள இருக்கிறோம். பொதுவாக மதிப்பு கூட்டல் என்றால் நெல், தென்னை, வாழையில் மதிப்பு கூட்டி மதிப்பாய் வாழ்கிற நபர்களை சந்தித்திருப்போம். ஆனால் இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் சற்று வித்தியாசமாக நவதானியங்கள், வெந்தயம், கீரை வகைகள், வெண்டைக்காய், பாவைக்காய், கத்தரி, கடுகு, முள்ளங்கி, அசோலா போன்றவற்றில் மதிப்பு கூட்டல் நடவடிக்கையை கையாண்டு வெற்றியுடன் வலம் வரும் பெண்மணியின் கருத்துக்களை தான் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். மண்புழு உர தயாரிப்பு, வாழைப்பழ கரைசல், மத்திய அரசு உதவிகள் இவை அனைத்தும் எனக்கு வலுவூட்டலாக இருந்ததாக குறிப்பிடுகிறார் இவர். இதோ அவருடைய அனுபவபூர்வமான வேளாண் கருத்துக்களை நேரலை வாயிலாக தெரியப்படுத்துவதற்காக தற்போது நமது நிலையத்தில் எனக்கு முன்பாக ஆர்வமுடன் காத்துக் கொண்டிருக்கிறார் ஊட்டுவாழ் மட பகுதியைச் சேர்ந்த ஜே ஜெனிசா அவர்கள். இப்போது அவர்களிடம் பேசுவோம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வேளாண்மை அனுபவம் அப்படிங்கும் போது உத்தேசமா எத்தனை ஆண்டு கால அனுபவம்?
2: எனக்கு சின்ன வயசுல இருந்தே எங்க குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க.
1: அப்பா
2: ஆமா, அப்பா வந்து வாழை இஞ்சி அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுல இருந்து எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஆனா அப்ப நான் அதுல எந்த முயற்சியும் எடுக்கல. கல்யாணத்துக்கு பிறகு திருப்பேசாரம், வேளாண்மை திருப்பேசாரத்துல ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க, அதுல போய் அதை அட்டன் பண்ணேன். அதுல இருந்து இப்போ ஒரு 5 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன்.
1: 5 வருஷம் அப்படிங்கறது இருந்தாலும் கூட அதுக்கு ஒரு ஆணி வேற திகழ்ந்தது உங்களுடைய அப்பா அம்மா.
2: சின்னதுல இருந்தே அவங்க பண்ணிட்டு இருக்கனால பண்ணணும்.
1: நீங்க அங்க போய் என்ன பண்ணுவீங்க? அப்பா ஈடுபாடு காட்டக்கூடிய
2: எங்க அப்பா இஞ்சி எல்லாம் புடுங்குவாங்க, அதுக்கெல்லாம் நாங்க கூட போய் நிப்போம். அப்புறம் இஞ்சி நடும் போது அதுக்கு மேல ஓலை எல்லாம் போட்டு மூடுவாங்க, அது தழுத்து வர்றது வரைக்கும் மூடி வச்சிருப்பாங்க. அதுக்கெல்லாம் ஓலை எல்லாம் நாங்க எடுத்து கொண்டு போய் போடுவோம், போட்டு மூடி வைப்போம். அப்புறம் வள்ளம் முடைவாங்க, அதுக்கெல்லாம் கூட போய் நிப்போம், பண்ணுவோம்.
1: இருந்தாலும் அந்த நுணுக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, என்னதான் இருந்தாலும் கூட இப்ப ஒரு சமீப நாட்களா 5 வருடமா நான் அதீத ஈடுபாடு, அதுவும் ஒரு பயிற்சிங்கிறீங்களே, அந்த பயிற்சிக்கு வழிகாட்டுனது யாரு?
2: பக்கத்துல ஒருத்தங்க சொன்னாங்க, இந்த மாதிரி வேளாண்மை அறிவியல் நிலையத்துல ட்ரைனிங் கொடுக்காங்க.
1: அதுவரை வேளாண்மை அறிவியல் நிலையம்னா என்னன்னு
2: தெரியாது, இந்த மாதிரி பயிற்சி கொடுக்கறதும் தெரியாது. அவங்க சும்மா இருக்கிறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிதான் போனோம். போய் அட்டன் பண்ண பிறகு எனக்கு அது இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. அப்புறம் நான் ஒரு 3 ட்ரைனிங் கண்டினியூவா போறேன், பயிற்சிக்கு போனேன்.
1: சரி, ஆரம்பத்துல உங்களுக்கு வழிகாட்டுனவங்க நீங்க எத்தனை பேரா போனீங்க?
2: நாங்க ஃபர்ஸ்ட் இங்க எங்க ஊர்ல இருந்து ஒரு 6 பேர் போயிருந்தோம்.
1: 6 பேர்ல எத்தனை பேர் இன்னைக்கு திறம்பட செயல்படுறாங்க உங்கள மாதிரி?
2: நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப அவங்களுக்கு எல்லாருக்கும் அவங்க ஒரு பயிற்சிக்கு வந்தாங்க, அதுக்கு அப்புறம் அவங்க வரல. அப்புறம் நான் அதுக்கு அடுத்து தொடர்ந்து ஒரு 2-3 பயிற்சிக்கு போயிருந்தேன்.
1: சரி,
2: நான் இப்ப பண்ணி இப்ப அவங்களுக்கு எல்லாம் நான் சொல்லி கொடுக்கறேன்.
1: சரி, நீங்க ஒரு பயிற்சி எடுக்கிறதுக்கு போயிருக்கீங்க, இப்ப பயிற்றுனரா மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கீங்க. சரி, இந்த மாதிரியான ஒரு நிலை இருந்தாலும் கூட ஆரம்பத்துல பயிற்சிக்கு போகும்போது உங்களுக்கு உத்வேகம் கிடைக்கிற மாதிரி வேளாண் அறிவியல் நிலையத்துல என்னென்ன தகவல்கள் சொல்லி தந்தாங்க, அந்த ஒரு ஈர்ப்பு தான் என்ன வந்து இந்த தொழில ஈடுபாடுடைய செய்திருக்குன்னு சொல்ல முடியுமா?
2: வீட்டுல சும்மா தானே இருக்கீங்க, அப்ப ஏதாவது பண்ணலாம்ல, ஏன் சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வீட்டுல இருந்தே இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த பயிற்சியில நிறைய சொன்னாங்க. அப்புறம் நம்ம வெளியில வாங்கி சாப்பிடறதுக்கு நம்மளே ஏன் பண்ணக்கூடாது, சும்மா தானே இருக்கிறோம், அந்த டைம்ல நம்ம இதெல்லாம் பண்ணி ஏதோ வருமானத்துக்கு ஏதாவது ஒரு வழி வைக்கும்ல, வீட்டுல கணவர் சம்பாதிச்சுதான் தந்து அதுல இது பண்றதுக்கும் நம்மளா ஏதாவது சுயமா பண்ணி

இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர் பெருமக்களுக்கான

0: அதுல வர்ற
1: பெண்களுக்கு அந்த ஒரு தன்னம்பிக்கை வேணும்,
0: அந்த ஒரு தன்னம்பிக்கையாக பண்ணும். அவங்க அவங்களும் அதை நல்ல இது பண்ணுவாங்க, முயற்சி கொடுத்தாங்க.
1: சரி, அந்த முயற்சி கொடுத்தாலும் கூட அவங்க வெளியாட்கள்ட்ட இருந்து, அதாவது விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை நீங்க வாங்கி மதிப்பு கொடுத்துங்க அப்படின்னு சொன்னாங்களா? இல்ல இல்ல இல்ல, நீங்களே பயிரேற்றி அந்த அறுவடைய அப்படியே விற்பனை பண்ணாம நீங்க மதிப்பு கொடுத்துங்க அப்படின்னு வழிகாட்டினாங்களா?
0: நாங்களே பயிரிட்டு நாங்களே அந்த பொருளை மதிப்பு கூட்டி அப்படி விற்கிறது அவங்க இது பண்ணாங்க, அப்படிதான் நாங்க பண்றோம்.
1: சாதா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தென்னையில நான் மதிப்பு கூட்டுறேன், வாழையில மதிப்பு கூட்டுறேன், நெல்லில் மதிப்பு கூட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் சாதா நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்க முன்ன ஒரு கலந்து ஆலோசிக்கக்கூடிய நெல்லில் சொன்னீங்க, எல்லாமே வித்தியாசமாக சொன்னீங்களே, சொல்லுங்க பாப்போம் என்னென்ன பொருட்கள்ல மதிப்பு கூட்டுறீங்க?
0: நாங்கள் வந்து மைக்ரோ கிரீன், அதாவது நுண்கீரைகள்னு இருக்கு, அதில் கடுகு, வெந்தயம், முள்ளங்கி, பீட்ரூட், கேரட் அந்த மாதிரி பண்ணுறோம். அதெல்லாம் வந்து முளைச்சி அஞ்சாவது நாள் ஏழாவது நாள் அந்த மாதிரி அறுவடை பண்ணி அதை விற்கிறது.
1: ஆரம்பத்தில் பயிற்சியில் இந்த மாதிரி சொல்லும் போது உங்களுடைய சிந்தனை எப்படி போச்சுது? கடுகு எடுத்துட்டு வந்து ஒரு பச்சாத்தமா
0: பயிற்சி கொடுத்தாங்க, அப்போ இது பண்ண முடியுமா அப்படின்னு தோணுச்சு. ஆனா அவங்க வந்து பயிற்சி ஒரு அஞ்சு நாள் போயிடுச்சு எங்களுக்கு. அஞ்சாவது நாள் பண்ணுனா அது சக்சஸ் ஆகும் அப்படின்னு தோணுச்சு, சரி பண்ணுவோம் அப்படின்னா இப்ப பண்றோம்.
1: சரி,
0: நல்லா போகும்.
1: அந்த பயிற்சியிலையும் கூட ஏற்கனவே பயிற்சி எடுத்து வெற்றி வாகை சூடிட்டு வரக்கூடிய அனுபவபூர்வமான பெண்மணிகளை கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு பிரகாசமான வழியை காட்டினாங்களா? இப்படி
0: அந்த பயிற்சியில எங்களுக்கு டைரக்ட் பயிற்சி, அதான் ஃபர்ஸ்ட் டைம் மைக்ரோ கிரீன் பயிற்சி எங்களுக்கு. அது
1: இல்ல, யாரும் அந்த இடத்துல அனுபவத்தை சொல்லல,
0: சொன்னாங்க சென்னையில ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க வந்து இந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கிறேன், அவங்க வந்து வேலை முடிச்சு வந்ததுக்கு அப்புறமா பண்ணுவாங்க, பண்ணிட்டு இருக்கேன் பார்ட் டைம் போல, அதை வச்சு சொன்னாங்க. அப்ப சரி நம்ம வீட்டுல இருக்கிறப்ப பண்ணலாம் அப்படின்னு.
1: சரி, வீட்லயும் கூட அதுக்குன்னு இட வசதி அப்படிங்கிற மாதிரி மண்தரை தேவைப்படுமா, அல்லது மண்தரை தேவையே இல்லை நம்மளே ஒரு உருவாக்கம் அப்படிங்கிற மாதிரி பின்னால ஏற்படுத்தி பண்ணலாங்கிறீங்களா?
0: அதுக்கெல்லாம் இடம் வேணும்னு அவசியமே இல்லை, நம்ம வீட்டிலேயே ஒரு சின்ன ஒரு டேபிள் போட்டு அதுல அந்த பிளாஸ்டிக் டப்பா மாதிரி இருக்கு, கடையிலயும் விக்கிறாங்க, அமேசான்ல போனீங்கன்னா அதுக்குன்னே இருக்கு உங்களுக்கு.
1: சரி,
0: அது நம்மளே சின்ன சின்ன பிளாஸ்டிக் டப்பா எல்லாம் இருக்குல்ல, அந்த டப்பாக்கள்ல கொஞ்சோண்டு மண்புழு உரத்தை போட்டு நம்மளே அதுல இது பண்ணலாம்.
1: என்ன மண்புழு உரத்தை போடலாங்கிறீங்க, அது அப்ப விலைக்குதான் வந்துறீங்களா?
0: இல்ல இல்ல, நானே மண்புழு உரம் தயார் பண்றேன்.
1: எப்படி தயார் பண்ணுவீங்க? மண்புழு உரம் தயாரிப்பு முறையை சொல்லுங்க, லெகுவான முறையில.
0: வீட்டுல வந்து நம்ம பானை, மண்பானை இருக்குல்ல, மண்பானை பழைய உடஞ்ச சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும், அந்த மாதிரி மண்பானைகளை எடுத்து அதுல நீங்க வந்து தொண்டில் உள்ள வேஸ்ட் நாறு அதெல்லாம் அடியில போட்டு, அதுக்கு மேல காய்கறி வேஸ்ட், வீட்டுல எப்பவுமே காய்கறி கழிவுகள் வரதான் செய்யும், அதை நீங்க போட்டு வச்சுட்டு ஒரு
1: அரிசி கழுகக்கூடிய அந்த களனி தண்ணியையும் விடலாம் போல இருக்கு,
0: எல்லாமே விடலாம், விட்டுட்டு
1: விதம் மிஞ்சக்கூடிய கஞ்சியையும் போடலாம் போல இருக்கு,
0: விட்டுட்டு நீங்க அந்த ஓட்ட வழிய ஒரு டியூப் வச்சு பைப் வச்சீங்கன்னா அதுல இருந்து ஒரு திரவம் வரும்.
1: சரி,
0: அதை நீங்க எடுத்து ஃபில்டர் பண்ணி அதை வந்து தண்ணி கூட சேர்த்து தெளிப்பானா யூஸ் பண்ணலாம்.
1: சரிம்மா, நீங்க ஆரம்பத்துல பேசும்போது மண்புழு எங்க இருந்து கொண்டு விடுறீங்க என்ன எதனே சொல்லலையே, இந்த கழிவு தண்ணீரை பயன்படுத்தலாங்கிறீங்களா?
0: ஆமா,
1: மண்புழு உருவாக்கத்துக்கு என்ன பண்றீங்க?
0: மண்புழு உருவாக்கத்துக்கு வாங்கியும் விடலாம், இல்லைன்னா நம்ம தோட்டத்துக்கு போனீங்கன்னா நீங்க மண்ணை தோண்டினா அந்த மண்புழுவே.
1: சரி, அதை கொண்டு வந்து இந்த கழிவு எவ்வளவு நாள் மக்கினதுக்கு பிறகு?
0: ஒரு மாசத்துக்கு இந்த காய்கறி வேஸ்ட் எல்லாம் அதுலயே மக்கணும், மக்கினதை இல்லைன்னா அந்த ஹீட்ல அந்த சூடு உருவாகும், அந்த கழிவுகள் தட்டும் போது அந்த சூட்ல மண்புழு செத்து போயிடும்.
1: அருமையா சொல்றீங்க, அதாவது வீட்டுல மிதமிஞ்சக்கூடிய அந்த கழிவுகளை எல்லாம் கொண்டுட்டு போய் ஒரு பாத்திரத்துல போட்டு நம்ம ஒரு கலவை மாதிரி உருவாக்கி உரமாக்கக்கூடிய நிலையில உடனடியா மண்புழுவ அடுத்த நாளே விட்டோம்னா மண்புழு இறந்து போக வாய்ப்பு, அதுல ஒரு வெக்கை வரும்.
0: அந்த வெக்கையெல்லாம் வந்து அது இதாகும், அதனால ஒரு மாசம் அந்த காய்கறி வேஸ்ட்ல அப்படியே.
1: இதெல்லாம் பயிற்சியில சொல்லி தந்ததா?
0: ஆமா.
1: சரி, இந்த மாதிரி மண்புழு உரத்தை என்ன பண்றீங்க ஃபர்ஸ்ட்?
0: நான் அந்த மண்புழு உரத்தை எடுத்து அதை அந்த நுண்கீரைகள் வளர்க்கிறோம்ல.
1: நுண்கீரைகள்னு சொல்றது என்னென்ன? இதெல்லாம்
0: கடுகு, வெந்தயம், முள்ளங்கி இதெல்லாம் வளர்க்குறேன், வளர்த்து அதுக்கு யூஸ் பண்ணுவேன். அதை வந்து அந்த ட்ரேல அந்த மண்புழு உரத்தை போட்டு அதுல அந்த வித்தை பாவி
1: அதுலயே ஓரளவுக்கு வேர் பிடிமானம் இருக்கும்
0: இருக்கும். அந்த கீரை வித்து வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா நிக்கிறதுக்கு அந்த ரூட் பிடிக்கிறதுக்காக அந்த மண்புழு உரத்தை பரவி வச்சுக்கணும்.
1: எத்தனை நாள்ல அது அறுவடை அப்படிங்கிற நுட்பத்துக்கு வருது?
0: கீரை எல்லாம் பாத்தீங்கன்னா ஏழு நாள் அறுவடை பண்ணிக்கலாம்.
1: அந்த அளவுல வீராப்பா வருமா?
0: வரும்.
1: அதை என்ன பண்றீங்க நீங்க?
0: அதை நம்ம கட் பண்ணி பாக்கெட் போட்டு வித்துக்கலாம். இப்போ சுகர் நிறைய பேருக்கு நீரழிவு நோய் இருக்கு,
1: சரி,
0: அவங்க எல்லாம் இது யூஸ் பண்ணலாம். அப்புறம்
1: என்னம்மா நீங்க ஒரு மருத்துவ நிபுணர் மாதிரி சொல்றீங்க, இது யாராவது அனுபவபூர்வமா

0: எனக்கு பயிற்சியில இது பண்ணாங்க, அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு டயபெட்டிக்கு, அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன்.
1: எனக்கு அது நிறைய தெரியுது. வெண்டைக்காய் என்ன பண்றீங்க?
0: வெண்டைக்காய் வத்தல் போடுவோம், அப்புறம் கத்தரிக்காய்ல பஜ்ஜி,
1: பாவைக்காய்
0: பாவைக்காய் வத்தல்.
1: நவதானியங்கள்ல எல்லாம் சிறப்பா செயல்படுறீங்க கேள்விப்பட்டோம்.
0: நவதானியங்கள்ல சார் கொண்டக்கடலை, சிறுபேரு, உளுந்து, காணம் இதெல்லாம் ஊற வச்சு அதுக்கு கூட பாதாம் சேர்த்து, இப்ப வேலைக்கு போறவங்க எல்லாம் எப்படியும் என்ன பலகாரம் சாப்பிடுவாங்க, அந்த தவிர்க்கிறதுக்காக அந்த டீ கூட இந்த தானியங்கள், முளை கட்டின தானியங்களை சாப்பிட்டீங்கன்னா நோயும் வராது, உடம்பு வெயிட்டு போடாது.
1: நீங்க இந்த நிகழ்ச்சி வாயிலா ஒவ்வொரு குடும்ப பெண்மணிகளுக்கும் ஒரு ஆலோசனை கொடுக்கறீங்க. நான் ஒரு பெண்மணியா இருந்து இதை சிறப்புற செய்து வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கேன், என் கணவருக்கு நோய் இல்ல, குழந்தைகளுக்கு நோய் இல்ல. அதனால நீங்க மாலை நேரத்துல வந்து எண்ணெய் பலகாரங்களை தவிர்த்து இந்த மாதிரி உணவுகளை கொடுங்கங்கிறீங்க. முன்னுரிமை எந்த உணவுக்கு கொடுக்கறீங்க?
0: முன்னுரிமை நவதானியம், கீரை வகைகள்
1: அந்த மாதிரி கொடுக்கறீங்க. சரி, வளர்ச்சி ஊக்கியா கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக நீங்க கையாளக்கூடியது இயற்கை ரீதியாகவா செயற்கை ரீதியாகவா?
0: இல்ல இயற்கை தான்.
1: என்ன பண்றீங்க?
0: வாழைப்பழ கரைசல்.
1: அது எப்படிமா தயார் பண்றீங்க?
0: அது எப்படின்னா, நம்ம சாப்பிட்டுக்கிட்டு வாழைப்பழ தோலை வேஸ்ட்ல தான் போடுறோம், அதுக்கு பதில அது ஒரு டப்பால போட்டு அதுல வந்து நம்ம அரிசி கழுவுன தண்ணி, கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்து கலந்து ஒரு 7 நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க செடிக்கு அடிச்சீங்கன்னா.
1: அளவு என்ன மாதிரி சேர்க்கணுங்கிறீங்க?
0: அளவு ஒரு 10 ml வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு.
1: சரி, நீங்க வேளாண் அறிவியல் நிலையத்துல பயிற்சி எடுத்திருக்கீங்க. பயிற்சி முடிச்சு வெளியே வந்ததுக்கு பிறகு இந்த உற்பத்தி அல்லது உங்களுக்கு ஒரு வெற்றி வேணும் அப்படிங்கறதுக்காக அரசு, மத்திய அரசினுடைய உதவி என்ன கிடைச்சது?
0: நான் இந்த தானியங்கள் எல்லாம் இந்த நல்லா காய வச்சு உலர்த்தி பண்றதுனால அவங்க வந்து அதெல்லாம் நல்லா பார்த்தாங்க. பார்த்துக்கிட்டு சரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால ட்ரையர் தாரோம் அப்படின்னாங்க. ஆமா, மழை காலத்துல எல்லாம் என்னால அது காய வைக்க முடியாது, இப்ப ட்ரையர் இருந்தா அதுல உலர்த்தலாம்ல, அதுக்காக அவங்க தாரோம் அப்படின்னாங்க. எனக்கு ட்ரையர் கொடுத்தாங்க, இப்ப அதுலதான் நான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்.
1: கேவிக்கையில பயிற்சி எடுத்து உத்வேகமா செயல்படுறீங்க. இந்த நிகழ்ச்சி வாயிலா மற்ற பெண்களுக்கு என்ன ஆலோசனை கொடுக்குறீங்க?
0: என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, குடும்பத்தையும் பார்த்து வேலைக்கும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே இந்த கேவிகேக்கு போய் அந்த ட்ரைனிங் நிறைய கொடுக்கறாங்க.
1: கேவிகே அப்படிங்கிறது திருப்பதி சாரத்தில்
0: செயல்படக்கூடிய நிலையம். அங்க வந்து நிறைய பயிற்சி கொடுக்கறாங்க, அங்க இருக்க எல்லாருமே நல்லா சொல்லி கொடுக்கறாங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து நம்ம என்ன போறதுக்கு என்ன வழியோ அதையும் காட்டி கொடுக்கறாங்க. அதை போய் கட்டாயம் எல்லாரும் அந்த பயிற்சி எல்லாம் கலந்துகிட்டு இந்த மாதிரி பண்ணா நமக்குன்னு ஒரு.
1: சரி, இதான் வானொலியில முதல் பேச்சா அல்லது இதுக்கு முன்ன பேசின அனுபவம் இருக்கா?
0: இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் எல்லாம் கேட்டிருக்கேன், ஆனா பேசணுங்கிற ஒரு இருந்திருக்கு ஆர்வம், ஆனா எப்படி தொடர்பு கொள்றது அதெல்லாம் தெரியாமலே இருந்துட்டு இருந்தேன்.
1: இன்னைக்கு பேசுறத நினைச்சு என்ன மாதிரி பெருமிதப்படுறீங்க?
0: சந்தோஷமா இருக்கு.
1: குமரி பண்பல கேக்குறது உண்டா?
0: நீங்க
1: விவசாயத்துல ஈடுபாடு கட்டுறீங்க, உழவர் உலகம் நிகழ்ச்சி எல்லாம் கேக்குறது உண்டா?
0: ஆமா, நான் வேளாண்மை பயிற்சி அலுவலகத்து வந்திருந்தப்போ ஒரு இதுல வந்திருந்தாங்க, வந்து சொன்னாங்க நாங்க இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் அதுல குடுக்கறோம் அப்படின்னு. அதுல இருந்து நான் கேட்போம். அது
1: உங்க அலைபேசி எண் ஒண்ணு சொல்லலாமா? 9486185. இந்த அலைபேசியில தொடர்பு கொண்டா உங்களுடைய கருத்துக்கள் மற்றவங்களை விழிப்படையது மாதிரி, குறிப்பா பெண்களை விழிப்படையது மாதிரி எப்படி இருக்கும்?
0: கட்டாயம் அவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கற மாதிரி சொல்லணும், என்னென்ன பயிற்சிகள் இருக்கு, எந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு,
1: மதிப்பு கூட்டல்ல. இதுவரை வேளாண் விளைபொருட்களின் மதிப்பு கூட்டல் குறித்து வித்தியாசமான அணுகுமுறையால் வெற்றி பெற முடியும் என்பதை நிறுவனம் செய்யற மாதிரி கருத்துக்களை பதிவு செய்திருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பலி சார்பாக மனமார்ந்த நன்றி.
0: நன்றி சார்.

இதுவரை வேளாண் விளைபொருட்களில் மதிப்பு கூட்டல் வேளாண் நேரலை கேட்டீர்கள். நேரலையில் பங்கேற்றவர் ஊட்டுவாழ் மடம் ஜே ஜெனிஷா அவர்கள். உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை.

0: நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்பம் ஏ லாரன்ஸ். இப்போது கேட்கலாம்.
1: இனி கேத் பஜாவோ அபியான், விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள்.
2: வணக்கம்.
3: வணக்கம்.
2: கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவுல உர பயன்பாடு அப்படின்னு பார்க்கும்போது அது இயற்கை உரமா இருந்தாலும் சரி செயற்கை உரமா இருந்தாலும் சரி விவசாயிகளுடைய விழிப்புணர்வு எப்படி சார் இருக்கு?
3: அதாவது பொதுவாக வந்து விவசாயிகள் வந்து ரசாயன உரங்களை அதிகமாக பயிருக்கு போடணும் என்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்குதே தவிர இப்படி நம்ம வந்து இந்த உரத்தை வந்து லாபகரமாக பயிருக்கு கிடைக்கும் நிலையில நம்ம வந்து எப்படி வந்து பயிருக்கு போடணும்னு சொல்லி நிறைய வேளாண் பெருமக்களுக்கு தெரியவில்லை. தற்போது காலத்துல எல்லா பயிருக்கும் உரங்களை வீணாக்காம போடுற உரங்கள் வந்து சரியாக அளவுல போட்டு அந்த போடுற உரம் அனைத்தும் அந்த பயிருக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து பயிர் செய்யும் போது நம்ம வந்து நல்ல ஒரு லாபத்தை எடுக்க முடியும். அதிக அளவுல வீணாகிறது தான் நம்ம ரசாயன உரங்கள்ல பார்க்க முடியுது. எனவே நம்ம ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம் சமச்சீர் உர நிர்வாக முறைகளை நம்ம கடைபிடிக்கும் போது மண் வளமும் பாதுகாக்கப்படும், சுற்றுச்சூழலும் எந்த பாதிப்பு இல்லாம இருக்கும், லாபகரமான ஒரு விவசாயம் வந்து நம்ம பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். எனவே விவசாயிகள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலமாக நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம்.
2: சார், பேசும்போது கூட சொல்றீங்க ரசாயன உரத்தை பொறுத்த அளவுல வந்து அவங்க அளவு கடந்த வகையில போடுறாங்க அப்படின்னு. அப்ப இதுக்கு வந்து நம்ம அவங்க பயன்படுத்துறதுக்கு ஒரு பரிந்துரை அப்படிங்கிற ரீதியில ஒவ்வொரு விவசாயிக்கும் மண் பரிசோதனை செய்யணும் அப்படிங்கிற பொறுப்பு வேணும் அப்படின்னு மறைமுகமா குறிப்பிடுற மாதிரிலாம் இருக்குது.
3: நிச்சயமாக மண் பரிசோதனை வந்து ரொம்ப முக்கியம். நம்ம காலங்காலமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த மண்ணுடைய தரம் அதாவது மண்ணுடைய ஹெல்த்னு சொல்லுவாங்க அந்த நிலை வந்து ரொம்ப கெட்டு போய்விட்டது மண்ணுடைய வளம். எனவே நம்ம வந்து அதை வந்து பழைய நிலைக்கு கொண்டு வரணும். தேவை இல்லாத உரங்களை வந்து நம்ம போடாம நம்ம வந்து ஆரோக்கியமாக வைக்கணும்னா நிச்சயமாக மண் பரிசோதனை அடிப்படையில சமச்சீர் உர நிர்வாகம் முறைகளையும் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாக முறைகளை நம்ம கடைபிடிக்கும் போது நமக்கு உர தட்டுப்பாடும் வராது, தாராளமாக எல்லா வேளாண் பெருமக்களும் பயன்படுத்துற மாதிரி உரங்கள் வந்து போதுமான அளவில் நம்முடைய மாவட்டத்துல கிடைக்கிறதுக்கு இது ஒரு அடிப்படையாக அமையும்.
2: இப்ப கன்னிப்பூ சாகுபடி அப்படிங்கிற நுட்பத்துல வந்து நெல் விவசாயிகள் ஈடுபாடு காட்டுறாங்க இல்லையா, கன்னிப்பூ சாகுபடி உர நடைமுறைகள் என்ன சார்?
3: குறிப்பாக மண் பரிசோதனையின் அடிப்படையில எந்த ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கிறதோ அந்த ஊட்டச்சத்து உரங்களை மட்டும் நம்ம போட்டாவதும். பொதுவாக வேளாண் பெருமக்கள் என்ன பண்றாங்கன்னா எந்த உரம் விலை குறைவா இருக்கிறதோ அதிக அளவு போடுறாங்க. அப்படி போடுறதுனால நம்மளுக்கு பூச்சி நோய்கள் அதிக அளவு பாதிப்பு மட்டுமல்ல நம்ம எடுக்க வேண்டிய மகசூல் வந்து இழப்பாகிறது, வீணாக ஒரு உரம் வந்து தட்டுப்பாடான ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்படுவதற்கு வாய்ப்பை வந்து நம்மளே ஏற்படுத்திக்கிறோம். எனவே அப்படி இல்லாம மண் பரிசோதனை அடிப்படையில எந்த ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கிறதோ அந்த ஊட்டச்சத்து உரத்தை மட்டும் போட்டா போதும். குறிப்பாக துத்தநாக குறைபாடு இருக்குது, இல்லாவிட்டால் மணிச்சத்து குறைபாடாக இருக்குதுன்னு வைங்க, அந்த உரத்தை மட்டும் நம்ம போட்டா போதும். தேவையில்லாம அளவுக்கு அதிகமாக டிஏபி இல்லாவிட்டா காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி உரங்களை நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒவ்வொரு நெற்பயிருக்கு ஒவ்வொரு பருவத்திலும் என்னென்ன உரம் அதுக்கு தேவை என்பதும் நிர்ணயிச்சிருக்கிறாங்க, அந்த உரங்களை வந்து நம்ம வந்து போட்டா போதும். தேவையில்லாம சிலவங்க ஃபேக்டம்பாஸ் போடுவாங்க, ஆக்சுவலா அந்த விலை அதிகம், அந்த உரம் அந்த பருவத்திற்கு அது போட வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய மாவட்டத்துல மண்ணுடைய சூழ்நிலைக்கும் அந்த உரம் போடுறதுனால மண்ணிலையும் பாதிப்பு வரும். அந்த மாதிரி உள்ள தேவையில்லாம உரங்களை நம்ம போடுறதுனால இந்த உர தட்டுப்பாடு சூழ்நிலை உருவாகிறது. எனவே எந்த உரம் தேவைப்படுகிறதோ அதை மட்டும் நம்ம கொடுக்கும் போது அதுதான் சமச்சீர் உர நிர்வாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. எனவே அதிகமா நம்ம போடுறதுனால ஒருவேளை நம்ம வேளாண் பெருமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம பயிர் நல்லா பார்க்க அழகா இருக்கிறது, நல்ல பசுமையா இருக்கிறது, நம்ம யூரியா நிறைய போடும் இல்ல டிஏபி போடும் காம்ப்ளெக்ஸ் போடும் சொல்லி இப்படியே ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அப்படி அல்ல, அதாவது ஆரோக்கியமா இருப்பதற்கும் பார்ப்பதற்கு வளமா இருப்பதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அதாவது நல்ல ஆரோக்கியமாக பயிர் இருக்குதுன்னா ஏதாவது ஒரு சத்து அதுல குறைபாடாக இருக்கக்கூடாது. அப்ப வந்து அது எப்படி கண்டுபிடிக்க முடியும், மண் பரிசோதனையில் தான் கண்டுபிடிக்க முடியும், நம்ம கண் பார்வையில கண்டுபிடிக்கவே முடியாது. குறிப்பாக வேளாண்மை சார்ந்த இந்த தொழில்நுட்பங்களை அகில இந்திய வானொலி நிலையம் மூலமாகவும் நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க வந்து எந்த தேவைகளா இருந்தாலும் ஒருவேளை மண் பரிசோதனையா இருக்கலாம், இல்லாவிட்டால் உரம் போடுறது சமச்சீர் உர நிர்வாகம் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம் இந்த மாதிரி எந்த தொழிற்பண்ணாலும் இங்க எல்லா விஞ்ஞானிகளும் இருக்கிறாங்க. நீங்க நேரடியாக இங்க வரலாம், இல்லாவிட்டால் தொலைபேசி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலமாக அறிவியல் பூர்வமாக எப்படி நம்ம நவீன முறைகளை கையாண்டு மண் வளத்தையும் இந்த பயிர் வளத்தையும் இந்த மாதிரி உர தட்டுப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலையை நாம

0: உருவாக்கி நல்ல ஒரு வளமான பயிர் மட்டுமல்ல அதிக உற்பத்தி அதிக வருமானம் எடுத்து நம்ம வந்து லாபகரமான நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து நம்ம வந்து ஒரு தன்னிறைவு அடைவதற்கு நிச்சயமாக இது ஒரு வாய்ப்பாக அமையும்.
1: அமுத சுரபி, இதில் தூய்மை இந்தியா இயக்கம் உரையாடல் கேட்கலாம்.
2: சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான்.
3: ஏ சிவா, ஏ சிவா, ஏ தம்பி, வா, என்ன பதி? ஏ சிவா,
1: யார் இது? ஏனே என்ன, உங்களுக்கு வேற வேலையே கிடையாது. ஒரு மனுஷன் நிம்மதியா இருந்து பேப்பர் படிக்க விடுறீங்களா?
3: ஏ தம்பி, நான் என்ன அவசியத்துக்காக உன்னை கூப்பிடுறேன் அப்படிங்கறத முதல்ல யோசனை பண்ணப்பா. ஒரு ஆள் வந்து என்ன கருத்தை சொல்ல போறாங்க அப்படிங்கறத யூகிச்சுட்டு அதுக்கப்புறமா சத்தம் போடு. இப்ப எதுக்கு என்ன சத்தம் போடுற? எதுக்கு போட்டா சொல்லு.
1: இல்ல, நீங்க எதுக்கு என்ன சத்தம் போட்டீங்க? முத அத சொல்லுங்க, அதுக்கப்புறம் சொல்றேன்.
3: இங்க வாப்பா, வானு.
1: பேப்பர்ல தூய்மை இந்தியா திட்டத்தை பத்தி ஒரு முக்கியமான ஒரு தகவல் போட்டிருந்து, அதை படிச்சு முடிக்கிறதுக்குள்ள என்னென்ன சத்தம் போட்டுறீங்க?
3: தேவையே இல்லப்பா உனக்கு. ஏ தூய்மை இந்தியா இயக்கத்தை பத்தி நீ படிச்சுட்டு இருக்கேங்க, இங்க வந்து பாரு, உன் நிலைய பாருங்க. வா,
1: இந்த பேப்பரை போட்டு வாரம்னே. இல்ல, ஊர்ல எதுவும் பிரச்சனையானே, நான் வந்து தீக்கணுமா? உங்களால முடியாததானே. என்னன்னு காலையிலேயே வந்து தெருவுக்கு தானே வரணும். வாரேன், வாரேன்.
3: எங்க வா அண்ணா, பாரு, ரெண்டு பிள்ளைகள் கையில நிக்கிறையும் வச்சுட்டு அந்த ஓடையில என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாரு.
1: இளே, இது என் பிள்ளைங்க தானே, டெய்லி வீட்டுக்கு முன்னாடி நடக்கும். இப்ப என்ன, கொஞ்சம் தள்ளி போய் நிக்காங்க, அவ்வளவுதான். இளே, அவ ஆகாரம் கொடுத்துட்டு இருக்கா பிள்ளைகளுக்கு, ஒரு பக்கம் ஆகாரத்தை கொடுத்துட்டு இருக்கா பிள்ளைகளுக்கு, இன்னொரு பக்கம் நிக்கிற கலத்திட்டு ஓடையில ஆயிருந்துட்டு இருக்கு. இது எங்க தெருவு தானே, உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை?
3: ஏ தம்பி, பத்திரிகையில நீ என்ன முக்கியமா பாத்துட்டு இருந்த அப்படின்னு சொன்ன?
1: இளே, நான் படிச்சிட்டு இருந்தது தூய்மை இந்தியா திட்டத்தை பத்தி. இளே, என்னவோ சொல்ல வரீங்க போல இருக்க.
3: பாத்தியா, எவ்வளவு ஆவேசமா தூய்மை இந்தியா திட்டத்தை பத்தின்னு சொல்லிட்டு ஒரு அமைதியான முறையில ஏதோ சொல்ல வரீங்க போலுக்கு அப்படின்னு. அந்த திட்டத்தை பத்தி தான்ப்பா சொல்லதுக்கு வந்தேன். ஏய் தம்பி, நீ எவ்வளவு அறிவுபூர்வமானவன், இன்னும் கூட நாகரிகம் இல்லாம தெருவுல குழந்தைகளை விட்டு பலருக்கும் நோய் வருகிறது மாதிரி, அதுலதானப்ப அந்த சுற்றுப்புற சுகாதாரத்தை பேணி பாதுகாக்க அந்த பணியாளர்கள் கூட பணி செய்வாங்க. என்னப்பா இது?
1: ஏனே அறியா பருவம்னு சின்ன பிள்ளைங்க இல்லனே. ஏனே நீங்க சொல்றபடி பார்த்தா இதனால பல பேருக்கு நோய் வரும் போல இல்ல தெரியு. ஏனே இதனால வர ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு முன்னாடி அங்கங்கே நிக்கிற கலத்திட்டு இருக்கோம்னே, இன்னைக்குதான் கொஞ்சம் தள்ளி போய் இருக்கு. நீங்க அதுக்கடையில வந்து எங்கிட்ட வந்து காலையில சண்டைக்கு வந்திருக்கீங்க.
3: ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா தம்பி, தூய்மை இந்தியா திட்டம் அப்படின்னா உனக்கு புரிய வச்சே தீரணும்ப்பா.
1: ஏனே சொல்லுங்கண்ணே.
3: தம்பி, அப்ப உங்க வீட்டுல வந்து பஞ்சாயத்து வாயிலா கழிப்பறை செய்து தரலையா?
1: ஏனே எங்க வீட்டு மட்டும் இல்லனே, எல்லா வீட்லயும் கழிப்பறை வந்து மத்திய அரசாங்கம் கட்டி கொடுத்துருக்காங்கண்ணே.
3: சுத்தமான கழிப்பறையாப்பா?
1: ஆமாண்ணே, ஆமாண்ணே. ஏனே இந்த பிள்ளைங்களுக்கு இயற்கையா இப்படி போனாதானே ஒரு சந்தோஷமா இருக்கு. சில பேருக்கு பாட்டு கேட்டாதான் தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அத மாதிரிண்ணே. என்னண்ணே நீங்க?
3: ஏ தம்பி, இருந்தாலும் தம்பி கொஞ்சம் வைராக்கியம் எடுத்து நாளையில இருந்து உன்னுடைய குழந்தைகள் இந்த கிராம குழந்தைகளுக்கு ஒரு முன்மாதிரியா வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். பார்க்கக்கூடிய சின்ன குழந்தைகள்ட்டையும் கூட அழகா அந்த பெற்றோர்கிட்ட சொல்லி புத்திமதியை சொல்லி புரிய வைங்க அப்படின்னு தம்பி சொல்லுவியா? எப்படி?
1: ஏனே நீங்க இவ்வளவு சொல்றதுனால நான் இந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கிற மாதிரி நாளையில இருந்து என் மனைவிட்ட சொல்லி மாற்றத்தை ஏற்படுத்துறோம்னே. ஏனே இந்த திட்டத்துல வேற என்னெல்லாம் சிறப்பம்சம் இருக்குனே?
3: தம்பி, 2014 இருந்து 2019 வரை இந்த திட்டத்தை அமல்படுத்துறதுனால நம்ம நாட்டை பொறுத்த அளவுல 89.9 மில்லியன் கழிப்பறைகள் கிராமங்கள்லயே கட்டி கொடுத்துருக்காங்களே.
1: நீங்க சொல்றது உண்மையாதானே இருக்கும். எங்க வீட்டுல கூட ஒரு 6-7 வருஷம் மேல இருக்கோண்ணே கழிப்பறை கட்டி.
3: சரிப்பா தம்பி, அந்த மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படின்னு திடக்கழிவு மேலாண்மை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது கூட இந்த தூய்மை இந்தியா இயக்கத்துலதான் வரும். உங்க வீட்டை பொறுத்த அளவுல பஞ்சாயத்துல நீங்க எப்படி பஞ்சாயத்துக்கு கொடுக்கும்போது எப்படி கொடுக்கீங்க?
1: இல்ல, நான் எல்லாம் தரம் பிரிச்சுதானே கொடுக்கறது.
3: எப்படி கொடுக்க?
1: மக்கும் குப்பை, மக்காத குப்பை, பிளாஸ்டிக் கழிவு இப்படின்னு பிரிச்சு தான் கொடுப்பேன்.
3: அப்படியாப்பா? சரி சரி சரி.
1: இல்ல, இந்த கோசலை அக்கா தான் ஒழுங்கா குடுக்கறதே இல்ல, எல்லாத்தையும் சேர்த்து ஒரே டப்பாவுல.
3: கோசலை அக்கா சும்மே இருக்க மாட்டாளப்பா, முந்தா நாள் கூட அந்த பைப்படியில சண்டையை போட்டு இருந்தாள அவங்க தானே?
1: ஆமாண்ணே, அவங்க தானே.
3: வீட்டையும் சுத்தமா வைக்க இல்லையா?
1: அந்த கோசலேக்கா இருக்காவ இல்லையா, என் மனைவிட்ட, நீ எதுக்கு தரம் பிரிச்சு தனித்தனி டப்பாவில கொடுக்க? இங்க பாரு, நான் ஒரே டப்பாவில கொடுத்து அழகா குடுத்துறேனே அப்படின்னு சொல்லி
3: அழகா குடுத்துறேன்னு சொன்னா ஏதாவது சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம்
1: என்ன? அந்த துப்புரவு பணியாளர் கை வெட்டி ரத்தம் பாஞ்சி என்ன பாடுபட்டாங்க தெரியுமா?
3: நீ சொல்லுகிற பிரகாரம் அப்ப பாட்டில் எல்லாம் சேர்த்து போட்டு உடஞ்ச பாட்டிலையும் போட்டதுனால ரத்த காயம் ஆயிடுச்சா?
1: ஆமாண்ணே, நானும் ஊர்காரங்கள் 4 பேரும் சேர்ந்து போய் அவங்கள்ட்ட சொல்லி புரிய வச்சு இப்போ மாறிட்டாங்கண்ணே. இப்போ மட்கும் குப்பை மட்காத குப்பை அப்படின்னு தரம் பிரிச்சு குடுக்கறாங்கண்ணே.
3: பரவாயில்லப்பா,

0: பரவாயில்லப்பா. அப்ப தம்பி வந்து பிள்ளைகள் அரியா பருவம் இருந்ததுனாலதான் அப்படி விட்டே தவிர, மத்தபடி தூய்மை இந்தியா இயக்கத்துல உனக்கு ஒரு பிடிப்பு இருக்கு இல்லையா?
1: இல்லாம இருக்குமானே, நானும் ஒரு இந்தியன் தானே.
0: ஏ அப்பா, இந்தியன் அப்படிங்கிற பொறுப்பு இருக்கு இல்லையாப்பா?
1: என்னன்னு சொல்றீங்க, உங்களுக்கு மட்டும் இந்தியன் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு இருக்கும் போது எனக்கு இருக்காதானே?
2: படிக்கு படிப்பு நல்ல பண்பை ஊட்டலாம்,
3: ஒழுங்காய் நடக்கும் பாதை காட்டலாம்.
1: அமுத சுரபியில் இதுவரை தூய்மை இந்தியா இயக்கம் உரையாடல் கேட்டீர்கள். உரையாடலில் பங்கேற்றோர் எஸ் சிவகுமார், தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை.
4: நொடிகளில் சில நுட்பங்கள்.
0: இதில் திரவ உயிர் உரங்கள் தகவல்களை தருகிறார் பூதப்பாண்டி வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் ஆர் சுரேஷ் அவர்கள்.
5: இன்றைய காலகட்டத்தில் விவசாயிகள் வந்து ரசாயன உரங்களுக்கு பதிலாக திரவ உரங்களை பயன்படுத்தினால் மட்டுமே நம்முடைய மண்வளத்தை காக்க முடியும். அதில் குறிப்பாக திரவ உயிர் உரங்கள் வந்து திட வடிவத்தில் கிடைத்தது, பவுடர் வடிவத்தில் கிடைத்தது. தற்போது அறிவியல் வளர்ச்சி காரணமாக திரவ உயிர் உரங்களும் இப்போது நமது வேளாண்மை துறை மூலமாக உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திரவ உயிர் உரங்களில் குறிப்பாக அசோஸ்பெயர்லம் நெல் பயிர்களுக்கு அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. ரைசோவை போன்ற உயிர் உரங்கள் நம்ம உளுந்து பாசைப்பயிர் போன்ற பயிர்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த பாசோ பாக்டீரியா, திரவ பொட்டாஷ் பாக்டீரியா போன்ற உயிர் உரங்கள் எல்லா பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். இந்த நெல்லை பொறுத்தவரை இந்த அசோஸ்பெயர்லம் பாசோபாக்டீரியா உயிர் உரங்கள் வந்து திரவ உயிர் உரங்கள் விதை நேர்த்திக்கு 50 மில்லி போதுமானது. அதே போது நாற்றுகளை நனைத்து நடுவதற்கு 100 மில்லி போதுமானது. அதே மாதிரி வயல்களில் இடுவதற்கு 200 மில்லி உயிர் உரம் போதுமானது. இந்த உயிர் உரத்தை பற்றி சொல்ல போனால் குறிப்பாக திட உயிர் உரத்தை காட்டிலும் இந்த திரவ உயிர் உரங்களுக்கு ஆயுள் காலம் அதிகம். இப்போ திட உயிர் உரங்களுக்கு 6 மாதம் வரை தான் அதை பயன்படுத்த முடியும். இதை வந்து 12 முதல் 14 மாதங்கள் இதை பயன்படுத்தலாம். திட உயிர் உரங்களை வந்து அதிக வெப்பநிலையில் உயிர் உரங்களை சேமித்து வைக்கும் போது அதனுடைய உயிர்த்தன்மையை இழப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் திரவ உயிர் உரங்களை 45 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு மேலாகவும் நாம் இதை சேமித்து வைக்கும் பொழுது இதனுடைய உயிர்த்தன்மை எந்தவித பாதிப்பும் ஆகாது. அதிக நுண்ணுயிர் திறன் ஆற்றல் உள்ளது. திட உயிர் உரங்கள் மண்ணில் கரைந்துதான் பயிர்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் திரவ உயிர் உரங்கள் எளிதாக வேர்களால் மூலமாக எளிதில் ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இருக்கிறது. திரவ உயிர் உரங்கள் நம்ம பயன்படுத்த அளவும் குறைவு. ஆகவே விவசாயிகள் திரவ உயிர் உரங்களை பயன்படுத்தி பலன் பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.
1: நிகழ்ச்சி அமைப்பில் உதவி தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை. அமைப்பு டிஎல் ஜேக்கப்.
4: இத்துடன் இந்திய வேளாண் அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது.

0: நேயர்களின் நினைவிற்கு, நாளை மாலை 5:30 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள், கிசான் வாணி, உழவருக்கு ஒரு சிந்தனை, உழவர் பயிற்சி நிலைய செயல்பாடுகள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாகர்கோவில் உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குனர் ஜோயலின் சோஃபியா அவர்கள். கேட் பச்சாவோ அபியான் விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். அமது சுரபி வங்கி கணக்கின் முக்கியத்துவம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், கால்நடைகளுக்கு தடுப்பூசியின் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் பணி நிறைவு பெற்ற கால்நடை மருத்துவர் ஜி கிறிஸ்டோ பால்ராய் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. தொடர்வது செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். இந்தியாவின் வெளியுறவு தொலைநோக்கு பார்வையில் பிரான்ஸ் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். 6 நாட்கள் பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு இன்று பிற்பகல் புதுதில்லியிலிருந்து பிரதமர் புறப்பட்டுச் சென்றார். முன்னதாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த 2 நாடுகளுக்கும் தாம் மேற்கொள்ளும் பயணம் இருதரப்பு பொருளாதார மற்றும் கலாச்சார தொடர்புகளை வலுப்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய யூனியன் குறிப்பாக ஸ்லோவாக்கியாவுடன் இந்தியா கொண்டுள்ள கூட்டு முயற்சிகளுக்கு இந்த பயணம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் கூறியுள்ளார். அசாமில் இந்திய விமானப்படையின் AN-32 ரக விமானம் விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்தனர்.

0: விபத்தில் உயிரிழந்த விமானப்படை வீரர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த வீரர்களின் தைரியத்தையும் சேவையையும் நாடு நன்றியுடன் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. விளையாட்டு மற்றும் உடற்கல்வியை கல்வி திட்டத்தோடு இணைக்க தேசிய கல்விக் கொள்கை வழிவகுத்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் துப்பாக்கிச் சுடுதல் பயிற்சிக் கல்லூரி மாணவர்களிடையே உரையாடிய அவர், விளையாட்டுத் துறையில் சாதனை படைக்கும் வீரர்கள் ஐஐடி உள்ளிட்ட பெருமைமிகு கல்வி நிறுவனங்களில் சேருவதற்கு தற்போது வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மாநில அரசின் நலத்திட்ட உதவிகள் இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக பயனாளிகளுக்கு சென்றடைவதை மாநில அரசு உறுதி செய்துள்ளதாக கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கான விலையில்லா வேட்டி சேலை வழங்குவதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். பருத்திக்கான சரக்கு மற்றும் சேவை வரி குறைக்கப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு பேருதவியாக உள்ளது என்றும் அவர் கூறினார். விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்தார். தமிழகத்தில் சிறுபான்மை மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டங்கள் நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சிறுபான்மையினர் நலத்திட்டங்கள் வக்பாரியங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், சிறுபான்மையினருக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்த கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் இஸ்லாம் சமுதாயத்தைச் சேர்ந்த ஆதரவற்ற மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள 160 பெண்கள் சுயதொழில் தொடங்குவதற்கு 15,78,000 ரூபாய் மதிப்பிலான உதவித்தொகை, விலையில்லாத தையல் இயந்திரங்கள் மற்றும் சலவை பெட்டிகளையும் அவர் வழங்கினார். உலமாக்கல் நலவாரிய அட்டைகளையும் அமைச்சர் திரு ஷாஜஹான் வழங்கினார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட மத்திய அரசு அனுமதி வழங்கியிருப்பதாக கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் தெரிவித்திருப்பதை மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். தேனி மாவட்டத்தில் அரசு திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர், மேகதாது அணை தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்வதற்கு மட்டுமே நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருப்பதாகவும், ஆனால் அணை கட்டுவதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் கூறினார். முல்லைப் பெரியாறு மற்றும் காவிரி நதிநீர் பிரச்சினையில் தமிழக நலன் ஒருபோதும் விட்டுக் கொடுக்கப்பட மாட்டாது என்று அவர் தெரிவித்தார். உச்சநீதிமன்றம் இதுவரை வழங்கிய தீர்ப்புகளின் அடிப்படையில் எவ்வித சமரசமும் இன்றி நதிநீர் பங்கீடு தொடர்பான பிரச்சினைகளுக்கு மாநில அரசு தீர்வு காணும் என்றும் திரு நிர்மல்குமார் கூறினார். மேட்டூர் அணை இவ்வாண்டு ஜூன் மாதம் 12 தேதி குறுவை சாகுபடிக்கு திறக்கப்படாத நிலையில் டெல்டா மாவட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த மாதம் தில்லியில் நடைபெற்ற 51வது காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் தமிழகத்திற்கான பங்கினை பெறுவதற்கு மாநில அரசு முயற்சி எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுக்கவும் காவிரியிலிருந்து தமிழகத்திற்கான தண்ணீரை பெறுவதற்கும் மாநில அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். கிரீன் மேஜிக் உள்ளிட்ட பால் பாக்கெட் விநியோகத்தை நிறுத்தவோ அல்லது கணிசமாக குறைக்கவோ எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று ஆவி நிறுவனம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்தி உண்மைக்கு புறம்பானது என்று கூறியுள்ளது. நுகர்வோரின் தேவைக்கேற்ப ஆவி நிறுவனம் தொடர்ந்து பால் விநியோகம் செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவறான செய்திகளை நம்பி பொதுமக்கள் குழப்பமடைய வேண்டாம் என்றும், ஆவின் கிரீன் மேஜிக் பால் பாக்கெட் எவ்வித தடையுமின்றி விநியோகிக்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஸ்காட்லாந்து அணி 40 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மான்செஸ்டரில் நடைபெற்ற அயர்லாந்துக்கு எதிரான போட்டியில் முதலில் விளையாடிய ஸ்காட்லாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 161 ரன் எடுத்தது. 162 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய அயர்லாந்து அணி 19.1 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 121 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.

ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலையின் 101 நேரம் 8:06. குட்டி குழந்தைகளின் மழலை தமிழை ரசிக்கலாம் வாங்க. ஆரம்பமாகிறது பட்டாம்பூச்சிகள் நேரம்.

7 2 2 இணைப்பு எண் 0 4 6 5 2 கூடவே 8 9 0 3 2 5 7 0 3 9 அப்படிங்கிற மொபைல் நம்பர் மூலமாகவும் எங்களை அழைக்கலாம்.

0: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் சுட்டியை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்துமா பேசுறீங்க? கட்டிமாங்குட்டில இருந்து. உங்க பேர் சொல்லுங்க. ஆதிக். என்ன படிக்கிறீங்க? எல்கேஜி. யூகேஜி படிக்கிறீங்களா? சரிம்மா, என்ன சொல்ல வந்திருக்கீங்க? கதையா? சொல்லுங்க.
1: ஒரு சின்ன பையன் மீன் பிடிச்சிருக்கும்போது அவங்களுக்கு அட்டை மீன் தான் பெரிய மீன் ட்ரை போக கூடாது. திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி வெட்டி கிடைக்கும்.
0: சரிம்மா, நல்ல ஒரு கருத்தை சொல்லிருக்கீங்க. இந்த கதையை யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க? அம்மாவா? சரிம்மா, நீங்களும் எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சாலும் தோல்வி அடைஞ்சாலும் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி வெற்றி பெறணும், சரியா? வாழ்த்துக்கள்மா. நன்றி.

0: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த சுட்டியை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். அடுத்த சுட்டியை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? சரிமா, உங்களோட ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. சரிமா, என்ன படிக்கிறீங்க?
1: 8th ஸ்டாண்டர்ட்.
0: 8th படிக்கிறீங்களா? என்ன சொல்ல வந்திருக்கீங்க?
1: தமிழ்ல ஒரு பாட்டு.
0: சரிமா, பாடுங்க.
1: வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே, வான மலர்ந்தது அனைத்து மலர்ந்திடு, வன்மொழி வாழியவே, ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி, இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி, எங்கிருந்து வாழியவே.
0: சரிமா, ரொம்ப நல்லா பாடுனீங்க. புக்கு பார்த்து பாடுனீங்களா, காணாம பாடுனீங்களா?
1: காணாம.
0: காணாம பாடுனீங்களா? சரிமா, பங்கேற்றமைக்கு நன்றி, வாழ்த்துக்கள். இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த சுட்டியை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். யார், எங்கம்மா பேசுறீங்க? என்னம்மா? எந்த ஊருமா? வணக்கம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சரிமா, உங்க பேர் என்ன? என்னமா? சரி, என்ன சொல்ல வந்திருக்கீங்க? ஹலோ, வணக்கம். பேர் சொல்லுங்கம்மா.
2: Thank you.

0: நீ புது டைகனன் பிரிட்ஜஸ் கார் பெறுங்க, அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸோட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் இஎம்ஐ பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ்ல எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. டிஎன்சி அப்ளை.
1: இணைப்பில் இணைக்கூடிய அடுத்த சுட்டியை சந்திக்கலாம். வணக்கம்.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: இணைப்பில் இணைக்கூடிய அடுத்த சுட்டியை சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: யார், எங்கிருந்துமா பேசுறீங்க?
3: மேற்கு சூரபலத்திலிருந்து தனுஸ்ரீ பேசுறேன்.
1: சரிம்மா, என்ன படிக்கிறீங்க பிள்ளை?
3: யுகே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
1: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களாம்மா? சரி, என்ன சொல்ல வந்திருக்கீங்க?
3: பாட்டு பாட.
1: பாட்டு பாடுறீங்களா? பாடுங்கம்மா.
3: ஹலோ ஹலோ, ஹவ் ஆர் யூ? ஹலோ ஹலோ, ஹவ் ஆர் யூ? ஹலோ ஹலோ, ஹவ் ஆர் யூ டுடே? ஐ அம் குட். I am great. I am happy. I am... Hello, hello, how are you? Hello, hello, how are you? I... Hello, hello, how are you today? I am good. I am happy. I am very well today.
1: Super, ma. Super. நல்லா பாடுனீங்க. பிள்ளைக்கு பாட்டு யார் சொல்லிக்கு தந்தாங்க?
3: மிஸ்
1: மிஸ் சொல்லி தந்தாங்களா? சரிம்மா, நல்லா பாடுனீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி. வாழ்த்துக்கள்.
3: நன்றி.

0: பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMIயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: வந்தாச்சு ரவணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய கார எக்ஸ்சேஞ்ச்

0: நேரம் 8:19. குமரி பண்பலை 101 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் சின்ன சின்ன குழந்தைங்க கலந்துக்கிட்டு உங்களுடைய திறமைகளை எங்ககிட்ட வெளிப்படுத்தலாம். அதுக்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260240 மற்றும் ஒரு எண் 290722. இணைப்பு எண் 046522. கூடவே 8903257039 அப்படிங்கிற மொபைல் நம்பருக்கும் அழைக்கலாம்.
1: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
2: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில். வந்தாச்சு ரமணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய கார எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைபன் அண்ட் பிரிட்ஜஸ் கார பெறுங்க. அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸோட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் இஎம்ஐ, பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ்ல எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. டிஎன்சி அப்ளை.
4: ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 044249684458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 044249684458. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.
3: வந்தாச்சு ரமணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய கார எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைபன் அண்ட் பிரிட்ஜஸ் கார பெறுங்க. அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸோட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் இஎம்ஐ, பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ்ல எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. டிஎன்சி அப்ளை.

கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் குட்டி குழந்தைங்க கலந்துக்கலாம். அதுக்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-2240 மற்றும் ஒரு எண் 290-7222. இணைப்பு எண் 046-5252, கூடவே 8903-25703-9 அப்படிங்கிற மொபைல் நம்பருக்கும் அழைக்கலாம்.

0: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த சுட்டியை சொல்லிக்கலாம். வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா? ஆ சரிம்மா, ஊர் பேர் சொல்லுங்க.
1: ஓகே, தக்கலை.
0: தக்கலையா? சரிம்மா, என்ன சொல்ல வந்திருக்கீங்க? சரிம்மா, பிள்ளை என்ன படிக்கிறீங்க?
1: யுகேஜி.
0: யுகேஜி படிக்கிறீங்களா? ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க?
1: டீச்சர்.
0: டீச்சர் சொல்லி கொடுத்தாங்களா?
1: என்னம்மா? அப்பா தந்தார் ஆப்பிள், அம்மா தந்தார் ஆரஞ்சு, அண்ணன் தந்தார் அன்னாசி, அப்பா தந்தார் கொய்யா, பாட்டி பாட்டி தந்தார் பலாப்பழம், மாமா தந்தார் மாம்பழம், தாத்தா தந்தார் பலாப்பழம்.
0: சரிம்மா, ரொம்ப நல்லா பாடினீங்க, சூப்பரா இருந்துச்சு. வாழ்த்துக்கள்மா. என்னம்மா உங்க பேர்? என்னம்மா உங்க பேர்? என்ன ஹலோ, உங்க பேர் என்னம்மா? என்னம்மா? சரிம்மா, என்ன சொல்ல வந்திருக்கீங்க? சரிம்மா, என்ன சொல்ல வந்திருக்கீங்க? சரிம்மா, ரொம்ப நல்லா கலந்துக்கிட்டீங்க. நன்றிம்மா, நன்றி நன்றி. குமரி பண்பலை நூற்றாண்டில் நேயர்கள் இதுவரை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்த பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற எல்லா குட்டீஸ்களுக்கும் குமரி பண்பலை நூற்றாண்டின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். நேரம் 8:30. காற்றலைகளில் தவழ்ந்து உங்கள் எண்ணங்களோடு இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
2: வந்தாச்சு ரமணி ஃபோக்ஸ் வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய காரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைகனல் மிஸ்டர்ஸ் கார பெறுங்க, அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸ் ஓட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ் வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் இஎம்ஐ பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ்ல எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. டிஎன்சி அப்ளை.
0: இப்போது கேட்கலாம்.
3: இலக்கிய சோலை. இலக்கிய சோலையில் இன்று இலக்கிய சுடர், தேனமுது ஆகியன கேட்கலாம்.
4: இலக்கிய சுடரில் இன்று பக்தி இலக்கியங்களில் மருத்துவம், இ ராஜகுமாரி அவர்கள் தரும் உரை கேட்கலாம்.
5: குமரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு இலக்கிய சுடர் பகுதியில் பக்தி இலக்கியங்களில் மருத்துவம் என்னும் தலைப்பில் பேச உள்ளேன். உயிர்காக்கும் உன்னத கலையான மருத்துவம் மக்கள் தோன்றிய காலத்திலிருந்தே நடைமுறைக்கு வந்துள்ளது. ஆரம்பகால மனிதர்கள் தாவரங்களின் பூ, வேர், காய், கனி, பட்டை போன்றவற்றை நோய்களின் தன்மைக்கேற்றவாறு பயன்படுத்தி வந்துள்ளனர். இன்றைய காலகட்டம் போல் ஆங்கில மருந்து வகைகளோ

யுனானி மருந்துகளோ எதுவுமே இல்லாமல் இயற்கையோடு சார்ந்த மருத்துவத்தையே வழக்கத்தில் கொண்டிருந்தனர். சிறுபஞ்சம் மூலம் ஏலாதி, திரிக்கடுகம் போன்ற 15 கீழ்கணக்கு நூல்கள் வாழ்வின் உயர்ந்த கருத்துக்களையும் மருத்துவ குறிப்புகளையும் உள்ளடக்கி மருந்துகளின் பெயராலேயே அழைக்கப்படுவதை அறிந்து கொள்ளலாம். மேலும் பல்வேறு இலக்கியங்களிலும் மருத்துவத்தின் பயன்பாடுகள் அந்தந்த இலக்கியங்களின் கால சூழலுக்கு தக்கவாறு பயன்படுத்தியுள்ளமே அறிகின்றோம். அந்த வகையில் தமிழில் தோன்றிய பக்தி இலக்கியங்களில் காணப்படும் மருத்துவம் பற்றி இங்கே பார்க்கலாம். பக்தி இலக்கியம் வேறு எந்த மொழிகளிலும் இல்லாத அளவுக்கு தமிழில்தான் அதிகமான பக்தி இலக்கியங்கள் காணப்படுகின்றன. தமிழை பக்தி மொழி எனல் பெரிதும் பொருந்தும் என்றார் மறைத்திரு தனிநாயகம் அடிகள். சமயத்தின் மறுமலர்ச்சி காலமான பல்லவர் காலம் பக்தி இலக்கிய காலமாக கருதப்படுகின்றது. பக்தி இலக்கியங்களில் மணிமகுடங்களாய் திகழும் சைவ திருமுறைகளிலும் ஆழ்வார் பாசுரங்களிலும் உயிரின் பிறப்பு முதலான பல்வேறு மருத்துவ தகவல்களும் பல வகையான நோய்களும் அவற்றை தீர்க்கும் வழிமுறைகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பக்தியையும் ஆன்மீக நெறிமுறைகளையும் அடியவர் பெருமைகளையும் ஆண்டவன் அருள் வடிவையும் கூறுவதோடு மட்டுமல்லாமல் மனித வாழ்க்கைக்கு ஏற்ற மனம் மற்றும் உடல் சார்ந்த நோய்களுக்கு தீர்வான மருத்துவ குறிப்புகளையும் தன்னகத்தே பக்தி இலக்கியங்கள் கொண்டுள்ளன. நோயும் மருத்துவமும் மனிதருக்கோ அல்லது பிற உயிர்களுக்கோ ஏற்படும் உடல்நல குறைவே நோய் எனப்படும். வசதியான ஆடம்பரமான வாழ்வு இல்லாவிட்டாலும் கூட நோய் நொடிகள் இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையே எல்லோருமே விரும்புவர். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது முதுமொழியாகும். அரிசியை இடித்து உண்டாகும் அரிசி துகள் நோய் எனப்படும். அதுபோல மனிதன் உடல் உபாதைகளால் இழைத்து தேய்வது நோய் என்று அழைக்கப்படுகிறது. நோயில்லாத பெருவாழ்வு மனிதனின் 16 செல்வங்களில் ஒன்றாக திகழ்கிறது. பசிப்பிணி என்னும் பாவி என்று மணிமேகலை கூறுவதிலிருந்து பசியையும் நோய் என்றே இலக்கியங்கள் சுட்டுகின்றன. பசியும் பிணியும் இல்லாத ஆரோக்கியமான வாழ்வையே இலக்கியங்கள் முன்வைக்கின்றன. பசி இல்லாகுக பிணி இல்லாகுக என்பது 500 கூற்றாகும். சிலப்பதிகாரம் இந்திரவிளவு ஊரெடுத்த காதையில் பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்கன வாழ்த்தி என எல்லா மக்களும் வயிறார உணவும் நோய்கள் இல்லாத பூரண வாழ்வும் சீரிய நாட்டு வளமும் பெற்று வாழ வேண்டும் என்று இளங்கோவடிகள் பதிவு செய்துள்ளார். நோய்கள் வராமல் தடுக்கவும் வந்த நோய்களை குணப்படுத்தவும் பயன்படுத்தும் பொருளே மருந்து எனப்படுகிறது. மருந்தானது அமுதம், ஔடதம் போன்ற பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது. தேவர்கள் பிணி மூப்பு இறப்பு எதுவும் இல்லாமல் இருக்க அமிழ்தம் எனும் மருந்தை உண்டனர் என்று புராணங்கள் சுட்டுகின்றன. தரமான சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட மருந்தை உட்கொள்ளும் நோயாளி விரைவில் குணமடைவான் என்பதனை பொருந்தியான் வேட்ட பொருளின் நினைத்த சொல் திருந்திய யாக்கையுள் மருத்துவன் ஊட்டிய மருந்து போல் மருந்தாகி மனன் ஓப்ப பெரும்பெயர் மீனி பெயர்த்தன செலவே என கலித்தொகை கூறுகிறது. உடல் உபாதைகளால் வருவது மட்டுமல்லாமல் மன உளைச்சலால் ஏற்படும் வேதனையும் நோய் என்று வள்ளுவம் குறிப்பிடுகிறது. தலைவியின் 2 வகையான பார்வையில் ஒரு பார்வை நோயை உருவாக்கவும் இன்னொரு பார்வை அந்த நோய்க்கு மருந்தாகவும் உள்ளதென இது நோக்கு இவளுன்கண் உள்ளது ஒரு நோக்கு நோய் நோக்கல் அந்நோய் மருந்து என தலைவியின் பார்வையே நோயும் அதற்கான மருந்தும் என வள்ளுவர் குறிப்பிட்டுள்ளார். மருத்துவர் ஒருவருக்கு ஏற்படும் உடல்நல குறைவை சோதித்தறிந்து அந்நோய் தீர்வதற்குரிய நெறிமுறைகளை ஆராய்ந்து மருந்து பொருட்களையும் தயாரித்து அம்மருந்தையும் முறையாக பகுத்து கொடுத்து நோய் வராமலும் வந்த நோயை குணம்பெறச் செய்பவரே மருத்துவர். இதனையே திருக்குறளும் குற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல் என வலியுறுத்துகின்றது. நோயாளியை அறுவை சிகிச்சை செய்து அறுத்து சுட்டிகை சிகிச்சை செய்தாலும் அந்த மருத்துவரை வெறுப்பேதும் காட்டாமல் மக்கள் அன்போடு நாடி செல்வர் என்று குலசேகர் ஆழ்வாரின் பெருமாள் திருமொழி வாளாலறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல என்று எவ்வளவுதான் துன்பங்கள் இறைவன் தந்தாலும் பக்தன் இறைவனை நாடி செல்வதைப் போல நோயாளியும் மருத்துவரிடம் செல்வதை ஒப்பிட்டு பாடியுள்ளார். சிவபெருமானே தாயுமானவராகி மருத்துவச்சியாக வந்து ஆதரவில்லாத கற்பிணி பெண்ணுக்கு மருந்து பொருட்களோடு வந்து தாயாகி சுகமான பிரசவம் நடக்க அருள் புரிந்து தாயுமானவரானார். இறை வடிவங்களில் அஸ்வினி தேவதைகள் மருத்துவ தேவதைகள் எனப்படுகின்றன. இறைவனே வைத்தியநாதனாகவும் இறைவி வைத்திய நாயகியாகவும் அருள் பாலிக்கின்றனர். இறைவனுக்கே வைத்தியம் பார்க்கும் மருத்துவ கடவுளாக தன்வந்திரி பகவான் வணங்கப்படுகிறார். தன்னுடைய நோயை தீர்த்த வைத்தியரை ஈசனோடு ஒப்பிட்டு நெல்லையம்பதியில் வீட்டிருக்கும் ஈசன் நம்மை பிறவாமல் காப்பார் என்றும் வைத்தியரான நம்மீசனோ பூமியில் பிறந்தவர்களை சாகாமல் காப்பாற்றுவார் என்றும் தேசம்புகளும் திரு நெல்லையில் வாழும் ஈசனை நம் ஈசனுக்கு ஒப்பெனலாம். ஈசன் பிறவாமற் காப்பான், பிறந்தாரை நாளும் இரவாமற் காப்பான் இவன் என்று வைத்தியரான நம்மீசனையும் வைத்தியநாதரான ஈசனையும் ஒப்புமை நோக்கிய விதத்தை பாடலெளிகள் விளக்குகின்றது. வைத்தியம் பார்க்கும் ஆண்கள் மருத்துவர் என அழைக்கப்பட்டது போல மருத்துவம் பெண்கள் மருத்துவச்சி என அழைக்கப்பட்டனர் என்று பஞ்சமர சஞ்சரித்த மருத்துவச்சி கூலி மகானவு தனை தீர்த்த மருத்துவன் தன் கூலி என பிரசவம் பார்த்த மருத்துவர்களுக்கு பணிக்கான கூலி வழங்கப்பட்டதென உலகநீதி பாடல் குறிப்பிடுகின்றது. கம்பராமாயணத்தில் மருத்துவம் ராமன் புகழ் பாடும் கம்பராமாயணத்தில் மூர்ச்சையடைந்தவர்களையும் மாண்டு போனவர்களையும் மீண்டு வர செய்த வழிமுறைகள், வெட்டுப்பட்டு தனித்தனியாக துண்டான உடல் உறுப்புகளை இணைக்கும் மருத்துவ முறைகள், இறந்த உடலை கெட்டு போகாமல் நீண்ட நாட்கள் பதப்படுத்தி வைத்தல் போன்ற பல்வேறு மருத்துவ முறைகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பரதன் தன் தாயான கைகையின் பிறந்த நாடன கேகய நாட்டுக்கு சென்றிருந்த சமயத்தில் அயோத்தியில் இறந்து போன தசரதன் பூத உடலை

பரதன் சத்ருகணன் வரும் வரையில் கெட்டுப்போகாமல் இருக்க தைலம் தோய்த்து பதப்படுத்தி வைத்ததை செய்ய கடவு செயற்குரிய சிறுவர் ஈண்டையரல்லர் எய்த கடவு பொருள் எய்தாது எகவா என்ன எல்பு என்னா மையர் கொடியால் மகன் ஈண்டு வந்தால் முடித்தும் மற்ற என்ன தையர் கடல் நின்று எடுத்து அவனை தைல கடலின் தலை உயித்தான் என அயோத்தியா காண்டம் பாடலடிகள் மூலம் கம்பர் விளக்கியுள்ளார். மூலிகைச்சாருடன் எண்ணெய் கலந்து அந்த கலவையில் இறந்த உடலை பதப்படுத்தி வைக்கும் முறைக்கு தைலத்தோணி என்று பெயராகும். இன்றைய நாகரிக காலத்தில் குளிர்சாதன பெட்டிகளில் வைத்து உடலை கெடாமல் பாதுகாப்பது போல அன்றைய காலகட்டங்களில் தைல கலவையில் வைத்து பூத உடலை பாதுகாத்த தகவல் ராமாயணத்தில் இடம்பெற்றுள்ளது. மேலும் யுத்தகாண்டம் மருந்துமலை படத்தில் மாண்டாரை உயிர்விக்கும் மருந்து ஒன்றும் உடல் வேறு வகிர்களாக கீண்டாலும் பொறுத்துவிக்கும் ஒரு மருந்தும் படைக்கலங்கள் கிளைப்பது ஒன்றும் ஆண்டு ஏகிக குணர்ந்து என மீண்டேயும் தம்மருவை அருள்வதேர் மெய் மருந்தும் உள என இறந்து போன ஒருவரை பிழைக்கச் செய்யும் மருந்தும் உடலானது தனித்தனி துண்டுகளாக பிளந்து போனாலும் பிளந்த உடலை ஒட்டும்படி செய்யக்கூடிய மருந்தும் உடலில் தைத்த படைக்கருவி ஆயுத துண்டுகளை வெளியே எடுக்கும் மருந்தும் மொத்த உடல் உருவமே சிதைந்து உருக்குலைந்து போனாலும் பழைய உருவனை மறுபடி பெறச் செய்யும் மருந்தும் இருந்ததென பாடலடிகள் குறிப்பிடுகின்றது. மேலும் சல்லியம் அகற்றுவது ஒன்று சந்துகள், புல்லுற பொருந்துவது ஒன்று போயின, நல்குயிர் நல்குவது ஒன்று நன்னிறம், தொல்லையது ஆக்குவது ஒன்று தொல்லை போய் என்னும் யுத்தகாண்ட பாடலில் மருந்துகளின் அளவுகள் ஆற்றல்கள் பற்றி விவரிக்கப்பட்டுள்ளன. சல்லியம் அகற்றுவது அதாவது ஆயுதங்களை உடலில் இருந்து அகற்றுவது சல்லியகரணி என்றும், இறந்தவரை உயிர் பெறச் செய்யும் மருந்து சஞ்சீவகரணி என்றும், உடல் பிளந்து போனாலும் திரும்பவும் பொருந்துமாறு செய்யும் மருந்து சந்தானகரணி என்றும் உயிர்காக்கும் மருந்துகள் பயன்பாட்டில் இருந்தன என்று விளக்கப்பட்டிருப்பதை அறிந்து கொள்ளலாம். மேலும் சுந்தரகாண்டம் உருக்காட்டு படலத்தில் வீயும் உயிர் மீளும் மருந்தும் எனலாகியது வாலி மணியாளி என்று இறந்து போனவரை மீண்டு கொண்டு வருவதாக குறிப்பிட்ட மருந்தான மிருத சஞ்சீவினி இறந்துவிடும் தருணத்தில் உள்ள உயிர் மீண்டும் பிழைக்க காரணமான மருந்து என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ராவணனுக்காக போர் புரிய சென்ற கும்பகர்ணனிடம் விபீஷணன், ராவணன் நம் குலத்தில் நோய் போல தோன்றியவன் என்றும், உடலில் தேவையற்ற கட்டிகள் தோன்றினால் அதனை அறுத்து நீங்க செய்து வலியை போக்குவோம், அதுபோல குலம் சிறப்படைய வேண்டுமானால் நோய் போன்ற ராவணனை இழப்பதால் தவறேதும் இல்லை என்று கூறும் கூற்றில் கட்டியை அறுவை சிகிச்சை செய்யும் முறையை விபீஷணர் மூலம் கம்பர் உடலிடை தோன்றிற்று ஒன்றை அறுத்து அதன் உதிரம் ஊற்றி சுடல் உரைச்சுட்டு வேறு ஓர் மருந்தினால் துயரம் தீர்வர் என்று மருத்துவம் பற்றி பதிவு செய்துள்ளார். திருமந்திரத்தில் மருத்துவம் திருமூலர் அருளிய திருமந்திரம் மிகச்சிறந்த பக்தி இலக்கியமாயினும் அறிவியர் சார்ந்த மருத்துவ கருவூலமாகவே திகழ்கிறது. தாயின் கருப்பையில் கரு உருவாகும் விதம், ஒவ்வொரு மாத வளர்ச்சி நிலை, குழந்தையின் உடல் குறைபாட்டிற்கான காரணங்கள் போன்ற குழந்தை வளர்ச்சியின் அனைத்து கட்டங்களையும் பதிவு செய்துள்ளார். மாதா உதரம் மலமிகின் மந்தனாம், மாதா உதரம் ஜலமிகின் மூங்கையாம், மாதா உதரம் இரண்டைக்கில் கண்ணில்லை, மாதா உதரத்தில் வந்த குழலிக்கே என்று குழந்தை தாயின் கருவறையில் இருக்கும் போது தாயின் வயிற்றில் மலம் அதிகமாக இருந்தால் பிறக்கின்ற குழந்தை மந்த புத்தி உடையதாகவும், வயிற்றில் நீர் அதிகமாக இருந்தால் குழந்தை வாய் பேச முடியாததாயும், வயிற்றில் மலமும் நீரும் அதிகமாக இருந்தால் குழந்தை கண்பார்வையற்றதாயும் பிறக்கும் என திருமந்திர பாடல் விளக்குகிறது. மேலும் கருவில் இருக்கும் குழந்தை ஆண் பெண் அல்லது திருநங்கையாக இருப்பதை அறியும் விதம் கரு உண்டான நாளிலிருந்து குழந்தை பிறக்கும் வரை 10 மாதமும் தாயானவள் எந்த போக மயக்கத்திலும் ஈடுபடாமல் எந்த கெட்ட சிந்தனையும் இன்றி பத்திரமாக பாதுகாத்து உரிய காலத்தில் ஈன்றெடுக்கும் வழிமுறைகளையும் பல பாடல்களில் திருமந்திரம் விளக்குகிறது. மனிதன் நோய்கள் எதுவும் இல்லாமல் நீண்டகாலம் வாழும் முறையை காணும் பரிதியின் காலை இடத்திட்டு மானும் மணி அதன் காலை வளர்த்திட்டு பேணி இவ்வாறு பிழையாமல் செய்வரேல் ஆணி கலங்காதல் ஆயிரத்தாண்டே என்று சூரிய கலையின் அம்சமாக காணப்படுகின்ற பிங்களை வழியாக வரும் மூச்சுக்காற்றை இடது நாசி வழியாக நடமாடச் செய்தும், சந்திரக்கலையான இடதுகளையின் மூச்சுக்காற்றை வலது பிங்களை வழியாக வரச் செய்தும், இவ்வாறாக எந்த தவறும் இல்லாமலும் இதே முறையை தொடர்ந்து செய்து வந்தால் 1000 ஆண்டுகள் நோயின்றி உயிர் வாழலாம் என யோகம் சார்ந்த குறிப்பு திருமந்திரத்தில் உள்ளது. மனிதர்களுக்கு ஏற்படும் வாத நோயை பற்றி புண்ணாய் வலிக்கும் பொறுமும் குடல் ஒடி தன்னாமலம் அதனை தப்பிக்கும் போக்காது ஒன்னான ஆசனம் உறவே சுருக்கிடும் பன்னார் குளிர் சீதம் பகுத்திடும் வாதமே என்று வாத நோயின் தன்மைகளாக புண்வலி போல உடல் முழுவதும் வலி எடுக்கும் எனவும், வயிற்றில் மலம் கூடுதல் குடல் இறைச்சல் முதலேன உடலில் அதிகமான குளிர்ச்சி காணப்படும் என்றும் திருமந்திரம் விளக்குகின்றது. அறிவியலின்படி உடலில் உயிர் சத்துக்கள் குறையும் போதுதான் உதடு பல் முதலான உறுப்புகளில் அதிகமான கருப்பு நிறம் படிந்து காணப்படும் என்றும் மருத்துவ குறிப்பை பதிவு செய்துள்ளது. இவை மட்டுமல்லாமல் பித்தம் கபம் அதிகமானால் மேல் மூச்சை உண்டு பண்ணி இருமலை அதிகப்படுத்தி விலா எலும்புகளை நோகச் செய்து ஜூரத்தை உண்டு பண்ணி வாயில் கோளை உருவாக்கி உடல் இழைத்து இரத்தம் கக்க வழிவகை பண்ணும் போன்ற மருத்துவ அறிகுறிகளையும் பதிவு செய்துள்ளது. மேலும் மேக நோய்களை பற்றியுள்ள தகவல்களும் காணப்படுகின்றன. ஜன்னி நோய், மூல நோய், கற்ப ஜன்னி நோய் போன்ற நோய்கள் எவ்வாறு ஏற்படுகின்றன போன்ற காரணங்களும் திருமத்திரத்தில் உள்ளன. போகமே குன்மம், புகட்ட திராவகம், போகமே குட்டம், புகட்ட ஜெயகந்தி, போகமே கிராணி, புகட்ட நற்பூ நாகம், போகமே

0: மூலம் புகழ்ச்சங்கை செம்புக்கே என்று குன்ம நோய் மகா திராவகத்தாலும், குஷ்ட நோய் கந்தக புஷ்பத்தாலும், கிராணி நோய் பூநாக புஷ்பத்தாலும், மூல நோய் தாமிர புஷ்பத்தாலும் குணமடையும் என்றும் திருமந்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. பல்வேறு நோய்களையும் அவை உருவாகும் விதம், தீர்க்கும் வழிமுறைகள், நோய்களால் ஏற்படும் உபாதைகள் என பல பாடல்களில் பதிவு செய்த திருமந்திரம் நோய்கள் யாவும் இன்றி நீண்ட ஆயுள் பெற்று வாழ, அண்டம் சுருங்கில் அதற்கோர் அழிவில்லை, பிண்டம் சுருங்கில் பிராணன் நிலை பெறும், உண்டி சுருங்கில் உபாயம் பல உள, கண்டம் கருத்த கபாலி மாமே என்று ஆண் பெண் சேர்க்கை உறவை குறைத்துக் கொள்வது, உடல் விரதம் இருந்து கட்டுப்படுத்துவது, உணவை சுருக்குதல் இவற்றை பின்பற்றினால் நோயற்ற நீடூழி வாழ்க்கை பெற்று சிவபெருமானாகவே வாழலாம் என்னும் மிகப்பெரிய மருத்துவ நெறியை திருமந்திரத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கண்ணப்ப நாயனார் புராணத்தில் மருத்துவம் திரு காலத்தி மலையில் குடிகொண்டிருக்கும் குடுமி தேவருக்கு பக்தி மிகுதியால் மாமிசத்தை படையலாக்கியதைக் கண்டு விரண்ட சிவகோசரியாருக்கு தின்னனாரின் பக்தியை எடுத்துக்காட்ட சிவலிங்கத்தின் கண்களிலிருந்து வழிந்த குருதியை நிறுத்த பல்வேறு தாவரங்களிலிருந்தும் மூலிகைகளை பறித்து வந்து சாறு பிழிந்து லிங்கத்தின் கண்களில் அப்பியதை நெருங்கிய வனங்களங்கும் இனத்திடை பிரிந்த செங்கன் ஏரன வெறுண்கொண்டெய்தி புனத்திடை பறித்து கொண்டு பூத நாயகன் பால் வைத்த மனதிலும் கடிது வந்து மருந்துகள் பிழிந்து வார்த்தார் எனவும் பச்சிலை சாற்றினால் கண்ணிலிருந்து வருகின்ற குருதி குறையாமல் முன்பினும் அதிகமாக வருவதைக் கண்ட தின்னன் தன்னுடைய கண்களை அம்பினால் அகழ்ந்து எடுத்து சிவலிங்கத்தின் கண் மீது அப்பியதை கண்ணப்ப நாயனார் புராணம் எடுத்துரைக்கிறது. அந்த வகையில் முதன் முதலில் கண்மாற்று அறுவை சிகிச்சை செய்தவர் கண்ணப்ப நாயனாரே என்றால் மிக இல்லை. பக்தி இலக்கியங்கள், பக்தி கோயில்கள் பெருமை, திருத்தல வரலாறுகள், அடியோர் பெருமைகள், இறை அன்பு, முக்தியடைதல் போன்ற பல ஆன்மீக பதிவுகளை தன்னகத்தை கொண்டிருந்தாலும் அவை மட்டுமல்லாமல் வாழ்க்கைக்கு தேவையான அன்புடைமை, பொதுநலம், ஈகை, எல்லா உயிர்களையும் அரவணைத்தல், பணிவு போன்ற மனித வாழ்வியலுக்கு தேவையான நற்போதனைகளையும் விளக்கி நிற்கும் ஆசானாகவும் காணப்படுகின்றன. இவை மட்டுமல்லாமல் வாழ்வியலுக்கு மிகவும் இன்றியமையாததான மருத்துவ குறிப்புகளையும் கொண்டுள்ளன. நோய்கள், அவைகள் உருவாகும் விதம், அவற்றால் ஏற்படும் விளைவுகள், வலிகள், நோய்களுக்கான மருந்து முறைகள், கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் போன்றவற்றையும் ஏராளம் தன்னகத்தை கொண்டுள்ளன. அவற்றுள் பக்தி இலக்கியங்களில் மருத்துவம் என்னும் தலைப்பில் சிறு துளியை இங்கே நாம் பார்த்தோம். நன்றி, வணக்கம்.
1: இலக்கிய சுடரில் இதுவரை பக்தி இலக்கியங்களில் மருத்துவம் உரை வழங்கியவர் இ. ராஜகுமாரி அவர்கள்.
2: அடுத்து வரும் தேனமுது தொடரில் படைப்பாளர் ஆகீரா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
1: நேர்களே, இது சென்ற வார நேர்முகத்தின் தொடர்ச்சி.
3: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க ஒரு ஆசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர், நாடக நடிகர், பிறகு ஒரு கவிஞர், எழுத்தாளர் திரு ஆகிரா அவர்கள். அவங்கள முதல்ல நிலையத்துக்கு வரவேத்துக்கலாம். வணக்கம் ஐயா.
4: வணக்கம்.
3: இப்ப இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி, இவ்வளவு நேரம் பேசினதுல நீங்க கவிதை நல்லா எழுதுறீங்க, மாணவர்கள் சார்ந்த கட்டுரைகள் எழுதிருக்கிறதாவும் சொன்னீங்க, ஒரு நாவல் எழுதிருக்கதாவும் சொன்னீங்க. இப்போ இந்திய எழுத்தாளர்களை பார்த்தோம் அப்படின்னா அநேக எழுத்தாளர்கள் வாழ்வியல் சார்ந்து எழுதுறாங்க, தொன்மங்கள் சார்ந்து எழுதிடுறாங்க, கவிதைகள் வாழ்வியல் சார்ந்து இப்படி இருக்கு. ஆனா கற்பனை சார்ந்த கதைகளோ கவிதைகளோ அதிகம் இங்க இல்லாததுக்கு என்ன காரணமா இருக்கு? இப்போ மேலை நாடுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க இருக்கிற கற்பனை விஷயங்களே வேற மாதிரி இருக்கு. ஆனா நம்ம மக்கள் ஏன் இன்னும் அந்த அளவுக்கு கற்பனை சார்ந்து எழுத முடியறது இல்லைங்க?
4: அதுக்கு நான் என்ன காரணம் பாக்குறேன் அப்படின்னா, இப்ப வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னா இந்த ஹாரி பாட்டர் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலேயே வெளிவந்து அது பல லட்சக்கணக்கான பிரதிகள் விற்று தீர்ந்த ஒரு புத்தகம். எல்லாமே கற்பனை கதைகள் தான். காரணம் அந்த அயல் நாடுகள்ல இருக்கிற அந்த அறிவியல் வளர்ச்சி, அவங்க வந்து அறிவியல வந்து எங்க போயிட்டாங்க அப்படின்னா நாம் இருக்கிற நிலையை தாண்டி எங்கேயோ போயிட்டாங்க. ஏலியன் சங்கங்கள் எங்கேயோ சிந்தனைகள்லாம் வேற மாதிரி போயிட்டு. ஆனா நம்ம தமிழ்நாட்டு நம்முடைய கலாச்சாரத்தை பொறுத்தவரை நம்முடைய மக்களுடைய வாழ்வியல் வந்து எப்பவுமே ஒரு சமூகம் சார்ந்த, மண் சார்ந்த, ஒரு நமக்குன்னு ஒரு நாகரீகம், நமக்குன்னு ஒரு பண்பாடு, நமக்குன்னு ஒரு கலாச்சாரம். அதனாலதான் தமிழ் கலாச்சாரம் இன்றைக்கு வரைக்கும் உலகம் முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு கலாச்சாரமாக இருக்கிறது. எனவே அந்த மண்ணோடும் மக்களோடும் சேர்ந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதுனால நம்முடைய படைப்புகளும் பெரும்பாலும் இந்த மண்ணையும் மக்களுடைய வாழ்க்கையும் பேசக்கூடியதாக அதிகமாக இருக்கிறது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி இந்த கற்பனை கதைகள் அல்லது கற்பனை சார்ந்த நாவல்கள் எல்லாம் நம்மகிட்ட குறவுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா அது வருங்காலங்கள் அது சரி செய்யப்படும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சே இப்ப எங்களுடைய இலக்கிய அமைப்புகள்ல கூட பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய மாணவர்கள் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அவர்களுடைய அந்த நாவல்கள் எல்லாம் இன்னைக்கு அந்த டைம் டிராவல் பண்ணி போறது மாதிரி உள்ள கற்பனை கதைகள் எல்லாம் எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால அடுத்த தலைமுறையில வந்து அந்த நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் கண்டிப்பா இலக்கியத்துக்குள்ளால நம்முடைய தமிழ் சமூகத்திலும் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறது. இப்பவும் இல்லாம இல்லை, ஆனா குறைவாக இருக்கிறது.

0: ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி நம்ப வைக்க முடியக்கூடிய ஆற்றல் இந்த கற்பனைக்கு மட்டும்தான் இருக்கு.
1: ஹாரி பாட்டர்னு சொன்னீங்க, ஹாரி பாட்டர்ல அவங்களே சொல்லியிருப்பாங்க கற்பனை கதைகள் தான்ட்டு, ஆனா அப்படியே இருக்கிற மாதிரியே நம்ப வச்சிருப்பாங்க. படிக்கும் போது அந்த உலகத்துக்குள்ள போன மாதிரி ஒரு உணர்வை கொடுப்பாங்க. அந்த திறன் எதுக்கு இருக்குன்னா கற்பனைக்கு மட்டும்தான் இருக்கு. அதுவும் ஒரு திறன் தான், அதுவும் நம்ம வளர்த்துக்கணும்.
2: நிச்சயமா, நீங்க ஆங்கில திரைப்படங்களை பாத்தீங்கன்னாலே பெரும்பாலான திரைப்படங்கள் அப்படிதான் இருக்கும். மிருகங்கள் எல்லாம் பறக்கும், பெரிய பெரிய டைனோசர்ஸ் இருக்கும், மிருகங்களுக்கு ரெக்க கட்டி விட்டுருப்பான், எல்லாமே நம்மளுடைய கற்பனைக்குள்ள அது நிற்காது. பொதுவா எழுத்துக்கு கற்பனை அவசியம், ஆனா அந்த படைப்புகளே கற்பனையினுடைய உச்சத்துல இருக்கும். நம்ம அந்த அளவுல நம்மளுடைய இலக்கியங்கள் இதுவரைக்கும் போகல, ஆளப்படவில்லை.
1: இந்த கேள்வி ஏன் கேட்டேன் அப்படின்னா, குழந்தைங்களுக்காக தான் இந்த கேள்வி கேட்டேன். ஏன்னா குழந்தைங்க வந்து அவ்வளவு கற்பனை பண்ணலாம், அவங்களுக்கு அவ்வளவு கற்பனை திறன் இருக்கு.
0: குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே கற்பனை திறனை நம்ம ஊக்குவிச்சு வளர்த்தோம் அப்படின்னா, அவங்க வளரும் போது நிறைய கற்பனை திறனோட வளருவாங்க. அதன் மூலியமா அவங்க நிறைய கற்பனை செய்ய பழகுவாங்க. சரி,
1: ஒரு ஆசிரியரா இருக்கிறீங்க, பாடத்தை மட்டும் நடத்தணும், மதிப்பெண் மட்டும் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு மட்டும் இல்லாம, அவங்கள ஊக்குவிக்கணும், அவங்களுக்காக ஒரு புத்தகத்தை படைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எப்படி வந்தது?
2: இல்ல, ஆசிரிய பணிங்கிறது நான் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக அந்த ஆசிரியர் பணியில இருக்கிறேன். வெளி மாநிலங்கள்லயும் நான் வேலை பார்த்திருக்கிறேன். என்னுடைய இந்த 25 ஆண்டுகால ஆசிரிய பணியில பலதரப்பட்ட மாணவர்களை சந்திச்சிருக்கிறேன். பொருளாதாரத்துல உயர்ந்த உச்சநிலையில இருக்கிற மாணவர்களையும் பார்த்திருக்கிறேன், பொருளாதாரத்துல மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ள மாணவர்களையும் பார்த்திருக்கிறேன். அதே போல குடும்ப சூழ்நிலைகளை, பல்வேறு குடும்ப சூழ்நிலைகள், கல்வி குடும்ப சிக்கல்களுக்கு மத்தியில் இருந்து பள்ளிக்கூடத்துக்கே வர முடியாது, ஆனாலும் பள்ளிக்கூடத்துக்கு வருமா, அப்படிப்பட்ட மாணவர்களை எல்லாம் சந்திச்சிருக்கிறேன். ஸோ அவங்க கூட உள்ள அனுபவம், எனக்கு வந்து பொதுவாக பாடத்தை முடிச்சிட்டு அப்படியே போற பழக்கம் கிடையாது. ஒரு பையனுடைய முகத்தை பார்த்தாலே அவன் ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கான்னு என் மனசுக்குள்ள பட்டுது அப்படின்னா நான் அவனை தனியா கூப்பிட்டு பேசிடுவேன். அவர் அறிவியல் ஆசிரியரா இருக்கிறதுனால எனக்கு ஒரு ஆய்வகம் உண்டு ஸ்கூல்ல, எனக்கு அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதனால இந்த மாதிரி உள்ள பசங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களை நீ லேப்ல வந்து என்ன பாரு அப்படின்னு சொல்லிடுவேன். வருவாங்க, வந்தாங்கன்னா ஆப்போசிட்ல உட்கார வச்சிருவேன். உட்கார வச்சுட்டு என்னடா பிரச்சனை, ஏன் ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்க அப்படின்னு கேட்கும் போது அவர்களுடைய எவ்வளவு சூழ்நிலைகள் இருந்து அவங்க இந்த பள்ளிக்கூடத்துக்கு வர்றாங்க அப்படிங்கறத என்னால தெரிஞ்சுக்க முடிஞ்சு. ஸோ இந்த பிள்ளைகளோட அனுபவம், அதே போல நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க, யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியாது, ஆனா அவனை பேச வேண்டிய விதத்துல பேசியாச்சு அப்படின்னா அவன் நம்முடைய கண்ட்ரோல்ல நிப்பான், நம்ம சொல்றத கேட்பான். நீங்க இன்னொரு ஆச்சரியம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த 10ஆம் வகுப்பு தேர்வுல கூட ரிசல்ட் வரும்போது நல்லா படிக்கிற பசங்க நமக்கு போன் பண்ணி சார் நான் பாஸ் ஆயிட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லா வருஷமும் கிளாஸ்ல படிக்கவே மாட்டான், எல்லா டீச்சர்ஸும் தூக்கி போட்டு விரட்டுவாங்க, எல்லாம் செய்தாலும் அவன் தான் பாஸ் ஆன உடனே போன் பண்ணி சார் பாஸ் ஆயிட்டேன், சார் நீங்க விரட்டினதால தான் சார் படிச்சேன் அப்படின்னு சொல்லுவான். இப்ப கூட தேர்வு முடிவுகள் கடந்த 20ஆம் தேதி தான் வந்தது, ரிசல்ட் வந்து 5 நிமிஷத்துல ஒரு பையன் போன் பண்ணான், அவன் பாஸ் ஆவானா பாஸ் ஆகணும் மாட்டாங்க, அவனுக்கு ஒரு கடைசி வரைக்கும் அவன் சந்தேகமா தான் இருந்தான், ஆனா அவனுக்கு நம்பியை கொடுத்துட்டு பாஸ் ஆகடா எழுதுடா படிடா பாஸ் ஆயிரண்டா பாஸ் ஆயிரம் அப்படி சொன்னதுனால அவன் தான் போன் பண்ணி சார் பாஸ் ஆயிட்டேன் அப்படிங்கிற தகவலை சொல்றான். சோ இந்த மாதிரி இந்த பிள்ளைகளுடைய அனுபவம் தான், அந்த பிள்ளைகளுக்காக ஒரு புத்தகத்தை எழுதணும். நான் ஒரு எழுத்தாளனா இருக்கிறேன், வெறும் கவிதையும் நாவலும் மட்டும் எழுதிட்டு போக கூடாது, இந்த பிள்ளைகளுக்கும் நான் என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் இந்த பிள்ளைகளுக்கும் நாம இந்த சமூக இந்த மாணவ சமுதாயத்திற்கும் ஒரு நூலை படைக்கணும் அப்படிங்கறக்காக தான் இந்த அன்புள்ள மாணவனுக்கு அப்படிங்கிற நூலை எழுதினேன்.
0: ஒரு எழுத்தாளரா சமூக பொறுப்போட இயங்கிட்டு வர்றீங்க, ஒரு ஆசிரியரா குழந்தைகளுக்கு நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு வர்றீங்க, இது உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். பாராட்டுக்கள் ஐயா. இப்ப நம்ம வந்து உங்களுடைய படைப்புகள் பற்றி பேசலாம். உங்களுடைய முதல் 2 தொகுப்பு வந்து ஆன்மீக புத்தகம் சார்ந்து அப்படின்னு சொன்னீங்க, அதுக்கப்புறமா முதல் புத்தகம் வந்து காகித புறா அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பா இருந்திருக்கு, அதுக்கப்புறமும் தடங்காட்டி அப்படிங்கறதும் ஒரு கவிதை நூலா தான் இருக்கு. கவிதை எழுதிட்டே இருந்தவங்க புனைவு எழுத போயிட்டீங்க, இடையில சிறுகதையில நீங்க கால் எடுத்து வைக்கல, எப்படி நீங்க வந்து சிறுகதை எழுதாம நேரா புனைவுக்கு போனீங்க?
2: நீங்க கேட்ட மாதிரி நான் சிறுகதை எழுதலதான், 2 கவிதை தொகுப்புக்கு பிறகு நான் ஒரு சிறுகதை எழுத ஆரம்பிச்சேன். அது சிறுகதையா ஆரம்பிச்சேன், ஆனா அது சிறுகதையா முடியல, நீண்டு கொண்டே இருந்தது.
1: பெருங்கதையா மாறி,
2: ஆமா பெருங்கதையா மாறிக்கிட்டே இருந்தது, ஆனா அது முடியல. இந்த நேரத்துல என்னுடைய அந்த தடங்காட்டிங்கிற கவிதை புத்தகத்தை பற்றி உள்ள ஒரு நேர்காணல் ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஒளிபரப்பானது. அந்த ஒளிபரப்ப பார்த்த சிலர் எனக்கு அலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு என்ன வாழ்த்தினாங்க. அதுல ஒரு ரிட்டையர்டு அம்மா ஒருத்தங்க வெளியூர்ல உள்ளவங்க எனக்கு அலைபேசியில் அழைத்து என்ன பாராட்டினாங்க, பிரதர் உங்களுடைய அந்த நேர்காணல் கேட்டு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி என்ன வாழ்த்திட்டு போன் வச்சுட்டாங்க. திருப்பி ஒரு வாரம் கழிச்சு திருப்பி கால் பண்ணாங்க. இப்படியே அவங்க பல மாதங்களாக கிட்டத்தட்ட 1 ஆண்டு என்கிட்ட அப்பப்ப ஒரு மாதத்திற்கு ஒரு முறை என்ன கால் பண்ணி நல்லா விசாரிச்சுக்கிட்டு போன் வச்சிருவாங்க. ஒரு நாள் திடீர்னு சொன்னாங்க, ஃப்ரீயா இருக்கீங்களா கொஞ்சம் பேசணும் அப்படின்னாங்க. சொல்லுங்கம்மா அப்படின்னேன். இல்ல, என்னுடைய வாழ்க்கை வந்து ஒரு போராட்டமான வாழ்க்கை, நான் வாழ்க்கையை வந்து மிகுந்த போராட்டத்துக்கு பிறகுதான் வெற்றி கொண்டேன், அதனால என்னுடைய வாழ்க்கையை ஒரு நாவலாக எழுதணுங்கிற எண்ணம் எனக்கு உண்டு, அதனால என்னால் எனக்கு அந்த எழுதுகிற தன்மை இல்லை, நான் புத்தகம் நிறைய வாசிப்பேன் எழுதுறது இல்லை, நீங்கள் விரும்பினால் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை உங்ககிட்ட நான்

0: நான் பகிர்ந்து கொள்கிறேன், நீங்க விருப்பம் இருந்தா பிடிச்சிருந்தா எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். ஆனா அவங்க திருப்பியும் ஒரு மாதம் கழிச்சு திருப்பியும் ஃபோன் பண்ணாங்க, பிரதர் எப்போது எங்க ஊர் பக்கம் வந்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு வாங்க, என்ன வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி ஒரு முறை அவங்க வீட்டுக்கு போனேன். அப்போ அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் என்கிட்ட சொன்னாங்க. அப்போ அங்க ஒரு அழகான ஒரு கிராமத்து வாழ்க்கை இருந்தது. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு கிராமத்துல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய தொடக்க பள்ளிக்கூடத்தை தாண்டி ஒரு பெண் பிள்ளைய இன்னொரு அடுத்த கிராமத்துக்கு கூட அனுப்பி படிக்க வைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட கிராமத்துல பிறந்து வாழ்ந்த ஒரு பெண் பிள்ளை கல்யாணமாகி மிகுந்த போராட்டத்துக்கு பிறகு அவளுடைய படிப்பை தொடர்றா. தொடர்ந்து அவ உயர்நிலை படிப்பை முடிச்சு ஹையர் செகண்டரி படிச்சு கல்லூரி படிப்பை முடிக்கிறா. இது ஒண்ணுக்கு பின்னாலே மிகப்பெரிய போராட்டம் இருந்தது. திருமணமாகி நகர்ப்புறத்துக்கு வருகிறா. அங்க வந்து அந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியா ஆரம்பிக்கும் பொழுது ஒரு 3 குழந்தைகள் எல்லாம் சின்ன குழந்தைகளா இருக்கும்போது கணவர் ஒரு இறந்து போகிறார். அதற்கு பிறகு அந்த வாழ்க்கை மிகப்பெரிய போராட்டம். அந்த போராட்டத்தை எப்படி அவங்க வெற்றி கொண்டாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க. அப்ப எனக்கு இந்த நிகழ்வு பிடிச்சிருந்தது. இது ஒரு பெண்ணிய நாவலாக எழுதலாமே. இன்னைக்கு வாழ்க்கையில ஒரு கணவனை இழந்த பிறகு தடுமாறுகிற வாழ்க்கை எப்படி எதிர்கொள்றதுன்னு நிக்கிற பெண்களுக்கு இந்த அம்மாவினுடைய வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டா இருக்குங்கிற ஒரு எண்ணம் வந்துதான் அதை நாவல எழுத ஆரம்பிச்சேன். அப்படி உருவானதுதான் அந்த தோணிங்கிற நாவல்.
1: இது ஒரு நல்ல விஷயம். பெண்ணியம் எப்போதுமே பெண்கள் தான் பேசணுமா என்ன? பெண்களை பற்றி ஆண்கள் பேசினால்தான் அது ஒரு மிக சிறந்த ஒரு பெண்ணியமா இருக்கும்.
0: நிச்சயமாக அது எப்பவுமே ஒரு எதிர்பாலினத்தவருடைய அந்த இதுதான் கரெக்டா இருக்கும்.
1: இப்ப நிகழ்ச்சியுடைய நிறைவா ஒரு கேள்வி, இப்போ இலக்கியங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், அது வந்து இந்த பாட புத்தகங்களால மட்டும் நடக்காது. மதிப்பெண்களுக்காக மட்டும் வாங்குறாங்கிறது வந்து தமிழை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான சிறந்த வழியே இல்ல. இப்போ ஒரு எழுத்தாளரா இருக்கிறீங்க, ஒரு படைப்பாளரா இருக்கிறீங்க, அதனால இந்த கேள்வி உங்ககிட்ட. இப்போ நம்ம இலக்கியத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், அடுத்த தலைமுறை குழந்தைகள் வந்து தமிழை விட்டுற கூடாது, அப்படின்னா என்ன பண்ணணும்?
0: அந்த பொறுப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்கு, பெற்றோர்களுக்கு இருக்கு. சொன்ன மாதிரி இந்த பொறுப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்கு. அது எழுத்தாளர்களுக்கு இருக்கு, பெற்றோர்களுக்கு இருக்கு, பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், அதிலும் குறிப்பாக தமிழ் ஆசிரியர்களுக்கு இந்த பொறுப்பு அதிகமாக இருக்கிறது. நாங்க வந்து ஒரு எழுத்தாளர்கள் அப்படிங்கிற முறையில நிறைய பள்ளிக்கூடங்கள்ல பேசுறதுக்காக போறோம், இலக்கிய கூட்டங்கள்ல பேச போறோம். அங்க போகக்கூடிய நேரங்களில் இந்த தமிழினுடைய சிறப்புகளை, இந்த கவிதை எழுதுறதுனால என்ன நன்மைகள் இருக்கிறது, எழுத்து நம்மளை எப்படியெல்லாம் உருவாக்குங்கிறதெல்லாம் பள்ளி கல்லூரி மாணவர்கள்ட்ட ஒரு உரையாக கொடுத்துக்கிட்டு வர்றோம். ஆனா அது அந்த நேரத்தோட கடந்து போயிடும். ஆனா பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய தமிழ் ஆசிரியர்கள் இதுல அதிக அக்கறையும் கவனமும் செலுத்தினா அடுத்த தலைமுறை அந்த சிறு வயதிலிருந்தே அந்த இலக்கிய உணர்வோடு இந்த பிள்ளைகள் வளருவார்கள். அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஒன்று, பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய நூலகங்களை முறையாக பயன்படுத்தலாம். அது வந்து ஏதோ பெயரளவில் நூலகமாக இல்லாமல் அந்த தமிழ் ஆசிரியர்கள் முயற்சி எடுத்து ஒவ்வொரு வாரமும் ஒரு புத்தகத்தை பிள்ளைகளை வாசிக்க செய்து அதை வகுப்பறையில் அந்த பிள்ளைகள் அந்த புத்தகத்தில் என்ன எழுதப்பட்டு இருக்கிறது, அந்த புத்தகம் எதை பற்றி பேசுகிறது அப்படிங்கிற ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தோடு அந்த பிள்ளைகளை பேச வைத்தால் அது நாளடைவில் நிச்சயமாக அவர்களுக்கு தமிழ் மீதான ஒரு ஆர்வத்தை கொடுக்கும். இது ஒரு வழி. இன்னும் நம்முடைய கிராமங்களில் நூலகங்கள் இருக்கிறது. இதுல வாசகர் வட்டம் அப்படிங்கிற அமைப்பு பல ஊர்களில் இருக்கிறது. சமீபத்தில் கூட நான் வந்து ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15 பிள்ளைங்க ஒவ்வொரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு அந்த புத்தகத்தை பற்றி உள்ள ஒரு ஆய்வை வந்து அவங்க சமர்ப்பிச்சாங்க. நான் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது முன்னெடுத்தது அங்க இருந்த ஒரு வாசகர் வட்டம். அப்ப இதை போல உள்ள பணிகளை நம்முடைய ஒவ்வொரு கிராமங்கள்லையும் முன்னெடுத்தால் அது கண்டிப்பாக நம்முடைய இளைய தலைமுறை வருங்காலத்துல தமிழ்ல பற்றும் ஆர்வம் உள்ள தலைமுறையாக வாழும். இன்னும் தமிழ் ஆர்வத்தை பிள்ளைகள்கிட்ட வளர்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால எல்லாம் இந்த பழக்கம் அதிகமா இருந்தது, இப்ப குறைஞ்சு போச்சு. முன்னாலெல்லாம் ஊர் திருவிழா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த பேச்சு போட்டி வைப்பாங்க, பாட்டு போட்டி வைப்பாங்க. ஸோ அது வந்து இப்போ சமீப காலங்களில் வர வர கொஞ்சம் குறைஞ்சிட்டே வந்துட்டு, அது இந்த அலைபேசியினுடைய தாக்கமா என்ன அப்படிங்கிறது தெரியல, தாக்கமாக சந்தேகப்படுறதுக்கெல்லாம் அதுதான் காரணம். அதனால என்ன ஆயிடுச்சு, இன்றைக்கி இந்த போட்டிகளில் பங்கேற்கிறவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து போச்சு. இப்போ நான் இன்றைக்கி ஒரு பேச்சாளராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்னுடைய சிறு வயதில் கிடைத்த மேடைகளை எல்லாம் பயன்படுத்தினது காரணம். அப்ப அந்த மாதிரிப்பட்ட மேடைகள் திரும்பவும் உருவாக்கப்படணும். இன்னொன்னு, இப்பவும் பள்ளிக்கூடங்கள்ல பேச்சு போட்டிகள்லாம் நடக்கதான் செய்யுது. பிள்ளைகளுக்கு ஒரு தலைப்பு கொடுக்குறாங்க. தலைப்பை கொடுத்தா இன்னைக்குள்ள பிள்ளைகள் வந்து ரொம்ப ஈஸியா, முன்னாடி எல்லாம் ஒரு தலைப்பு கொடுத்தாச்சுன்னா அங்க ஊர்ல தமிழ் டீச்சர் யாரும் இருக்கானு தேடி போவோம், அல்லது ஊர்ல கொஞ்சம் இலக்கியவாதிகள் யாராவது இருக்காங்கன்னு அவங்ககிட்ட போய் சார் எழுதி தருவீங்களா, டீச்சர் எழுதி தருவீங்களான்னு கேட்போம். அவங்க எழுதி கொடுப்பாங்க, இல்லைன்னா புத்தகத்தை தருவாங்க, இந்த புத்தகத்தை படி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புத்தகத்தை வாசித்து அதுல இருந்து பாயிண்ட் எடுத்து மேடையில் போய் பேசுவோம். ஆனா இன்னைக்கு அந்த பழக்கம் இல்லை. பிள்ளைங்க தலைப்பு கிடைச்ச உடனே கூகுள்ல போய் அந்த தலைப்பை டைப் பண்றாங்க, அல்லது சாட் ஜிபிடில போய் இந்த தலைப்புக்கு ஒரு பேச்சு போட்டிக்கு தயார் செய்து தான்னு சொன்னா அது ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருது, அதை போய் மேடையில பேசிட்டு போயிடுறாங்க. இது வந்து ஒரு மனப்பாடம் செய்து ஒப்புவிக்கிறதோட முடிஞ்சு போச்சே தவிர அந்த பிள்ளைகளுடைய மனதில் அது ஒரு போட்டிக்கான மனப்பான்மை என்ன செய்யறதில்ல, உருவாகிறது இல்லை. இந்த மனநிலையும் மாறணும்.

0: வாசிக்கணும், தேடணும். ஒரு தலைப்பு கொடுத்திருக்கு அப்படின்னா அந்த தலைப்பு சார்ந்து ஒரு திருக்குறள் இருக்குதா, இதுக்கு என்ன திருக்குறள் இருக்குது, பாரதியாருடைய பாடல்ல இது ஏதாவது இருக்குதா, இந்த தலைப்பு சார்ந்த விஷயங்கள் ஏதாவது இருக்குதா, இந்த தலைப்பு சார்ந்து நடைமுறையில நடந்த உண்மையான நிகழ்வுகள் ஏதாவது இருக்குதா, இப்படி தேடணும். நிறைய அது சார்ந்த புத்தகங்களை, துறை சார்ந்த புத்தகங்களை எடுத்து வாசிக்கணும். அந்த வாசிப்பு மிகப்பெரிய பலனை கொடுக்கும். அப்படி தேடுகிற பொழுதுதான் வருங்கால தலைமுறையை நம்ம தமிழ்ல ஆர்வம் உள்ள, தமிழ் உணர்வு மிக்க தலைமுறையாக மாற்ற முடியும்.
1: அழகா சொன்னீங்க. அதாவது இலக்கியத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா வாசிக்கணும், தேடணும், அலைபேசியினுடைய உபயோகத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படின்னு அழகா தெளிவா எல்லாருக்கும் புரியுற விதமா சொன்னீங்க. நீங்க சொன்ன அவ்வளவு விஷயங்களும் இன்னைக்கு நடைமுறையில இருக்கிற விஷயங்கள் தான். இவ்வளவு நேரமும் உங்களுடைய அனுபவங்களை, உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய படைப்புகள் பற்றிய பின்னணிய எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க. நிலையத்துக்கு வந்தமைக்கு நன்றி.
0: நன்றி.
2: இதுவரை படைப்பாளர் ஆகிரா அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் ஆர் ஆர் குமுதினி. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்தினா.
3: வந்தாச்சு ரமணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய கார எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைகன் பிரிட்ஜஸ் கார பெறுங்க, அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸ் ஓட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் இஎம்ஐ பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ்ல எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. டிஎன்சி அப்ளை.
4: நேயர்களின் நினைவிற்கு இன்று இரவு 9:15 பவனி வரும் குமரநிலா நேரலை நிகழ்ச்சி. நேர்கள் நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய விருப்ப பாடல்கள், அதாவது புதிய பாடல்கள், பழைய பாடல்கள் எதுவாக இருந்தாலும் கேட்டு ரசிக்கலாம். அதுக்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602-490-2902. இணைப்பு எண் 046652. கூடவே 8903252709 அப்படிங்கிற மொபைல் நம்பருக்கும் அழைக்கலாம்.

நேர்களின் நினைவிற்கு நாளை காலை 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. யோகாவின் நன்மைகள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் உரை. சென்னையிலிருந்து அஞ்சலாகும். நேர்களை கேட்க தவறாதீர்கள்.

0: வந்தாச்சு ரமணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய காரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைகன் பிரிட்ஜஸ் கார பெறுங்க, அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸோட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் இஎம்ஐ பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. டிஎன்சி அப்ளை.
1: நம்ம நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உத்தகமான இனிய இரவு வணக்கம். நான் போய் சுத்தபடி இருக்க கலில் ரகுமான்.
1: வணக்கம் ஐயா, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேண்டும்?
2: சரணாலயம்.
1: சரி,
2: திரைப்படத்துல இருந்து

0: அதை நேரிடையாக சொல்ல
1: சரியா, நீங்க கேட்ட இனிமையான பாடல் வந்துட்டே இருக்கு நிகழ்ச்சியில். நன்றி ஐயா.

0: ஆஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMIயுடன் பர்னிச்சர் வாங்கிட ஆஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: நேரம் 9:27. குமரி பண்பலை 101 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பவனி வரும் குமரி நிலா.

கலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில நேயர்கள் பங்கேற்று உங்களுடைய விருப்ப பாடல்கள், அதாவது பழைய பாடல்கள், புது பாடல்கள் எதுவாக இருந்தாலும் கேட்டு ரசிக்கலாம். அதுக்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240290702. இணைப்பு எண் 046652, கூடவே 8903257309 அப்படிங்கிற மொபைல் நம்பருக்கும் அழைக்கலாம். இப்ப நம்ம நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம்.

0: வந்தாச்சு ரமணி ஃபோக்ஸ் வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய காரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைட்டன் பிரிட்ஜஸ் கார பெறுங்க, அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸ் ஓட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ் வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் இஎம்ஐ பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. டிஎன்சி அப்ளை.
1: நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்
1: ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? சரி, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேண்டும்?
2: பாரதிராஜாவின் புதுநெல்லை புதுநாசை படத்துல இருந்து கருத்த மச்சா.
1: சரியா, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சி பங்கிட்டவங்க நன்றி ஐயா.

0: ஸ்க்ராட்ச் ரமணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய காரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைகன் பிரிட்ஜஸ் காரை பெறுங்க, அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸோட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் இஎம்ஐ பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ்ல எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. TNC அப்ளை.
1: நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம்.
2: அன்பான துறைக்கு அன்பு வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: மதுரையில இருந்து ஆண்டனி.
1: சரியா, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேண்டும்?
2: நான் போட்ட சவுல் திரைய பண்றதே.
1: சரியா,
2: அது மலேசியா வாசிக்கிறது. அந்த வாணிகம் எப்பவும் திரும்ப பாடல் தெரியும்.
1: சரியா, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா.
2: நன்றி சார்.

0: 11:43. குமரி பண்பலை நூற்றாண்டில் நேயர்கள் கேடு ரசித்துக் கொண்டிருப்பது பவனி வரும் குமரநிலா நேரலை நிகழ்ச்சி. நேயர்களின் நினைவிற்கு, நாளை காலை 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. யோகாவின் நன்மைகள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் உரை. நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர் நேயர்களே. இப்ப நம்ம நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் ஐயா. நீங்க யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் கருங்கல் பாந்திலிருந்து பிரான்சிஸ் மேடம்.
0: சரியா,
1: கிழக்கே போகும் ரயில் பாடல். பூவர சம்பு பூத்தாச்சி, பொண்ணுக்கு செய்தியும் வந்தாச்சி, காவேரி போல பொங்குற மனசு பாடாதோ.
0: சரி ஐயா, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா.

0: இப்போ நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: இரவு நேரத்துல குமரி பெண்களில் பாடல் கேட்பது என்றாலே அனைத்து நேயர்களுக்கும் மகிழ்ச்சி. நான் தர்மபுரியில தீமராஜ்மா.
0: சரி ஐயா, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் ஐயா?
1: படம் வந்து மெல்ல திறந்தது கதவை.
0: சரி ஐயா.
1: பாடல் வந்து சுகம் சுகம் என்ற பாடல வந்து காற்றில் தவணிடுமா அனைத்து நேயர்களுக்கும்.
0: சரி ஐயா, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா.
1: நன்றிமா.

0: நிகழ்ச்சியில் இணையக்கூடியா? அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: செந்தகராமன்பூர்லேருந்து நீலம்.
0: சரி ஐயா, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேண்டும்?
1: வாயும்புலி திரைப்படத்திலிருந்து கொட்டி கட்டி ஊதியடிய வானம் என்று தொடங்கும் பாடல் வேண்டும்.
0: சரி, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா.
1: நன்றி மேடம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.

0: 11:06:47 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை மற்றும் நாகர்கோயில் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்.
0: வாழ்க்கையில எப்பவுமே சின்ன சின்ன பொய்கள் சில சுவாரஸ்யங்களையும் சில மறக்க முடியாத நினைவுகளையும் உருவாக்கும். சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக பொய் சொல்றவங்க இருக்காங்க, பொய் சொல்றதையே வாழ்க்கையே வச்சிட்டு இருக்கவங்களும் இருக்கிறாங்க. ஆனா இங்க ஒரே ஒரு பொய் மட்டும் சொல்லு, என் வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய பாடல் தான் அடுத்து உங்களுக்காக வர இருக்குது. ஸ்ரீனிவாஸ் மற்றும் சுஜாதாவோட குரல், வைரமுத்தோட வரிகள்ல ஏஆர்

நேரம் 11:14. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். யாரோ ஒருத்தர் எதையோ காணணும் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கிறாரு. அப்படி என்னதான் அவர் தேடுறாருன்னு கேட்கலாம். பாதை கொண்ட மண்ணே அவளின் பாத சுவடு பார்த்தாயா, தோகை கொண்ட மயிலே அவளின் துப்பட்டாவை பார்த்தாயா, ஊஞ்சலாடும் முகிலே அவளின் உச்சந்தலையை பார்த்தாயா, ஓடுகின்ற நதியே அவளின் உள்ளங்காலை பார்த்தாயா, கண்ணால் கண்டால் நீ சொல்லு, உன் காலில் விழுவேன் நீ சொல்லு, எங்கே எங்கே விண்மீன் எங்கே, பகல் வானிலே நான் தேடினேன், அங்கே எங்கே காணோம் என்று அடிவானிலே நான் ஏறினேன், கூடு தேடும் கிளியே அவளின் வீடு எங்கே பார்த்தாயா, உள்ளில் ஆடும் காற்றே அவளின் உள்ளம் சென்று பார்த்தாயா, தூறல் போடும் துளியே உயிரை தொட்டு போனவளை பார்த்தாயா, பஞ்சு போன்ற நெஞ்சை தீயில் விட்டு போனவளை பார்த்தாயா, பால் சுற்றும் நட்சத்திரம் பார்த்தாயா, தேன் மொட்டு முல்லை மொட்டு பார்த்தாயா, களவாடும் மின்னல் ஒன்றை பார்த்தாயா, கண்கொத்தும் பறவை ஒன்றை பார்த்தாயா, கண்ணால் கண்டால் நீ சொல்லு. இப்பொழுது இந்த பாடல் உங்கள் காதல்களுக்கு வர இருக்கிறது. கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ.

0: நேரம் இப்போ சரியாக 11:26:23 ஆகுது. சித்ரா மற்றும் அனுராதா ஸ்ரீராமுடைய குரலில், பழனி பாரதியினுடைய வரிகளில், தேவாவோட இசையில், நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து நாம் இப்போ பாடல் கேட்டு வாழ்ந்திருக்கிறோம். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை மற்றும் நாகர்கோயில் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்.
0: நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக சொல்லாமலே திரைப்படத்திலிருந்து கேட்கலாம், வாங்க.

0: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டது 102.3 தமிழ் எஃப்எம்.
3: 102.3 தமிழ்நாடே கேட்கும் நின்று.
2: You are listening to 102.3 தமிழ் எஃப்எம்.

நேரம் 11:32 ஆகுது. 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ். நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக பழனி பாரதியோட வரிகளில், எஸ்பி பாலசுப்ரமணியத்தோட குரலில், தேவாவினுடைய இசையில உங்களுக்காக வர இருக்குது. முள்ளை ரசித்திருக்கும் உலகம் பூவை அறியாதே, இருளில் வசித்திருக்கும் இதயம் நிழலை அறியாதே, மூடு பணியிலே இப்பொழுது வழிகள் தெரியாதே, வீசும் புயலிலே அம்மம்மா தீபம் எரியாதே, பாசம் துள்ளும் நெஞ்சில் இன்று ஓசை கிடையாதே, சோகங்களே வாழ்க்கையின் வேதமோ, விதியின் விளையாட்டு எப்பொழுது முடியும் தெரியாதே, விடியும் திசை என்ன இப்பொழுது அதுவும் தெரியாதே, நாளை எது வாழ்க்கை சொல்லி நடப்பாயோ, பாசம் தாளாமல் அங்கேயும் உள்ளம் துடிப்பாயோ, காலம் செய்த கோலம் என்று துன்பம் பொறுப்பாயோ, சோகங்களே வாழ்

வாழ்க்கையின் வேதமா? பாவமின்றி பழியை சுமக்கும் உந்த நிலை என்ன? ஈரமின்றி இதயம் துடிக்கும் இந்த உறவென்ன? சோகங்களே வாழ்க்கையின் வேதமோ? காதலே நிம்மதி திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக வர இருக்குது. சொன்னலதாவுடைய குரலை கேட்கலாம், வாங்க.

ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கமுடைய குரலில், அறிவுமதியோட வரிகளில், கீதப்பிரியனுடைய இசையில பாடல் கேட்டு வரும்பொழுது நேரம் சரியா 11:45. மன்னவர் சின்னவர் திரைப்படத்திற்காக அந்த பாடல் ஒலித்தது. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக உன்னிகிருஷ்ணன் மற்றும் சரணலதாவுடைய குரலில், கலைக்குமாருடைய வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமாருடைய இசையில ஒலிக்க இருக்கிறது. ஆனந்த கும்மி போடுது நெஞ்சம், ஆசையில் கண்கள் தேடுது தஞ்சம், அழகு பூங்கொடியே காதலை கட்டி வைக்க கட்டுத்தறியில்லை, வானவில் மழைப்பட்டு கரைவதும் இல்லை, வானத்து நிலப்படுத்து வாசலில் வைக்கட்டுமா. உங்கள் வீட்டு தோட்டத்தில் நம் நெஞ்சம் கற்ற சுற்றுவது என்ன, கண்ணாமூச்சி ஆட்டத்தில் பூக்கள் தான் கை தட்டுவது என்ன, சிரிக்கின்ற மலருக்கு கவிதைகள் சொல்லிக்கொடு, சிலிர்கின்ற இரவுக்கு கனவை அள்ளிக்கொடு, கன்னத்தில் கன்னத்தில் மீசை உரசுது, கண்ணுக்குள் கண்ணுக்குள் மின்னல் அடிக்குது, காதலை கட்டி வைக்க கட்டுத்தறி இல்லை. பாடல் கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:50 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். என் நாடி துடிப்புல ஒரு பிடிப்புல உன் நினைப்புல நீ பூத்த சிரிப்புல அந்த நெருப்புல நின்ன கொழுப்புல உன் வலையில தொடும் கலையில சுக அலையில சூடான எரிமலை இன்னும் அடங்கல வெப்பம் தனியில சித்திரை மாசத்து செண்பக கொடி 10 விரல்களுக்கு சொர்க்கத்தை புடி வெத்தலை போட்டும் செவக்கலைய நாக்கு சின்ன சின்ன முந்திரியா தோட்டத்தை தொட்டவன் மந்திரியா. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக மனோ மற்றும் சித்ராவோட குரல்ல, காளிதாசனுடைய வரிகளில் தேவாவோட இசையில், நட்புக்காக திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. கேட்கலாம், வாங்க.

102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இதுவரை நாம் இணைந்து கேட்ட இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. டி நகர்லேருந்து ரங்கராஜன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்தும் சாந்தி ரமேஷ் நிகழ்ச்சியில் இணைந்து இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. தரைவழி ஒளிபரப்பு விடிய விடிய ஒழித்துக்கொண்டே இருக்கும் எங்கள் வீட்டு வானொலி அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. ஸோ நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுடைய கருத்துக்களை சொன்னவங்க எல்லாருக்கும் இப்போதைக்கு உங்ககிட்ட வந்து நான் கிளம்பலாம்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு நிறைவு பாடல் வர காத்திருக்கிறது. செவ்விலனை நாங்குடிக்க சீவியதை நீ கொடுக்க சிந்தியது ரத்தம் அல்ல எந்த உயிர்தான். கல்லிருக்கும் தாமரையே கையணைக்கும் வான்பிறையே உள்ளிருக்கும் நாடு எங்கும் முந்தன் உயிர்தான். இனி வரும் இந்த பிறவியிலும் உனை சேர காத்திருப்பேன். விழிமூடும் இமை போல விலகாமல் வாழ்ந்திருப்பேன். உன்ன போல தெய்வம் இல்லை, உன்ன போல கோவில் இல்லை, தினந்தோறும் அர்ச்சனைதான், எனக்கு வேறு வேலை இல்லை. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்ல எனக்குத்தான் வார்த்தை இல்லை. நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடல் உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ராவோட குரல்ல மறுமலர்ச்சி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. வாலியோட வரிகள்ல எஸ் ஏ ராஜ்குமாருடைய இசையில இந்த பாடலோட உங்களிடமிருந்து நன்றிகள் கூறி விடைபெறுவது நான் உங்கள் தோழி கௌசல்யா. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூற்றி 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் மதுரை பண்பலை நேயர்களோடு நாம் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை.
3: மொழி

எந்த எண்ணத்துக்கும் அந்த கண்ணத்துக்கும் ஒரு இணையில்லை அறிவாயா, எந்த எண்ணத்துக்கும் அந்த கண்ணத்துக்கும் ஒரு இணையில்லை அறிவாயா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கேட்க போடு போடு ராஜா. என்னடா பாட்டுல பேச ஆரம்பிச்சிட்ட நீ? சக்க போடு போடு ராஜா, உன் காட்டுல மழை பெய்யுது. ஆமா மழை பெய்யுது, நீ வந்து கொடைபிடி. ஏண்டா

இதுல ஒன்னும் குறைச்சல் இல்லை. மல்லியப்பு மேனியரா, நான் மெதுவாக தொடு வேண்டாம், நாங்க பஞ்சடையில் கொஞ்சுறது, நீ போக போக பாருண்ட கிழிச்ச கூட ஏறி கோழி பிடிக்காதவன் பாறை ஏறி வைகுண்டம் போவானா.

என்ன என்ன என்னடா நல்ல சமயம், வெள்ளி நிலாக்கா இது வாடை காத்து வீசுது, புள்ளி மயில் உள்ளிருக்க அள்ளி அள்ளி கையிறங்கில் ஏந்தி கொள்ளடா, சக்க போடு போடு ராஜா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

இறைவரின் அருளாலும் இயற்கையின் கொடையாலும் இன்னொரு நாளை சந்திக்கக்கூடிய பேறு பெற்ற உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நீங்கள் எடுத்த எல்லா செயலும் இன்று உங்களுக்கு வெற்றி முகமாகவே இருக்க வாழ்த்துகிறேன். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசையில் பக்தி பாடல்கள். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் எஸ்பிபி மற்றும் சித்ரா குழுவினரோடு இணைந்து பாட வராங்க. வாலியோட வரிகளில் ஸ்ரீயோடைய இசையில் அம்மன் படத்திலிருந்து முதல் பாடல் உங்களுக்காக இதோ.

நேரம் 4:45. திரை இசையில் பக்தி பாடல்களில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் சீர்காழி கோவிந்தராஜன் மற்றும் டி எம் சவுந்தரராஜன் இணைந்து பாட வர்றாங்க. கண்ணதாசனுடைய வரிகள். குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களுடைய இசையில் பாடல் ஒலிக்க இருக்கிறது. தெய்வம் திரைப்படத்திற்காக கேட்கலாம்.

102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோவில் பண்பலை மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெர்ட்ஸில் நேர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி திரை இசையில் பக்தி பாடல்கள்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:10. தொடர்வது பொங்கும்.

பொம்மையபாளையம் கே கோவிந்தசாமி அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து பார்வதி நாயக்கனே என்ற பாபநாசம் சிவன் பாடல், சண்முகப்பிரியா ராகம், ஆதிதாளம்.

0: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை பொம்மையபாளையம் கே கோவிந்தசாமி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். கொங்கம்பட்டு ஏ வி முருகையன் அவர்கள் தவல்.
1: நூற்றி இரண்டு புள்ளி மூன்று விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேர்களோடு இதுவரை நாம் கேட்டது பொங்கும் மங்களம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் தெய்வீக ராகம் பகுதியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து வாம்பே சகோதரருடைய குரலில் ஒலிக்க இருக்கிறது. ஸ்ரீ துர்கா.

நேரம் 5:10:49 நொடி. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து சிவானந்த விஜயலட்சுமி அவர்களின் குரலில் லலிதா தேசாந்தி கேட்கலாம்.

சத்யாதி பாபசமனி ஹரிதஸ்வாதி தேவிதா அக்கி கும்போ துங்க குஜா.

ஸ்ரீ காமேஸ்வர மனப்பிரியா காமேஸ்வர பிராணநாத காமேஸ்வர விமோகினி காமேஸ்வர பிரம்ம

நேரம் 5:23:47. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து பாம்பே சாரதாவின் குரலில் அன்னபூர்ண அஷ்டகம் கேட்கலாம்.